வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோஹெட்ஸிலும் 103 மெகாஹெட்ஸ் பண்பலை வரிசையிலும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 28 நாள், பராபவ ஆண்டு ஆணி திங்கள் 30 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 14 தேதி செவ்வாய்க்கிழமை, நேரம் 5:57.

0: ചുരുക്കം.
1: நேரம் காலை 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த இந்திய சுற்றுலா பயணிகள் 15 பேரின் உடல்கள் தாயகம் கொண்டு வரப்பட்டுள்ளன. நீட் மறு தேர்வில் தேர்வு எழுதியவர்களின் OMR விடைத்தாள்களை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. ஸ்ரீராமர் கோவில் நன்கொடை முறைகேடு வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட 8 பேருக்கு மேலும் 2 வாரங்களுக்கு நீதிமன்ற காவலை நீட்டித்து அயோத்தி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை மயிலாப்பூர் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட நொச்சிக்குப்பம் மாநகராட்சி தொடக்க பள்ளியில் காலை உணவின் தரம் குறித்து மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் ஆய்வு மேற்கொண்டார். மதுரையில் பொதுமக்கள் தவறவிட்டு மீட்கப்பட்ட 518 செல்போன்களை காவல்துறையினர் உரியவர்களிடம் ஒப்படைத்தனர். தென்காசியில் 62 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் ராமநதி ஜம்புநதி இணைப்பு கால்வாய் திட்டப் பணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு செய்தார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவில் விடுதியின் உயர்த்தப்பட்ட கட்டணங்களை திரும்பப் பெற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள புழல் ஏரியின் தூய்மையை உறுதி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா வழங்கினார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை பகுதியை கைப்பற்றி அமெரிக்காவின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்போவதாக அந்நாட்டு அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். காங்கோவில் பரவி வரும் எபோலா வைரஸ் தொற்றுக்கான தடுப்பூசி சோதனையை ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் விரைவில் மேற்கொள்ள உள்ளனர். 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்திய வீரர்கள் 16 பேர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஓமனை எதிர்கொள்கிறது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. 21 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று பெல்ஜியமை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
3: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

காலை வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் நேயர்கள், இனி கேட்கவிருப்பது காலை தின்றல். உங்கள் நீண்ட நாள் கனவுகளும் நெடுநாள் வேண்டுதல்களும் விரைந்து நிறைவேற வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு காலை தின்றல் நிகழ்ச்சியில் இணைவது ஆர்ஜே ரேவதி பிரியா. நிகழ்ச்சியின் துவக்கமாக குறளும் விளக்கமும். இன்றைய திருக்குறள் இல்லறவியல் பிரிவில் அதிகாரம் 8 அன்புடைமை அதிகாரத்தில் 7வது குறள். என்பு இலதனை வெயில் போல காயுமே அன்பு இலதனை அறம். இதற்கு டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரை. எலும்பு இல்லாத உடம்போடு வாழும் புழுவை வெயில் காய்ந்து வருத்துவது போல அன்பு இல்லாத உயிரை அறம் வருத்தும். என்பு இலதனை வெயில் போல காயுமே அன்பு இலதனை அறம். எலும்பு இல்லாத உடம்போடு வாழும் புழுவை வெயில் காய்ந்து வருத்துவதைப் போல அன்பு இல்லாத உயிரை அறம் வருத்தும். குறளும் விளக்கமும் கேட்டீர்கள்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. நேரம் 6:20 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி காலை தென்றல். காலை தென்றல் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் எஸ் ஜானகி பாடியது.

0: விளம்பர இடைவேளைக்கு முன்பு பக்தி பாடல்கள் கேட்டீர்கள். இன்னைக்கு நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM என்னென்ன நிகழ்ச்சிகள் இடம்பெறப் போகுது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாமா? இன்னைக்கு காலையில் 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விழைக விளம்பரதார நிகழ்ச்சி இடம்பெறும். 7 வணக்கம் கோயம்புத்தூர் நிகழ்ச்சியில் 7:35 முன் செல்லடா. இன்றைய முன் செல்லடா நிகழ்ச்சியில் மனித வள மேலாளர் MS மணிவண்ணன் அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம். 8:50 சைபாலின் இன்றொரு தகவல். வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 11:30 வண்ணப்பூக்கள் சாய்வு நாற்காலி மூத்தோருக்கான நிகழ்ச்சியில் நீதித்துறையிலிருந்து ஓய்வு பெற்ற எஸ் கோவிந்தராஜ் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். 12:00 வசந்த இல்லத்தில் ஹலோ தோழி. பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் அலர்ஜி மற்றும் ஆஸ்துமா ஏற்படுத்தும் விளைவுகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் நுரையீரல் சிறப்பு மருத்துவ நிபுணர் டாக்டர் மங்கள காளிதாஸ் அவர்கள். 7:32 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் அங்கக வேளாண்மைக்கு ஏற்ற பூச்சி விரட்டிகள் என்ற தலைப்பில் தகவல்கள் தருகிறார் கோயம்புத்தூர் வன மரபியல் மற்றும் மரப்பெருக்க நிறுவனத்தின் விஞ்ஞானி முனைவர் ஏ கார்த்திகேயன் அவர்கள். இன்னைக்கு நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இடம்பெற போகிற நிகழ்ச்சிகள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க. 6:35
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை கேட்கலாம்.
2: வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் மிதமான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலையாக 31°C முதல் 32°C ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 22°C முதல் 23°C ஆகவும் காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70%-80% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50%-70% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 10-16 km வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்றானது தென்மேற்கு திசையிலிருந்தே வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள் சில. மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் தூறல் அல்லது லேசான மழையானது எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது 10 km மேல் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கு மலையடிவார பகுதிகளில் சற்று கூடுதலாக மழை பெய்யக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் மண் ஈரப்பதத்தின் பொறுத்து நீர்ப்பாசனத்தினை அளிக்க வேண்டும். லேசான மழை மட்டுமே எதிர்பார்க்கப்படுவதனால் நெல் நடுவினை தொடரலாம். லேசான மழையை பயன்படுத்தி ஆகஸ்ட் மாதத்தில் நெற்பயிர் செய்ய இருக்கும் இடத்தில் பசுந்தாள் உரப்பயிர்களான சணப்பு மற்றும் தக்கை பூண்டினை விதைத்து 45 கழித்து மடக்கி உழுது செய்து மண்ணின் அங்கக தன்மையினை பெருக்கலாம். மண் ஈரத்தினை பயன்படுத்தி இரவை மற்றும் மானாவாரியில் பயிரிடப்பட்ட பாசி பயிறு மற்றும் உளுந்து பயிர்களில் 1 சதுர அடியில் 33 செடிகள் இருக்குமாறு பாடுவாசி விதைப்பினை செய்யவும். மழையுடன் காற்றின் வேகமும் 10 km வரையிலும் இருக்கக்கூடும் என்பதால் 5 மேலான வாழையில் மூங்கில் களி உபயோகித்து முட்டுக் கொடுக்கவும். இதுவரை மஞ்சள் நடவு செய்யாத விவசாயிகள் உயிர் பூஞ்சான கொல்லிகள் அல்லது வேதியியல் மருந்துகளை நேர்த்தி செய்து கிழங்கினை விதைப்பதன் மூலம் பூச்சி மற்றும் நோய் தாக்குதலை தவிர்க்கலாம். உயிர் பூஞ்சான கொல்லிகளான சூடோமோனஸ் 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 கிராம் என்ற விதத்தில் கலந்து நனைத்து காய வைத்து

பின்பு நடவு செய்ய வேண்டும். மேலும் வேதியியல் மருந்துகளை பயன்படுத்தும் போது 1 லிட்டர் தண்ணீருக்கு கார்பன்டசம் 1 கிராம் மற்றும் ஃபாசிலின் 2 மில்லி என்ற அளவில் கலந்த நீரினில் நனைத்து காய வைத்து அதன் பிறகு நடவு செய்வதன் மூலம் செதில் பூச்சி மற்றும் கிழங்கு அழுகல் நோயை தவிர்க்கலாம். மழையுடன் காற்றின் வேகமானது 10 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் என்பதால் 5 மாதங்களுக்கு மேலான கருமினில் தோகை உரித்து விட்டம் கட்டவும். தக்காளி பயிர் செய்ய இதுவே நல்ல தருணமாகும். ஆகவே நிலவும் வானிலையை பயன்படுத்தி நிலம் தயார் செய்யலாம். நிலவும் அதிக காற்றின் ஈரப்பதம் காரணமாக மடிவீக்க நோய் வருவதனை தவிர்க்க பால் கறப்பதற்கு முன்னும் பால் கறந்த பின்னும் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கரைசல் கொண்டு மடியை நன்கு கழுவவும். இவ்வாறு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக காலநிலை ஆராய்ச்சி மையம் தெரிவிக்கின்றது. அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, ஈரோடு மாவட்ட கால்நடை பராமரிப்பு துறையிலிருந்து வந்துள்ள அறிவிப்பானது நடப்பு 2026 மற்றும் 2027 ஆண்டிற்கான கால்நடைகளுக்கு தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் 9வது சுற்று கோமாரி நோய் தடுப்பூசியானது சென்ற 1-7-2026 முதல் வருகின்ற 10-8-2026 வரை ஈரோடு மாவட்டத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் முகாம்கள் அமைத்து இலவசமாக போடப்படுகிறது. எனவே கால்நடை வளர்ப்போர் தங்களது அனைத்து பசுவினம் மற்றும் எருமை இனங்களுக்கு விடுபடாமல் கோமாரி நோய் தடுப்பூசி போட்டுக்கொள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களால் அறிவுறுத்தப்படுகிறது. அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, வேளாண்மை இணை இயக்குநர் அவர்களிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பானது மக்காச்சோள சாகுபடி செய்ய ₹15 லட்சம் கோவை மாவட்டத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் ₹9.2 லட்சம் மதிப்பீட்டில் தொழில்நுட்ப செயல் விளக்க திடல்கள் அமைக்க 137 ஹெக்டர் இலக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதில் வீரிய ஒட்டுரக விதைகள் 15 கிலோகிராம், நுண்ணூட்ட கலவை 12.5 கிலோகிராம், இயற்கை உரம் 12.5 கிலோகிராம், திரவ உயிர் உரங்கள் 1 லிட்டர், இயற்கை உரம் 12.5 கிலோகிராம், அமெரிக்க படைப்புழுக்களை தடுக்க மெட்டரைசம் அனிசோபிலே 4 கிலோகிராம் 2.5 ஹெக்டருக்கு ₹11,500 மானியத்தில் வழங்கப்படுகிறது. ஒருங்கிணைந்த சத்து மேலாண்மையில் சிறுதானிய நுண்ணூட்டச்சத்து 2.5 ஏக்கருக்கு 12.5 கிலோகிராம் அதிகபட்சமாக ₹675 மானியமானது வழங்கப்படுகிறது. மேலும் தலைச்சத்து மற்றும் பாஸ்பரஸ் சத்துக்கள் பயிர்களுக்கு வழங்கக்கூடிய திரவ உயிரி உரங்கள் 50% மானியத்தில் வழங்கப்படுகிறது. வீரிய ஒட்டுரக மக்காச்சோள விதைகள் கிலோவிற்கு ₹100 மானியமானது வழங்கப்படுகிறது. இதனை பயன்படுத்திக் கொண்டு விவசாயிகள் பயன்பெறுமாறு வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார். அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, சிறுபான்மையினர் சமூகத்தை சார்ந்தவர்களின் கனிவான கவனத்திற்கு மத்திய அரசின் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சகத்தின் நிதியுதவியுடன் நபார்டு ஆலோசனை சேவைகள் கழகம் மற்றும் பெங்களூரு ஆதித்யா உட்கட்டமைப்பு மற்றும் பயிற்சி நிறுவனம் இணைந்து நடத்தும் பிரதம மந்திரி விகாஸ் திறன் மேம்பாடு பயிற்சிகள் மூலமாக இன்னிம வேளாண் விரிவாக்க மேம்பாட்டாளர், டிஜிட்டல் அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்டென்ஷன் ப்ரமோட்டர், மலரியல் வித்தகர்கள், புளோரிகல்ச்சரிஸ்ட் மற்றும் அங்கக சாகுபடியாளர், ஆர்கானிக் குரோவர் ஆகிய பணிப்பிரிவுகளில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் உறுப்பு மற்றும் இணைப்பு கல்லூரிகளில் பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளது. மேலும் இந்த பயிற்சியில் கலந்து கொண்டு பயில்வோருக்கு மாதம் ₹2,000 உதவித்தொகையாக வழங்கப்படும். பயிற்சி காலமானது 75 முதல் 105 நாட்கள் வரை நடைபெறும். பயிற்சி நேரம் திங்கள் முதல் வெள்ளி வரை நாள் 1 குறைந்தபட்சம் 6 மணி நேரம் முதல் அதிகபட்சம் 8 மணி நேரம் வரை நடைபெறும். பயிற்சியாளர்கள் தங்கள் இல்லத்திலிருந்து அருகிலுள்ள பயிற்சி மையத்திற்கு வந்து சென்று பங்கு கொள்ளலாம். உணவு மற்றும் உறைவிட வசதி இல்லை. வயது வரம்பு 14 வயது முதல் 15 வயது வரை. மகளிருக்கு 33 விழுக்காடு முன்னுரிமையானது வழங்கப்படும். பொருளாதார அடிப்படையில் நலிந்தவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி பொதுமக்களுக்கு 25 விழுக்காடு இடஒதுக்கீடானது வழங்கப்படும். பயிற்சி வகுப்புகள் ஜூலை 3rd அல்லது 4th வாரம் முதல் துவங்கும். விருப்பம் உள்ளவர்கள் மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 944-3-5-7-2-9-5-6. மீண்டும் ஒரு முறை 944-3-5-7-2-9-5-6. மற்றும் ஒரு எண்
9 7 9 3 2 7 4 4. மீண்டும் ஒரு முறை 9 7 9 0 1 3 2 7 4 4 ஆகிய இரு எண்களில் வாட்ஸ்அப் செய்தும் அழைத்தும் விவரங்களை தெரிந்து

0: கொள்ளலாம். இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
1: நேயர்களே, இன்று பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் அலர்ஜி மற்றும் ஆஸ்துமா ஏற்படுத்தும் விளைவுகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் நுரையீரல் சிறப்பு மருத்துவ நிபுணர் டாக்டர் மங்கள காளிதாஸ் அவர்கள். இரவு 7:32 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் அங்கக வேளாண்மைக்கு ஏற்ற பூச்சி விரட்டிகள் என்ற தலைப்பில் தகவல்கள் தருகிறார் கோயம்புத்தூர் வன மரபியல் மற்றும் மரப்பெருக்கு நிறுவனத்தின் விஞ்ஞானி முனைவர் கார்த்திகேயன் அவர்கள். இன்று காலை 7:35 முன் செல்லடா மனிதவள மேலாளர் MS மணிவண்ணன் அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: 7:40 வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் மிகப்பெரிய ஜவுளி கண்காட்சியான பாரத் டெக்ஸ் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த இந்திய சுற்றுலா பயணிகள் 15 பேரின் உடல்கள் தாயகம் கொண்டுவரப்பட்டுள்ளன. பழனி அருள்மிகு தண்டாயுதவாணி சுவாமி கோவில் விடுதியில் இன்று முதல் உயர்த்தப்பட உள்ள கட்டணங்களை திரும்ப பெற வேண்டும் என்று BJP வலியுறுத்தியுள்ளது. சென்னையின் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் குழல் ஏரியின் தூய்மையை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று பர்மிங்ஹாமில் நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் மிகப்பெரிய ஜவுளி கண்காட்சியான பாரத் டெக்ஸ் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் இதனை தொடங்கி வைக்கிறார். தமிழ்நாடு, கர்நாடகா, குஜராத், மகாராஷ்டிரா, பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம் ஆகிய 8 மாநிலங்கள் இக்கண்காட்சியை நடத்துகின்றன. மத்திய மாநில தொழில்துறையின் ஒத்துழைப்பை வலுப்படுத்த தமிழ்நாடு, தெலங்கானா, மகாராஷ்டிரா, பீகார், பஞ்சாப், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்கள் தங்கள் மாநிலங்களில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகள் குறித்தும் தொழில்துறை உட்கட்டமைப்பு குறித்தும் இதில் எடுத்துரைக்க உள்ளன. வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த இந்திய சுற்றுலா பயணிகள் 15 பேரின் உடல்கள் தாயகம் கொண்டுவரப்பட்டுள்ளன. வியட்நாமில் உள்ள இந்திய தூதரகத்தின் ஏற்பாட்டின்படி அவர்களது உடல்கள் ஹோசிமின் நகரில் இருந்து விமானம் மூலம் நேற்றிரவு மும்பை வந்தடைந்தது. உயிரிழந்தவர்கள் தமிழ்நாடு, ஆந்திரப்பிரதேசம், கேரளம் மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் என்பதால் சம்பந்தப்பட்ட மாநில அரசுகள் அவர்களது உடல்களை சொந்த ஊர் கொண்டு வருவதற்கான நடவடிக்கையை எடுத்து வருகின்றன. உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 10 பேரின் உடல்கள் மும்பையிலிருந்து இன்று சென்னை கொண்டுவரப்படுகிறது. வியட்நாமின் ஃபு குவாக் தீவில் கடந்த வெள்ளிக்கிழமை நிகழ்ந்த இந்த விபத்தில் இந்தியர்கள் 15 பேர் உயிரிழந்த நிலையில் உயிர் பிழைத்த 16 பேர் தாயகம் திரும்பியுள்ளனர். ஒருவர் வியட்நாம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதனிடையே படகு விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடலை அனுப்புவதற்கு முயற்சிகளை மேற்கொண்ட வியட்நாம் அதிகாரிகளுக்கு அங்குள்ள இந்திய தூதரகம் நன்றி தெரிவித்துள்ளது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவில் விடுதியின் உயர்த்தப்பட்ட கட்டணங்களை திரும்பப் பெற வேண்டும் என்று BJP மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், கோவில் விடுதியின் அறை வாடகை இன்று முதல் 300 ரூபாய் முதல் 1500 ரூபாய் வரை உயர்த்தப்பட உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். பராமரிப்பு செலவு என்ற காரணத்தை கூறி ஆன்மீக தலங்களை வெறும் வருவாய் ஈட்டும் வணிகக் கூடங்களாக மட்டுமே மாநில அரசு கருதுவதாக அவர் கூறியுள்ளார். எனவே உயர்த்தப்பட்ட கட்டணங்களை அரசு திரும்ப பெற்று ஏழை பக்தர்களை பாதுகாக்க வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள புழல் ஏரியின் தூய்மையை உறுதி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். சென்னைக்கு குடிநீர் வழங்கும் முக்கிய நீர்த்தேக்கங்களில் ஒன்றான புழல் ஏரி

0: ஏரி கடும் வெப்பத்தால் வறண்டு வரும் நிலையில் அந்த ஏரியை நேற்று அவர் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஏரியில் கழிவுநீர் கலப்பதாகவும் அதை தடுக்க மாநில அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றும் வலியுறுத்தினார். புழல் ஏரியை ஒட்டியுள்ள பகுதிகளில் தடுப்புச்சுவர் அமைத்து கழிவுகள் ஏரிக்குள் கலப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றும் திரு வீரபாண்டியன் கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சுய கட்டுப்பாடும் விழிப்புணர்வும் இருந்தால் போதைப்பொருள் உபயோகம் இல்லாத ஆரோக்கியமான சூழலை உருவாக்க முடியும் என்று தருமபுரி மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளரிடம் பேசிய அவர், போதைப்பொருள் விற்பனை குறித்த தகவல் தெரிந்தால் உடனடியாக தகவல் தெரிவிக்குமாறு பொதுமக்களை கேட்டுக் கொண்டார்.
2: இன்னைக்கு உலக அச்சுறுத்துற மிகப்பெரிய அரக்கன் அது போதைப் பொருள் தான். ஆரம்பத்துல வேடிக்கைய விளையாட்டா தொடங்குற இந்த பழக்கம் மிக விரைவிலேயே உங்களை அதுக்கு அடிமையாக்கிடும். முதல்ல உங்க கவனம் போகும், அடுத்து உங்க கல்வி போகும், கடைசியா உங்க எதிர்காலமும் உயிரும் கூட பறி போயிடும். தற்காலிகமா கிடைக்கிற போலி மகிழ்ச்சிக்காக உங்களை நம்பி இருக்கிற பெற்றோரோட வாழ்நாள் உழைப்பையும் உங்க உன்னதமான கனவுகளையும் தயவு செஞ்சு அடகு வச்சிடாதீங்க. கடைகள் மற்றும் வீடுகள்ல யாராவது தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செஞ்சா உடனே மாவட்ட நிர்வாகம் காவல்துறைக்கோ தகவல் கொடுங்க. அதற்கான எண்கள் கட்டணமில்லா தொலைபேசி எண் 10581, வாட்ஸ்அப் எண் 94 98 41 05 81, ட்ரக் ஃப்ரீ டிஎன் ஆப் அப்படிங்கிற மூலமாகவும் நீங்க உங்களோட புகார்களை பதிவு செய்யலாம். போதைப் பொருட்களை தொடமாட்டோம் என்ற உறுதியான சபதத்தை ஏற்போம்.
0: தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று அது கூறியுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேக மூட்டத்துடன் காணப்படும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். ஹோர்முஸ் நீரிணை பகுதியை கைப்பற்றி தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்போவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். காங்கோவில் பரவி வரும் எபோலா வைரஸ் தொற்றுக்கான தடுப்பூசி சோதனையை ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் விரைவில் மேற்கொள்ள உள்ளனர். மேற்குவங்க கடற்பகுதியில் அண்மையில் காணாமல் போன மேற்குவங்க மீனவர்கள் 9 பேர் உயிரிழந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீராமர் கோவில் நன்கொடை முறைகேடு வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட 8 பேருக்கு மேலும் 2 வாரங்களுக்கு நீதிமன்ற காவலை நீட்டித்து அயோத்தி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சி மாவட்டத்தில் சட்டவிரோதமாக எடுக்கப்பட்ட சுமார் 200 டன் நிலக்கரியை மத்திய தொழிலக பாதுகாப்பு படை பறிமுதல் செய்துள்ளது. சென்னை மயிலாப்பூர் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட நொச்சிக்குப்பம் மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் காலை உணவின் தரம் குறித்து மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் ஆய்வு செய்தார். தென்காசியில் 62 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் ராமநதி ஜம்புநதி இணைப்பு கால்வாய் திட்டப் பணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜு ஆய்வு செய்தார். மதுரையில் மீட்கப்பட்ட 518 செல்போன்களை காவல்துறையினர் உரியவர்களிடம் ஒப்படைத்தனர். திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறையின் சிங்கப்பெண் அதிரடிப்படை சார்பில் பள்ளிகள் மற்றும் பொதுமக்கள் கூடும் இடங்களில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. திருவள்ளூரில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட 498 கோரிக்கை மனுக்கள் மீது தீர்வு காணுமாறு ஆட்சியர் திருமதி சவீதா அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். உலக மக்கள் தொகை தினத்தையொட்டி விழிப்புணர்வு பேரணியை ராணிப்பேட்டையில் ஆட்சியர் திருமதி பிரியா தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா வழங்கினார். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பர்மிங்ஹாமில் நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் மணி 3:30 தொடங்குகிறது. 3 ஆட்டங்களை கொண்ட இத்தொடரின் 2வது போட்டி நாளை

0: மறுநாள் கார்டிஃபிலும் மூன்றாவது மற்றும் இறுதி ஒருநாள் போட்டி 19ஆம் தேதி லார்ட்ஸிலும் நடைபெறவுள்ளது. 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்திய வீரர்கள் 16 பேர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவு அரையிறுதி சுற்றில் கஞ்சான், சந்திரிகா பூஜாரி, ஜெய்ஷி ஷிரோம், பிராச்சி, ஷாகட், அன்ஷிகா, மேகா, பிராச்சி டோகோஸ் ஆகியோர் வெற்றி பெற்றனர். 23 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவு அரையிறுதிச் சுற்றில் நிஷா, நிகிதா சந்த், காஜல், முஸ்கான், பிரியங்கா ஆகியோர் வெற்றி பெற்றனர். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவு அரையிறுதிச் சுற்றில் விஸ்வநாத் சுரேஷ், கங்கா, வன்ஷாஜ் ஆகியோர் வெற்றி பெற்று இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஓமனை எதிர்கொள்கிறது. பாங்காக்கில் இப்போட்டி பிற்பகல் 2:30 தொடங்குகிறது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் பி சிந்து இன்று மலேசியாவின் லிங் சிங் ஓங்கை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் மிகப்பெரிய ஜவுளி கண்காட்சியான பாரத் டெக்ஸ் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த இந்திய சுற்றுலா பயணிகள் 15 பேரின் உடல்கள் தாயகம் கொண்டுவரப்பட்டுள்ளன. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவில் விடுதியில் இன்று முதல் உயர்த்தப்பட உள்ள கட்டணங்களை திரும்பப் பெற வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. சென்னையின் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் புழல் ஏரியின் தூய்மையை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று பர்மிங்ஹாமில் நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:55 காலை தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேர்களை திரைப்பட பாடல் ஒன்று. பஞ்ச அருணாச்சலம் வரிகளில் எஸ் ஜானகி பாடிய பாடல் இளையராஜா இசையில் முரட்டுக்காலை திரைப்படத்திலிருந்து.

0: ஒலித்த பாடலுடன் காலை தென்றல் நிறைவு பெறுகிறது. தொடர்வது
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: குட் மார்னிங், ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. இனி கேட்கலாம் வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் உங்க கூட ஆர்ஜே ரேவதி பிரியா.

0: ஆராதனை படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. மூணாவது பாட்டு மெட்டி படத்திலிருந்து இளையராஜா இசையமைத்து பாடியது. இந்த மூணு பாடல்களுக்குமே இசையமைத்தது இளையராஜா. நம்ம தினமுமே ஒரு ஜிகே க்வெஸ்சன் கேட்போம் இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கான ஜிகே க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, சமீபத்தில் ஐக்கிய நாடுகள் சபையின் உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பின் மண் பாதுகாப்பு நாயகன் போட்டியில் மூன்றாம் இடத்தை பிடித்தவர் யார் அப்படிங்கிறதா இன்னைக்கான ஜிகே க்வெஸ்சன். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னா 9585800103 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் ஊரோட சரியான பதிலை நீங்கள் அனுப்பலாம். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டனியோ குட்டரஸுடன் மேற்காசிய உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதித்தார். ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சி மாவட்டத்தில் சட்டவிரோதமாக எடுக்கப்பட்ட சுமார் 200 டன் நிலக்கரியை மத்திய தொழிலக பாதுகாப்பு படை பறிமுதல் செய்துள்ளது. பீகார் மற்றும் ஒடிசா மாநிலங்களில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் ஈரான் கப்பல் போக்குவரத்திற்கு அமெரிக்கா மீண்டும் தடை விதிக்கும் என்று அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்திய வீரர்கள் 16 பேர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஐநா பொதுச் செயலாளர் திரு அண்டோனியோ குட்டரஸை நியூயார்க்கில் சந்தித்து பேசினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள டாக்டர் ஜெய்சங்கர் மேற்காசியா, யுக்ரைன், சூடான் உள்ளிட்ட உலகளாவிய விவகாரங்கள் குறித்து ஐநா பொதுச் செயலாளருடன் தாம் விவாதித்ததாக கூறியுள்ளார். நீட் மறுதேர்வு எழுதியவர்களின் ஓஎம்ஆர் விடைத்தாள்களை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் www.neet.nta.nic.in என்ற இணையதளம் மூலம் தேர்வு எழுதியவர்கள் தங்கள் விண்ணப்ப எண்ணை பதிவு செய்து தங்களுடைய விடைகளை சரிபார்த்துக் கொள்ளலாம் என்று கூறப்பட்டுள்ளது. தங்களுடைய விடை ஓஎம்ஆர் விடைத்தாளில் பொருந்தவில்லை எனில் அதுகுறித்து முறையிடலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வசதியை நாளை வரை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சி மாவட்டத்தில் சட்டவிரோதமாக எடுக்கப்பட்ட சுமார் 200 டன் நிலக்கரியை மத்திய தொழிலக பாதுகாப்பு படை பறிமுதல் செய்துள்ளது. கார்கட்டா வனப்பகுதிக்குள் சட்டவிரோதமாக நிலக்கரி எடுக்கப்படுவது குறித்து தகவல் அறிந்து சிஐஎஸ்எஃப், சிசிஎல் நிர்வாகம் மற்றும் காவல்துறை ஆகியோர் இணைந்து அங்கு மேற்கொண்ட சோதனையில் நிலக்கரி பறிமுதல் செய்யப்பட்டது. இதில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஸ்ரீராமர் கோவில் நன்கொடை முறைகேடு வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட 8 பேருக்கு மேலும் 2 வாரங்களுக்கு நீதிமன்ற காவலை நீட்டித்து அயோத்தி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த வழக்கை விசாரித்த மாவட்ட கூடுதல் நீதிபதி பிரதீபா நாராயண் குற்றஞ்சாட்டப்பட்டவர்களை இம்மாதம் 27ஆம் தேதியன்று மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உத்தரவிட்டார். இதனிடையே சிறப்பு புலனாய்வு குழு முறைகேடு குறித்து குற்றச்சாட்டு கூறிய தர்மசேனா தலைவர் திரு சந்தோஷ் துபேவிடம் காணொலி வாயிலாக விசாரணை நடத்தியது. அப்போது தாம் அளித்த குற்றச்சாட்டுக்கான ஆதாரங்கள் குறித்த தகவல்களை சிறப்பு புலனாய்வு குழு கேட்டதாக திரு சந்தோஷ் துபே கூறியுள்ளார். நாட்டின் மிகப்பெரிய ஜவுளி கண்காட்சியான பாரத் டெக்ஸ் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் இதனை தொடங்கி வைக்கிறார். தமிழ்நாடு, கர்நாடகா, குஜராத், மகாராஷ்டிரா, பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம் ஆகிய 8 மாநிலங்கள் இக்கண்காட்சியை நடத்துகின்றன. மத்திய மாநில தொழில்துறையின் ஒத்துழைப்பை வலுப்படுத்த தமிழ்நாடு, தெலங்கானா, மகாராஷ்டிரா, பீகார், பஞ்சாப், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்கள் தங்கள் மாநிலங்களில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகள் குறித்தும் தொழில்துறை உட்கட்டமைப்பு குறித்தும் இதில் எடுத்துரைக்க உள்ளன. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கான மாணவர் சேர்க்கை விதிமுறைகளின் அடிப்படையிலேயே நடைபெறுவதாக அதன் நிர்வாகம் கூறியுள்ளது. இதுகுறித்து அது வெளியிட்டுள்ள அறிக்கையில் கல்லூரியில் சேர்க்கை பெற்றுத் தருவதாக சிலர் தவறு

0: தவறான வாக்குறுதிகளை அளித்து வருவதாக தெரிவித்துள்ளது. இதையடுத்து பொதுமக்கள், மாணவர்கள், பெற்றோர் ஆகியோர் தவறான தகவல்களையும் போலியான வாக்குறுதிகளையும் நம்பி செயல்பட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்வதாக ஜிப்மர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேற்குவங்க கடற்பகுதியில் அண்மையில் காணாமல் போன படகில் பயணித்தவர்களில் மேற்குவங்கத்தைச் சேர்ந்த 9 மீனவர்கள் உயிரிழந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2 தேதி சங்கர்பூர் கடல் துறைமுகத்திலிருந்து 15 மீனவர்கள் கடலுக்குள் சென்றனர். இந்நிலையில் 5 தேதிக்கு பிறகு அவர்கள் சென்ற படகிலிருந்து தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டதை அடுத்து கடலோர காவல்படை, கடற்படை மற்றும் மாநில நிர்வாகம் இணைந்து தேடுதல் பணியில் ஈடுபட்டன. இந்நிலையில் வங்காள விரிகுடா பகுதியில் அவர்கள் சென்ற படகிலேயே உயிரிழந்த 9 மீனவர்களின் உடல்கள் கண்டறியப்பட்டுள்ளது. 6 மீனவர்களை காணவில்லை என்று கூறப்படுகிறது. உயிரிழந்த மீனவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று பிரதமர் அறிவித்துள்ளார். கடல்சார் பாதுகாப்பை ஈடு செய்யும் வகையில் ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் ஈரான் கப்பல் போக்குவரத்திற்கு அமெரிக்கா மீண்டும் தடை விதிக்கும் என்று அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அவ்வழியாக செல்லும் சரக்குகளுக்கு 20% கட்டணம் விதிக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார். இந்நடவடிக்கை ஈரான் நாட்டு கப்பல்களுக்கும் ஈரானுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகளின் கப்பல்களுக்கும் மட்டுமே பொருந்தும் என்று அவர் தெரிவித்துள்ளார். மேலும் ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் ஈரான் அனுமதியின்றி மற்ற நாடுகளிலிருந்து வர்த்தக போக்குவரத்து தடையின்றி நடைபெறும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே ஈரான் துறைமுகங்கள் மீதான முற்றுகை இன்றிரவு முதல் தொடங்கும் என்று அமெரிக்க ராணுவம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் ஹோர்முஸ் நீரிணை பகுதியின் நிர்வாகத்தில் அமெரிக்காவின் தலையீட்டை ஈரான் ஒருபோதும் அனுமதிக்காது என்று அந்நாடு கூறியுள்ளது. சத்தீஸ்கட் மாநிலம் ராய்ப்பூரில் உள்ள தொழில்பேட்டையில் அண்மையில் நிகழ்ந்த வெடி விபத்தில் 3 பேர் உயிரிழந்தது குறித்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணை மேற்கொள்கிறது. ஆக்ஸிஜன் சிலிண்டர் வெடித்து இந்த விபத்து ஏற்பட்டது குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்யுமாறு சத்தீஸ்கட் தலைமைச் செயலாளருக்கும் அம்மாநில காவல்துறை தலைமை இயக்குநருக்கும் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. பீகார் மற்றும் ஒடிசா மாநிலங்களில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அருணாச்சல் பிரதேசம், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, மேற்குவங்கம், சிக்கிம், அசாம், மேகாலயா ஆகிய மாநிலங்களின் சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்று கூறியுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வெப்பமான மற்றும் ஈரப்பத வானிலை நிலவக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. ஆந்திரப்பிரதேசத்தின் கடலோர பகுதியில் வெப்ப அலை இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அது கூறியுள்ளது. தில்லியில் பலத்த தரைக்காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்திய வீரர்கள் 16 பேர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவு அரையிறுதிச் சுற்றில் கன்ஜான், சந்திரிகா பூஜாரி, ஜோய்ஸ்ரீ சிரோம், பிராச்சி சாகத், அன்ஷிகா, மேகா, பிராச்சி டோகோஸ் ஆகியோர் வெற்றி பெற்றனர். 23 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவு அரையிறுதிச் சுற்றில் நிஷா, நிகிதா சந்த், காஜல், முஸ்கான், பிரியங்கா ஆகியோர் வெற்றி பெற்றனர். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவு அரையிறுதிச் சுற்றில் விஸ்வநாத் சுரேஷ், கங்கா, வன்ஷாஜ் ஆகியோர் வெற்றி பெற்று இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று பிலிப்பைன்ஸை எதிர்கொள்கிறது. சீனாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் 1 மணிக்கு தொடங்குகிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய

0: கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஓமனை எதிர்கொள்கிறது. பாங்காக்கில் இப்போட்டி பிற்பகல் மணி 2:30 தொடங்குகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பர்மிங்ஹாமில் நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் மணி 3:30 தொடங்குகிறது. 21 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று பெல்ஜியத்தை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இங்கிலாந்தில் பிற்பகல் மணி 2:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்டரஸுடன் மேற்காசிய உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதித்தார். ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சி மாவட்டத்தில் சட்டவிரோதமாக எடுக்கப்பட்ட சுமார் 200 டன் நிலக்கரியை மத்திய தொழிலக பாதுகாப்பு படை பறிமுதல் செய்துள்ளது. பீகார் மற்றும் ஒடிசா மாநிலங்களில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் ஈரான் கப்பல் போக்குவரத்திற்கு அமெரிக்கா மீண்டும் தடை விதிக்கும் என்று அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்திய வீரர்கள் 16 பேர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. இன்னைக்கு சென்னை மெட் சென்டர்ல இருந்து வந்துள்ள வானிலை அறிக்கை, இன்னைக்கு வெதர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாமா? இன்னைக்கு கோயம்புத்தூர்ல 24 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும், 33 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், திருப்பூர்ல 25 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும், 36 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், ஈரோட்ல 26 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும், 38 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், சேலத்தில் 24 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும், 37 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், ஊட்டியில 16 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும், 26 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், பாலக்காட்டில் 26 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும், 33 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் வெப்பநிலை பதிவாகும்னு சொல்லப்பட்டிருக்கு.

நேயர்களே, இன்று காலை 7:35 முன் செல்லடா நிகழ்ச்சியில் மனிதவள மேலாளர் MS மணிவண்ணன் அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்கள். 11:30 சாய்வு நாற்காலி மூத்தோருக்கான நிகழ்ச்சியில் நீதித்துறையிலிருந்து ஓய்வு பெற்ற எஸ் கோவிந்தராஜ் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். 12:00 ஹலோ தோழி. 2:30 ஒரு பொருத்தலை நிகழ்ச்சியில் அலர்ஜி மற்றும் ஆஸ்துமா ஏற்படுத்தும் விளைவுகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் நுரையீரல் சிறப்பு மருத்துவ நிபுணர் டாக்டர் மங்கள காளிதாஸ் அவர்கள். 7:32 ஏறும் ஒரு நிகழ்ச்சியில் அங்கக வேளாண்மைக்கு ஏற்ற பூச்சி விரட்டிகள் என்ற தலைப்பில் தகவல்கள் தருகிறார்

கோயம்புத்தூர் வன மரபியல் மற்றும் மரப்பெருக்கு நிறுவனத்தின் விஞ்ஞானி முனைவர் ஏ. கார்த்திகேயன் அவர்கள். நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப்ஸ் 2026 போட்டிகளின் தினசரி நிலவரம் டெல்லி அஞ்சல்.

நம்மளோ நம்மளே வந்து சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும், அண்ட் அதோட திறவைகளை இன்னும் மேம்படுத்திக்கணும் அப்படின்ட்டு ஒரு மூணு விஷயங்கள் பத்தி நம்ம பேசியிருந்தோம். அதன் தொடர்ச்சியா இந்த வாரம் வந்து நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறது, ஒரு ஃபேமஸ் ஃபுட்பால் பிளேயர் வந்து கிறிஸ்டியானோ ரொனால்டோ, அவரு ஒவ்வொரு இன்டர்வியூலயுமே இந்த விஷயத்த சொல்லுவாரு, நான் என்னோட சக்சஸ் ஃபார்முலாவான ஒரு ப்ளூ பிரிண்ட தர்றேன், அதை முடிஞ்சா ஃபாலோ பண்ணி நீங்களும் ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபுட்பால் பிளேயராகவோ இல்லைனா உங்களோட சக்சஸ்ஃபுல் லைஃப்லையும் நீங்கள் வர்றதுக்கு ஃபாலோ பண்ணுங்க, முடிஞ்சா பண்ணுங்க அப்படின்றது என்ன அப்படின்னா, அந்த டிசிப்ளின் இந்த ஒழுக்கம் வந்து நமக்கு இருக்கா அப்படின்றதோட கேள்விதான் அது. ஸோ நம்ம லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா இது நல்லது இது கெட்டதுன்றது நமக்கு தெரியும், ஆனா அந்த நல்ல விஷயத்த நம்ம தொடர்ந்து செய்யறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கிறோமா அப்படின்னா அந்த இடத்துலதான் ஒரு கேள்விக்குறி வருது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஜிம்ல போய் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி நம்ம வந்து ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படின்ட்டு பெரும்பான்மையான ஆட்களுக்கு வந்து ஒரு விருப்பம் இருக்கும், தொடர்ந்து ஒரு மூணு நாள் போவாங்க, நாலு நாள் போவாங்க, அஞ்சாவது நாள் போக மாட்டாங்க. சோ எது அதை அவங்களை தடுக்குது அப்படின்னா, அந்த நல்ல செயலை செய்யக்கூடிய அந்த வில் பவர் அவங்களுக்கு இல்ல, அந்த செயல்கள்ல இருந்து நழுவி போறதுக்கு உண்டான சிந்தனைகள் தான் வந்து அவங்க மைண்டுக்கு வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டேலண்ட் வித்தவுட் ஹார்ட் ஒர்க் இஸ் நத்திங் அப்படின்ற அந்த ஒரு வாக்கியத்தையும் அந்த கிறிஸ்டியானோ ரொனால்டோ அடிக்கடி உபயோகப்படுத்துவாரு. என்னோட லைஃப்ல நடந்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2010 புதுசா வேலைக்கு சேர்ந்த அந்த டைம்ல அந்த நிறுவனத்துல ஊழியர்களுக்கு வந்து வார சம்பளம் கொடுப்பாங்க. அந்த சம்பளம் இதெல்லாமே நாங்க ஒரு ரெக்கார்ட்ல ஒர்க் அவுட் பண்ணி அந்த ரெக்கார்டை வந்து டேபிள்ல வச்சிருந்தோம். அந்த ரெக்கார்டு வந்து மிஸ் ஆயிருச்சு. அந்த பர்சனல் மேனேஜர் வந்து இந்த மாதிரி ரெக்கார்டு தொலைஞ்சிருச்சு, ஆனா நம்ம நாளைக்கு சம்பளம் கொடுத்தாகணுமே, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு டிஸ்கஸ் பண்றாரு. நான் நைட்டு தங்கி ஒர்க் பண்ண போறேன், உங்கள யாராவது எனக்கு கூட இருந்து சப்போர்ட் பண்ணீங்கன்னா நான் இதை முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வேலைக்கு சேர்ந்து சில மாதங்கள் தான் ஆயிருக்கு. அப்போ வந்து எங்களுக்கு அதோட முக்கியத்துவம் அந்த மாதிரி எதுவுமே தெரியல. நாங்கள் எல்லாருமே ரூமுக்கு கிளம்பி போயிட்டோம். சாப்பிட்டுட்டு நைட்டு போய் ரூம்ல படுக்க போறப்ப தான் எனக்கு ஒரு ஹெல்ப் கேட்டிருந்தாரு, அவர் ஒரு சப்போர்ட் கேட்டிருந்தாரு, நம்மளால பண்ண முடியலையே அப்படின்ட்டு நினைச்சிட்டு திருப்பி நான் கிளம்பி வந்து அவரோட உட்காந்து நைட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறேன். அடுத்த நாள் வந்து இந்த ஊழியர்களுக்கு தேவையான சம்பளம் வந்து ஆன் டைம் அவங்களுக்கு வழங்கப்படுது. என்னோட இமிடியேட் மேனேஜர் அவருக்கு ரொம்ப சந்தோஷம், இவர் மணிவண்ணன் வந்து இவ்வளோ தூரம் நல்லா ஹெல்ப் பண்ணாரு அப்படின்ட்டு எல்லார் முன்னாடியுமே வந்து என்னை ரொம்ப பாராட்டுறாரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட உயரதிகாரியான ஜென்ரல் மேனேஜர் HR-க்கும் அவர் வந்து என்னை பற்றி உயர்வாக வந்து அவர்கிட்ட சொல்கிறாரு. ஸோ அந்த உயர்வும் அந்த பாராட்டும் எனக்கு கிடைக்கிறதுக்கு ஹார்ட் ஒர்க்கு அண்டு அந்த டிசிப்ளின், சரி இது நல்லது இதுக்கு நம்ம கண் முழிச்சு நம்ம வேலை செய்யணும் அப்படின்ட்டு அந்த ஏதோ ஒரு தோளுகள் எனக்கு வந்தது, அதன் மூலமாக கிடைச்ச அந்த ஒரு பலன் தான் வந்து இந்த ஒரு நல் மதிப்பும் இந்த ஒரு அங்கீகாரமும் அப்படின்ட்டு நான் பார்க்குறேன். இந்த மாதிரி நம்ம வேலையில் நமக்கு கொடுக்கப்படுற அடிஷ்னல் டாஸ்க்கு, அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி, கூடுதல் பொறுப்புகள் எல்லாத்தையுமே நம்ம செய்து கொண்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம். ஸோ நெப்போலியன் ஹில் வந்து ரைட்டிங்ல வந்து சொல்லுவாங்க, கோ த எக்ஸ்ட்ரா மைல் அப்படின்ட்டு. நீங்க இன்னைக்கு என்ன சம்பளம் வாங்குறீங்களோ அதுக்கு மேல உங்களோட உழைப்பும் உங்களோட சேவையும் இருந்ததுன்னா வரும் நாட்கள்ல உங்களோட உழைப்பை காட்டிலும் உங்களோட சம்பளம் அதிகமா இருக்கும் அப்படின்றது அவரோட கருத்து. இந்த மாதிரி நம்மளோட நிறுவனத்துல நமக்கு வழங்கப்படக்கூடிய வேலைகள் எல்லாத்தையுமே வந்து சம்பளத்துக்காக செய்யாம அதுக்கும் மீறி நம்ம நம்மளோட உழைப்பை கொடுத்து நம்ம செயல்பட்டோம்னா நிச்சயமா வந்து நம்ம ஒரு சாதனையாளராக மாறலாம்.

0: இதுவரை மனிதவள மேம்பாட்டு அலுவலர் எம் எஸ் மணிவண்ணன் அவர்கள் வழங்கிய உரை கேட்டீர்கள்.
1: நிகழ்ச்சி தொகுப்பு ஏ ஜே யாகில், நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா.

0: காட்டு புறப்பாட்டு படத்திலிருந்து அருண்மொழி தேவி பாடின பாட்டு கேட்டோம். பாடலுக்கு இசை இளையராஜா.
1: ஆடிக்கு தள்ளுபடி, தீபாவளிக்கு தள்ளுபடி, பொங்கலுக்கு தள்ளுபடி, புது வருஷம் பொறுத்தா தள்ளுபடி, ஏன் உழுது விடுச்சா கூட தள்ளுபடின்னு சொல்லிடுவாங்க போல இருக்க. அப்ப உண்மையான விலை எதுங்க? குழப்பமா இருக்குதுல்ல. உலக மார்க்கெட்ல நிர்ணயிக்கப்படுற தங்கத்தோட விலைய யாராலே குறைச்சு தர முடியாது. ஏதோ சாதாரண செய்கூலிங்கிற பேர்ல விலையை கூட்டி போட்டு பின்னாடி குறைக்கிறாங்க. எல்லா கடைகளையும் விட சரியாக நிர்ணயிக்கப்பட்டு எந்த விதமான

0: தள்ளுபடியும் தர முடியாத குறைந்தபட்ச விலையாக இருந்தால் மட்டுமே பிக்சட் பிரைஸில் விற்க முடியும்.
1: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
2: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
3: வன உயிரினங்களான புலி, சிங்கம், சிறுத்தை, யானை போன்ற பெரிய விலங்குகள் முதல் நுண்ணுயிரிகள் வரை ஒவ்வொரு உயிரினமும் உணவுச் சங்கிலியில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. தாவர உண்ணிகள் பெருகாமல் தடுக்க வேட்டையாடும் விலங்குகள் இயற்கையான சமநிலையை காக்க உதவுகிறது. காடுகளில் உள்ள பறவைகள் மற்றும் விலங்குகள் விதைகளை பரப்புவதிலும் தாவரங்களின் மகரந்த சேர்க்கைக்கும் உதவுகின்றன. பல வன தாவரங்கள் மற்றும் விலங்குகள் அரிய வகை மருந்துகள் தயாரிக்கவும் சூழலியல் சுற்றுலாவை மேம்படுத்தவும் உதவுகின்றன. விலங்குகளின் தோல், தந்தம், நகங்கள் மற்றும் இறைச்சிக்காக சட்ட விரோதமாக வேட்டையாடப்படுவதும் வன விலங்குகளின் எண்ணிக்கை குறைய காரணமாகிறது. மனிதர்களின் பேராசையும் இயற்கைக்கு எதிரான செயல்பாடுகளுமே வன உயிரினங்களின் அழிவுக்கு காரணமாக அமைகிறது. நகரமயமாக்கல், சாலைகள் விரிவாக்கம் போன்ற காரணங்களுக்காக காடுகள் அழிக்கப்படுவதால் வன விலங்குகளின் வாழ்விடம் குறைந்து வருகிறது என்கிறார்கள் சுற்றுச்சூழல் ஆராய்ச்சியாளர்கள். வன உயிரினங்களை பாதுகாக்க அது குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்த ஆண்டுதோறும் வன விலங்குகள் வார விழாக்கள் மற்றும் விழிப்புணர்வு முகாம்கள் அரசால் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. வன உயிர் பாதுகாப்பு சட்டம் வன உயிர்களான விலங்குகள், பறவைகள் மற்றும் தாவரங்களை பாதுகாக்கிறது. இந்த சட்டத்தின்படி இங்கு வாழும் உயிரினங்களை வேட்டையாடுதல், துன்புறுத்தல் அல்லது சேதப்படுத்துதல் ஆகிய நடவடிக்கைகளில் ஈடுபடுவது தண்டனைக்குரிய குற்றம் என்பதை நாம் அனைவரும் கருத்தில் கொள்ள வேண்டும். வனங்களை அழித்தல் என்பது வன உயிரினங்களுக்கு மட்டுமல்ல மனிதர்களின் வாழ்வாதாரத்திற்கும் ஆபத்தானது. எனவே வன உயிரினங்களை பாதுகாப்பது என்பது நமது சுற்றுச்சூழலையும் வளமான எதிர்காலத்தையும் காப்பதாகும்.
2: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.

0: ஹலோ
1: ராஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
0: மறுபடியுமா?
1: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. தம்பி என்னணும்
2: 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
0: சார், இவ்வளவு எங்க இருந்து?
2: ஒரு லிங்க் அனுப்பி இருக்கேன், இப்ப ப்ராசஸிங்.
1: 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
0: சார், 2 லட்சம்
3: என்ன சப்பா?
0: அம்மா, இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்துதான்.
1: அடே,
0: கட் பண்ணிட்டான்.
3: பயப்பட வேண்டாம்ப்பா, டிஜிட்டல் அரெஸ்ட் எதுவுமே இல்ல. இதெல்லாம் ஃப்ராட் பா.
0: ஃப்ராட்?
3: போலீஸ், பேங்க், ஆர்பிஐ, இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க. அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
4: பணத்தை காலி பண்ணிடுவாங்க. ஆர்பிஐ சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: ராயப்பன் ரெஜி, ஜெஃப்ரி, ரீனா, பாப்பா, கேஜி சாவடி பகுதியில் இருந்து சரியான பதில் சொல்லியிருக்காங்க. மனோ அண்ட் கிரிஷ் சரியான பதில் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பாரதி மகாலிங்கம் கல்வி வளசு பகுதியிலிருந்து சிவானந்தா காலையிலிருந்து எஸ் பழனி சரியான பதில் சொல்லியிருக்காங்க. கோணமலையிலிருந்து ஆனந்தன், என் பார்வதி கணபதியிலிருந்து, முருகேசன் ராசிபுரத்திலிருந்து, புலுவபாளையம்லேருந்து ஆனந்த முருகன், இப்படி நிறைய நேர்கள் சரியான பதில் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இன்னும் யாரெல்லாம் சரியான பதில் சொல்கிறாங்க தெரிஞ்சுக்கலாம்.

காதல் பரிசு படத்துல இருந்து பாடல் கேட்டோம். எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது. பாடலுக்கு இசை இளையராஜா, பாடலாசிரியர் முத்துலிங்கம். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஜிகே க்வெஸ்சன் கேட்டிருந்தோம் இல்லையா. சமீபத்தில் ஐக்கிய நாடுகள் சபையின் உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பின் மண் பாதுகாப்பு நாயகன் போட்டியில் மூன்றாம் இடத்தை பிடித்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். நிறைய நேயர்கள் வந்து சரியான பதில் சொல்லியிருக்கீங்க. செந்தில் பிரபு, திவ்ய பாரதி, நிர்மலா, சிவசாமி, சண்முகாநகர் மூக்கனூர் பகுதியிலிருந்து, வீரதுரை அரியலூர்லேருந்து சரியான பதில் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக கேன்பாளையத்திலிருந்து பேச்சிமுத்து, சுமதி கனகராஜ், தமிழ்நகர் செமிப்பாளையத்திலிருந்து, திருப்பூர்லேருந்து பாலா, நங்கவள்ளியிலிருந்து ராஜாராம், கோவை மேட்டுப்பாளையத்திலிருந்து ஜோதி ரமேஷ், அந்தோணிராஜ் சென்னை, திருப்பூர் வெள்ளியங்காடு பகுதியிலிருந்து மகேஸ்வரி, தர்மராஜ், ஹரிஷ், அவினாசியிலிருந்து பிரபு, தேவி, ஸ்ரீசா இவங்களும் சரியான பதில் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா கௌசல்யா தண்டபாணி, அள்ளி நகரம்லிருந்து எஸ் மகாதேவன், பீடம்பள்ளியிலிருந்து வாசுதேவன், குகன் நஞ்சுடாபுரத்திலிருந்து கணேஷ், சிறுமுகையிலிருந்து சரியான பதில் சொல்லியிருக்காங்க. இப்படி நிறைய நேர்கள் சரியான பதில் சொல்லியிருக்கீங்க. சரி, சரியான பதில் தான் என்ன அப்படின்னா வி டி வள்ளுவன், இதுதான் சரியான பதில். இவங்க கூடுதல் தகவலா, இவர் வந்து நம்ம கோயம்புத்தூர் பொள்ளாச்சியை சேர்ந்தவர். சமீபத்தில் ஐக்கிய நாடுகள் சபையின் உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பின் மண் பாதுகாப்பு நாயகன் போட்டியில் மூன்றாம் இடத்தை பிடித்தவர் வி டி வள்ளுவன். இதற்கு சரியான பதில் சொன்ன அத்தனை நேயர்களுக்கும் நன்றி, பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இனி கேட்கலாம்.

சேவை செய்திகள். 2026-27 ஆண்டின் ஓவிய கண்காட்சிகளை அரோரா தொடர் 2026 என்ற தொடரின் 3வது மற்றும் 235வது ஓவிய கண்காட்சி 2026 ஜூலை மாதம் 15 தேதி முதல் 19 தேதி வரை நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்னைக்கு காலையில 9 மணியிலிருந்து மாலை 4 மணி வரைக்கும் மருதூர் துணை மின் நிலையம் மற்றும் பவானி பேரேஜ் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு வேலைகள் நடைபெறதுனால தோளம்பாளையம், வெள்ளியங்காடு, சீலியூர், தாயனூர், மருதூர், புஜங்கனூர், காரமடை, தேவனாபுரம், தேக்கம்பட்டி, சமயபுரம், பத்ரகாளியம்மன் கோவில், நெல்லித்துறை, நஞ்சையகவுண்டன்புதூர், எம்ஜி புதூர், தொட்டதாசனூர், சுக்கு காப்பி கடை, கொண்டேபாளையம் இந்த பகுதிகளில் காலையில 9 மணியிலிருந்து மாலை 4 மணி வரைக்கும் மின் விநியோகம் தடைபடும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. அதே போல மாதம்பட்டி, தேவராயபுரம், துணை கேவி தொண்டாமுத்தூர் துணை மின் நிலையங்களில் பராமரிப்பு பணிகள் நடைபெறதுனால காலையில 8 மணியிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் மாதம்பட்டி, ஆலாந்துறை, குப்பனூர், கரடிமடை, பூண்டி, செம்மேடு, தீத்திப்பாளையம், பேரூர், கவுண்டனூர், பேரூர் செட்டிப்பாளையம், காலம்பாளையம், தொண்டாமுத்தூர், கொம்பனூர், முத்திப்பாளையம், கலிக்கநாக்கன்பாளையம், பூச்சியூர், புதுப்பாளையம், தீனாம்பாளையம், உளியம்பாளையம், தாளியூர், குளத்துப்பாளையம், மேற்கு சித்திரை சாவடி, தேவராயபுரம், போலுவாம்பட்டி, விராலியூர், நரசீபுரம், ஜேயன்பாளையம், காளியண்ணன்புதூர், புத்தூர், தென்னமநல்லூர், கொண்டையம்பாளையம், தென்றல் நகர் இந்த பகுதிகளிலையும் மின்தடை ஏற்படும். இதுக்கேற்ற மாதிரி உங்களோட டேவை பிளான் பண்ணிக்கோங்க.

0: ஒழித்து கொண்டிருக்கும் பாடலை பாடியவர் கே ஜே யேசுதாஸ் வாணி ஜெயராம். பாடலுக்கு இசை தாயன்பன். நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க உன்னிடத்தில் நான் படத்திலிருந்த பாடல். வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேட்டுட்ருக்கீங்க. இன்னும் சில நொடிகளில் காலை 8 மணிக்கான செய்திச் சுருக்கம், அதை தொடர்ந்தும் வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேட்கலாம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். சர்வதேச ஜவுளி கண்காட்சியான பாரத் டெக்ஸ் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், ஐநா பொதுச் செயலாளர் திரு அண்டோனியோ குட்டரஸுடன் மேற்காசியா உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதித்தார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த இந்திய சுற்றுலா பயணிகள் 15 பேரின் உடல்கள் தாயகம் கொண்டுவரப்பட்டுள்ளன. நீட் மறு தேர்வு எழுதியவர்களின் ஓஎம்ஆர் விடைத்தாள்களை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. ஸ்ரீராமர் கோயில் நன்கொடை முறைகேடு வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட 8 பேருக்கு மேலும் 2 வாரங்களுக்கு நீதிமன்ற காவலை நீட்டித்து அயோத்தி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை மயிலாப்பூர் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட நொச்சிக்குப்பம் மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் காலை உணவின் தரம் குறித்து மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் ஆய்வு செய்தார். தென்காசியில் 62 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் ராமநதி ஜம்புநதி இணைப்பு கால்வாய் திட்டப் பணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு செய்தார். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள புழல் ஏரியின் தூய்மையை உறுதி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோயில் விடுதியில் உயர்த்தப்பட்டுள்ள கட்டணங்களை திரும்பப் பெற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி சினேகா வழங்கினார். மதுரையில் பொதுமக்கள் தவறவிட்டு மீட்கப்பட்ட 518 செல்போன்களை காவல்துறையினர் உரியவர்களிடம் ஒப்படைத்தனர். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை பகுதியை கைப்பற்றி தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்போவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்திய வீரர்கள் 16 பேர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஓமனை எதிர்கொள்கிறது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. 21 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று பெல்ஜியத்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: குட் மார்னிங். நேரம் 8:03 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கருதி பண்ண போறோம். நிகழ்ச்சி தொகுப்புல உங்க கூட நான் ஆர்ஜே சாரு கேசினி. இன்னைக்கு என்ன தகவல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய தகவல் உங்களுக்காக ரெடியா எடுத்துட்டு வந்தாச்சு. கேட்க நீங்களும் ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க, கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ.

0: கேட்டு பாடல் காதல் கோட்டை படத்திலிருந்து பாடலை பாடியது எஸ்பி பாலசுப்ரமணியம், பாடலாசிரியர் தேவா.
1: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
2: புதுசுதான்.
1: எப்படி வாங்கின?
2: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்பை டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
1: அது எப்படி?
2: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
1: தங்க விலை ஏறலாம்,
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
1: அப்ப விலை குறைஞ்சா?
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
1: ஹே சூப்பர்.
2: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
1: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்பை டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
3: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.

நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும். வணக்கம், கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. தகவல் பரிமாற்றத்துடைய முகவரியா விளங்கக்கூடிய தபால் தலைகள் வெறும் கட்டண முத்திரைகளா மட்டும் இல்லாம ஒரு நாட்டுடைய வரலாறு, கலாச்சாரம், தனித்துவமான பறைசாற்றக்கூடிய கருவிகளாகவும் திகழுது. அந்த வகையில உலக அஞ்சல் துறையில அந்த வரலாற்றுல ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்திய பெருமை பூட்டான் நாட்டுக்கு இருக்கு. என்ன அப்படின்னா, உலகத்துடைய முதல் வாசனை தபால் தலையை வெளியிட்டு அஞ்சல் துறைய நறுமணமிக்கதா மாத்தினதுதான் இந்த வரலாற்று சாதனை. 1960-70களில் பூட்டான் நாடு தன்னுடைய அஞ்சல் துறையை உலக அளவுல பிரபலப்படுத்த பல்வேறு விதமான முயற்சிகளை மேற்கொண்டுச்சு. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 3D ஸ்டாம்ப்ஸ், டாக்கிங் ஸ்டாம்ப்ஸ், அதாவது சின்ன கிராம போன் மாதிரியான வடிவம், இப்படின்னு பல விண்ணைகளை செஞ்ச இந்த நாடு 1973 உலகத்துடைய முதல் வாசனை தபால் தலையை வெளியிட்டு உலகையே வியப்புல ஆழ்த்துச்சு. இந்த நாடு முதன் முதல வெளியிட்ட வாசனை தபால் தலைகள் ரோஜா மலர்களுடைய படங்களை தாங்கி வந்துச்சு. இந்த தபால் தலைகளுடைய சாதாரண மை மற்றும் காகிதங்களுக்கு பதிலாக நறுமண பொடிகள் கலக்கப்பட்ட பிரத்யேகமான மை பயன்படுத்தப்பட்டுச்சு. இதுல என்ன சிறப்பு அம்சம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தபால் தலைகளை லேசா தேய்க்கும் போது அதிலிருந்து வீசக்கூடிய உண்மையான ரோஜா மலர்களுடைய நறுமணம் அவ்வளோ சென்டரா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது அப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு. பல ஆண்டுகள் கடந்தும் இந்த வாசனை நீடிக்கக்கூடிய வண்ணம் ரொம்ப நேர்த்தியா இது தயாரிக்கப்பட்டிருந்தது.

0: President Donald Trump reinstates blockade on Iranian shipping in Strait of Hormuz. IMD forecasts heavy rainfall in Bihar and Odisha today. And in cricket, India script history at Lord's in London with 270-run win over England in a one-off women's test. And with that, we end the morning news. Have a nice day.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
2: 8:30 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM ல வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க. நாம ஒரு கடிதம் அனுப்பும் போது இல்ல ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணும்போது அட்ரஸ்க்கு கீழே ஒரு நம்பர் கேட்கும், அதுதான் ஜிப் கோட். இந்த ஜிப் கோட் அப்படிங்கறது ஒரு பகுதியை அடையாளம் காட்டக்கூடிய போஸ்டல் கோட். அமெரிக்கால இது ஜிப் கோட் அப்படிங்கிறாங்க. ஜிப்னா ஜோன் இம்ப்ரூவ்மெண்ட் பிளான். இதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடிதமோ பார்சலோ எல்லாம் சரியான இடத்துக்கு சீக்கிரமா போகணும் அப்படிங்கறதா. நம்ம இந்தியால ஜிப் கோட் மாதிரி பயன்படுறது பின்கோட். உதாரணத்துக்கு சென்னை, மதுரை, நம்ம கோயம்புத்தூர் மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் தனித்தனியா பின்கோடு இருக்கும். இந்த கோட் இல்லாம அட்ரஸ் இருந்துச்சு அப்படின்னா பார்சல் டெலிவரி குழப்பமா போக வாய்ப்பு இருக்கு. சிம்பிளா சொன்னா ஜிப் கோட் பின்கோடு அப்படிங்கறது நம்ம வீட்டு அட்ரஸ்க்கு ஒரு லொகேஷன் ஷார்ட்கட் மாதிரி. அட்ரஸ்க்கு ஜிபிஎஸ் இல்லாத காலத்துல இருந்தே போஸ்டல் டிபார்ட்மெண்ட் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஸ்மார்ட் சிஸ்டம் தான் இது. அடுத்த முறை பார்சல் ஆர்டர் பண்ணும்போது அந்த 6-digit பின்கோடை மிஸ் பண்ணாதீங்க.

0: மிஸ்டர் ரோமியோ படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மான் இசமைப்பில் இளா அருண் பாடின பாடல் கேட்டோம். பாடலாசிரியர் வைரமுத்து.
1: எனக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
2: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
3: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.
0: 8:38 பத்து நொடி கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. நல்ல உச்சி வெயிலில் போயிட்டு வந்தோடனே வீட்டுக்கு, ஐயோ ஒரு 4 போசி எடுத்து மூந்து ஊத்துனாதாப்பா தலையிலேருந்து கால் வரைக்கும் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நாம ஃபீல் பண்ணுவோம்ல. அதே மாதிரி ஒரு 800 ஹெக்டேர் பரப்பளவில் இருக்கக்கூடிய ஒரு பூங்காவுக்கு தண்ணி தெளிக்கப்பட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஐரோப்பிய நாடுகளில் வரலாறு காணாத அளவுக்கு வெயில் கொளுத்தி வருது. இங்கிலாந்து தலைநகர் லண்டன்ல இந்த வருஷத்துடைய 3வது வெப்ப அலை வீசுச்சு. இதனால மக்கள் சாலைகள்ல நடக்கிறதுக்கே சிரமத்துக்கு ஆளானாங்க. ஸ்பெயின் நாட்டுல கடுமையான வெயில் காரணமா வனப்பகுதியில தீ விபத்து ஏற்படக்கூடிய அபாயம் எழுந்திருக்கு. அந்த நாட்டுடைய அல்புஃபெரா அப்படிங்கிற பூங்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா மரங்களை குளிர்விக்க நடவடிக்கை எடுத்திருக்காங்க. எப்படி அப்படின்னா, சுமார் 800 ஹெக்டேர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த பூங்காவில மரங்கள் செடி கொடிகள் மேல தண்ணீர் தெளிக்கப்பட்டு வருது. பிரான்ஸ் நாட்டுடைய கோடை வெயில் காரணமா நீர்நிலைகள் வேகமா வறண்டுட்டு வருது. அந்த நாட்டுடைய மிக நீளமான ஆறுகள்ல ஒன்னான லோயர் ஆற்றுல நீர்வரத்து குறைஞ்சிருக்கிறதால ஓடை மாதிரி காட்சி அளிக்குது. ஆற்றுடைய ஒரு பகுதி மணல் திட்டுகளா மாறி இருக்கு.

தேனி குஞ்சரம் ஆல்ஃபே பீமணி. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. நேரம் 8:45. ஒரு காலத்துல குதிரைகள் போர்க்களங்கள்ல முக்கியமான விலங்குகளா இருந்தன. போர் வீரர்களை ரொம்ப தூரம் சுமந்து போறது இதுக்கெல்லாம் வந்து உதவுச்சு. இந்த காலத்துல குதிரைகளுக்கு போர்க்களங்கள் இல்ல அப்படின்னாலும் பல நாடுகள்ல இது பண்ணை வேலைகள்ல பயன்படுத்தப்படுது. குறிப்பா உலகத்துடைய மிகவும் வலிமையான குதிரை பெல்ஜியன் டிராஃப்ட் அப்படிங்கிற இனக்குதிரைகள் கருதப்படுது. இதுக்கு அதிக இழுவை திறன் இருக்கு. அதோடைய உடல் வலிமை, அதிசயமான குணம், அமைதியான குணம், இதெல்லாம் அவங்களுடைய கடின உழைப்பு திறன், இதனால உலகம் முழுக்க புகழ் பெற்றதா இருக்கு இந்த குதிரை. பெல்ஜியன் டிராஃப்ட் குதிரைகள் பெல்ஜியம் நாட்டுடைய ஒரு பாரம்பரிய குதிரை இனம். பல நூற்றாண்டுகளா விவசாய பணிகள், மரம் இழுத்தல், வண்டி இழுத்தல், தொழிற்சாலை பணிகளுக்கெல்லாம் வந்து இது வளர்க்கப்படுது. சுமார் 7 அடி உயரம் வரைக்குமே இது வளரும். இந்த குதிரைகள உடல் எடை எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 800 to 1100 kg எடை வரைக்கும் இருக்கும். ரொம்ப வலிமையான தோள்பட்டை, தடித்த கால்கள், உடல் முழுக்க தசை நிறைஞ்ச அமைப்பு அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கே பிரம்மாண்டமா இருக்கும் இந்த குதிரை. அது மட்டும் இல்லாம இப்படி இருக்கே நம்ம கிட்ட ஏதாச்சும் ஒம்பு பண்ணுமா போனா அப்படிங்கிற மாதிரி இல்லாம மனிதர்கள் கூட எளிதா பழகக்கூடிய தன்மை கொண்டது இந்த குதிரை. புத்திசாலித்தனமும் சோர்வடையாம ரொம்ப நேரம் செயல்படக்கூடிய திறனும் இதுடைய கூடுதல் சிறப்புகள் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால பெல்ஜியன் டிராஃப்ட் குதிரை உலகின் சக்தி வாய்ந்த குதிரை இனமா கருதப்படுறதோட மனிதனுடைய மிக வலிமையான நண்பன் அப்படின்னும் அழைக்கப்படுது.

வெற்றிவேல் படத்துல இருந்து பாடல் கேட்டோம். நாம கேட்டுட்டு இருக்கோம் வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. இப்போ நம்ம கம்ப்யூட்டர் மவுஸ் யூஸ் பண்றோம் இல்லையா, அதுக்கு கீழே ஒரு சிவப்பு லைட் வந்து எரியும். என்ன காரணம் அப்படின்னு நம்ம யோசிச்சிருக்கோமா? நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில கணினியோ இல்ல மடிக்கணினியோ பயன்படுத்தக்கூடிய ஆப்டிக்கல் மவுஸுடைய அடிப்பகுதியில சிவப்பு நிற விளக்கு எரியறத நாம கவனிச்சிருப்போம். சந்தையில எத்தனையோ நிறங்கள் இருந்தாலும் எல்இடி விளக்குகள் இருந்தாலும் மலிவான மவுஸ்ல இருந்து விலை உயர்ந்த மவுஸ் வரைக்குமே பெரும்பாலானதுல சிவப்பு நிறம் தான் பயன்படுத்தப்படுது. இதுக்கு பின்னாடி சுவாரஸ்யமான தொழில்நுட்பமும் பொருளாதார காரணங்களும் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1990களுக்கு முன்னாடி வரைக்கும் மவுசுகளுடைய அடியில லைட்லாம் எதுவுமே இருக்காது. அதுக்கு பதிலா அதுக்குள்ள வந்து ஒரு கனமான ரப்பர் இல்லைனா உலோக பந்து இருக்கும். நம்ம மவுசு நகர்த்தும் போது அந்த பந்துமே சுத்தும், அதோடைய அடிப்படையில திரையில அந்த கர்சர் வந்து அப்படியே நகரும். ஆனா இந்த பால் மவுசுகள் எல்லா பரப்புகளையும் சரியா வேலை செய்யாது. தூசி படிஞ்சது அப்படின்னா அந்த பந்து சுழலுறத சிக்கல் வந்து ஏற்படும். இந்த குறைகளை போக்குறதுக்காகத்தான் பந்துகளுக்கு பதிலாக எல்இடி விளக்கும் சென்சார் கொண்ட ஆப்டிக்கல் மவுசும் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. ஆப்டிக்கல் மவுஸ் வந்து முதன் முதல் 1990களில் சந்தைக்கு வந்தப்ப மத்தவண்ண எல்இடிகளை விட சிவப்பு நிற எல்இடி விளக்குகள் தயாரிக்கிறதுக்கான தொழில்நுட்பம் ரொம்ப பழமையானதும் மலிவானதாகவும் இருந்துச்சு. மவுசுகளில் உற்பத்தி செலவை குறைக்கிறதுக்காக பண்ணதுதான் இந்த சிறந்த தேர்வாக அமைஞ்சது. மவுசுடைய அடியில் இருக்கக்கூடிய ஒளி ஒரு கேமரா மாதிரி செயல்பட்டு ஒவ்வொரு நொடியும் ஆயிரக்கணக்கான படங்களை எடுத்து மேற்பரப்புடைய நகர்வை கணக்கிடுது. மவுஸ்ல இருக்கக்கூடிய சென்சார்கள் மற்ற நிறங்களை விட சிவப்பு நிற ஒளிக்கு சென்சிட்டிவிட்டி அதிகம். அதனால இது மேற்பரப்புடைய அமைப்பை துல்லியமா கண்டுபிடிக்க உதவுச்சு. அறிவியல் ரீதியா நீலம் பச்சை இந்த நிற ஒளியை விட சிவப்பு நிற ஒளிய

0: வேலை செய்ய மிக குறைந்த வோல்டேஜ் தான் போதுமானதா இருந்துச்சு. இதனால கணினி இல்லைனா மடிக்கணினில மின் நுகர்வும் குறைவா இருந்துச்சு. குறிப்பா பேட்டரி மூலமா இயங்கக்கூடிய வயர்லெஸ் மவுசுகள்ல சார்ஜர் நீண்ட நேரம் அந்த சார்ஜ் நீண்ட நேரம் நிக்கிறதுக்காகவும் இந்த சிவப்பு விளக்கு பெரிதுமே உதவுது. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சிவப்பு விளக்கு மட்டும் இல்லாம அகச்சிவப்பு இல்லைன்னா லேசர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தக்கூடிய மவுசுகள் எல்லாமே சந்தைக்கு வந்துருச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ.
1: நேரம் 8:50 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். திரைப்பட பாடல்களோடு இணைந்திருக்கிறோம் நேயர்களே. தொடரும் பாடல் அன்பை சிவம் திரைப்படத்திலிருந்து, வித்யாசாகர் இசையில், எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சந்திரயி குரல்களில்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் நியூயார்க்கில் ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்டரஸுடன் மேற்காசியா உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதித்தார். பாரத் டெக் சர்வதேச ஜவுளி கண்காட்சியை மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த இந்திய சுற்றுலா பயணிகள் 15 பேரின் உடல்கள் தாயகம் கொண்டுவரப்பட்டுள்ளன. நீட் மறு தேர்வு எழுதியவர்களின் ஓஎம்ஆர் விடைத்தாள்களை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. ஸ்ரீராமர் கோயில் நன்கொடை முறைகேடு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 8 பேருக்கு மேலும் 2 வாரங்களுக்கு நீதிமன்ற காவலை நீட்டித்து அயோத்தி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள புழல் ஏரியின் தூய்மையை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டுமென்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோயில் விடுதியில் உயர்த்தப்பட்டுள்ள கட்டணங்களை திரும்பப் பெற வேண்டுமென்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கும்முடிப்பூண்டி சிப்காட் தொழில்பேட்டையில் தனியார் தொழிற்சாலையில் பாய்லர் வெடித்து ஒருவர் உயிரிழந்தார். படுகாயமடைந்த 7 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சிமலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை பகுதியை கைப்பற்றி தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்போவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஓமனை எதிர்கொள்கிறது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. 21 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று பெல்ஜியத்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்
2: குட் மார்னிங். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேரம் 9:02 மணி கேட்கலாம் சிறுவாணி சேனல் நிகழ்ச்சியில் உங்க கூட ஆர்ஜே ரேவதி பிரியா. காலையில 7 மணி ஸ்லாட்ல கடைசியா வந்த பாட்டு வந்து நம்ம ஃபுல்லா கேட்க முடியல இல்லையா, அதனால இப்ப கேட்டு ரசிக்கலாம் உன்னிடத்தில் நான் படத்திலிருந்து பாட்டு.

0: ஏஆர் ரஹ்மான் இசையில் சங்கர் மகாதேவன், கேஎஸ் சித்ரா, ஹரிணி பாடின பாட்டு பொன்னியின் செல்வன் 2 படத்துல இருந்து கேட்டோம்.
1: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
2: புதுசுதான்.
1: எப்படி வாங்க?
2: ஸ்ரீகுமரன்

0: தங்க மாளிகையின் ஸ்வர்ணதாரா ஆப்பை டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
1: அது எப்படி?
0: ரொம்ப ஈஸி. மாச மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
1: தங்க விலை ஏறலாம்,
0: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
1: அப்ப விலை குறைஞ்சா?
0: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
1: ஹே சூப்பர்.
0: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
1: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதாரா ஆப்பை டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
2: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: ஆகாஷ்மணி கோயம்புத்தூர் 103 FM நேரம் 9:15. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க சிறுவாணி சாரல். கோவை வனக்கோட்டம் போலுவாம்பட்டி வனச்சரகத்தில் இருக்க கோவை குற்றா வனச்சரகத்தில் கோவை குற்றால அருவி இருக்கு இல்லையா. இப்போது ரீசெண்டாக வந்து சுற்றுலா பயணிகள் வந்து அங்கே குளிக்கிறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. ஏன்னா போன ஒரு வாரத்துக்கு முன்னாடி தென்மேற்கு பருவமழை தீவிரமடைஞ்சதுனால கோவை குற்றால அருவியில் திடீர்னு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. அதனால சுற்றுலா பயணிகளுக்கு வனத்துறை சார்பில் இங்கே வந்து குளிக்கிறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு.

மாவீரன் படத்தில் இருந்து சிவகார்த்திகேயன், அதிதி சங்கர் பாடின பாட்டு யுவபாரதியின் வரிகளில் பரத் சங்கர் இசையில் கேட்டோம். நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க சிறுவாணி சாரல். கோவை மாவட்டத்தில் இருக்க அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் மாநகராட்சி பள்ளிகளில் உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு வழங்குறதுக்காக மொத்தம் 8540 புத்தகங்கள் நம்ம கோவைக்கு வந்திருக்கான். 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிற குழந்தைகளுக்கு ஏற்ற உடற்பயிற்சிகள், விளையாட்டு விதிமுறைகள், உடல் தகுதி மேம்பாட்டு பயிற்சிகள், யோகா, அடிப்படை உடன்திறன் சோதனைகள், உடல் நலம் பேணும் வழிமுறைகள், பாதுகாப்பு நடைமுறைகள், இந்த மாதிரி பல அம்சங்கள் இந்த புக்கில் இடம்பெற்றிருக்கான். உடற்கல்வித்துறைக்கு முக்கியத்துவம், கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கிற வகையில் ஆசிரியர்களுக்கான பாடப்புத்தகங்கள் வந்து இப்போ வழங்கப்பட்டுட்டு வருது அப்படின்னு சொல்லி கல்வித்துறை அறிவிச்சிருக்கு.

தாதா படத்திலிருந்து சத்யா நாராயணன், ஜென் மார்டின், கிடாக்குழி மாரியம்மாள், பிரார்த்தனா ஸ்ரீராம் பாடின பாட்டு ஜென் மார்டின் இசையில் கேட்டோம். நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க சிறுவாணி சாரல். கோவை மாவட்டத்தில் இருக்க 419 அரசு பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை படிக்கிற மாணவிகளுக்கு கராத்தே, ஜூடோ இப்படி தற்காப்பு பயிற்சிகள் அளிக்கப்பட இருக்கு. இந்த பயிற்சிகள் அடுத்த மாதம், அதாவது ஆகஸ்டில் தொடங்க இருக்கு. இந்த பயிற்சி 3 மாதங்கள் அளிக்கப்பட இருக்க, வாரத்தில் 2 நாட்கள் வீதம்.

0: பத்து தலை படத்துல இருந்த ஏஆர் ரஹ்மான் இசையில தீப்தி சுரேஷ், ஸ்ரீகாந்த், ஹரிஹரன், சத்யபிரகாஷ் பாடின பாட்டு கேட்டோம். நேயர்களே, நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும். நம்ம கோவை மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி அடுத்த மாதம் 1ஆம் தேதி தொடங்க இருக்கு, அதாவது August 1 தொடங்க இருக்கு. இதுக்காக பொதுமக்கள் கூடுற முக்கிய இடங்களில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியின் போது கேட்கப்படுற 33 கேள்விகள் அடங்கிய விழிப்புணர்வு பதாகைகள் வைக்கப்பட்டிருக்கு. மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு முன்னோட்டமாக 17ஆம் தேதியிலிருந்து வர 31ஆம் தேதி வரை மக்கள் தொகை சுய கணக்கெடுப்பு பணிகள் நடைபெற இருக்கு. இதில் பொதுமக்கள் அவங்களோட செல்போன்லேயே SE.census.gov.in SE.census.gov.in அப்படிங்கிற இணையதளத்தில் போய் அவங்களோட விவரங்களை பதிவு செய்யணும். அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு இணையதளத்துக்குள்ளே போனதுமே மொத்தம் 33 கேள்விகள் கேட்கப்படும். அதில் முதல்ல கட்டிடம் தொடர்பாக முதல் 7 கேள்விகளும், குடும்ப விவரங்கள் தொடர்பாக 8 to 24 வரை உள்ள கேள்விகளும், குடும்ப சொத்துக்கள் மற்றும் டிஜிட்டல் வசதி தொடர்பாக 25 to 31 வரை உள்ள கேள்விகளும், உணவு தொடர்பாக 2 கேள்விகளும்னு 33 கேள்விகள் மொத்தமாக இருக்கும். இதுக்கு பதிலளிக்க 15 to 20 அளிக்கப்படும். அனைத்து கேள்விகளுக்கும் கண்டிப்பாக பதிலளிக்கணும். அதுக்கப்புறமா ஓகே பட்டனை அழுத்தணும். மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் மாநகராட்சி, அரசு பள்ளி ஆசிரியர்கள், கொசு ஒழிப்பு பணியாளர்கள்னு 3000-க்கும் மேற்பட்டவங்க ஈடுபட இருக்காங்க.
1: இஷ்டத்துக்கு அப்பப்ப மாத்திட்டே அது கர்ச்சி பண்ணி கேட்டு ஃபாலோ பண்ணணும். அதை விட்டுட்டு ஏதாவது அடாவடி தரப்படணும் நினைச்ச என்னை கண்ட துண்டமா வெட்டி கழிச்சு போட்டுடுவேன். டைகர் கா

0: berkah hukum. Artu Mahinda Raja.
1: ஜெயிலர் படத்துல இருந்து அனிருத் ரவிச்சந்திர இசையமைச்சு பாடின பாட்டு கேட்டோம். இன்ஜினியரிங் படிப்புகளுக்கான கவுன்சிலிங் வந்து தொடங்கியிருக்கு இல்லையா? அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5 உள்ஒதுக்கீட்டில் சிறப்பு பிரிவினருக்கான இணைய வழி கலந்தாய்வு நேற்றைக்கு தொடங்கியிருக்கு. மாணவர்கள் அவங்களோட அவங்க விரும்புகிற கல்லூரி மற்றும் பாடப்பிரிவை தேர்வு செய்யறதுக்கு நேற்று காலை 10 மணியிலிருந்து நைட் 7 மணி வரைக்கும் அவகாசம் அளிக்கப்பட்டுச்சு. மேலும் அவங்களுக்கு தற்காலிக ஒதுக்கீடும் செய்யப்படும். அதை அவங்க வந்து இன்னைக்கு மாலை 5 மணிக்குள்ளே உறுதி செய்யணும். அதுக்கப்புறமா அவங்களுக்கான கல்லூரி ஒதுக்கீட்டு ஆணை 15ஆம் தேதி காலை 7 மணிக்கு வெளியிடப்படும். அந்த ஆணையை மாணவர்கள் ஆன்லைன்லேயே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் தெரிவிச்சிருக்காங்க. அரசு ஒதுக்கீட்டு இடங்களை நிரப்புவதற்கான கலந்தாய்வு நேற்றைக்கு தொடங்கின நிலையில் வர August 30ஆம் தேதி வந்து இதே போல் பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு வர 20ஆம் தேதி தொடங்கி August 30ஆம் தேதி வரை 40 நாட்கள் நடைபெறும்னு அறிவிக்கப்பட்டிருக்கு.

தண்ணியும் வேற லெவல், பொண்ண படிக்கவை வேற லெவல், மண்ணு செழிக்கவை வேற லெவல், தப்பு செய்ய இங்க வாய்ப்பு இருந்தும் கண்ணியமான வேற லெவல், அன்பு பரிசலி வேற லெவல். ஓ

ஏஆர் ரஹ்மான் இசையமைச்சு பாடின பாட்டு அயலான் படத்துல இருந்து கேட்டோம். நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க சிறுவாணி சாரல். தமிழகத்துல 39 மாவட்டங்கள்ல கிட்டத்தட்ட 34,908 ரேஷன் கடைகள் செயல்பட்டு வருது. நிறைய மக்கள் வந்து ரேஷன் கார்டுக்கு புதுசாக விண்ணப்பிச்சிருந்தாங்க. ஆனால் சட்டமன்ற தேர்தல் நடத்தை விதிமுறைகள் காரணமாக கடந்த மார்ச் 31 வரை இந்த பணிகள் வந்து முழுமையாக முடங்கி இருந்தது. இப்போ திரும்பவும் வந்து ரேஷன் கார்டுகள் அச்சிடுற பணி ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதனால் கடந்த மார்ச் 31 இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 450,000 பேர் புதிய ரேஷன் கார்டுகளுக்காக விண்ணப்பிச்சிருக்காங்க. இதில் முதல் கட்டமாக புதிய ரேஷன் கார்டுகள் அச்சிடும் பணி நடந்துட்டு வரதாகவும், விரைவில் வழங்கப்படும்னா முதல்கட்டமாக 73,000 குடும்பங்களுக்கு வழங்கப்படும்னும், புதிதாக விண்ணப்பம் செஞ்சுருக்கவங்களுக்கு ஆய்வு முடிஞ்சதும் அவங்களுக்கும் ரேஷன் கார்டுகள் வழங்கப்படும் அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு.

அரண்மனை 4 படத்தில் இருந்து ஹிப்ஹாப் தமிழா மியூசிக் மியூசிக்கில் கரிஷ்மா ரவிச்சந்திரன் ஸ்ரீனிசா ஜெயசீலன் பாடின பாட்டு கேட்டோம். நேர்களே, இன்று முற்பகல் 11:30 வண்ணப்பூக்கள் நிகழ்ச்சியில் சாய்வு நாற்காலி மூத்தோருக்கான நிகழ்ச்சியில் நீதித்துறையிலிருந்து ஓய்வு பெற்ற எஸ் கோவிந்தராஜு அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். பகல் 12 மணிக்கு ஹலோ தோழி

நேர்களே, இன்று பிற்பகல் 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில அலர்ஜி மற்றும் ஆஸ்துமா ஏற்படுத்தும் விளைவுகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் நுரையீரல் சிறப்பு மருத்துவ நிபுணர் டாக்டர் மங்கள காளிதாஸ் அவர்கள்.

கோமடி படத்துல இருந்து அனிருத் ரவிச்சந்தர், மியூசிக்ல சுப்லாஷினி அனிருத் ரவிச்சந்தர் அசல் கோலார் பாடின பாட்டு கேட்டோம். நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க சிறுவாணி சாரல். நேயர்களே, இன்று இரவு 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள் நிகழ்ச்சியில 7:32 அங்கக வேளாண்மைக்கு ஏற்ற பூச்சி விரட்டிகள், கோயம்புத்தூர் வன மரபியல் மற்றும் மரப்பெருக்கு நிறுவன விஞ்ஞானி முனைவர் ஏ கார்த்திகேயன் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெறும்.

0: குஷி படத்துல இருந்த சித் ஸ்ரீராம் சின்மயி ஸ்ரீபதா பாடின பாட்டு கேட்டும் நேர்கள் இதுவரை இணைந்திருந்தது சிறுவாணி சாரல். இன்னும் சில நொடிகளில் காலை 10 மணிக்கான செய்தி சுருக்கம், அதைத் தொடர்ந்து இது உங்கள் சாய்ஸ் வழங்க காத்துட்டு இருக்காங்க ஆர்ஜே சாரகேஷ்னி. இதுவரைக்கும் நிகழ்ச்சியில் உங்க கூட பயணிச்சது ஆர்ஜே ரேவதி பிரியா. நன்றி நேர்களே. இன்னும் சில நொடிகளில் காலை 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் நியூயார்க்கில் ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்டரஸுடன் மேற்காசியா உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதித்தார். பாரத் டெக் சர்வதேச ஜவுளி கண்காட்சியை மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த இந்திய சுற்றுலா பயணிகள் 15 பேரின் உடல்கள் தாயகம் கொண்டுவரப்பட்டுள்ளன. நீட் மறு தேர்வு எழுதியவர்களின் ஓஎம்ஆர் விடைத்தாள்களை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள

0: குழல் ஏரியின் தூய்மையை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டுமென்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோயில் விடுதியில் உயர்த்தப்பட்டுள்ள கட்டணங்களை திரும்ப பெற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் தாராபுரம் தாலுகாவில் நாளையும் நாளை மறுநாளும் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் திரு மணீஷ் நரவனே பொதுமக்களின் குறைகளை கேட்டு தீர்வு காண உள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சிப்காட் தொழில்பேட்டையில் தனியார் தொழிற்சாலையில் பாய்லர் வெடித்து ஒருவர் உயிரிழந்தார். படுகாயமடைந்த 7 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1,05,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று பர்மிங்ஹாமில் நடைபெறுகிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று பிலிப்பைன்ஸை எதிர்கொள்கிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஓமனை எதிர்கொள்கிறது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. 21 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று பெல்ஜியத்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்
2: ஆடைக்கு தள்ளுபடி, தீபாவளிக்கு தள்ளுபடி, பொங்கலுக்கு தள்ளுபடி, புது வருஷம் பொறுத்தா தள்ளுபடி, ஏன் உழுது விடுச்சா கூட தள்ளுபடின்னு சொல்லிடுவாங்க போல இருக்க. அப்ப உண்மையான விலை எதுங்க? குழப்பமா இருக்குதுல்ல? உலக மார்க்கெட்ல நிர்ணயிக்கப்படுற தங்கத்தோட விலைய யாராலையும் குறைச்சு தர முடியாது. ஏதோ சேதாரம் செய்கோலிங்கிற பேர்ல விலையை கூட்டி போட்டு பின்னாடி குறைக்கிறாங்க. எல்லா கடைகளையும் விட சரியாக நிர்ணயிக்கப்பட்டு எந்த விதமான தள்ளுபடியும் தர முடியாத குறைந்தபட்ச விலையாக இருந்தால் மட்டுமே பிக்ஸட் பிரைஸில் விற்க முடியும்.
3: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
4: குட் மார்னிங். நேரம் 10:03 மாறனுடைய ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நீங்க கேட்டு ரசிக்க போறீங்க. இது உங்கள் சாய்ஸ் லிசனர்ஸ் சாய்ஸ் நிகழ்ச்சி. உங்களுக்கு பிடிச்ச 2K ஹிட்ஸ் எல்லாம் இங்க கேட்டு ரசிக்கலாம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணணும். 9585800103 அப்படிங்கிற நம்பருக்கு உங்க பேரு, ஒரு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, அது என்ன படம் அப்படின்னு அனுப்புங்க. ஒருத்தரே 10 படம் அனுப்புனீங்கன்னா எப்படி போட முடியும்? ஆளுக்கு ஒரு படம் கேட்டீங்கன்னா அதுல இருக்கிற பாட்டு நம்ம போடலாம் இல்லைங்களா? அதையும் கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கோங்க. நிகழ்ச்சி தொகுப்புல உங்க கூட நான் RJ.

10:08 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM ல கேட்டுட்டு இருக்கீங்க. இது உங்கள் சாய்ஸ் லிசனர்ஸ் சாய்ஸ் நிகழ்ச்சியுடைய அடுத்த பாட்டு. பட்டத்து யானை படத்துல இருந்து என்ன ஒரு அழகியடா பாட்டு வேணும்னு மேட்டுப்பாளையம் நாகராஜ் தியாகு கேட்டிருக்காங்க. இன்னைக்கு நீங்க இந்த டைம்ல இங்க வாட்ஸ்அப்ல பாட்டு கேட்கறீங்க, ஆனா நாளைக்கு மறந்தாப்புல 10 மணிக்கே வந்து கேட்டீங்க அப்படின்னா ஐயோ அப்படின்னு ஏமாந்து போயிருவீங்க. ஏன் அப்படின்னா நம்ம லிசனர்ஸ் சாய்ஸ் நிகழ்ச்சி 9 மணிக்கு மாறி இருக்கு, காலையில 9 மணிக்கு. அதனால ஷார்ப்பா 9 மணிக்கு அங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்கலாம். எப்படிங்க கேட்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க கால் பண்ணி அங்க கேட்கணும், 0422 அப்படிங்கிற கோவை கொண்டான முன்னிணைப்பை நினைச்சிட்டு 2312103 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி கேட்கலாம். ஆனா ஒரு ட்விஸ்ட் இருக்கு, நைட் வந்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்பீங்க இல்லையா, அப்போ வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வைஸா உங்களுக்கு வந்து பாட்டு கொடுப்போம் இல்லையா, அதே மாதிரி இங்க ஒவ்வொரு நாள் ஒரு டிஸ்ட்ரிக் வைஸா லிசனர்ஸ் வந்து பாட்டு கேட்டு ரசிக்கலாம், கால் பண்ணி கேட்டு ரசிக்க போறீங்க. ஸோ ஷார்ப்பா காலையில 9 மணிக்கு இது உங்கள் சாய்ஸ் லிசனர்ஸ் சாய்ஸ் நிகழ்ச்சிக்கு வந்துருங்க, பாட்டை கேட்டு ரசிங்க.

நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும்.

தூள் படத்துல இருந்தே பாடல் கேட்டோம். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருந்தாங்க பி என் புதூர், சிவசுப்பிரமணியம். கேட்டுட்டு இருக்கீங்க, இது உங்கள் சாய்ஸ், லிசனர்ஸ் சாய்ஸ். அடுத்த பாட்டு என்ன படத்துல இருந்து கேட்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருமலை படத்துல இருந்தே பாடல் கேட்க போறோம். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க டேனிஷ் அகமது, சிங்காநல்லூர்ல இருந்து. இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வேணும், நானும் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 9585800103 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்க பேரு, ஊரு, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, அதோடைய படம்.

நேயர்களே, இன்று காலை 11:30 வண்ணப்பூக்கள் நிகழ்ச்சியில் சாய்வு நாற்காலி மூத்தோருக்கான நிகழ்ச்சியில் நீதித்துறையிலிருந்து ஓய்வு பெற்ற எஸ் கோவிந்தராஜு அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா. சகுந்தலா உபதள்ளி குன்னூர்லருந்து கேட்டிருக்காங்க. விருமாண்டி படத்துல இருந்து பாட்டு வேணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி உங்க பாட்டு கேட்க 9585800103 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.

புதுக்கோட்டையிலிருந்து சரவணன் படத்திலிருந்து பாடல் கேட்டோம். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருந்தாங்க சிவா சின்னசாமி. ரைட், 10:35:33 கேட்டுட்டு இருக்கீங்க. இது உங்கள் சாய்ஸ், லிசனர்ஸ் சாய்ஸ். அடுத்த பாட்டு காதலில் விழுந்தேன் படத்திலிருந்து கேட்க போறோம். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க குன்னத்தூர் கருமஞ்சிரை, ரேவதி, பாலகிருஷ்ணன்.

நேயர்களே, இன்று மதியம் 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் அலர்ஜி மற்றும் ஆஸ்துமா ஏற்படுத்தும் விளைவுகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் நுரையீரல் சிறப்பு மருத்துவ நிபுணர் டாக்டர் மங்கள காளிதாஸ் அவர்கள்.

ரவுத்ரம் படத்துல இருந்து பாடல் கேட்டோம். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருந்தாங்க ஹரிகிருஷ்ணா திருவாய் முதலியூர் பகுதியிலிருந்து. ஓகே, 10:46 நிமிஷம், ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. இது உங்கள் சாய்ஸ் லிசனர்ஸ் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டு

இன்னைக்கு இந்த நேரத்துல இங்க பாட்டு கேக்குறீங்க, ஆனா நாளைக்கு மறக்காம 9 மணிக்கு வந்துடணும். ஏன் அப்படின்னா நம்ம லிசனர் சாய்ஸ் நிகழ்ச்சியை நாளைல இருந்து 9 மணிக்கு கேட்க போறோம். அங்க நீங்க வந்து பாடல் கேட்கலாம். எப்படி அப்படின்னா நீங்க கால் பண்ணி கேட்கணும். இன்னைக்கு வாட்ஸ்அப், நாளைக்கு கால். 0422 அப்படிங்கிற கோவை குண்டான முன்னிணைப்பை இணைச்சிட்டு 2312103 அல்லது 2317046 அப்படிங்க நம்பர் இருக்கு. இப்போ மெலடி மெட்டுக்கல்ல ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து லிசனர்ஸ் வந்து பாட்டு கேட்டாங்க இல்லையா, அதே மாதிரிதான் நாளைல இருந்து 9 மணிக்கு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வரிசை கொடுத்துருவாங்க. அங்க வந்து உங்க பாட்டை கேட்டு ரசிக்கலாம். சோ இன்னைக்கு 10 மணிக்கு கேட்ட மாதிரி நாளைக்கு 10 மணிக்கு கேட்க கூடாது, பாட்டு வராது, 9 மணிக்கு தான் வரும். அடுத்த பாட்டு கேட்க போறோம் வெப்பம் படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க சங்கீதா காலப்பட்டி பகுதியிலிருந்து.

10:51 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இது உங்கள் சாய்ஸ் லிசனர்ஸ் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நாளையிலிருந்து காலையில 9 மணிக்கு இது உங்கள் சாய்ஸ் லிசனர்ஸ் சாய்ஸ் நிகழ்ச்சி வரும். அங்க டான் வந்து ஆஜராகி போன் பண்ணி நீங்க பாட்டு கேட்கலாம். இப்போ அடுத்த நேர் என்ன விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா, வெண்பா நந்தினி புளியம்பட்டியிலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. பிகில் படத்துல இருந்து பாடல் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஏதோ பாட்டு

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
1: நேர்களே, இன்றிரவு 7:32 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் அங்கக வேளாண்மைக்கு ஏற்ற பூச்சி விரட்டிகள் என்ற தலைப்பில் தகவல்கள் தருகிறார் கோயம்புத்தூர் வன மரபியல் மற்றும் மரப்பெருக்கு நிறுவனத்தின் விஞ்ஞானி முனைவர் ஏ கார்த்திகேயன் அவர்கள். இதுவரைக்கும் கேட்டீங்க, இது உங்கள் சாய்ஸ் லிசனர்ஸ் சாய்ஸ் நிகழ்ச்சி. நிகழ்ச்சி தொகுப்புல இதுவரைக்கும் கூட நான் ஆர்ஜே சாரு கேஸ்னி. நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து 11 மணிக்கு செய்திச்சிருக்கோம். அதை தொடர்ந்து இன்றைய நிகழ்ச்சி கேட்கலாம்.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் பாரத் டெக் சர்வதேச ஜவுளி கண்காட்சியை புதுதில்லியில் இன்று தொடங்கி வைத்தார். முதலமைச்சர் திரு விஜய் சென்னை மாநில கல்லூரியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் சுகாதார பணியாளர்களுக்கான பணி நியமன ஆணைகளை வழங்கினார். அரசு மருத்துவமனைகளில் தரமான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று தமிழக அரசை பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் உடல்கள் இன்று அவரவர் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்படவுள்ளன. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சிப்காட் தொழிற்பேட்டையில் தனியார் தொழிற்சாலையில் பாய்லர் வெடித்து ஒருவர் உயிரிழந்தார். படுகாயமடைந்த 7 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறை.

0: 1,05,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு பகுதிகளில் இன்று லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் த்ரூ கபிலா டானிஷா கிராஸ்டோ இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. சென்னையில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சன்யா வாட்ஸ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று பர்மிங்ஹாமில் மாலை 3:30 தொடங்குகிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று பிலிப்பைன்ஸை எதிர்கொள்கிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஓமனை எதிர்கொள்கிறது. 21 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று பெல்ஜியத்தை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 11:02. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையத்தில் நேயர்கள் இனி கேட்கலாம் சங்கீத சாரல். இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் யு.பி. ராஜு அவர்களின் மாண்டலின் இசை கேட்கலாம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது சங்கீதச்சாரல். இன்றைய சங்கீதச்சாரல் நிகழ்ச்சியில் யுபி ராஜு அவர்களின் மாண்டலின் இசை கேட்டீர்கள். நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் சாய்வு நாற்காலி.
1: சமுதாயத்துக்கு பயப்படுவான், ஊருக்கு பயப்படுவான்.
2: பயமே இல்லை, தண்டனைக்கும் பயம் இல்லை.
1: என்ன ஜெயிலுக்கு தானே போடுவேன், போட பார்த்துக்கலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. ஒரு மனிதனை தனிமையாக போய் இருக்க வைக்கிறதுங்கிறது அதே பெரிய தண்டனை தான்.
2: ஆனால் நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது ஜெயில் வந்து அவங்களுக்கு நல்லா இருக்க மாதிரி நம்ம நினைக்கிறோம்.
1: ஆமாம், எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குங்க, அங்கே உள்ளே நல்லா பார்த்துக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த குறையும் வைக்கிறது இல்லை. சாப்பாட்டுலேயே ஆகட்டும், அவங்களுக்கு வேணுங்கிற எல்லா வசதிகளையும் பண்ணித்தராங்க. எல்லாத்தையும் விட்டு இருக்கிறாங்க,
2: உலகத்தையே பார்க்காம. விசாரணை போகும்போது அதுக்குள்ளே வெளியில் போய் பர்டிகுலராக அவங்களோட இடத்துல போய் விசாரணை கூட உங்களையும் கூட்டிட்டு போயிருக்காங்களா, பார்த்திருக்கீங்களா? அதெல்லாம்
1: போயிருக்காங்க மேடம். பொதுவாக வெளியே விசாரணை நடக்காது. அது இப்போ என்னன்னா ஐடென்டிஃபிகேஷன் பேரேடுன்னு ஒன்று, அதெல்லாம் வெளியே தான் போய் நடக்கும். குற்றவாளி மற்றவங்களோட கலந்து வச்சிருப்பாங்க, அப்போ போய் பார்க்க. அப்போல்லாம் போயிருக்கேன் கூட, ஆஃபீஸரோட போயிட்டு நோட் பண்ணுறது எல்லாம். ஜெயிலில் உள்ள என்ன நடக்குது, உள்ளுக்குள்ள ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா, அதெல்லாம் பார்க்கறக்கு போவோம். என்ன செட்டப் இருக்குன்னா, ப்ரொபேஷன் ஆஃபீஸர்ஸ்னு இருக்காங்க, அவங்களோட கண்காணிப்பில் வச்சிருப்பாங்க. அவங்க போய் பார்க்கறது பண்றது அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. கவர்மெண்ட்ல அது ஒரு சிஸ்டம் இருக்குது, ப்ரொபேஷன் ஆஃபீஸர்ஸ் இருக்கு, நன்னடத்தை அலுவலர்கள் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க.
2: எல்லா இடத்துலையும் ஒரு ஃபாலோஅப் இருந்து இல்லையா இருக்கணும். நீங்க பணிபுரிந்த துறை வந்து இன்ட்ரெஸ்டிங்னு சொல்ல முடியாது, அது வந்து கோ வித் த ஃப்ளோ மாதிரி தான் இல்லையா? அப்படி வரும், அன்னைக்கு வரும், அன்னைக்கு இந்த மாதிரி இருந்தது அப்படின்னு.

0: நினைப்பீங்க. நாளைக்கு இதை விட இன்ட்ரெஸ்டிங்காக வரும், இன்ட்ரெஸ்டிங்காக இல்லாமையும் வரும். எல்லா கேஸஸும் இன்ட்ரெஸ்டிங்காகவோ இல்லை சுவாரஸ்யமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒன்றுமே உப்பு பெறாத மேட்டர் கூட வரும் இல்லையா சார். உங்களுக்கு அட் தி எண்ட் ஆஃப் த டே எப்படி இருக்கும் சார்? அவங்க திருப்பெல்லாம் நீங்கள் கொடுக்குறாங்க, அவங்க ஜட்ஜஸ் நீங்கள் டைப் பண்ணி கொடுத்துருவீங்க, உங்கள் மனநிலை எப்படி இருக்கும் சார்?
1: அந்த ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸில் அசோசியேட் ஆக மாட்டேன். ஆனால் தான் நமக்கு வந்து பிரச்சனையாக இருக்கும், இல்லைன்னா நமக்கு தெரியாது.
0: அவ்வளோ சென்சிட்டிவாகவும் இருக்கக்கூடாது.
1: ஆமாம், நம்ம இருக்கக்கூடாதுங்க மேடம். இருந்தால் நமக்கு திரும்ப திரும்ப பாதிப்பை ஏற்படுத்தும். நான் அந்த மாதிரி இருக்க மாட்டேன்.
0: யூஸ்வலாக ஒரு வேலை தான் அப்படின்னு.
1: இது இன்னைக்கு ஒரு 4 ஜட்ஜ்மெண்ட், 5 ஜட்ஜ்மெண்ட், 10 ஜட்ஜ்மெண்ட் நீங்கள் முடிச்சிட்டோமா, நம்ம வேலையை முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பேன். அதுலேருந்து ஃபார் அண்ட் எகென்ஸ்ட் எது இருந்தாலும் ஜட்ஜ் தானே சொல்கிறாரு, இதுக்கு நமக்கு ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு டியூட்டி மாதிரி பார்த்துட்டு போயிடுவேன். லாஸ்ட்ல வரும்போது சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக இருந்தேன். அப்போ அந்த டிஸ்ட்ரிக்டுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபுல்லாக பார்க்கணும். 2500 ஸ்டாஃப் இருப்பாங்க, 1500 ஸ்டாஃப் இருப்பாங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல. டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஸ்டாஃப் அத்தனை பேரையும் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்க்கணும். அந்த மாதிரி
0: ஏதோ ஒரு பாயிண்ட் எனக்கு பொனோட்டனஸா இருக்கு அப்படின்னு திங்க் பண்ண நாள் உண்டா உங்களுக்கு?
1: இது ஒரு 38 இயர்ஸ் ஒரு ஏ மாதிரி ஒர்க்கு அப்படிங்கும் போது
0: பெரிய டைம் டென்யூர் தான் சார்.
1: ஆமா, ஏன்னா
0: 38 வருஷம் ஒரே பணி இல்ல, ஒரே மாதிரி பணி தான்.
1: ஆமா,
0: அது கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருந்து.
1: இல்ல, நான் ஸ்டெனோகிராஃபி வந்து நான் 2000 பிறகு வந்து நான் மினிஸ்ட்ரியலுக்குள்ள வந்துட்டேன். கோர்ட் நடத்துறது வேற வேற ஜாப். ஸ்டெனோகிராஃபரா இருந்து நீண்ட காலமா இருந்தாலும் அப்புறம் ரெண்டாவது மாத்திக்கிட்டேன்
0: நான். ஆனா அந்த ஒர்க்குக்கும் இப்ப அதுக்கப்புறம் மாத்திட்ட அப்புறம் கொஞ்சம் சுவாரஸ்யமா.
1: ஆமா, அது வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பாக்குறது. அப்ப கொஞ்சம் எனக்கு இந்த கான்ஃபிடென்சியாலிட்டி எல்லாம் கிடையாது, நான் ஃப்ரீயா இருக்கலாம். ஏன்னா அந்த ஜுடிஷியல் ஒர்க்குக்குள்ள இருக்க மாட்டேன், அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ள இருப்பேன். ஸோ அது எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுச்சு. அப்போ நிறைய பேர்த்து கூட பழகிறது, வெளியே போறது வருது. அந்த மாதிரி
0: சட்டத்துறை வந்து எவால்வ் ஆகிட்டே இருக்கு அப்படிம்பாங்க. மருத்துவத்துறையா இருக்கட்டும், ஒரு துறை எல்லாருக்கும் அந்த எவல்யூஷன் வந்து தேவை, தன்னை புதுப்பிச்சுக்கிட்டே தான் இருக்கும் அப்படிம்பாங்க. இப்போ சட்டத்துறை அதே மாதிரி பல மாற்றங்கள் இருக்கும். சட்டத்துக்கு தான் மாற்றம் இல்லை, நடவடிக்கைகள்ல வந்து நிறைய
1: மாற்றங்கள் இருக்கு. சட்ட நுணுக்கங்களுக்கு விளக்கங்கள் வந்து விதமா வரும். ஒருத்தர் ஒரு மாதிரி புரிஞ்சுப்பாங்க, இன்னொருத்தர் ஒரு மாதிரி புரிஞ்சுப்பாங்க. எது சரியான புரிதல் அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட் நிறைய ஜட்ஜ்மெண்ட் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும் அட்வொகேட்ஸ், அப்பதான் நம்ம ஃபீல்டுல வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்.
0: அப்போ நீங்க வந்து இவ்வளவு வருஷம் இருந்ததுல உங்களுக்கு கொஞ்சம் பரிச்சயமா இருக்கும் இல்ல?
1: ரொம்ப டீப்பா இருக்காது.
0: அந்த சட்டத்துல என்ன வருதுங்கறது சொல்றக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு தெரியும். பாத்து பாத்து பழக்கம், பாத்து கேட்டு. கோர்ட்லயேன்னா இப்ப நீங்க அந்த ஆர்கியூமெண்ட் நடக்கும் போதே அங்கதான் இருப்பீங்க இல்லையா?
1: அந்த போஸ்ட்ல இருந்தா, சில போஸ்ட் இருக்கு, அந்த போஸ்ட்ல நம்ம இருந்தோம்னா அந்த மாதிரி இருந்திருக்கேன்.
0: பொதுவா எந்த மாதிரி கேசஸ் ரொம்ப சென்சிட்டிவ் கேசஸா எனக்கு அது சொல்லுங்களேன். அந்த டைம்ல யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா அது எந்த மாதிரியான கேஸ், ரொம்ப சென்சிட்டிவ் கேஸா?
1: சென்சிட்டிவ் கேஸில் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு அக்யூஸ்ட் இருக்கான், அவன் வந்து அப்ரூவர் ஆகிறான்னு வச்சுக்கோங்களேன். யார் பண்ணாங்கன்னு என்னங்கிறத நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னான்னா, அந்த மாதிரி கேசஸில் வந்து க்ளோஸ்டு டோர்ஸில் தான் பண்ணுவாங்க. யாருமே இருக்க மாட்டாங்க. ஜட்ஜு, டைப் பண்ணுற ஸ்டாஃபு, அந்த பெஞ்ச் கிளர்க் ஒருத்தர் இருப்பார்,
0: ஓகே,
1: அவ்வளோதான் இருப்பாங்க, வேற யாரும் இருக்க
0: மாட்டாங்க. ஃபோட்டோகிராஃப் எடுத்து வச்சுப்பாங்க?
1: ஃபோட்டோகிராஃபெல்லாம் எடுத்து வைக்க மாட்டாங்க. அப்போ அந்த வசதியெல்லாம்
0: வசதி இல்லை. இப்ப என்னெல்லாம் வசதி, மாடர்ன் ஃபெசிலிட்டி வந்து
1: இப்ப கம்ப்யூட்டர் டிஜிட்டலைசேஷன். ஆமா, கேஸ் வந்து டிஜிட்டலைஸ். அப்ப நீங்க வந்து கோர்ட்டுக்கே போய் போடணுங்கிற அவசியம் இல்ல, வெளியே இருந்தே ஃபைல் பண்ணிடலாம். எல்லா வசதிகளும் கொண்டு வந்துட்டாங்க.
0: இ கோர்ட் நல்லதா அது நல்லது இல்லையா சார் சொல்லுங்களேன். நீங்க இத்தனை வருஷம் இருந்திருக்கீங்க துறையில, சில விஷயங்கள் எல்லாம் இப்ப டாக்டர்னா அவர் தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணி ரொம்ப நேரம் அந்த பேஷண்ட்டை செக் பண்ணி தான் டயக்னைஸ் பண்றது வந்து நடக்குமே என்னன்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி தான் சில விஷயங்கள் அப்படி முறைப்படி பார்த்து அந்த ட்ரெடிஷ்னல் முறையில தான் வரணும் அப்படிம்பாங்க. என்னதான் ஈ கோர்ட்டா ஆனாலும் சில விஷயங்கள்லாம் மாற்ற முடியாது. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? எதெல்லாம் மாற்றக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க?
1: இல்லை, ஈ கோர்ட் பெஸ்ட் தாங்க மேம். அது வந்து டிரான்ஸ்பரன்சின்னு வந்துருச்சு. இப்போ வந்து ஒரு கேஸ் போடுறதுக்கு முதலெல்லாம் அது என்ன போயிட்டு இருக்குதுன்னே தெரியாது.
0: ஆமா,
1: இப்போ அவர் மொபைல பாத்துக்கலாம் இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறது பாத்துக்கலாம். ஒரு டிரான்ஸ்பரன்சி வந்துருச்சு, அது நல்லது தாங்க மேடம். தேவைப்படுற கேஸ நேரா எடுத்துக்கலாம்னு இருக்கு. கண்டிப்பா இதுலயே தான் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நேரா பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேசஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி கேசஸ் நம்ம நேரா பாக்கலாம்
0: சார். இதே செட்டப் தான் நம்ம தமிழ்நாட்டுல இருக்க மாதிரி தான் ஆந்திரால இருக்குமா, மகாராஷ்டிரால இருக்குமா, இப்படியே தான் இருக்குமா, இல்ல ஒவ்வொரு கோர்ட்டுக்கும் வித்தியாசப்படுமா?
1: இல்ல இல்ல, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஈ கோர்ட் நேஷனல் வைடு தான், ஒரே மாதிரி முறை தான்.
0: ஓகே, கோர்ட் நடவடிக்கையும் இப்படிதான்,
1: ப்ரொசீஜர்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும்.
0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல சாய்வு நாற்காலி, இது மூத்தோருக்கான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நீதித்துறையிலிருந்து ஓய்வு பெற்ற எஸ் கோவிந்தராஜு அவர்கள் தொடர்ந்து பேசுவோம் ஒரு பாடலுக்கு பிறகு.
2: வாழ்த்து சொல்லுங்கள் வண்ண நிலவை, வாழ்த்து சொல்லுங்கள் எந்த தம்பி மண்ணில் வந்து.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல சாய்வு நாற்காலி இது மூத்தோருக்கான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நீதித்துறையிலிருந்து ஓய்வு பெற்ற எஸ் கோவிந்தராஜு அவர்கள் தொடர்ந்து பேசுவோம். தினம் தினம் கோர்ட் போயிடணும், ஈவினிங் வந்து கோர்ட்ல இருந்து தான் நீங்க வருவீங்க. உங்களுக்கு ஆபீஸ்னா அது கோர்ட் தான்,
1: கோர்ட்ல ஒரு போர்ஷன் ஆபீஸா இருக்கும்,
0: அந்த சேம்பர்ல இருப்பீங்க. நிறைய நீதிபதிகளை பார்த்தேன்னு சொன்னீங்க, நிறைய வக்கீல்களை பார்த்திருப்பீங்க. யாராவது நீங்க உங்களை இன்ஸ்பயர் பண்ணி இவங்கள மாதிரி நம்மளும் வந்து ஒரு BL படிச்சிருந்தோம், இல்லைன்னா LLB படிச்சிருந்தோம், இவங்கள மாதிரி நம்ம லாயர் ஆயிருக்கலாமே, இவங்கள மாதிரி ஜட்ஜா இருக்கலாமே, நீ யாரையாவது போய் இன்ஸ்பயர் ஆனது உண்டா?
1: இல்ல, அப்படி நினைக்க மாட்டேன், ஏன்னா இதுல இருந்துட்டு அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா நிறைய பேரை பார்த்துருக்கேன், அவங்க பண்ணும்போது ஒரு விஷயத்த இந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது அப்படிங்கறதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்கும். பார்த்திருக்கேன் அந்த மாதிரி.
0: சரி, இப்ப உங்ககிட்ட முக்கியமான கேள்வி கேட்கணும். இப்ப கோர்ட் சீன்ஸ் வந்து மூவிஸ்ல காட்டுறாங்க, முன்னாடி எல்லாமே அந்த ரொம்ப மெலோ டிராமாட்டிக்கா ஒரு மேடை நாடகம் மாதிரி தான் இருக்கும். அது ரொம்ப சத்தமான வசனங்கள், கோர்ட்ல என்ன பேசக்கூடாதோ அதெல்லாம் வரும். அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம கூட யாராவது லாயர், லா படிச்சவங்க, இல்ல ஒரு வக்கீலா தொழில் பாக்குறவங்க, இல்ல ஜட்ஜா இருக்கிறவங்க, அவங்க இருந்தாங்கன்னா ஐயோ இப்படி பண்றாங்க பாருங்க, இப்படி எல்லாம் இருக்கவே இருக்காது கோர்ட்ல அப்படிம்பாங்க. உங்களுக்கு அப்படி தோணுமா?
1: ஆமா,

0: என்ன படம் ஓரளவுக்கு நியாயமா காட்டியிருக்காங்க, நம்புற மாதிரி இருக்கு, கிட்டத்தட்ட இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க.
1: விவசாயிங்கிற படத்துல கோர்ட் சீன் காட்டுவாங்க, அது எக்ஸாக்டா கோர்ட் சீன் எப்படி இருக்குமோ அப்படியே தான் அதுல கரெக்டா காட்டியிருக்காங்க.
0: இப்ப நீங்க வந்த டைம்ல வந்து விதவிதமான பணிகள் வந்து நம்ம முன்னாடி இருந்தது. டிஎன்பிஎஸ்சில கோர்ட்டுக்கும் பணிக்கு வரலாம் அப்படிங்கறதும் அப்பவே தெரிஞ்சிருந்தது. உங்களுக்கு யாராவது சொன்னாங்களா?
1: ஆமா, எனக்கு ஒரு மென்டர் இருந்தாரு, பி ஆர் சுப்பிரமணியம் சொல்லிட்டு ஒரு வெட்டினரி டாக்டர். அவர் தான் எங்க வில்லேஜ்ல எனக்கு நல்லது கெட்டது சொல்றவரு. டே இப்படி திங்க் பண்ணக்கூடாது, இப்படிதான் திங்க் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு சொன்னவர். டிஎன்பிஎஸ்சிக்கு அப்ளை பண்றதுக்கு அவர் தான் ஹெல்ப் பண்ணார். அப்ப அதுல ஜுடிஷியல் சர்வீஸ்னு இருந்துச்சு, அது என்னமோ எனக்கு மைண்ட்ல அது
0: பிடிச்சிச்சு
1: அந்த வார்த்தை. அது ஏதோ அதை டிக் பண்ணேன் ப்ரிஃபரன்ஸ்ல, அப்படி வந்துட்டேன். அவர் தான் சொன்னாரு, இது கோர்ட்டு, இந்த கோர்ட்ல போனோம்னா உனக்கு ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள எழுதுற மாதிரி இருக்கும் அப்படி சொன்னாரு. எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் சேர்ந்து அதுல நம்ம போவோம் அப்படிங்கிற மாதிரி.
0: எல்லாருக்குமே ஒரு புது அனுபவம் தான், புது வேலைங்கும் போது புது அனுபவம் தான் இல்லையா? சரி, இங்க வந்தாச்சு, வந்துட்டு இத்தனை வருஷம் பாத்துட்டீங்க, அப்ப உங்களுக்கு ஸ்லைட்டா இதுக்கு போயிருக்கலாம் அப்படின்னு ஏதாவது தோணுச்சா? ஏதாவது ஒரு டைம்ல கலிப்பு இருக்கும் எல்லாருக்குமே, மோனோட்டனஸ் ஆயிடும் ஒரே வேலையை பார்த்தா. உங்களுக்கு அடுத்த சாய்ஸ் என்னது இருந்ததா? ஏதாச்சும் இது கிடைச்சிருச்சு,
1: டிஎன்பிஎஸ்சில ஜாயின் பண்ணுன்னு எனக்கு சாய்ஸ் இருந்துச்சுங்க மேம். இந்த வேலையை ஜாயின் பண்றதுக்கு 10 இயர் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடியும் வேற சாய்ஸ் இருந்துச்சு, அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் இருந்துச்சு, நான் போவல, இதுக்கு தான் போனேன். இது செலக்ட் ஆகி வந்த பிறகும் ஒரு சாய்ஸ் இருந்துச்சு எனக்கு, எனக்கு முயற்சி கூட பண்ணாங்க வேற டிபார்ட்மெண்ட் மாத்தி விடலான்னு, பட் அது தெய்வம் இங்கே இருக்க வச்சிருச்சு.
0: கூடலூர்ல இருந்தீங்க, அப்ப யூ ஆர் யங் இல்லையா, சின்ன பையன். ஆமா
1: ஆமா.
0: உங்களுக்கு ஏதாவது பொழுதுபோக்கு இருந்ததா? நீங்க சொன்னீங்க மனவளக்கலை கத்துக்கிட்டேன், அதுல என்னோட அத்தனை எனர்ஜியும் அதுல போடுறதுக்காக அந்த மாதிரி நெறிமுறைகளை கத்துக்கிட்டேன்னு சொன்னீங்க. இருந்தாலும் என்டர்டைன்மெண்ட்ங்கிறது அதுவும் ஒரு எனர்ஜி கொடுக்கக்கூடிய வழி தானே நமக்கு. சரி, உங்களுக்கு என்னெல்லாம் உங்களுக்கு அப்ப பிடிச்சது, என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க?
1: அங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுகளோட சேர்ந்துட்டு காடுகளுக்குள்ள போவேங்க மேம், அந்த ஊர்ல இருந்த ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, அவங்களோட சேர்ந்துக்கிட்டு உள்ள போவோம், ட்ரெக்கிங் போவோம், இந்த மாதிரி எல்லாம் போவோம். முதுமலையில போயிட்டு நைட்ல தங்குறது, காடுகளுக்குள்ள போய் அங்க ஒரு வசதி இருக்காது, ஜீப் ஏதாவது எடுத்துக்கிட்டு போயிட்டு உள்ள தங்கிடுவோம், தங்கிட்டு வருவோம். அந்த மாதிரி கொஞ்சம் வெளியே போறது. ஃப்ரெண்ட்ஸுக்கு இருந்தாங்க நிறைய, பாட்டு நிறைய கேட்பாங்க மேம்.
0: என்ன பாட்டெல்லாம் கேட்பீங்க, உங்களுக்கு எது பிடிக்கும் சொல்லுங்களேன்.
1: அப்போ நாங்க 80s உங்களுக்கு பார்த்தா நம்ம இளையராஜா தான், எஸ்பிபியில இந்த இப்பதான் அந்த கமகம் அப்புறம் சங்கதி எல்லாம் தெரியுது, அப்ப அதெல்லாம் தெரியாது. அந்த பாடும்போது அது ஒரு அவர் இன்னமும் பண்ணோம். புஷின் ஒரு கம்பெனி ரேடியோ இந்த டேப் ரெக்கார்டர் எல்லாம் வந்த புதுசு, அப்போ அதை வாங்கிட்டு வீட்டுல போட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா உட்காந்து, நான் பேச்சுலர் தானே, அம்மாவும் நானும் தான் இருப்போம், அவையெல்லாம் எங்க வீட்டுக்கு வந்துருவாங்க. டேப் திருப்பி திருப்பி போடுவோம், போட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு அதுல அப்படி இப்படி போட்டு போட்டு இது எப்படி பாடுறாரு திருப்பி திருப்பி திருப்பி கேட்போம். அந்த மாதிரி
0: அதெல்லாம்
1: ரேடியோ இங்க ஊர்ல இருக்கும்போது, அங்க கூடலூர் போன பின்னாடி அப்படி மெதுவா இதெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு.
0: உங்களுக்கு வந்து கூடலூர்ல பக்கத்துல இருக்கிற பெங்களூர்லாம் கூட கேட்கும் இல்ல? பெங்களூர்.
1: ஆமா, அங்கே நாங்க ரேடியோ கேட்கலாம். அப்ப நிறைய இந்த பாடல்கள் கேட்கறதுன்னு வந்துருச்சு, நிறைய ரெக்கார்டிங் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் கடைகள் இருக்கும், அதுல போட்டுட்டு இங்க உட்காந்து கேட்டுட்டு இருப்போம். வார வாரம் மூவி போயிடும், ஏன்னா அங்க 2 தியேட்டர் தான் இருக்கும்
0: கூடலூர்ல சொல்றீங்க.
1: ஆமா.
0: சரி, உங்களோட ஃபேவரட் யாராவது சார் நடிகர்கள், உங்களுக்கு பிடிச்ச படம் ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன்.
1: இப்படி எது வந்தாலும் பார்த்துருவோம் மேடம், எனக்குன்னு
0: ஃபேவரட்.
1: ஆமாம், அந்த மாதிரி இப்போ ரொம்ப பிடிச்சதுன்னு சொன்னோம்னா மம்மட்டி பிடிக்கும், ஏன்னா அங்கே கேரளா மூவி நிறைய வரும், அவர் நல்லாயிருக்கும். மலையாள மூவிஸ்லாம் நல்லா சூப்பராக நடிச்சிருப்பாரு. இந்த பக்கம் பார்த்தோம்னா கமல், ரஜினி ஃபிலிமும் பார்ப்போம், கமல் வந்து கொஞ்சம் நல்லா பிடிக்கும் அந்த மாதிரி.
0: ஸோ உங்களோட என்டர்டெயின்மெண்ட்டை பற்றியும் சொல்லிட்டீங்க, வேற ஏதாவது அதான் இப்போ வீட்டில் இருக்க நேரம், இப்போ வந்து நீங்கள் ரிட்டையர் ஆகிட்டீங்க சார், உங்களோட இது நீங்கள் சொல்லிட்டீங்க ஃபஸ்ட்டே, நான் மலைமலக்கலையை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன், யோகா தான் என்னுடைய உற்ற துணைங்க மாதிரி சொல்லிட்டீங்க. உங்களுக்கு லைஃப்க்கு வந்து ஒரு பாதை வகுத்து கொடுத்தது யோகா தான். யோகாங்கிறத வந்து நீங்க என்டர்டெயின்மெண்ட்டா பார்க்க முடியாது, லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் தான் அது, அது லைஃப் ஸ்டைல், லைஃபுக்கான ஒரு ஸ்டைல் அது, லைஃபே யோகா ஸ்டைல் தான். இந்த மாதிரி நிறைய சொல்லலாம், தவம்னு ஒரு வார்த்தை
1: சொன்னாங்க,
0: தவம் பண்றது எவ்வளவு கஷ்டம் சொல்லுங்களேன். சுவாமி விவேகானந்தரை நீங்க ஃபாலோ பண்றீங்க, அதனால உங்களுக்கு தவம்ங்கிறது அந்த வார்த்தை வந்து உங்களுக்கு பரிச்சயமானது, அந்த தவம்ங்கிறது எப்படி கத்துக்கணும் அப்படிங்கறத கேட்டுட்டு அதுக்கப்புறம் அது முறைப்படி கத்துக்கிட்டு நீங்க இப்ப ஃபாலோ பண்றீங்க, எத்தனை பேருக்கு நீங்க சொல்லி கொடுக்குறீங்க.
1: ஏத்துக்கவே இல்லை அங்க சென்டர்ல, ஃபர்ஸ்ட் டே போனேன், நான் சின்ன பையன், எல்லாரும் போய் உட்காந்துருக்காங்க, நானும் போய் உட்காந்துருக்கேன், வானு கூட கேட்கல யாருமே. 4-5 டேஸ் என்ன வந்து காக்க வச்சாங்க, பேசுறதுக்கு அவங்க வந்து

0: அந்த காசி ஐயாங்கிறவங்க எங்கிட்ட பேசுறதுக்கு 3 days எடுத்துக்கிட்டாங்க, பேசவே இல்லை. 4th day தான் யாரும் புதுசா வந்திருக்கீங்களா, அவர் பார்த்துக்கிட்டே தான் இருக்காரு டெய்லியும், யாரும் புதுசா வந்திருக்கீங்களா நான் வந்திருக்கேன்
1: என்ன தேடுறாரு, பொறுமை இருக்கா உங்களுக்கு,
0: அப்படி என்ன டெஸ்ட் பண்ணிருக்கிறாருன்னு பிறகுதான் தெரிஞ்சிச்சு. அப்புறம் உட்காந்து பார்க்கும்போது எதுக்கு உங்களுக்கு இதெல்லாம் வேணும், ஏன் வர்றீங்க, இதுல என்ன தேவை இருக்கு உங்களுக்கு நல்லா கேட்டு அப்புறம் கன்வின்ஸ் ஆகி, அவர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் மாஸ்டர் ஆனா அந்த அளவுக்கு நம்மளை வளர்த்து விட்டாரு. அப்புறம் ஆரம்பிச்சு தீட்சை தீட்சைன்னு கொடுத்து அதுல தான் ஸ்டார்ட் பண்றாங்க. தீட்சை வாங்கிட்டா மெடிடேஷன் ஈஸிங் மேடம், தவம்ங்கிறது தீட்சை வாங்கிட்டா ஒரு குரு மூலமா முறையா வாங்கிட்டோம்னா நமக்கு அது ஈஸியா இருக்கும் அவங்களோட கைடன்ஸ்.
1: இது வந்து எல்லாருக்கும் பாசிபிளா சார், அவர் மேல பாம்பும் இதுவும் போகும், அவருக்கு தெரியவே தெரியாது. மத்தவங்க பார்த்து ஒரு கூச்சல் போட்ட அப்புறம் தான் தன் மேல போயிருக்கு, தன் மேல இத்தனை பூச்சிகள் இவ்வளவு தூரம் போயிருக்குங்க, ஊர்வன எல்லாம் போயிருக்குங்கிறத ரியலைஸ் பண்றாங்க. மகான்களுக்கு தான் அது சாத்தியம்
0: கண்டிப்பா.
1: அந்த நிலைக்கு போனோம் நம்ம எவ்வளவு உயர்ந்த நிலையில் நம்ம இருக்கணும்,
0: நிறைய நம்ம மாத்திக்கணும் மேடம். நம்மளுடைய இன்னர் இன்ஜினியரிங் ரொம்ப ப்ராப்பரா பண்ணனும்னா தான் நீங்க உயர்ந்த நிலைக்கு போக முடியும்.
1: ஆனா லைஃப் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது, ஒரே மாதிரி அப்ரோச்சும் இருக்காது நமக்கு லைஃப்ல,
0: எல்லாம் டிஃபரெண்ட் தான்.
1: யோக கலை இது வந்து எவ்வளவு ஹாப்பினஸ் உங்களுக்கு தந்திருக்குங்கிறது உங்களை பார்த்தா தெரியுது, நீங்க சொல்ற வார்த்தை மூலமா தெரியுது. எதுக்காக யோகா அதை சொல்லுங்களேன்.
0: இப்போ நம்ம வந்துட்டோம், பிறந்து வளர்ந்துட்டு இருக்கோம், உடம்பு சௌகரியமா இருக்கணும், எங்கேயுமே ஒரு பிடிப்பு இல்லாமல் ஒரு வலு அதிகமாக இல்லாமல், பாரம்னு சொல்லுவோம்
1: இல்லைங்களா,
0: அது அதிகமாக இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கணும், லைட்டராக இருக்கணும், அந்த மாதிரி உடம்பு இருக்கணும், மனசும் அதே மாதிரி இருக்கணும். இப்போ ரெண்டுக்கும் உங்களுக்கு யோகா தான் உங்களுக்கு உதவியாக இருக்கும். அப்படி பண்ணுறதுக்கு நம்ம தவம்னு சொல்கிறோம், தற்சோதனைன்னு சொல்லி எல்லாம் சிஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்காங்க மனவளக்கலையில். அதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கும், டெய்லியுமே ப்ராக்டிஸ் பண்ணும், இது ஒரு தொடர் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும், பண்ண பண்ணதான் இது அப்படி ரிஃபைன் ஆயிட்டே இருக்கும்.
1: நம்ம பண்ணவே இல்லன்னா அந்த கண்டினியூட்டி போயிடுமா?
0: சுவாமிஜி என்ன சொல்லுவாங்கன்னா, நீ எது வரைக்கும் பண்ணிருக்கோ அது அந்த ஸ்டேஜில் இருப்பேன், திரும்பி தொடங்கும் போது அதுலேருந்து ஆரம்பிப்பேன்னு சொல்லுவார். எது வரைக்கும் நீங்க அச்சீவ் பண்ணிருக்கீங்களோ அந்த லெவல்ல நிக்கும், குறைஞ்சு போயிடாது.
1: ஓகே,
0: இன்னொருத்தர் மூலமா நமக்கு தெரிவிக்கப்படும். பிரபஞ்சம் எந்நேரம் நம்மளை கண்காணிக்குதுங்கிறது நல்லா தெரிஞ்சிடும், நம்ம கூடிய இருக்குதுங்கிறது நம்மளால ஃபீல் பண்ண முடியும். ப்ராப்பரா நம்ம இந்த லைன்ல இருந்தோம்னா நம்ம தனியா இல்ல, நம்ம கூட பிரபஞ்சமே இருக்கு
1: தெரியும் புரிஞ்சுக்க முடியும் அதுலயே ஊறி போனதுனாலதான் உங்களுக்கு அப்படி தோணுதா இல்ல ஜெனரலா அதுதான் கரெக்ட் இல்லைங்க மேடம் ஒரு உதாரணம் சொல்றேன் அடுத்த நாள் என் மனைவியா பெண் பாக்கறதுக்காக போறேன் முந்தின நாள் கிளாஸ் நடக்குது எப்போ மெடிடேஷன் முடிஞ்ச உடனே ஒரு சின்ன ஒரு ஸ்பீச் இருக்கு எங்க காசி ஐயா பேசுறாங்க அடுத்த நாள் போறது ஒரு தெரியாது மனசை பார்க்கணும் மனசுக்கு பிடிச்சிச்சுன்னா அவங்கள மனைவியா ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு அவருக்கு வந்து
0: போய் பார்க்குறோம், அப்புறம் மேரேஜ் ஆயிடுச்சு. இதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே உங்களுக்கு பார்த்தா அது ஒரு ப்ராப்பர் கைடன்ஸோட போயிட்டு இருக்கும். ஆனால் நம்ம இது பண்ணிட்டு இருக்கணும், பயிற்சியில் இருந்தால் தான் இது கிடைக்கும்.
1: இந்த ரிட்டையர்மெண்டல் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க, 30 வருஷத்துக்கு முன்னாடினு கூட வச்சுக்கலாம். இந்த ரிட்டையர்மெண்ட் வரும்போது அவங்க வந்து அவங்க ரொம்ப தளர்வாக ஃபீல் பண்ணுவாங்க. நாளைக்கு நான் ரிட்டையர் ஆகிறேன், நான் என்ன செய்வேனே தெரியல அப்படின்னு சொன்ன காலமெல்லாம் இருந்தது. வெறும் வருமானத்துக்கான வார்த்தையை அதை நம்ம எடுத்துக்க முடியல. பட் எல்லாமே ஒரு வீட்டில் ஒருத்தருக்கு அவரோட பணி ஓய்வு பெற்றுறாருன்னா அவரால் நமக்கு என்ன பிரயோஜனம் இல்லைங்கிற மாதிரி ஒரு அப்ரோச்சை திரைப்படங்களும் நம்ம பார்த்த ட்ராமாவும் நம்மளை சுற்றி இருந்தவங்களும் நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு சூழலுக்கு வந்து இப்படி தான் இருக்கு இதுதான் ரியாலிட்டி நம்ப வச்சிருப்பாங்க. ஆனா அப்படிதான் இருந்ததானு தெரியல. இப்ப யோசிச்சு பார்த்தா எல்லா வீட்லயும் வந்து ரிட்டையர் ஆன அப்புறம் ஒரு தளர்வு வந்துரும், வீட்டு இல்ல தலைவருக்கு இப்படிதான் இருந்திருக்கு. ஆனா அப்புறம் டைம் சேஞ்ச் இல்லையா, நாளாக பெண்கள் வேலைக்கு போக ஆரம்பிச்சதும் அவங்க அப்ரோச் ஒரு மாதிரி இருந்தது. அவங்க கொஞ்சம் சேர்ஃபுல்லாவே எடுத்துக்கிட்டாங்க, ஏன்னா ரிட்டைர்மெண்ட் அவங்களுக்கு ஒரு ரெஸ்ட் டைம். லேடிஸ பார்த்து ஜென்ஸ் வந்து என்ன சொல்றாங்க, ஆமா ஆமா அவங்கள மாதிரிதான் நம்மளும் எடுத்துக்கணும், ஹாப்பியா அவங்க ரிட்டையர் ஆறாங்க, கடமையெல்லாம் முடிச்சு நான் என் பொண்ணோட இருப்பேன், இல்ல எனக்கு பிடிச்சத நான் செய்வேன்னு சொல்றாங்க, நம்மளும் இருக்கணும். நீங்க அதை பத்தி என்ன சொல்றீங்க சொல்லுங்க சார்.
0: ஜென்ஸ் வந்து ஒரு எந்த ஆக்குபென்சி இல்லாம அவனால இருக்க முடியாது மேம். அவனோட மன குணம் வந்து இதையாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டு இருக்கணும். அப்படியே பழகணுங்க, திடீர்னு 2 நாள் 3 நாள் வீட்டுல எந்த வேலையும் இல்ல, நீ சும்மா ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தா அவனால இருக்க முடியாது.
1: அவரால ஒரு பிரயோஜனம் இல்லன்னு அவருக்கு, அது ஒரு ரீசனா
0: இல்ல? அப்படி இல்லையே,
1: இப்ப இல்ல

0: ஏன்னா ஃபேமிலி செட்டில் பண்ணிடுறாங்க, குழந்தைங்களாம் தலையெடுத்துறாங்க. பட் அந்த காலத்தில் அப்படி இருந்ததுங்கிறாங்க. இப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருந்தது, வேலையில்லா திண்டாட்டம் இருந்தது. ஏன்னா உடனே வேலை, அப்பா வந்து பையனுக்கு வேலை பண்ணி நீ வேலை பண்ணி வச்சிருக்கலாம்ல அப்படிம்பாங்க. என்னவோ அவர் கையில் இது இருக்க மாதிரி ஒரு வேலை பண்ணி வச்சுறேன் அப்படிம்பாங்க, வேலை வாங்கி கொடுத்துறேங்கிறது அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி எல்லாமே டிபெண்டன்ஸ் இருந்தது. பசங்க வந்து ரொம்ப முன்னுக்கு வந்திருக்க மாட்டாங்க, எல்லாம் ஒரு இழுபறியாத நிலைமையில தான் இவங்க ரிட்டையர் ஆயிருப்பாங்க. அப்புறம் 60 வயசுன்னு வந்த அப்புறம் வந்து ஆல்மோஸ்ட் பிரைவேட்னா எக்ஸ்டென்ஷன் கிடைக்குது, வேணும்னா எடுத்துக்கிறாங்க, வேணாம்னா விட்டுறாங்க. அந்த மாதிரி இப்ப அப்ரோச் வந்து வேற மாதிரி இருக்குங்கிறாங்க. தே ஹாவ் அனதர் லைஃப், இன்னும் வாழ்க்கையில அடுத்த பகுதியில கால் எடுத்து வைக்கிறாங்க. அவங்க இதை விட இன்னும் சிறப்பா வாழறதுக்கான துவக்கம் அது, இந்த மாதிரிலாம் சொல்றாங்க. உங்களுக்கு அப்படிதான் இருந்ததா மனநல?
1: என்னோட அன்னைக்கு வரைக்கும் அந்த லாஸ்ட் டே வரைக்கும் என்னால் என்ன செஞ்சு கொடுத்துட்டு போக முடியும், அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டாஃபுக்கு அவங்களுடைய பெனிஃபிட் ஓரியன்டா என்ன பண்ண முடியும், அந்த லாஸ்ட் டே வரைக்குமே நான் வந்து கையெழுத்து போட்டு தான் வந்தேன். லாஸ்ட் டே வரைக்குமே நான் வந்து எனக்கு இந்த வேலை போகுதே இல்லவே இல்லை. முடிச்சுட்டு எனக்கு இமீடியட்டா எனக்கு மைண்ட்ல இருந்தது வந்து மனவளக்கலை வந்து நம்ம போய் டீச் பண்ணோம், மக்கள் கிட்ட கொண்டு போகணும், அப்படிதான் மூட்ல இருந்தேன்.
0: இப்போ நீங்க 2 வருஷம் ஆயிடுச்சு, 2 வருஷத்துல நீங்க என்னெல்லாம் பண்ணீங்க சார் மனவளக்கலையை வந்து நல்லபடியா உங்களால கொண்டு போக முடிச்சதா? நீங்க எடுத்துக்கிட்ட அந்த முயற்சி வந்து சக்சஸ்ஃபுல்லா இருந்ததா?
1: ஆமாங்க மேடம், நான் என்ன வந்து இப்போ உலக சமுதாய சேவா சங்கம், வேதாத்ரி மகரிஷியினுடைய அமைப்பு பேர் உலக சமுதாய சேவா சங்கம், அதுக்கு ஒரு மண்டல அலுவலகம் இங்க இருக்கு கோயம்புத்தூர்ல. கோயம்புத்தூர் நீலகிரியில் இருக்கக்கூடிய ஒரு 24 ட்ரஸ்ட், அப்புறம் ஒரு 100 மெடிடேஷன் சென்டர்ஸ், எல்லாமே பயிற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. இதை நிர்வாகம் பண்ற பொறுப்பை என்கிட்ட கொடுத்துருக்காங்க.
0: கோயம்புத்தூருக்கே வந்துட்டீங்க இல்லையா?
1: கோயம்புத்தூர்ல தான் இருக்கேன்,
0: ரிட்டையர்மெண்ட் அப்புறம் இங்கேயே தான்.
1: ஆமா, ரிட்டையர்மெண்ட் அப்புறம் இங்கேயே தான் போய் நிறைய பேரை மீட் பண்றோம், ஒவ்வொரு ஊரா போறோம், மீட்டிங்ஸ் போடுறோம், அந்த மாதிரி என்கரேஜ் பண்றோம் மேம்.
0: லைஃப்ல வந்து எல்லாருக்குமே ரொம்ப டென்ஸ்டா இருக்குங்கிறாங்க. நமக்கு வந்து வேலை வந்து பணிச்சுமை ஜாஸ்தி இருக்கு, ஸ்ட்ரெஸ் இருக்கு, பல காரணங்கள். நம்மளா நம்மளை ஏத்திக்கிறது பாதி, வேலை கொடுக்கற அந்த ஸ்ட்ரெஸ் பாதி இல்லையா, மன அழுத்தம், இது மாதிரி பல விஷயம் இருக்கு. அதுக்கு வந்து நமக்கு தீர்வு என்ன நமக்கு தெரியும். மனவளக்கலை மாதிரி ஒரு யோகம், ஒரு தியானம், ஒரு தவம், அமைதியா உட்காரணும், அதுதான் நம்மகிட்ட இல்ல. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். வேலைக்கு வருவோம் சார். நீங்க இந்த வேலைக்கு வந்து புதுசுல ரொம்ப வந்து உங்களுக்கு, அதாவது வேலை கிடைக்கல, வேலை இல்லாம இல்ல, ஏதோ ஒரு வேலை இருந்தது இல்லையா? எல்லாருக்கும் ஒரு வேலை இருந்து, படிச்சவங்களுக்கு வேலை இருந்தது, படிக்காதவங்களுக்கு ஒரு உழைப்பு இருந்தது. இப்ப எப்படி இருக்கு? நீங்க பாக்குறீங்க எல்லாரையும், மக்கள் எல்லாரையும் பாக்குறீங்க, மாணவர்களை பாக்குறீங்க, பேரண்ட்ஸ பாக்குறீங்க, எவ்வளவு பேரை சந்திக்கிறீங்க, எல்லாருடைய மனநிலையும் எப்படி இருக்கு? ஒரு திருப்தியான மனநிலை இருக்கா? இந்த போதும், இந்த வேலை கிடைச்சி போதும், இது படிப்பு மட்டும் நிறைய படிக்கணும், ஆனா வேலைக்கு வரும்போது இது போறோம், அப்படி ஒரு தேடல், பெரிய தேடல். ஆமா, இதுல எவ்வளவு சம்பாதிச்சா என்ன, நமக்கு நிறைவு இருந்தா போறோம் அப்படிங்கறது இருக்கா?
1: இல்லையா? அடுத்து மேல மேல வேணுங்கிறது தான் போறாங்க. பொருள் லீட்டர்ல தான் பெரிய நாட்டம் இருக்கு மேம்.
0: பெரும்பாலும்
1: அப்படிதான் இருக்கு.
0: எளிமையா ஒருத்தர் வாழவே முடியாது,
1: அருமையா வாழலாம்,
0: ஆனா அக்செப்டன்ஸ் இல்லல்ல சொசைட்டிக்கு இல்லையா?
1: மத்தவங்களை பார்த்து அவங்க அந்த அளவுக்கு போகும்போது நம்மளும் முயற்சி பண்ணணும். ஆனா ஒவ்வொருத்தருக்கும் திறமை வேற வேற, ஃபீல்டு வேற வேற, யாரையும் ஒருத்தரோட ஒப்பிடவே முடியாது. ஆனாலும் முயற்சி பண்றாங்க, அது புரிதல் இல்லாம.
0: அதாவது ஒரு சிறிய கிராமத்துல பிறந்து அதுக்கப்புறம் எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து இங்க வந்து செட்டில் ஆகி அப்படிங்கிற மாதிரி, நீங்க பொள்ளாச்சியில பக்கத்துல ஒரு சின்ன கிராமத்துல பிறந்து அதுக்கப்புறம் பாலிடெக்னிக் படிப்பை படிச்சு அதுக்கப்புறம் TNPSCல செலக்ட் ஆகி இந்த மாதிரி கோர்ட்ல வந்து பணிபுரிஞ்சு நிறைவா ரிட்டையர்மெண்ட் ஆகி மனவளக்கலையோட உங்களை வந்து இணைச்சிக்கிட்டு அதுல வந்து உங்களை பணியாற்றிட்டு வரீங்க.
1: எல்லாருக்கும் தேடல் இருக்குங்க மேம், அமைதியா இருக்கணும், நல்லா வாழணும்னு ஒரு
0: தேடல். இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியன் பராபரம், தாய்மானவர் அது மாதிரிதான் எல்லாரும் இன்புற்று இருக்கணும், அதுதான் நமக்கு எல்லாருக்கும் அதேதான்.
1: அதேதான்
0: இப்ப வரவங்க பெரியவங்க, நம்ம பெரியவங்கன்னு சொல்லக்கூடாது, தே ஆர் ஸ்டில் யங்ஸ்டர்ஸ் அட் மைண்ட் அப்படி சொல்லணும் இல்லையா. அவங்க வந்து பல அனுபவசாலிகள் வரவங்க எல்லாருமே, நம்ம மூத்தோருக்கான நிகழ்ச்சின்னு சொல்லும் போது அவங்க வந்து அனுபவசாலிகளா இருக்காங்க. வயசுலயும் சரி, அவங்களோட அனுபவங்களையும் சரி, நிறைய விஷயங்களை ஷேர் பண்றாங்க. அது மாதிரிதான் இன்னைக்கு வந்து சாய்வு நாற்காலியில மூத்தோருக்கான நிகழ்ச்சியில நீதித்துறையிலிருந்து ஓய்வு பெற்ற நீங்க எஸ் கோவிந்தராஜ் சார் அவர்கள் வந்திருந்தாரு. நிறைய நீங்க உங்களுடைய வாழ்க்கை பயணத்துல இருந்து எங்க கிட்ட அப்படி நிறைய சொல்லிக்கிட்டே வந்தீங்க சார். அங்கங்க நம்ம வந்து இது ஒரு ரீமைண்ட் நிகழ்ச்சி, உங்களோட லைஃப வந்து அப்படி திரும்பி பாக்குற மாதிரி இருந்தது. எப்படி இருந்தது உங்களுக்கு இந்த அனுபவம் சொல்லுங்களேன் சார்.
1: ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரி, நான் திருப்பியும் ஆரம்பத்திலிருந்து ரீவைண்ட் தான் போய் எல்லாம் பார்த்த மாதிரி. இப்போ எனக்கு இமேஜினேஷன் எல்லாமே விசுவலைஸ் ஆகுது, நாங்கள் போனது பண்ணது எல்லாமே ஒரு நல்ல நிகழ்ச்சி.
0: லைஃப் வந்து காம்ப்ளிகேட்டடாக இல்லாமல் இருக்கிறதுக்கு, லைஃப் ரொம்ப எளிமையாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு வழிகளை சொல்லுங்களேன்.
1: ஒன்னே ஒன்றுதாங்க மேம், நம்ம பழக்கங்களை மாற்றிக்கணும். நம்மக்கிட்ட எந்த பழக்கம்லாம் நமக்கு கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க தெரியணும்.
0: அதுதானே தெரியல நமக்கு,
1: அதுக்கு என்ன

0: பண்ணணும்னா நம்ம மைண்டு வந்து ஒரு ஜென்ரலாக மைண்டு வந்து ஒரு எல்லைக்குள்ளேயே வச்சுட்ருக்கோம், நம்மளது நான் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பவுண்டரிக்குள்ளேயே நம்ம மைண்ட் அவ்வளோதான் வேலை பார்க்குது. மைண்டு கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகணும், மனசை விரிக்க தெரிஞ்சிட்டோம்னா போதும். இந்த மாதிரி மனவிரிவுன்னு வந்துருச்சுன்னா இது வராது, நம்ம மாற்றி யோசிக்க ஆரம்பிப்போம். எல்லாம் எனக்கு தான் அப்படின்னு இல்லாமல் நம்ம மற்றவங்களுக்காகவும் இருக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். மற்றவங்களுக்காக இருக்கும்போது அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு சந்தோஷம் நமக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும். கஷ்டப்படாமல் இருக்கணும்னா இந்த மனசு விரியணும், மனசு விரியணும்னா தியானம் பண்ணணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள்.
1: மகரிஷி சொன்னதுக்கு வந்துட்டீங்க,
0: எல்லா பெரியவங்களும் அதான் சொல்லியிருக்கிறாங்க. மகரிஷி வந்து ஒரு சாரத்தை எடுத்து நமக்கு ஈஸியாக புரியிற மாதிரி சொல்லி கொடுத்துட்டாரு. மற்றவங்க எல்லாம் வந்து வேதங்கள் எல்லாமே எல்லா இடத்துலேருந்தும் வருது, ஆனால் மகரிஷி தான் வந்து நீ மற்றவங்களுக்கு துன்பம் கொடுக்காத, துன்பப்படுறவனுக்கு உதவி செய்ய, இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ண நீ லைஃப்பில் நல்லா வந்துடலாம்னு சொல்கிறார். ஒரு தவம் பண்ணணும், உடம்பு நல்லா வச்சுக்கிறதுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும், உயிரை நல்லா வச்சுக்கிறதுக்கு காயக்கல்பம் பண்ணணும். சொத்தே எவ்வளவுதான், நம்ம உடம்பு மனசு உயிர் மூணுக்கும் பயிற்சி கொடுக்கணும், தொடர்ந்து செய்யணும். பண்ணணும்னா நமக்கு வந்து நம்ம நல்லா ஹாப்பியாக நம்ம எதுக்காக இந்த உலகத்தில் வந்தோமோ அச்சீவ் பண்ணுறதுக்கு நல்ல ஹெல்த்தியாக இருந்து நிம்மதியாக நம்ம காலத்தை முடிச்சுக்கிட்டு போகலாம்.
1: சார், நீங்கள் உங்களுடைய சீக்ரெட் ஆஃப் யுவர் எனர்ஜெட்டிக் அண்ட் ஹெல்த்தி லைஃப் இதுதானா?
0: இதே தாங்க மேம்.
1: வெரி நைஸ் சார், உங்களை சந்தித்ததில் மிக்க சந்தோஷம் சார், மிக்க நன்றி சார்.
0: நன்றிங்கம்மா, நேயர்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.
2: நேயர்கள், இதுவரை சாய்வு நாற்காலி மூத்தோருக்கான இன்றைய நமது நிகழ்ச்சியில்
1: நீதித்துறையிலிருந்து ஓய்வு பெற்ற எஸ் கோவிந்தராஜு அவர்கள்
2: நேர்முகம் கேட்டீர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு ஐ சாம்பால், நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா.

0: நேயர்களே, நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும்.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

இன்னைக்கு ஒரு டாபிக், என்ன டாபிக் அப்படின்னா, பெண்கள் ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது ஏன் அப்படிங்கிறது தான் இன்னைக்கான டாபிக். காலங்கள் தலைமுறைகள் ஒவ்வொன்றா மாறிட்டு வரும்போது ஒவ்வொரு ஏராலையும் பெண்கள் வந்து அவங்களுக்கான சுதந்திரத்தை முன்னெடுத்து கஷ்டப்பட்டு வந்தாங்க இல்லையா. இப்போ எல்லா பெண்களுமே வேலைக்கு போகிறாங்க, சுயமரியாதை தனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே போல் ஃபினான்ஷியலாக நம்ம இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அது ஏன் அப்படிங்கிறது தான் இன்னைக்கான கேள்வி. நமக்கு தோழிகள் முன்னாடி வச்சுருக்கோம், அவங்க தான் வந்து சொல்ல போகிறாங்க. இப்போ நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை வாங்கணும் அப்படின்னாலோ, இல்லை நமக்கு பிடிச்ச ஒரு பொருளை மற்றவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னாலும், நம்ம கிட்ட பொருளாதாரம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லையா. அதுவும் குறிப்பாக இப்போ ஒரு வீட்டில் ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய கல்யாணத்துக்கு அப்புறமா அவங்க அம்மா அப்பாவுக்கு பண்ணுறதுக்கு ஒருத்தங்க கிட்ட எதிர்பார்க்கறதை விட, நம்ம கையிலே நம்ம கிட்ட ஒரு பொருளாதாரம் நல்லபடியாக இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நாமளே பண்ணலாம் இல்லையா. அந்த மாதிரி நிறைய காரணங்கள் இந்த ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னாடி இருக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன காரணம் இருக்கு அப்படிங்கிறத தோழிகள் நீங்க பகிர்ந்துக்கலாம். கால் பண்ணலாம் 0422 அப்படிங்கிற கோவை குண்டான முன் இணைப்பை இணைச்சிட்டு 2312103 அல்லது 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு. நிகழ்ச்சி தொகுப்புல இதுவரைக்கும் உங்க கூட நான் ஆர்ஜே சாருகேசுனி, நிகழ்ச்சி தொகுப்புல ஜாயின் பண்ணிருக்கிறது ஆர்ஜே சாருகேசுனி.

0: திருடா திருடா படத்துல இருந்தே ஏர் ஹமான் இசமைப்பில் கேரோலின் நோயல் ஜேம்ஸ் பாடின பாடல் கேட்டோம். 12:15 கேட்டுட்டு இருக்கீங்க வசந்த இல்லம். ஹலோ தோழி, நம்ம கூட ஒரு தோழி இணைஞ்சிருக்காங்க, இணைப்புல பேசலாம். வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ, பிரேமாங்க, கோனூர்ல இருந்து பேசுறேங்க.
0: பிரேமா சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நானு ஆடு வச்சிருக்கேங்க, வீட்டுலதான் இருக்க, சும்மா தான் இருக்குங்க.
0: ஒரே பதட்டமா இருக்கீங்களா?
1: இருக்கேன்றதுக்காக சொல்லுங்க ஆனா இருக்கணும்னு சூழ்நிலை இருக்கிறோம்.
0: நான் பாத்துக்கிறேங்க. இதுக்கு தனியா இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு, ஆனா அதை பத்தி நான் ஃபீல் பண்ணல, நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சூப்பரா சொல்லியிருக்காங்க. இதுதான் பெண்கள் பினான்சியலா இண்டிபெண்டா இருக்க வேண்டியது எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டிருந்தோம். அது வந்து கவிதா சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, வாழ்க்கை எப்பவுமே ஒரே மாதிரியே இருக்காதுங்க. வேலை இழப்பு இருக்கலாம், இல்லை ஏதாவது உடல்நல பிரச்சனை இருக்கலாம், குடும்ப சூழ்நிலை மாறலாம், என்ன வேணாலும் நடக்கலாம் இல்லைங்களா. அந்த நேரத்தில் குடும்பத்தில் ஒரு பெண் வருமானம் ஈட்டுறவங்களா இருந்தாங்க அப்படின்னா அது குடும்பத்துக்கு ரொம்ப பெரிய பலமாக அமையும். அதே மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யறதுக்கோ, அவங்களுடைய குழந்தைகளுடைய கல்வி, அவங்க பெற்றோருடைய தேவைகள், இல்லை அவங்களுடைய கனவுகளை நனவாக்குறதுக்கு செலவு செய்யக்கூட யாரிடமும் யார்கிட்டயும் அனுமதி கேட்கக்கூடிய ஒரு நிலை வந்து இருக்காது, பினான்சியலா இண்டிபெண்டா இருந்தா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பரா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரிதான் இன்னைக்கு நம்ம கேள்வி வந்து கேட்டிருக்கோம், அதாவது பெண்கள் பினான்சியலா இண்டிபெண்டா இருக்க வேண்டியது ஏன் அப்படின்னு சொல்லி தோழிகள் பகிர்ந்துக்கலாம். 0422 அப்படிங்கிற கோவைக்கான முன்னிணைப்பினை இணைச்சிட்டு 2312103 அல்லது 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு கேட்டுட்டு இருக்கீங்க. வசந்த இல்லம், ஹலோ தோழி.

0: இரவன் படத்திலிருந்து பாடல் கேட்டோம். பாடலை பாடியது எஸ்பி பாலசுப்ரமணியம், இசையே அருமான், பாடலாசிரியர் வாலி. 12:21:35 கேட்டுட்டு இருக்கோம் வசந்த இல்லம். ஹலோ தோழி, பெண்கள் பினான்சியலி இண்டிபெண்டா இருக்க வேண்டியது ஏன் அப்படின்னு கேட்டிருந்தோம். அதை பகிர்ந்துக்க இன்னொரு தோழி இணைப்புல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசலாம். வணக்கம்.
1: வணக்கங்க, நான் பல்லடத்துல இருந்து கலைச்செல்வி பேசுறேன்.
0: கலைச்செல்வி சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கணும் மேடம்.
0: நல்லா இருக்கீங்களா? சரி சொல்லுங்க, என்ன இந்த தலைப்பை விட்டு உங்களோட கருத்தை சொல்லலாம்?
1: படிச்சவங்களுக்கு எப்படி வேலை கிடைக்கும்னாடா, என்ன மாதிரி படிக்காத ஆளு வந்து கைத்தொழில் ஒன்னா கத்துக்கணும்.
0: சரிங்க,
1: யாரையும் நம்ப கூடாது.
0: சரி சரிங்க,
1: நல்லா சம்பாதிக்கணும்.
0: சரிங்க,
1: நல்ல சிக்கனமா, எவ்வளவு சிக்கனமா இருக்க முடியுமோ இருக்கணும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: குழந்தைகளுக்கு தேவைகளை செய்யணும்.
0: சரிங்க,
1: வந்து பின்னாடி நம்ம யாரையும் எதிர்பார்க்காம நம்ம வாழ்றதுக்கு குறைச்சு வச்சாலும் இன்சூரன்ஸாலும் போட்டு வச்சுக்கணும்.
0: சரி சரிங்க, பொருளாதாரத்தை
1: வேதனைப்படக்கூடாது.
0: சரி சரிங்க,
1: இருக்கிற முடிய நம்ம அவங்கள பார்க்கணும். நாளைக்கு நம்மள பாத்துக்கிறதுக்கு உழைக்கணும்.
0: நமக்கு நாம தான் இல்லைங்களா?
1: ஆமா மேடம், யாரையும் நீங்க பாக்கல, நீங்க பாக்கலன்னா யாரையும் சொல்லி சங்கடப்படம் எல்லாம் கூடாது. நம்மள நம்ம

கடைசி காலத்துல நம்மள நம்மளே பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. குறிப்பா இது சொல்றது என்ன அப்படின்னா, பொருளாதாரத்துல வந்து நம்ம எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அப்படி சம்பாதிக்கக்கூடிய பணத்தை எப்படி சேமிக்கிறது, எப்படி முதலீடு செய்யறது, இந்த இன்சூரன்ஸ், எமர்ஜென்சி ஃபண்ட், பென்ஷன் இப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிறதும் ஒரு அவசியமான ஒரு விஷயமா இருக்கு. இப்ப 100 ரூபாய் சம்பாதிக்கிறோம் அப்படின்னாலும் அதுல 10 ரூபாய் சேமிக்கக்கூடிய பழக்கம் இருந்தாலே அதுதான் ஃபினான்ஷியல் டிசிப்ளின் அப்படிங்கிறது. இன்னைக்கு பல பெண்கள் வீட்டில இருந்து ஆன்லைன் பிசினஸ் பண்றாங்க, ஃப்ரீலான்சிங் பண்றாங்க, டியூஷன், ஹேண்ட்கிராஃப்ட், பேக்கிங், இந்த மாதிரி பல வழிகளில் வருமானம் ஈட்டுறாங்க. வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு. தொடங்கிறது என்ன அப்படிங்கிறது முக்கியமான மனப்பக்குவம் நமக்கு வேணும். எவ்வளவு சம்பாதிக்கிறோமோ அதுல பாதியாவது நமக்கு சேர்த்து வச்சிடணும், இல்ல அதுல இருந்து ஒரு 10% சேர்த்து வச்சிடணும் அப்படிங்கிற நமக்கு அந்த பழக்கம் தான் அந்த ஃபினான்ஷியல் டிசிப்ளின் அப்படிங்கிறது. நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில நமக்காக இருக்கணும், அந்த நம்மளை நாமளே பாத்துக்கணும் அப்படிங்கறத வந்து சூப்பரா அந்த நேயர் சொல்லியிருந்தாங்க. தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில பேசலாம். கேட்டுட்டு இருக்கீங்க வசந்த இல்லம், ஹலோ தோழி.

0: வண்ணிச்சோலை சின்ராசி படத்துல நே ரஹ்மான் இசையமைப்புல ஜெயச்சந்திரன் மின்மினி பாடின பாடல் கேட்டோம்.
1: ஆடிக்கு தள்ளுபடி, தீபாவளிக்கு தள்ளுபடி, பொங்கலுக்கு தள்ளுபடி, புது வருஷம் பொறுத்த தள்ளுபடி.

0: 12:29 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கேட்டுட்டு இருக்கோம் வசந்த இல்லம் ஹலோ தோழி. பெண்கள் பினான்சியல் இண்டிபெண்டா இருக்க வேண்டியது ஏன் அப்படின்னு கேட்டிருந்தோம். அதை பகிர்ந்துக்க இன்னொரு தோழி இனிப்புல காத்திருக்காங்க, பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் புனிதா பேசுறேன், திருப்பூர்ல இருந்து.
0: அப்படிங்களா, பேர் கேட்ட உடனேதான் வாய்ஸே ரைஸ் ஆகுது இல்லைங்களா? சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நிறைய பேர் வந்து சம்பாதிக்கிறதோட முடிச்சுக்கிறாங்க, ஆனா கட்டாயமா லேடிஸ் எல்லாருமே வந்து டூ வீலர் ஓட்ட கத்துக்கணும். அவங்க நிறைய பேர் நடந்தே அவங்க வேலைகளை செய்து முடிச்சிடலாம், எனக்கு கால் இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க.
0: நன்றி கேட்டு. வசந்த இல்லம் ஹலோ தோழி நம்ம நிகழ்ச்சியில நாம தொடர்ந்து பேசலாம். இப்ப பாட்டு

நாளை ஜூலை 15 தேதியிலிருந்து நம்ம நிகழ்ச்சிகள் சின்ன சின்ன மாற்றங்களோட வரவிருக்கு. காலை 7 வரும் பொது அறிவு வினா இருக்கு இல்லையா, அது இனி காலை 8 வரப்போகுது. காலை 10 எப்பவுமே என்ன, இது உங்கள் சாய்ஸ் இல்லையா, அது இனிமே திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் காலை 9 வரப்போகுது. வழக்கமா 4 என்ன வருவோம், கேம் ஷோ இல்லையா, அவங்களோட ஃபேவரட் கேம் ஷோ, அது இனி மதியம் 1 லஞ்ச் டைம்ல வரும். அப்புறம் நேயர்களுக்கு பேச வாய்ப்பு தாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க இல்லையா, அது தினம் மாலை 6:40 டீ கடை, இந்த நிகழ்ச்சியில நீங்க எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அப்புறம் 8 என்ன வரும், இதம் ரிதம் வரும் இல்லையா, அதுக்கு பதிலா அந்த இடத்துல மேற்கத்திய இசை நிகழ்ச்சி சென்னையில இருந்து வரப்போகுது. அப்ப எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச 80s 90s சாங்ஸ் இதம் ரிதம்ல வருமே, அது எப்ப வரப்போகுது, அது இனி தினம் மாலை 4 வரப்போகுது. பிளாஸ்ட் ஃப்ரம் த பாஸ்ட், மயக்கும் மாலை, அந்த நிகழ்ச்சியில வரப்போகுது. ஓகேவா, இந்த சேஞ்சஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கிட்டீங்களா, நாளையில இருந்து அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க.

0: நேரம் 12:36 நிமிஷம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல வசந்த இல்லம் ஹலோ தோழி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. பெண்கள் ஏன் ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம கேட்டிருந்தோம் இல்லையா? அதுக்கு ராஜேஸ்வரி சங்கரலிங்கம் தாராபுரம்லேருந்து சொல்லியிருக்காங்க, பெண்கள் தன்னம்பிக்கையோடையும் தைரியமாகவும் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும், அப்படி இருந்தாவே தன்னம்பிக்கையோடையும் தைரியமாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட், என்ன அப்படின்னா ஒரு பெண் வந்து ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கிறது அவங்களுக்காக மட்டும் இல்லை, அடுத்த தலைமுறைக்கும் ஒரு முன் மாதிரி. இப்போ எப்படி சொல்கிறது அப்படின்னா, நம்ம அம்மா வந்து நம்பிக்கையோட தன்னுடைய வருமானத்தையும் சேமிப்பையும் செலவையும் திட்டமிட்டு பார்த்து வளரக்கூடிய குழந்தைகள் பணத்துடைய மதிப்பையும் அந்த பொறுப்பையும் இயல்பாகவே கற்றுக்குவாங்க. அதனால ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆடம்பரம் மட்டும் இல்லாமல் ஒரு வாழ்க்கை திறன் அப்படின்னு சொல்லலாம். கல்வி ஒரு பெண்ணுடைய அடையாளத்தை உருவாக்கும் அப்படின்னா, இந்த பொருளாதார சுதந்திரம் அந்த அடையாளத்துக்கு ஒரு வலிமை சேர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இது வரைக்கும் கேட்டீங்க நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல வசந்த இல்லம் ஹலோ தோழி நிகழ்ச்சியில அழைத்து பேசின மற்றும் வாட்ஸ்அப் பண்ணின அனைத்து தோழிகளுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். நிகழ்ச்சி தொகுப்புல இது வரைக்கும் உங்க கூட நான் ஆர்ஜே சாரு கேசனின் அஞ்சனியர்களே.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
0: நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல உங்களுக்கு

உங்களுக்காக என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் காத்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மணிக்கு மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சி. இன்னைக்கு ஒரு படத்தை பத்தி பேச போறோம், என்ன படமா இருக்கும் அப்படிங்கறத நீங்க கெஸ் பண்ணிட்டு இருங்க. 2:15 மணிக்கு மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் பிஎம் ஸ்கீம்ல இன்னைக்கு அடல் பென்ஷன் யோஜனா 2026 பத்தி கேட்க போறோம். 2:30 மணிக்கு ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில அலர்ஜி மற்றும் ஆஸ்துமா ஏற்படுத்தும் விளைவுகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் நுரையீரல் சிறப்பு மருத்துவ நிபுணர் டாக்டர் மங்கள காளிதாஸ் அவர்கள். 3:00 டீ டைம், அதாவது உங்களுக்கு பிடிச்ச கோல்டன் ஹிட்ஸ் 1950 1969 வரைக்கும் நீங்க கால் பண்ணி கேட்டு ரசிக்கலாம். 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரன் நிகழ்ச்சி கேட்கலாம். 4:00 கெட் செட் கோ கேம் ஷோ. 5:00 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் கதைகள் வழியே திருக்குறள் கேட்கலாம். ஆறு நாற்பதற்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சி நாம கேட்க போறோம். 7:32 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில அங்கக வேளாண்மைக்கு ஏற்ற பூச்சி விரட்டிகள் அப்படிங்கிற தலைப்புல தகவல் தருகிறார் கோயம்புத்தூர் வன மரபியல் மற்றும் மரப்பெருக்கு நிறுவனத்தின் விஞ்ஞானி முனைவர் ஏ கார்த்திகேயன் அவர்கள். 8:05 இதம் ரிதம், இங்க குளோரிய சைட்டிசன் ஏர்லி 90s இந்த மாதிரியான பாடல்களை பேக் டு பேக்கா கேட்டு ரசிக்க போறோம். 9:15 மயிலிறகு நிகழ்ச்சி, காலத்தை வென்ற காவிய கானங்களுடைய தொகுப்பு கேட்கலாம். 10:00 மெலடி மெட்டிக்கல் நேயர் விருப்பம், 1981 1992 வரையிலான குளோரியஸ் 80s நீங்க கால் பண்ணி கேட்டு ரசிக்கலாம்.

money. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பாதுகாப்பிற்கு ராணுவத்தினர் அயராது பாடுபட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாட்டின் செழுமையான ஜவுளி பாரம்பரியம் மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை வெளிப்படுத்தும் வகையில் பாரத் டெக் சர்வதேச ஜவுளி கண்காட்சி அமைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 10 பேரின் உடல்கள் இன்று அவரவர் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளன. பாங்காக்கில் மதுபான விடுதியில் நேரிட்ட தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 30 அதிகரித்துள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். ராணுவத்தினர் அயராது பாடுபட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். புதுதில்லி போர் நினைவுச் சின்னத்தில் கார்கில் போரில் உயிரிழந்த ராணுவ வீரர்களின் தியாகத்தை நினைவு கூறும் வகையிலான இருசக்கர வாகன பேரணியை தொடங்கி வைத்து அவர் பேசினார். நாட்டு மக்கள் மனதில் இவர்களது தியாகம் என்றும் நிலைத்து நிற்கும் என்றும் அவர் தெரிவித்தார். போர் நினைவுச் சின்னத்திலிருந்து தொடங்கிய இந்த பேரணி அடுத்த 13 நாட்களில் சண்டிகர், பஞ்சாப், ஹிமாச்சல பிரதேசம் வழியாக கார்கில் போர் நினைவிடத்தில் நிறைவடையும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். நாட்டின் செழுமையான ஜவுளி பாரம்பரியம் மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை வெளிப்படுத்தும் வகையில் பாரத் டெக் சர்வதேச ஜவுளி கண்காட்சி அமைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று இதனை தொடங்கி வைத்து பேசிய அவர், ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு இந்த கண்காட்சி கூடுதல் உத்வேகம் அளிக்கும் என்றும் தெரிவித்தார். நெசவாளர்கள் மற்றும் கைவினை கலைஞர்களின் முன்னேற்றத்திற்கு இந்த கண்காட்சி உறுதுணையாக இருக்கும் என்றும் அவர் கூறினார். ஜவுளி பொருட்களை சர்வதேச அளவில் கொண்டு சேர்ப்பதில் இந்த கண்காட்சி முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திரு கிரிராஜ் சிங் குறிப்பிட்டார். கத்தாரின் முன்னாள் அரசர் ஷேக் ஹமத் பின் கலீஃபா அல்தானியின் இறுதிச் சடங்கில் பங்கேற்க மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு இன்று தோஹா புறப்பட்டுச் சென்றார். இதுதொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்தியா கத்தார் இடையேயான உறவுகளை மேம்படுத்துவதில் அல்தானியின் பங்களிப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.

வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடையும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், ரோபாட்டிக்ஸ், டிஜிட்டல் சுகாதாரம், உயிரி தொழில்நுட்பம் உள்பட நவீன தொழில்நுட்பங்களின் உதவியுடன் இந்த இலக்கை அடைவதில் முன்னேற்றம் கண்டுள்ளதாகவும் அந்த அமைச்சகத்தின் சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசநோய், புற்றுநோய், தாய்சேய் நல மருத்துவம், மனநல மருத்துவம், பெருந்தொற்று போன்றவற்றுக்கான சிகிச்சையில் இந்த தொழில்நுட்பங்கள் உதவிகரமாக உள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. ஆராய்ச்சி, புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் உள்நாட்டு தொழில்நுட்பங்கள் வாயிலாக சுகாதாரத்துறையை மேலும் வலுப்படுத்துவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சுகாதார அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா பிரிட்டன் இடையேயான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் நாளை முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இதன் மூலம் இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு பிரிட்டனில் 99% வரி சலுகை கிடைக்க வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கு இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பு வலுப்பெற இந்த ஒப்பந்தம் வகை செய்கிறது. உணவுப் பொருட்கள் மீதான 70% இறக்குமதி வரி, கடல்சார் உணவுப் பொருட்கள் மீதான 21% வரி, பொறியியல் சாதனங்கள் மீதான 18% வரி நாளை முதல் முற்றிலும் ரத்து செய்யப்பட உள்ளன. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 10 பேரின் உடல்கள் இன்று அவரவர் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளன. வியட்நாமின் ஹோச்சிமின் நகரிலிருந்து 15 இந்தியர்களின் உடல்கள் நேற்றிரவு மும்பை கொண்டுவரப்பட்டன. திருவண்ணாமலை மற்றும் வேலூர் மாவட்டங்களைச் சேர்ந்த 2 பேரின் உடல்கள் இன்று சென்னை வந்து சேர்ந்தன. பின்னர் அரசு ஏற்பாடு செய்த சிறப்பு வாகனத்தின் மூலம் அவர்களது உடல்கள் சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. 8 பேரின் உடல்கள் மும்பையிலிருந்து விமானம் மூலம் கோவை கொண்டுவரப்பட உள்ளன. ஆந்திராவைச் சேர்ந்த 3 பேரின் உடல்கள் இன்று காலை ஹைதராபாத் கொண்டு செல்லப்பட்டன. இந்த உடல்கள் சொந்த ஊர்களான மச்சிலிப்பட்டினம், ஹிந்துப்பூர், கடப்பாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. கேரளாவைச் சேர்ந்த 2 பேரின் உடல்கள் இன்று திருவனந்தபுரம் கொண்டுவரப்பட்டன. அங்கிருந்து சொந்த ஊரான கொட்டாரக்காராவுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளன. பாலஸ்தீன மக்களுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக பெல்ஜியம் தலைநகர் பிரசல்ஸில் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றிய வெளியுறவு அமைச்சக செயலர் ஸ்ரீபிரியா ரங்கநாதன், பாலஸ்தீனத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு இந்தியா தொடர்ந்து உதவியளித்து வருவதாக தெரிவித்தார். அந்நாட்டின் சுகாதாரம், கல்வி, தொழிற்பயிற்சி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா நிதியுதவியுடன் நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். ஐநா உதவியுடன் பாலஸ்தீன அகதிகளின் மறுவாழ்விற்காக செயல்படுத்தப்படும் திட்டங்களுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்றும் ஸ்ரீபிரியா ரங்கநாதன் தெரிவித்தார். ஜார்க்கண்ட் மாநிலம் லட்டேகர் மாவட்டத்தில் காவல்துறையினர் மேற்கொண்ட சோதனையின் போது மாவோயிஸ்ட் இயக்கத்தைச் சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டார். இவரை பற்றி தகவல் தருவோருக்கு 20 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை அறிவிக்கப்பட்டிருந்தது. கடந்த 2019 நவம்பர் 22 சந்துவா அருகே காவல்துறையினர் மீது இவர் நடத்திய தாக்குதலில் 4 காவலர்கள் உயிரிழந்தனர். இதனையடுத்து இவரை தேடும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டு வந்தனர். தாய்லாந்தின் பாங்காக்கில் மதுபான விடுதியில் நேரிட்ட தீ விபத்தில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 30 அதிகரித்துள்ளது. இந்த தீ விபத்தில் காயமடைந்த 70 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 24 பேர் கவலைக்கிடமான நிலையில் உள்ளதாக பாங்காக் மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். அமெரிக்கா தொடர்ந்து 3வது நாளாக ஈரான் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரானின் அபு மூசா, பண்டார் அபாஸ், சஹபர் உள்ளிட்ட பல்வேறு நகரங்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. இதற்கு பதிலடியாக பஹ்ரைன் மற்றும் ஜோர்டனில் உள்ள அமெரிக்க ராணுவ முகாம்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. ஐக்கிய

0: அரபு எமிரேட்ஸின் இரண்டு எண்ணெய் கப்பல்கள் மீதும் ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்நிலையில் ஈரானின் பிகேக்ஸ் மலைப்பகுதியில் உள்ள அணு உலை மீது தாக்குதல் நடத்தப்போவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். சவுதி அரேபியாவின் ஆபா சர்வதேச விமான நிலையத்தின் மீது ஏமனில் உள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். ஏமனின் சனா சர்வதேச விமான நிலையத்தின் மீது சவுதி அரேபியா நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சவுதி வான்வெளியில் விமானங்கள் பறக்க வேண்டாம் என்று பயணியர் விமான நிறுவனங்களுக்கு ஹவுதி ராணுவ செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் யஹ்யா சரி எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14, 21-11 என்ற செட்கணக்கில் மலேசியாவின் வாங் லிங் சிங்கை வென்றார். கலப்பு இரட்டையர் பிரிவில் த்ரோ கபிலா டானிஷா கிராஸ்டோ இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. சென்னையில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சன்யா வாட்ஸ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 11-6, 11-5, 8-11, 11-8 என்ற செட்கணக்கில் இந்தியாவின் உன்னதி திரிபாதியை வென்றார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று பர்மிங்ஹாமில் நடைபெறுகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் முதலாவது அரையிறுதி ஆட்டத்தில் பிரான்ஸ் ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. டல்லாஸ் மைதானத்தில் இப்போட்டி நள்ளிரவு மணி 12:30 நடைபெறவுள்ளது. அட்லாண்டாவில் நாளை நள்ளிரவு மணி 12:30 நடைபெறவுள்ள இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பாதுகாப்பிற்கு ராணுவத்தினர் அயராது பாடுபட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாட்டின் செழுமையான ஜவுளி பாரம்பரியம் மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை வெளிப்படுத்தும் வகையில் பாரத் டெக்ஸ் சர்வதேச ஜவுளி கண்காட்சி அமைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 10 பேரின் உடல்கள் இன்று அவரவர் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்படவுள்ளன. பாங்காக்கில் மதுபான விடுதியில் நேரிட்ட தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 30 அதிகரித்துள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையத்தில் நேயர்கள் இனி கேட்கலாம் மெல்லிசை பாடல்கள். முதலாவதாக BS சசிரேகா KP மோகன் பாடிய பாடல்.

நேர்களே, இன்று மதியம் 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் அலர்ஜி மற்றும் ஆஸ்துமா ஏற்படுத்தும் விளைவுகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் நுரையீரல் சிறப்பு மருத்துவ நிபுணர் டாக்டர் மங்கள காளிதாஸ் அவர்கள்.

இன்று மாலை 7:32 அங்கக வேளாண்மைக்கு ஏற்ற பூச்சி விரட்டிகள் கோயம்புத்தூர் வன மரபியல் மற்றும் மரப்பெருக்கு நிறுவன விஞ்ஞானி முனைவர் ஏ. கார்த்திகேயன் அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம்.

குட் ஆஃப்டர்நூன். நேரம் 1:31 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல மணி 1 மலர் 1 நிகழ்ச்சி கேட்க போறோம். இன்னைக்கு என்ன படமா கொண்டு வந்திருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவாக நமக்கு நிறைய ஃபேண்டசி திங்கிங் இருக்கும் இல்லையா, இது இப்படி நடந்தா நல்லா இருக்கும், அது அப்படி நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாம இப்ப வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கிற பழக்கம் வந்து நிறைய பேர்கிட்ட இருக்கும். அப்படி நமக்கு பிடிச்சதை ஸ்டேட்டஸ் வைக்கிறோம், அப்படி வைக்கிற விஷயம் நமக்கு நடந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கதையை சொல்லக்கூடிய படம் தான் ஸ்டேட்டஸ் அப்டேட் அப்படிங்கிற படம். இதுல என்ன ஆகும் அப்படின்னா, அதுல வரக்கூடிய ஹீரோ என்னென்னலாம் ஸ்டேட்டஸ் வைக்கிறானோ அதெல்லாம் வந்து அவனுக்கு நடக்கும். அதனால அவனுக்கு என்ன கிடைச்சது, அவன் என்ன இழந்தான், அவனுடைய வாழ்க்கையில கடைசியில என்னதான் புரிஞ்சுக்கிட்டா அப்படிங்கிறத எடுத்து சொல்லக்கூடிய படம் தான் இந்த ஸ்டேட்டஸ் அப்டேட். அதோடைய கதை தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். நீங்க கேட்க போறீங்க நிகழ்ச்சி தொகுப்புல உங்க கூட நான் ஆர்ஜே சாருகேசுனி. கேட்டுட்டு இருக்கீங்க மணி 1 மலர் 1.

காஞ்சனா டூ படத்துல இருந்து பாடல் கேட்டோம். கோஷேஷ் அவர்களை லியோன் ஜேம்ஸ் வந்து லியோன் ஜேம்ஸோடைய மியூசிக்ல சக்தி ஸ்ரீ கோபாலன் பாடின பாட்டு. 1:06 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஸ்டேட்டஸ் அப்டேட்டுங்கிற படத்துடைய கதையத்தான் கேட்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இந்த படத்துல ஒரு ஹீரோ இருக்கு, அவனுடைய பேர் வந்து கேல் மோர். என்ன அப்படின்னா ரொம்ப ஜாலியான ஒரு ஆளு அப்படின்னு வந்து சொல்லலாம். அவனுக்கு ஒரு அப்பா அம்மா இருப்பாங்க, அவங்க இருக்கக்கூடிய ஒரு மனஸ்தாபத்தினால பிரிஞ்சு இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுடைய அப்பாவுக்கு வேலைக்கு போறதுக்கு சுத்தமா பிடிக்காது. அப்படியே ஜாலியா லைஃபை என்ஜாய் பண்ணணும், இண்டிபெண்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஜாலியா இருக்கிற ஆளு. அம்மா எப்படி அப்படின்னா குடும்பம் ஆயிருச்சு, நமக்கு குழந்தைகளா ஆயிருச்சு, குடும்பத்தை பாத்துக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி எவ்வளவோ தன்னுடைய கணவருக்கு எடுத்து சொல்லியும் அவர் அதை கண்டுக்காதனால ரெண்டு பேருமே பிரிஞ்சுதான் வாழ்றாங்க. இதுல என்ன அப்படின்னா ஹீரோக்கு அப்பாவை ரொம்ப பிடிக்கும், ஏன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கார் இல்லையா. அவர்கிட்ட கார் வேற இருக்கு, என்ன கேட்டாலும் உடனே வந்து கொடுத்துறாங்க, கார் வேணுமா எடுத்துகிட்டு போ, உட்காந்து பேசுறியா பேசு, ஸ்கூலுக்கு போறியா போகாதனா போகாத அந்த மாதிரி. ஆனால் அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப தனியாக பிரித்து கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. ஏன் அப்படின்னா அப்பா பண்ணக்கூடிய விஷயங்களை வந்து பார்த்து மகன் கற்றுக்கக்கூடாது, தன்னுடைய வாழ்க்கையில் தான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய, அதாவது தன்னுடைய மகன் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அம்மா. இவங்களுக்கு ஒரு தங்கச்சி இருப்பாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே செப்பரேட் ஆகிட்டாங்க, இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையை நீ தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு இடித்து சொல்றதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்களே அந்த மாதிரி இவங்க தங்கச்சி வந்து இருக்காங்க. இந்த மாதிரி இவனுடைய வாழ்க்கை வந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு புது ஸ்கூலுக்கு வந்து போறான். அங்க போகும்போது எதுவுமே செட் ஆகாத மாதிரி இருக்கு. இவனுக்கு வந்து கார்ல ஸ்கூலுக்கு போகணும்னு ஆசை, அப்பா வந்து கேட்டா காரை கொடுத்துருவாங்க. ஆனா அம்மா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த ஒரு காரை வச்சுட்டு தான் அவங்க அப்பா வந்து வாழ்க்கையில பெருசா எதையுமே சாதிக்காம ஜாலியா இருக்காரு, அதே எண்ணம் வந்து உனக்கு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. அந்த ஸ்கூலுக்கு போகும்போது யாருக்குமே இவனை பிடிக்காது, புது இடம் புது பீப்புள்

அந்த மாதிரி வந்து பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு அழகான வாய்ஸ் கேட்கும். யாருன்னு திரும்பி பார்த்தா ஹீரோயின் இருப்பாங்க. அவங்க ஒரு சிங்கிங் காம்படிஷனுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ நம்ம ஒரு புது இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா, எங்கேயாவது போகணும் அப்படின்னா ஒருத்தங்க கிட்ட வழி கேட்போம் இல்லையா. அந்த மாதிரி அங்கே ஒரு கேங் இருக்கு, அவங்க வழி சொல்கிறாங்க. அந்த ஸ்கூலையே சுற்றி கடைசி வரைக்கும் அவன் கண்டுபிடிக்க முடியாமல் ஒரு வழியாக கொண்டு போய் அவனுடைய கிளாஸை கண்டுபிடிச்சிடறான். அப்படி கண்டுபிடிச்ச உடனே தான் தெரியுது இவங்கெல்லாம் சேர்ந்து நான் கலாய்ச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயம். இதை தெரிஞ்ச உடனே கோபம் வந்தோடனே இவங்க ஸ்கூல்லலாம் அந்த லாக்கர் இருக்குள்ளையா, அந்த லாக்கரை குத்திட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்து அங்கே வராங்க. பார்த்தோன்னே பயந்துடுறாங்க. ஆஹா அப்படின்னு சொல்லி ஒரு பேசலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் முடியல. அதுக்குள்ளே இடையில ஒரு ஆள் வந்து கெடுத்து விட்டாங்க. இப்படி ஒரு ஸ்கூலில் வந்து நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஐயோ அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கை வந்து ஹீரோவோடது நகருது. சரி, அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத கேட்கலாம். கேட்டுட்ருக்கீங்க மணி ஒன்று மலர் ஒன்று.

ஒரு மணி 15 நிமிஷம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல மணி ஒன்று மலர் ஒன்று கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்கள் ஸ்டேட்டஸ் அப்டேட் அப்படிங்கிற படத்துடைய கதையை நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு வழியாக புது ஸ்கூலுக்கு போயாச்சு, அங்கே போய் எதுவுமே செட் ஆகாமல் இருக்காரு ஹீரோ. அப்போ வந்து நிறைய பேர் புள்ளி பண்ணுறாங்க, இப்படி தான் இந்த ஸ்கூலில் நம்ம இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அங்கே வந்து ஒரு பையன் இருக்கா, அந்த பையனுக்கும் யாரும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. சரி இந்த பையனை நம்ம ஃப்ரெண்ட் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது டெரிக் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு பையன் வருவான். பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக டாலாக இருப்பான், அந்த ஸ்கூல்லே ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆள். ஏன் அப்படின்னா அங்கே வந்து ஹாக்கி வந்து பிரபலமாக இருக்கும், அதில் வந்து இவர் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். அந்த ஸ்போர்ட்ஸ்னால் இவர் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். என்னோடய ஹோம்ஒர்க்கை வந்து எழுதி கொடு அப்படின்னு சொல்லி அந்த பையன்கிட்ட சொல்லும்போது இவனும் உட்காந்து எழுத ஆரம்பிச்சுன்னா ஹீரோ கேட்பான், நீ ஏன் எழுதி கொடுக்குற அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இது எழுதி கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் சொல்லிவிட்டு இவங்க தான் இவங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிவிட்டு இதை பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஹாக்கி கேங் என்ன பண்ணுறாங்க, ஹீரோவுடைய செல்ஃபோனை பறிச்சுக்கிறாங்க. அங்கே இங்கே தூக்கி போட்டு தட்டி தட்டி விளையாடுறாங்க. ஹீரோ முடிஞ்ச அளவுக்கு கெஞ்சி கெஞ்சி பார்க்குறாரு, ஆனால் ஃபோன் வந்து கைக்கு வந்த பாடில்ல. அப்படி தூக்கி வீசும்போது அந்த ஃபோன் உடஞ்சி போயிடுது. இதுக்கப்புறம் எங்கே போய் கேட்குறது, அந்த ஃபோனை ரெடி பண்ணிடலான்னு சொல்லி மாலுக்கு போய் பார்க்கும்போது அங்கே வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த ஃபோன் ரெடி ஆகாது, மாலில் அந்த ஃபோன் கடற்குள்ளேயே அங்கே ஒருத்தர் இருப்பார், அவர் சொல்லிடுவார் உங்களுக்கு ஒரு புது ஃபோன் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும். இந்த ஆப்பில் நீங்கள் என்னெல்லாம் அப்டேட் பண்ணுறீங்களோ, உங்கள் ஸ்டேட்டஸ் போடுறீங்களோ அதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, இதெல்லாம் நடக்குமா, இருந்தாலும் வாங்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஃபோன் கிடச்சிருச்சுங்கிற நம்பிக்கையில் ஃபோனை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்ததுக்கு அப்புறமா சரி அப்டேட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு காலையில் நான் எந்திரிக்கும் போது ரெடியாக இருக்கணும் ஸ்கூல் போகிறதுக்கு, என்னோட கார் வந்து வாசலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அடுத்த நாள் பார்த்தா கார் வாசலில் நின்றுட்டு இருக்கு, இவனும் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கா, ஒருவேளை காரே வந்துருச்சா இல்லை அப்பாவே வந்துட்டாங்களா அப்படின்னு சந்தோஷப்படுறதா, அதான் இதா அப்படின்னு சொல்லிட்டு காரை எடுத்துட்டு ஸ்கூலுக்கு போயாச்சு. அங்கே போய் பார்த்தா இவங்களுக்கு பிடிச்ச பொண்ணு ஹீரோயின் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய பேண்ட்ல ஆடிஷன் நடக்கும். ஆடிஷன் நடக்கும் போது எப்படி இதுல நாம கலந்துகிட்டாதான் அந்த பொண்ணுக்கு நம்மளை பிடிக்கும், அதனால ஒரு ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணுவோம், என்னுடைய குரல் வந்து கான குயில் மாதிரி ஆயிடணும் அப்படின்னு அப்டேட் பண்ணிட்டு போய் அந்த ஸ்டேஜில் நின்று பாட ட்ரை பண்ணும்போது என்னங்க காற்று தாங்க வருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை வந்து வந்துடும். அங்கிருந்து தப்பிச்சோம் பொழைச்சோம் சொல்லி ஓடி வந்து மாலில் அதே கடைக்காரர்கிட்ட கேட்பாங்க, என்ன நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க, என்னால் பாடவே முடியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அப்படி சொல்கிறாங்க, நீ வந்து ஸ்டேட்டஸாக அதில் அப்டேட் பண்ணிட்டே இரு, அதை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கலாம், எவ்வளோ டைம் வேணால் அப்டேட் பண்ணலாம், அந்த மாதிரி அப்டேட் பண்ணினா உனக்கு வந்து நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு ஹீரோ சொல்கிறாரு. அதுக்கப்புறம் படத்தில் என்ன நடக்குது அப்படிங்கறத கேட்கலாம். கேட்டுட்டு இருக்கீங்க மணி ஒன்று மலர் ஒன்று.

கம்பெனி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும். ஒரு 1:24 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேட்டு இருக்கீங்க. மணி 1 மலர் 1 ஸ்டேட்டஸ் அப்டேட் அப்படிங்கிற படத்துடைய கதையை நாம கேட்டுட்டு இருக்கோம். இப்படிதான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு இல்லையா? நிமிஷத்துக்கு நிமிஷம், செகண்டுக்கு செகண்ட் நம்ம ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணலாம், அதை மாத்திக்கிட்டே இருக்கலாம், அதெல்லாம் நடக்குங்கிற விஷயம் ஹீரோக்கு தெரியவும் ஓகே. நாளைக்கு காலையில நான் வந்து சூப்பரா பாடணும் அப்படின்னு சொல்லி எனக்கு பிடிச்ச சிங்கருடைய பேரை போட்டு இந்த மாதிரி பாடணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்றாரு. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போறாரு. அங்க வந்து தன் அந்த ஜட்ஜ் இருப்பார் இல்லையா, அவர்கிட்ட கேட்குறாரு, நான் வந்து பாடணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இல்லை அதெல்லாம் முடியாதுங்கிற மாதிரி ஜட்ஜ் சொல்ல, ஓகே அந்த இடத்துலயே நம்ம வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸை போட்டுற வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி பாட ஆரம்பிச்சோடனே எல்லாரும் பார்க்குறாங்க, ஆஹா செம்மையாக பாடுறாங்களே அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்குமே வந்து அவங்கள பிடிச்சு போகுது. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்த உடனே இப்படி நம்ம கேட்குறதெல்லாம் நடக்குதே, நம்ம அப்பாவை கேட்டால் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவங்க அப்பாவும் இவங்க குடும்பத்தோடு வந்து சேர்றாரு. வரும்போதே நான் வந்து இனிமேல் வேலைக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் வராரு. ஆனால் நினச்சதெல்லாம் நடக்குமா என்ன அப்படிங்கிற மாதிரி வேலைக்கெல்லாம் அவரு போல அவங்க அம்மாக்கும் அவங்க அப்பாக்கும் வாக்குவாதங்கள் போய்கிட்டேதான் இருக்கு. இப்படி ஒரு நிலைமையில ஹீரோக்கு என்ன தோணுது அப்படின்னா, நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா நம்மளுடைய உயிர் நண்பன் அவங்கிட்ட சொல்லியே ஆகணும்னு சொல்லி நம்ம மனசு கிடந்து பிராண்டுதுப்பா அப்படிமோ இல்லையா, அந்த மாதிரி தோணுது. தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாங்க, ஏ இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு கேட்கும்போது, உனக்கு ஸ்கேட்டிங் பண்ண தெரியுமான்னு கேட்டா, எனக்கு தெரியாதுன்னு அவங்க ஃப்ரெண்டு சொல்ல, இப்ப பாரு அப்படின்னு சொல்லி ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணிட்டு ஸ்கேட் போர்டு எடுத்து கொடுத்தா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம ஸ்கேட் போர்ட சூப்பரா ஓட்டுவாரு. அப்ப வந்து அந்த டெரிக் அப்படிங்கிற அந்த வில்லன் பையன் வந்து வருவான். வந்த உடனே இவனுடைய ஃப்ரெண்டை தள்ளி விட்டவுடனே, இவனுக்கு எப்படியாவது ஒரு பாடம் கட்டு தரணும், எங்க நீ ஸ்கேட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு கேட்கும் போது, அதெல்லாம் நான் எப்படி பண்ணுவேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஸ்கேட் போர்டில் ஏறவும் இவன் ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணவும் அவன் கீழே வந்து விழுந்துறான். இப்படியே வந்து தனக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டே இருக்கும்போது ஹீரோயினுக்கு அந்த வருஷத்துடைய காம்படிஷன்ல ஜெயிக்கணும் அப்படிங்கிறது ஆசை. அதை நான் இருக்கேன்ல கண்டிப்பா நான் ஜெயிக்க வச்சிருவேன் அப்படின்னு வந்து சொல்றான். ஏன் அப்படின்னா இவன்ட்டு தான் ஸ்டேட்டஸ் அப்டேட் இருக்கு இல்லையா, அதை போட்டாவே அது ரெடி ஆயிரும் அப்படிங்கிற நம்பிக்கையில தனக்கு என்னென்னலாம் வேணுமோ எல்லாமே கேட்கிறா. எல்லா விஷயங்களுமே அவனுக்கு நடக்குது. ஒரு விஷயம் நம்ம கேட்ட உடனே கிடைச்சிருச்சு, அதுக்கு பின்னாடி பின் விளைவுகள் இருக்கணும் அப்படிங்கறத வந்து யோசிக்கணும் இல்லையா, அதை வந்து நம்ம ஹீரோ யோசிக்கிறது இல்ல, போற வரைக்கும் போவோம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கதையில என்ன நடக்குது அப்படிங்கிறத கேட்கலாம்.

காக்கி சட்டை படத்துல இருந்து யுகபாரதியில் லிரிக்ல அனிருத் ரவிச்சந்தர் சக்தி ஸ்ரீ கோபாலன் பாடின பாடல் கேட்டோம். மணி ஒன்று மலர் ஒன்று கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM ல ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற அப்டேட் அப்படிங்கிற படத்துடைய கதையை நான் சொல்லிட்டு இருக்கேன். சரி, ஓகே. தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட இந்த விஷயத்த சொல்றா, அவனுமே நம்புறான். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு போகும்போது அவங்களுடைய ஸ்கூல்ல ஒரு பெரிய செலிப்ரேஷனே நடக்குது. என்ன அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட கேட்கும் போது, இங்க பாடுறதுக்கோ ஆடுறதுக்கோ எதுக்குமே மதிப்பு கிடையாது, இங்க வந்து ஹாக்கின்னு ஒரு விஷயம் இருக்கு, அதுல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, அதுலதான் அந்த டெரிக் அப்படிங்கிற அந்த வில்லன் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து இருக்காங்க. ஓகே, இவன் வந்து என்ன இவ்வளவு பில்டப் பண்றான், நாம வந்து இதுல ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்டஸ் அப்டேட் போட்டு அந்த ஹாக்கி போட்டியில எங்க வீட்லயுமே என்ன வந்து திட்டுவாங்க, ஆனா நான் அதை பெருசா எடுத்துக்கல. எனக்கு பர்த்டே வருது, நீ வந்து கண்டிப்பா வீட்டுக்கு வரணும், இன்வைட் பண்ணணும், நான் இன்வைட் பண்ணிருக்கேன், நான் அப்பா அம்மாட்ட சொல்லிருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். இதுக்கு என்ன கண்டிப்பா வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிடுவாரு. ஆனா இவர் என்ன பண்ணுவாரு, அந்த பார்ட்டிக்கு போன உடனே நீதாப்பா டானு அப்படிங்கிற மாதிரி கொடுத்த பில்டப்ல இதெல்லாம் மறந்துடுவாரு. அந்த பர்த்டே பார்ட்டியில வந்து இந்த ஃப்ரெண்ட் வந்து வெயிட் பண்ணிட்டே இருப்பான். அவங்க வீட்டில் அம்மா அப்பா எல்லாருமே வெயிட் பண்ணுவாங்க, வரமாட்டான். இவன் இந்த பார்ட்டியை என்ஜாய் பண்ணிட்டு இருப்பா. அப்போ வந்து இந்த வில்லனுடைய காதலி இருப்பாங்க இல்லையா, அவங்களுமே இவங்க கிட்ட பழக்க ஆரம்பிக்கும் போது ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருப்பாங்க. அந்த விஷயத்தையுமே இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணுவேன்னா அதை வந்து ஹீரோயின் பார்த்துட்டு, ஓகே நீ வந்து பெரிய ஆளாயிட்ட, இனிமேல் வந்து உனக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவனை சுற்றி ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள் வந்து அப்படியே வந்து விலகி போயிடும். சரி, யார் வேணால் போனால் போங்க, நானே ராஜா, எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி ஹீரோ அடுத்தடுத்த வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த டைமில் தான் இந்த வில்லனுடைய காதல் இருப்பாங்களே, அவங்க வந்து தன்னுடைய வீட்டுக்கு வந்து கூப்பிட்டுருப்பாங்க டின்னருக்காக. அப்படி டின்னருக்கு கூப்பிட்டு போகும்போது அவங்க அப்பா அம்மா ரொம்ப கலாய்க்கும் போது, எப்படியாவது இவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கறக்காக மறுபடியும் ஸ்டேட்டஸ் அப்டேட் போடுவாங்க. அந்த இடத்துல வந்து சில சங்கடமான சூழ்நிலைகள் நடக்கும், அந்த ஸ்டேட்டஸை மாற்ற முடியாதபடி அந்த ஃபோன் வந்து உடஞ்சு போயிடும். ஐயோ இப்படி ஆயிடுச்சே, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அந்த மாலுக்கு ஓடி போய் இந்த மாதிரி ஒரு கடை

0: இருந்துச்சு, இது இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அந்த மாதிரி எந்த ஒரு கடையும் கிடையாது அப்படின்ட்டுருவாங்க. ஃபோனும் உடஞ்சி போச்சு, ஸ்டேட்டஸும் இனி போட முடியாது, இனி அடுத்து என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வீட்டுக்கு போகிறாரு. அங்கே தன்னுடைய அப்பாவும் அம்மாவும் சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் கேட்கலாம் பாட்டுக்கு பிறகு.
1: Just like

0: மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்டேட்டஸ் அப்டேட் அப்படிங்கிற படத்துடைய கதையை நான் சொல்லிட்டு இருக்கேன். சரி ஓகே, இப்படியே என்னுடைய வாழ்க்கை நகர்ந்து ஃபோனும் இல்லை அப்படின்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த ரியாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து புரிய வருது. தன்னுடைய வீட்டுக்கு போனால் அம்மா அப்பா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் இவனுக்கு ஒரு விஷயம் புரியுது, குடும்ப தலைவன் அப்படிங்கிறவங்க எப்படி இருக்கணும், இந்த குடும்பத்தை எப்படி பார்த்துக்கணும், அம்மா எப்படி கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிய ஆரம்பித்த உடனே இவ்வளோ நாள் நம்ம இதை பார்க்காம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்கிறான். அடுத்த நாள் வந்து அவங்க அப்பா கிட்ட கேட்குறான், நீங்கள் இன்டர்வியூ போயிருந்தீங்க இல்லையா, என்னாச்சு அப்படின்னு சொல்லி முதல் முறையாக தன்னுடைய அப்பாவை எதிர்த்து கேள்வி கேட்கும்போது, இல்லை நீங்கள் இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அப்பாவுக்கு அட்வைஸ் பண்ணவும், அவனுடைய தங்கச்சிக்கும் இவன் மேலே வந்து ஒரு மரியாதை வருது. ஓகே, நம்ம அண்ணன் வந்து இதை புரிஞ்சுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தன்னுடைய அம்மா கிட்ட போய் நடந்ததால் சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் அப்டேட்னு ஒரு ஆப் வந்து இருந்துச்சு, அது யூனிவர்ஸ்னு ஒரு ஆப் இருந்துச்சு, அதில் ஸ்டேட்டஸ்லாம் அப்டேட் பண்ண நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நடந்துச்சு. அதனால் நான் நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு கிடச்சிது, ஆனால் நிறைய விஷயங்கள் நான் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா சொல்லுவாங்க, இந்த சோஷியல் மீடியா வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து ரொம்ப நார்மலான ஒரு வாழ்க்கை கிடையாது, தன்கிட்ட இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி தன்னை பெருமைப்படுத்தி காமிச்சுக்கிற ஒரு விஷயம், அதில் நீ போய் சிக்கிறாத கண்ணா, உனக்கு வந்து நல்ல லைஃப் இருக்கு, நீ அழகா இருக்க, உன்னுடைய நல்ல எண்ணங்களை வச்சு நீ முன்னேறு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் தன்னுடைய வாழ்க்கையில் தான் என்னென்ன தப்பு பண்ண, அந்த ஹாக்கியில் வந்து அந்த வில்லனுடைய பிளேஸ் எடுத்துக்கிட்டது, அதை வந்து அவங்களுக்கு கரெக்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறதோடைய முயற்சியில் வெற்றியும் அடைவார். அதுக்கப்புறமா தன்னுடைய நண்பனை இழந்துட்டார் இல்லையா, அவங்களுடைய வீட்டுக்கு போய் தன்னுடைய நண்பனை சமாதானப்படுத்தி மறுபடியும் ஒரு நார்மல் வாழ்க்கைக்கு வருவாங்க. இப்போ ஹீரோயினும் பிரிஞ்சு போயிட்டாங்க, அவங்க காம்படிஷனில் ரொம்ப தடுமாறி போகிறாங்க. அந்த சமயத்தில் கூட ஓகே, இவங்க ரெண்டு பேத்துக்கு ஒரு பாடல் வந்து இருக்கும், அந்த பாடலை பாடி ஹீரோயினுக்குமே வழி கொடுக்குறாங்க, அவங்களுமே வந்து ஜெயிக்கிறாங்க. இப்படி எல்லாம் ஜெயிச்சு முடிச்சதுக்கப்புறம் தான் தனக்கு வந்து தோணுது, இந்த ஆப்பு அது இது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு ரியாலிட்டி கிடையாது அப்படின்னு யோசிக்கிற டைமில் அந்த ஆஃப் ஆன ஃபோன் வந்து ஆன் ஆகுது. இப்போ இந்த ஆப்பை வந்து நான் அன்இன்ஸ்டால் பண்ணிடலாமா அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரவும், அதை பார்த்த உடனே நிச்சயமாக அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி எஸ்னு கொடுத்துருவாங்க, அந்த ஆப்பும் அன்இன்ஸ்டால் ஆயிடும். அடுத்தவங்க கிட்ட இது இருக்குது, நம்ம கிட்ட இது இல்லை, நம்ம இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் நமக்கான ரியாலிட்டியை புரிஞ்சுக்கும் போதுதான் நம்மளுடைய வாழ்க்கை புதிதான் தொடங்குது அப்படிங்கிற மாதிரி இந்த படத்துடைய கதை நிறைவடைஞ்சிருக்கும்.
1: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க புதுசேனா.

ஸ்டேட்டஸ் அப்டேட் அப்படிங்கிறது ஒரு ஃபேண்டசி படம் அப்படின்னாலும் இது சொல்லக்கூடிய கருத்து வந்து ரொம்ப எளிமையானதுதான். சோஷியல் மீடியாவில் நம்ம காட்டக்கூடிய வாழ்க்கை ஒன்று, நிஜ வாழ்க்கை வேறு அப்படிங்கிறதான். லைக், ஃபாலோயர்ஸ், வைரல் ஸ்டேட்டஸ் இது எல்லாமே தற்காலிகம் தான். ஆனால் உழைப்பு, திறமை, உண்மையான அன்பு இதுதான் வாழ்க்கையை ஒரு வெகு தூரத்துக்கு அழைத்து போகும் அப்படின்னு சொல்லி ஒரு கற்பனை கலந்த இளமையான குடும்பத்தோடு ரசிக்கக்கூடிய ஒரு ஃபீல் குட் திரைப்படமாக இருக்கும் இந்த ஸ்டேட்டஸ் அப்டேட் அப்படிங்கிற கதை. ரைட், இது வரைக்கும் மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சி கேட்டீங்க. நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரை உங்களோட நான் ஆர்ஜே சாருகேசினி. இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள், திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் 1393 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கினார். சாலை விபத்துகளை தடுக்க 10 ஆண்டு செயல் திட்டத்திற்கு மாநில அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. உப்பூர் அனல்மின் நிலையத்தை மீண்டும் செயல்படுத்துவதற்கான ஆய்வு விரைவில் மேற்கொள்ளப்படும் என்று மாநில எரிசக்தித்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து காளிங்கராயன் வாய்க்கால் பாசனத்திற்காக இன்று தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் 751 உதவி மருத்துவ அலுவலர்கள் மற்றும் 1393 சுகாதார ஆய்வாளர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கினார். 140 கோடி ரூபாய் மதிப்பிலான மருத்துவ கட்டிடங்கள் மற்றும் நவீன உபகரணங்களின் செயல்பாட்டை துவக்கி வைத்த முதலமைச்சர் நலம் TN இணையதளத்தையும் அறிமுகம் செய்தார். இதற்கான இலச்சினையையும் அவர் வெளியிட்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ், பொதுமக்கள் தமிழ்நாடு அரசு மருத்துவமனை மேம்பாட்டிற்காக நிதி வழங்கும் வகையில் நலம் TN இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். அரசு மருத்துவமனைகளின் கட்டமைப்புகளை மேம்படுத்த மக்கள் கொடுக்கும் நிதி வெளிப்படைத் தன்மையுடன் பயன்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார்.
1: பொதுமக்களும் இனி உங்கள் வீட்டில் ஒரு திருமணமோ அல்லது பிறந்தநாள் விழாவாகவோ எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு சிறு பங்கை அதை அரசு மருத்துவமனைகளின் மேம்பாட்டிற்காக வழங்க முன்வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கிறேன். நீங்கள் எந்த மருத்துவமனைக்கு உங்கள் நன்கொடை செல்ல வேண்டும் என்பதையும் நீங்களே தேர்ந்தெடுக்க முடியும். ஒன்று மட்டும் நிச்சயம், நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாய்க்கும் 100% முறையான வெளிப்படைத்தன்மை இருக்கும்.
0: தமிழகத்தில் சாலை விபத்துகளை தடுக்க 10 ஆண்டுக்கான தனி செயல் திட்டத்தை மேற்கொள்ள முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற நெடுஞ்சாலைத்துறை தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் மாநிலத்தில் அதிவிரைவு சாலைகளை அமைக்கும் திட்டத்தை விரைவில் தீட்டவும் அதிகாரிகளை அவர் அறிவுறுத்தினார். நகர்ப்புற வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டு சாலை உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தவும் முதலமைச்சர் ஆணை பிறப்பித்துள்ளார். கால்நடை மற்றும் பால் வளத்துறையினருடனும் பட்ஜெட் தொடர்பான ஆலோசனைகளை முதலமைச்சர் இன்று மேற்கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஆவின் பால் கொள்முதல், பால் விநியோகம் உள்ளிட்ட தொடர் நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்தும் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் கமலி, பால்வளத்துறை அமைச்சர் விஜயலட்சுமி உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனா்.

0: சரக்கு ரயில்களில் இனி உரம் கொண்டு செல்லலாம் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். புதுடெல்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிலக்கரி தூள் கொண்டு செல்வதற்காக தனி பெட்டகம் வடிவமைக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். தற்போது ஆண்டொன்றுக்கு 340 மில்லியன் மெட்ரிக் டன் நிலக்கரி தூள் உற்பத்தி செய்யப்படுவதாகவும் அவர் எடுத்துரைத்தார். ரயில்வே கட்டமைப்பு துறையில் பல்வேறு சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக கூறிய அமைச்சர், நிலம் கையகப்படுத்தும் நடைமுறைகளுக்காக ரயில் பூமி இணையதளம் விரைவில் அறிமுகம் செய்யப்படும் என்றார். உணவு தானிய போக்குவரத்தில் சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டதை அடுத்து பருப்பு வகைகளிலும் தானியங்களிலும் பூஞ்சை தொற்று இன்றி அவற்றை கொண்டு செல்ல வகை செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். பிரதமரின் தொலைநோக்கு கனவே பாரத் டெக் சர்வதேச ஜவுளி கண்காட்சி என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். புதுடெல்லி பாரத் மண்டபத்தில் இந்த கண்காட்சியை இன்று துவக்கி வைத்து பேசிய அமைச்சர், சர்வதேச நிகழ்வாக இது உருவெடுத்துள்ளதோடு வாங்குவோர், விற்பனையாளர்கள், நுகர்வோர், பார்வையாளர்கள், அரங்குகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மகிழ்ச்சி தெரிவித்தார். இந்த ஆண்டு 130 நாடுகளைச் சேர்ந்த வர்த்தகர்கள் இதில் பங்கேற்றிருப்பதாக அமைச்சர் எடுத்துரைத்தார். சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களும் தொழில் முனைவோரும் இந்நிகழ்வில் தற்போது பங்கேற்பதாக அவர் மகிழ்ச்சி தெரிவித்தார். பல்வேறு நாடுகளுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களால் ஜவுளித்துறை பெரிதும் பயனடைந்து வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். ராமநாதபுரம் மாவட்டம் உப்பூர் அனல்மின் நிலையத்தை மீண்டும் செயல்படுத்துவது குறித்து இன்னும் ஒரு வாரத்தில் ஆய்வு செய்யப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தமிழ்நாட்டில் மின் தட்டுப்பாடு இல்லை என்றும் கடந்த ஒரு வாரத்தில் வெப்பநிலை அதிகரித்ததால் மின் தேவை அதிகரித்ததாக கூறினார். மின்வாரியம் தனியார் மயமாக்கப்பட மாட்டாது என்றும் அமைச்சர் எடுத்துரைத்தார். எண்ணூர் வடசென்னை அனல்மின் நிலையத்தால் அப்பகுதி மீனவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதை தடுக்க உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் குறிப்பிட்டார். தமிழகத்தில் இருமொழி கொள்கை தொடரும் என்றும் அதில் எந்த மாற்றமும் இருக்காது என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் ஒரு சில பகுதிகளில் மட்டும் நிலுவையில் இருப்பதாக குறிப்பிட்டார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்தவர்களில் திருச்சியை சேர்ந்த 3 பேரின் உடல்கள் இன்று கோவை விமான நிலையம் வந்தடைந்தது. சாலை மார்க்கமாக இந்த உடல்கள் திருச்சிக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. மேலும் 3 பேரின் உடல்கள் இன்று மாலை கோவை விமான நிலையம் கொண்டுவரப்படுகிறது. சென்னையிலிருந்து வேலூரை சேர்ந்த ஒருவரின் உடலும் இன்று சாலை மார்க்கமாக கொண்டு செல்லப்பட்டது. வியட்நாம் விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 10 பேரின் உடல்களும் சென்னை விமான நிலையத்தை இன்று வந்தடைந்த நிலையில் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கும் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து காளிங்கராயன் வாய்க்கால் பகுதி பாசனத்திற்காக இன்று தண்ணீர் திறக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: ஈரோடு மாவட்டம் பவானியில் உள்ள காளிங்கராயன் அணைக்கட்டியிலிருந்து கால்வாய் பாசன பகுதியில் உள்ள பயிர்களை காப்பாற்றவும் கால்நடைகளுக்கு குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்யவும் சிறப்பு நனைப்பிற்காக இன்று முதல் 28 தேதி வரை 15 நாட்களுக்கு திறக்கப்பட்ட தண்ணீரானது 648 மில்லியன் கனஅடிக்கு மிகாமல் அணையின் நீர் இருப்பு மற்றும் நீர்வரத்தினை பொறுத்து தேவைக்கேற்ப தண்ணீர் திறந்துவிடப்பட உள்ளது. இதன் மூலம் 15,743 ஏக்கர் பாசன நிலங்கள் நிலுவையில் உள்ள பயிர்களுக்கு உயிர் தண்ணீர் கிடைக்கும். ஈரோட்டிலிருந்து PC மூர்த்தி.
0: பெரம்பலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 ஆண்டிற்கான பணிகள் 2 கட்டங்களாக நடைபெறுவதையொட்டி ரோவர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் இது தொடர்பான விழிப்புணர்வு பேரணியை ஆட்சித்தலைவர் திருமதி சரண்யா ஹரி இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தார். சேலத்தில் மத்திய அரசின் தனித்துவ ஆணையத்தின் கீழ் செயல்படும் ஆதார் சேவை மைய தொடக்க விழா மெய்யனூர் சாலையில் அதன் இயக்குநர் தலைமையில் இன்று தொடங்கியது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஆதார் பதிவு சேவைகள் தொடர்பாக பொதுமக்களிடம் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட்டால் சம்பந்தப்பட்ட இ சேவை மையத்தின் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சித்தலைவர் திருமதி பத்மஜா எச்சரிக்கை விடுத்துள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் 6 வகுப்பு முதல் 12 வகுப்பு வரை பயிலும் மாணாக்கருக்கான கட்டுரை பேச்சு போட்டிகள் நாளை நடைபெறுகின்றன. அரியலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் ஆகஸ்ட் 1 தேதி

0: தேதி தொடங்க உள்ளதால் கணக்கெடுப்பு அலுவலர்களுக்கு முழு ஒத்துழைப்பை வழங்க ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி அறிவுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புதூர் வட்டத்திலும் திருப்பூர் தாராபுரத்திலும் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் நாளை பொதுமக்கள் கோரிக்கை மனுக்களை வழங்கலாம் என்று ஆட்சித்தலைவர்கள் கூறியுள்ளனர். உதகை மற்றும் சுற்றுப்புற 11 கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் பெற்ற பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இன்று ஈடுபட்டனர். துமநட்டி, கப்பச்சி, கேந்துரை, மைனலை, மடித்துறை உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த தேயிலை மற்றும் காய்கறி விவசாயிகள் 300 மேற்பட்டோர் இதில் பங்கேற்றனர். தஞ்சை அருள்மிகு பெருவுடையார் திருக்கோவிலில் நடைபெறும் ஆஷாட நவராத்திரி 10 திருவிழாவையொட்டி வாராகி அம்மனுக்கு இன்று மாலை மஞ்சள் அலங்காரம் நடைபெறவுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர்.
1: உலக புகழ்பெற்ற தஞ்சாவூர் அருள்மிகு பெருவுடையார் திருக்கோவிலில் 10 நடைபெறும் ஆஷாட நவராத்திரி விழாவில் நாள்தோறும் அம்மனுக்கு மாதுளை, வெண்ணெய், குங்குமம், மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு அலங்காரங்கள் நடைபெற உள்ளன. இன்று மாலை அம்மனுக்கு மஞ்சள் அலங்காரம் நடைபெற உள்ளது. விழாவின் இறுதி நாளான ஜூலை 23 வராகி அம்மனுக்கு புஷ்ப அலங்காரம் நடைபெற உள்ளது. தஞ்சாவூரில் இருந்து ஆர் நந்தகோபால்.
0: இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையிலான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி பர்மிங்ஹாமில் இன்று பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு பி.வி. சிந்து முன்னேறினார். அமெரிக்கா ஆர்லிங்டனில் ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் முதல் அரையிறுதி ஆட்டத்தில் பிரான்ஸ் ஸ்பெயினை 12:30 இன்று எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் 2144 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று வழங்கினார். சாலை விபத்துகளை தடுக்க 10 செயல் திட்டத்திற்கு மாநில அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. உப்பூர் அனல்மின் நிலையத்தை மீண்டும் செயல்படுத்துவதற்கான ஆய்வு விரைவில் மேற்கொள்ளப்படும் என்று மாநில எரிசக்தித்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து காளிங்கராயன் வாய்க்கால் பாசனத்திற்காக இன்று தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையிலான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: ஆடைக்கு தள்ளுபடி, தீபாவளிக்கு தள்ளுபடி, பொங்கலுக்கு தள்ளுபடி, புது வருஷம் பொறுத்தா தள்ளுபடி, ஏன் முடிஞ்ச விடுச்சா கூட தள்ளுபடின்னு சொல்லிடுவாங்க போல இருக்க. அப்ப உண்மையான விலை எதுங்க? குழப்பமா இருக்குது இல்ல? உலக மார்க்கெட்ல நிர்ணயிக்கப்படுற தங்கத்தோட விலைய யாராலையும் குறைச்சு தர முடியாது. ஏதோ சேதாரம் செய்கோலிங்கிற பேர்ல விலைய கூட்டி போட்டு பின்னாடி குறைக்கிறாங்க. எல்லா கடைகளையும் விட சரியாக நிர்ணயிக்கப்பட்டு எந்த விதமான தள்ளுபடியும் தர முடியாத குறைந்தபட்ச விலையாக இருந்தால் மட்டுமே ஃபிக்ஸட் பிரைஸில் விற்க முடியும்.
3: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
4: 1:56 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM கேட்டுட்டு இருக்கீங்க. 1 மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சி கேட்டோம் இல்லையா? இதில் நல்ல நல்ல படங்களுடைய கதைகளை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்து படத்துடைய முடிவில் சுபம் அப்படின்னு போடுவாங்க இல்லையா நம்ம தமிழ் படத்தில், அந்த மாதிரி அந்த நிகழ்ச்சிக்கு சுபம் வந்து போட்டாச்சு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளையிலிருந்து டெய்லியும் மதியம் 1 லஞ்ச் டைம் அப்படின்னு ஒரு ஷோ வந்து வரப்போகுது. நீங்கள் அங்கே வந்து கலகலப்பாக கேம் ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். 4 இருந்த கெட்ஸ் இட் கோ மாதிரி இங்கே நம்ம லஞ்ச் டைம் விளையாடப்போறோம். சாப்பிட்டுக்கிட்டே விளையாடலாம், விளையாடிக்கிட்டே சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சூப்பராக நம்ம நிகழ்ச்சி நகரப்போகுது. ரைட், இன்னைக்கு சென்னை மெட் சென்டர்லேருந்து வந்திருக்கக்கூடிய வானிலை அறிவிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக 33°C, குறைந்தபட்சமாக 24°C இருக்கும். திருப்பூரில் அதிகபட்சமாக 36°C, குறைந்தபட்சமாக 26°C. ஈரோடை பொறுத்த வரைக்கும் அங்கே அதிகபட்சமாக 38°C, குறைந்தபட்சமாக 26°C இருக்கும். சேலத்தில் அதிகபட்சமாக 38°C, குறைந்தபட்சமாக 25°C இருக்கும். ஊட்டியில் அதிகபட்சமாக 26°C, குறைந்தபட்சமாக 16°C இருக்கும். பாலக்காட்டில் அதிகபட்சமாக 33°C, குறைந்தபட்சமாக 26°C இருக்கும்னு சொல்லி சென்னை மெட் சென்டர்லேருந்து வானிலை நிலவரம் சொல்லியிருக்காங்க.

0: In FIFA World Cup, France will take on Spain in the first semi-final at Dallas Stadium in Texas, US tonight. The match is scheduled to begin at 12:30 a.m. Indian Standard Time. France will look to book their place in the third consecutive FIFA World Cup final. Spain, on the other hand, will aim to advance into their first World Cup semi-final since lifting the trophy in 2010. France reached the semi-finals after defeating Morocco 2-0. Indian men's cricket team will take on hosts England in the first one-day international of a three-match series at Edgbaston in Birmingham today. The match will begin at 3:30 p.m. Indian Standard Time. Veterans Virat Kohli and Rohit Sharma are returning to strengthen the Indian squad, while pace spearhead Jasprit Bumrah also makes his comeback. And now before we end the bulletin, the headlines once again. New Delhi strongly condemns attack on two vessels carrying 30 Indian seafarers in Strait of Hormuz, says violence disrupting free and safe navigation through international waterways. India backs Palestine's bid for United Nations membership, reaffirms two-state solution to conflict between Palestine and Israel. Comprehensive economic and trade agreement between India and United Kingdom to come into force from tomorrow. India's largest global textile event, Bharat Tex 2026, begins in New Delhi to showcase country's growing leadership in textiles sector. IMD forecasts heavy to very heavy rainfall over Bihar and Odisha today. France to take on Spain in first semi-final in FIFA World Cup tonight in Texas. And in cricket, India to lock horns with hosts England in first ODI at Birmingham this evening. With that, we end the midday news.
1: Akashwani 103 FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 2:15.
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். இரண்டாயிரத்தி 2015 தொடங்கப்பட்ட ஒரு தேசிய ஓய்வூதிய திட்டம் தான் அட்டல் பென்ஷன் யோஜனா. இது வந்து நமக்கு தெரியும், 18 வயது முதல் 40 வயது வரையிலான அமைப்பு சாரா தொழில்கள் செய்யும், உதாரணமாக சிறு வியாபாரிகள், கூலி வேலை செய்பவர்கள், இந்திய குடிமக்களாக இருந்தா இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறலாம். இதில் பயன்பெற தன்னுடைய 60வது வயது வரை மாதம் ஒரு தொகை பிரீமியமாக, அதாவது சந்தாவாக செலுத்தி திட்டம் நிறைவு பெறும்போது ஒவ்வொரு மாதமும் செலுத்தப்பட்ட சந்தா தொகைக்கு ஏற்ப 1000 முதல் 5000 வரை ஓய்வூதியம் பெறலாம். தற்போது இந்த அட்டல் பென்ஷன் திட்டம் வரும் 2031 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் மாதா மாதம் சந்தா கட்டுவது போலவும், அல்லது 3 மாதங்களுக்கு ஒரு முறை அல்லது 6 மாதங்களுக்கு ஒரு முறை என மக்களின் வசதிக்கேற்ப பிரிவுகள் உள்ளன. மாதம் 42 ரூபாய் சந்தா செலுத்தும் ஒரு 18 வயது நபருக்கு 60 வயது முடியும் போது மாதா மாதம் 1000 ரூபாய் ஓய்வூதியம் கிடைக்கும். அதே போல 210 ரூபாய் மாதம் சந்தா செலுத்துபவருக்கு 5000 ரூபாய் ஓய்வூதியம் கிடைக்கும். திட்டத்தில் இணையும் போது என்ன வயதோ அதற்கேற்ப சந்தா தொகை மாறுபடும். இந்த திட்டத்தில் பயன்பெற 18 வயது முதல் 40 வயது இருக்க வேண்டும். அஞ்சல் அலுவலகங்கள் அல்லது வங்கியில் சேமிப்பு கணக்கு வைத்திருக்க வேண்டும். வருமான வரி கட்டுபவர்கள் இதில் பயன்பெற முடியாது. பிரீமியம் தொகை சரியாக கட்ட தவறும் போது ஒரு சிறு அபராத தொகையுடன் பிரீமியம் செலுத்த வேண்டி இருக்கும். 6 மாதம் முதல் 1 வருடம் வரை சந்தா கட்ட தவறினால் நம்முடைய கணக்கு முடக்கப்படும். மீண்டும் விண்ணப்பித்து அதனை ஆக்டிவேட் செய்து கொள்ள முடியும். ஆனால் 2 வருடங்களுக்கு பிரீமியம் கட்ட தவறும் பட்சத்தில் நம்முடைய கணக்கு முடிக்கப்பட்டு அதுவரை நாம் செலுத்திய தொகை திரும்ப தரப்படாது. 60 வயதுக்கு பிறகு பயனாளி இறக்கும் பட்சத்தில் மாதாந்திர பென்ஷன் அவருடைய கணவர் அல்லது மனைவிக்கும் மொத்த தொகை பயனாளி குறிப்பிட்ட நாமினி அதாவது வாரிசுக்கும் வழங்கப்படும். இந்த அட்டல் பென்ஷன் யோஜனா திட்டத்தில் 48% பெண்கள் பயனாளிகளாக இருக்கிறார்கள் என்கிறது மத்திய அரசின் தரவுகள். அட்டல் பென்ஷன் திட்டத்திற்கு விண்ணப்பிக்க விரும்புவோர் enpscra.proteintech.in என்கிற அதிகாரப்பூர்வ இணையதளம் வழியாகவோ அல்லது கணக்கு வைத்திருக்கும் வங்கியின் இணையதளத்திலோ ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். ஆஃப்லைனில் விண்ணப்பிக்க கணக்கு வைத்திருக்கும் வங்கியை அணுகலாம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.

தொடங்கியது. நேர்களே, இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

நேர்களை இன்றிரவு 7:32 அங்கக வேளாண்மைக்கு ஏற்ற பூச்சி விரட்டிகள். கோயம்புத்தூர் வனமரபியல் மற்றும் மரப்பெருக்கு நிறுவன விஞ்ஞானி முனைவர் ஏ. கார்த்திகேயன் அவர்கள் வழங்கும் தகவல் இடம்பெற கேட்கலாம்.

0: வாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் கேட்டு பயன்பெறவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் அலர்ஜி மற்றும் ஆஸ்துமா ஏற்படுத்தும் விளைவுகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் நுரையீரல் சிறப்பு மருத்துவ நிபுணர் டாக்டர் மங்கள காளிதாஸ் அவர்கள்.
1: வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க?
2: நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் நலமா இருக்கேன் டாக்டர். நேற்று நிகழ்ச்சியில அலர்ஜி மற்றும் ஆஸ்துமா சம்பந்தப்பட்ட பல்வேறு வகையான தகவல்கள் ஷேர் பண்ணிருக்கீங்க. இன்றைய நிகழ்ச்சியிலும் அதனோட தொடர்ச்சியாக தான் சில கேள்விகள் எல்லாம் உங்ககிட்ட கேட்க போறோம். சொல்லுங்க டாக்டர்.
2: வணக்கம், டாக்டர் மங்கள காளிதாஸ் பேசுறேன், நுரையீரல் சிறப்பு மருத்துவர். ஆஸ்துமாவை பத்தி பாத்திரலாம். நேத்து அலர்ஜி அண்ட் ஆஸ்துமா மிக்சரா பாத்துட்டு இருந்தோம். இன்னைக்கு நம்ம ஸ்பெசிபிக்கா ஆஸ்துமாவோட சிம்டம்ஸ்,

0: எப்படி தவிர்த்துக்கலாம், எப்படி என்னென்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது, என்னென்ன டெஸ்ட் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் பற்றி இன்றைக்கி பேசிடலாம். ஆஸ்துமா, ஆஸ்துமா அப்படிங்கிறது ஒரு க்ரானிக்காக அதாவது லாங் டேர்மாக இருக்கக்கூடிய பிரச்சனை தான். அதாவது சிம்பிளாக சொல்லப்போனால் வீசிங், நுரையீரலில் சளி கட்டுறது, சளி கட்டி மூச்சு திணறல் மாதிரி வர்றது தான் வந்து ஆஸ்துமா. லாங் டேர்மாக இருக்கக்கூடிய ஒரு டிசீஸ் தான். இதில் என்ன பேசிக்காக நடக்கும் அப்படின்னா, நுரையீரலில் இருக்கக்கூடிய மூச்சு குழாயில் ஃபுல்லாக நல்லா ஸ்வெல்லன் அதாவது வீக்கமாகி சளி கட்டி மூச்சு விடவே கஷ்டமாகிறதுக்கு பேர் தான் வந்து ஆஸ்துமா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வீசிங், நெஞ்சு இறுக்கம், செஸ்ட்டு டைட் ஆகிறது, மூச்சு திணறல், தொடர் இருமல், இதெல்லாம் தான் வந்து ஆஸ்துமாவோட பேசிக் சிம்டம்ஸ். சிம்டம்ஸ் வந்து எப்பப்போ அக்ரவேட் ஆகும் யூஸ்வலாக அப்படின்னா டூரிங் நைட் அண்ட் ஏர்லி மார்னிங், அதாவது இந்த குளிர்ந்த காற்று படும்போது நமக்கு யூஸ்வலாக அந்த சிம்டம்ஸ் வந்து அதிகமாகும். இது போக வேறு ஏதாவது டஸ்ட்டு, புகை, கெமிக்கல்ஸ், ஸ்மெல்லு, ஏதாவது ஒத்துக்காத மாதிரி ஸ்மெல்லு, சாம்பிராணி புகை அந்த மாதிரி ஏதாவது ஒத்துக்காத ஸ்மெல்லு புகைப்படும் போது இந்த சிம்டம்ஸ் வந்து இன்னுமே அதிகமாகும். தென் ஏதாவது ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ், ஏதாவது திடீர்னு காய்ச்சல், அதாவது ஃப்ளூ காய்ச்சல் மாதிரி ஏதாவது வைரல் காய்ச்சல் வருது, சளி வருது அப்படின்னா அந்த மாதிரி ரெஸ்பிரேட்டரி வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் அதுவும் வந்து நம்ம அந்த ஆஸ்துமாவை வந்து ட்ரிகர் பண்ணக்கூடிய விஷயந்தான். அப்புறம் இதே மாதிரி லங்ஸில் இன்னொரு கண்டிஷன் என்ன இருக்குது அப்படின்னா சிஓபிடி அப்படின்னு சொல்லுவோம், அதாவது க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ் அப்படின்னு. ஸோ ஆஸ்துமாக்கும் சிஓபிடிக்கும் கிளினிக்கல் சிம்டம்ஸ் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். இப்போ சிஓபிடிலையும் பார்த்தீங்கன்னா வருஷக்கணக்காக வந்து இருமல் இருக்கிறது, வருஷக்கணக்காக வந்து மூச்சுத்திணறல் இருக்கிறது, இப்போ நான் சொன்னக்கூடிய அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எல்லாமே இதுக்குமே பொருந்தும். அதே விஷயங்கள் தான் இதையுமே வந்து அதிகப்படுத்தும். ஸோ பேசிக்காக இந்த ஆஸ்துமாக்கும் சிஓபிடிக்கும் என்ன பேசிக் டிஃப்ரென்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, யூஸ்வலாக ஆஸ்துமா வந்து யங் ஏஜில் வரக்கூடியது, சில்ட்ரனுக்கு கூட வரும், பிறந்த குழந்தையிலேருந்து யங் ஏஜ் மிடில் ஏஜ் வரைக்கும் வரக்கூடிய அந்த காமன் ப்ராப்ளம் தான் ஆஸ்துமான்னு சொல்லுவோம். சிஓபிடி அப்படிங்கிறது அடல்ட்ஸ்க்கு வரக்கூடியது, யூஸ்வலாக 40 வயசுக்கு மேலே வரக்கூடியது தான் சிஓபிடி. சிஓபிடிக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங் தான், பியூர்லி ஸ்மோக்கிங். அண்ட் தென் நெக்ஸ்ட் மோஸ்ட் காமன் காஸ் வந்து ஏர் பொல்யூஷன், இந்த ரெண்டும் தான் காமன் காசஸாக இருக்கும். அண்ட் ஸ்மால் சப்செட் ஆஃப் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஜெனட்டிக் பேக்ரவுண்ட் இருக்கும். ஆனால் ஆஸ்துமாலான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி கண்டிப்பாக ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, ஜெனட்டிக்கல் வேரியேஷன்ஸ் இதெல்லாம் தான் வந்து காமன் காஸாக இருக்கும். அண்ட் இட் காமன்லி அஃபெக்ட்ஸ் சைல்டுஹுட், அடலசன்ட் அண்ட் யங் அடல்ட்ஸ், இதுதான் காமன் அஃபெக்ட் ஆகும். ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஆல்மோஸ்ட் சேம் தான், ரெண்டு டிசீஸ் பிராங்கியல் ஆஸ்துமா சிஓபிடி ரெண்டுக்குமே வந்து சேம் தான். பிராங்கியல் ஆஸ்துமாவா சிஓபிடியா அப்படிங்கிறது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுல ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுல நமக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அது பிராங்கியல் ஆஸ்துமாவா சிஓபிடியா அப்படிங்கிறத பக்கத்தில் இருக்கிற ஒரு நுரையீரல் ஸ்பெஷலிஸ்ட் போய் கன்சல்ட் பண்ணி என்ன அப்படிங்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
1: ஸோ இந்த மாதிரி ஆஸ்துமாவில் பாதிக்கப்படுறவங்களுக்கு வந்து தொடர்ந்து வந்து அந்த வீசிங் இருந்துகிட்டே இருந்துட்டுருக்கும், தொடர்ந்து ஒரு சவுண்டு வந்துகிட்டே இருக்கும். அப்போ வந்து ஒரு பக்கத்தில் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகும்போது அவங்களுக்கு வந்து நரம்பூசி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இமீடியட்டாக இன்ஜெக்ட் பண்ணுறாங்க, இது என்ன காரணத்துக்காக?
0: ஸோ நான் இப்போ ஆஸ்துமாவில் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த மூச்சு குழாயெல்லாம் வந்து நல்லா சளி அடைச்சி நல்லா சொல்லனாயி மூச்சு குழாயெல்லாம் நல்லா சுருக்கமாக இருக்கும், ஏர்வேஸ்லாம் நல்லா சுருங்கி போயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எந்த ஹாஸ்பிட்டல் கிளினிக்கில் நீங்கள் பக்கத்தில் கூப்பிட்டு போனாலும் மூச்சு திணறல் இல்லை இருமல்னு சொல்லி கூப்பிட்டு போனாலும் ஃபஸ்ட்டு பேசிக்கான பிளட் டெஸ்ட்டு, ஸ்டெத் வச்சு பார்த்து வீசிங் தானா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு விஷயம் பண்ணுவாங்க. ஒன்று நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த நரம்பில் இன்ஜெக்ஷன் போடுறது, ரெண்டாவது நெபுலைசர்ஸ், சிக்காக இருந்தாங்கன்னா நெபுலைசர் தான் ஃபஸ்ட்டு வைப்பாங்க. ஸோ அது ஒரு ஃபஸ்ட் எய்டு மாதிரி. ஸோ அது நம்ம அந்த நெபுலைசர் மெடிசன்ஸ் டைரெக்டாக இன்ஹேல் பண்ணும்போது இந்த உள்ள சளி செக்ரீஷன்ஸை வந்து ஃப்ரீயாக வெளியே ஏற்றி சுருங்கி இருக்கிற மூச்சு குழாயை வந்து நல்லா விரிய வைக்கும், இதுலேயே நமக்கு அந்த சிம்டம்ஸ் வந்து அப்படியே நல்லா வந்து ரெடியூஸ் ஆயிடும். ஸோ இன்ஜெக்ஷன் போடும்போது இது வந்து இன்ஹேல்டு ஃபார்ம், இது மெயினாக நம்ம லங்ஸ் மட்டும் தான் போகுது. இன்ஜெக்ஷனாக போடுறது அது ஐவி லைனில் போடுறது எல்லா பார்ட்ஸ்லையுமே கலப்போம், பட் மோஸ்ட் ஆஃப் இது வந்து லங்ஸில் போய் நமக்கு அதே விஷயந்தான் பண்ணும். பட் அது வந்து சிஸ்டமிக் மெடிக்கேஷன்ஸ்னு சொல்லுவோம். யூஸ்வலாக காமனாக நிறைய மெடிசன்ஸ் இருக்குது. பிராங்கோ டைலேட்டர் யூஸ் பண்ணுறதே வந்து நம்ம பிராங்கோ டைலேட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அதாவது பிராங்கோ டைலேட்டர் அப்படின்னா என்னன்னா அந்த ஏர்வே சுருங்கி இருக்கிற ஏர்வேவை நல்லா விரிச்சு விடக்கூடிய மெடிசன்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்ஹேல்டு ஃபார்மாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் சொல்கிற மாதிரி சிஸ்டமிக் ஃபார்மாக ஐவியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிவியராக இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு ரெண்டுமே தேவைப்படும் மோஸ்ட்லி.
1: சிறு வயதுல வந்து பார்த்தீங்கன்னா சில பேரெல்லாம் வந்து இந்த பஞ்சாலையில் வேலை செஞ்சுருப்பாங்க, தொடர்ந்து வந்து ஏர் பொல்யூஷன்ஸ்னால நிறைய பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அவங்களுக்கு வந்து அது தெரியாமையே வந்து போயிருக்கலாம். இப்போ வந்து வரக்கூடிய காலங்களில் அவங்களுக்கு வந்து இந்த ஆஸ்துமா போன்ற நோயெல்லாம் வந்திருக்கலாம். ஸோ இதுக்கு வந்து முற்றிலுமாவே குணப்படுத்த முடியாத ஒரு நோய்ங்களா, இல்லை வந்து குணப்படுத்த முடியுங்களா?
0: திருப்பூர், கோயம்புத்தூருங்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய காட்டன் இண்டஸ்ட்ரீஸ் இதுதான் காமன், பனியன் ஃபேக்ட்ரிஸ் இதுதான் காமனாக இருக்குது. எனக்கு வரக்கூடிய பேஷண்ட்ஸுமே நிறைய இங்கேருந்து தான் வருவாங்க. எங்கே வேலை பார்க்குறீங்கன்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி ஹேண்ட்லூம் நெசவு தொழில், பஞ்சு ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறேன், பனியன் ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறேன் இப்படின்னு தான் நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க. எல்லாத்துக்குமே அந்த உள்ள அந்த க்ரானிக்காக அந்த டஸ்ட்டை இன்ஹேல் பண்ணி பண்ணி பண்ணி பண்ணி உள்ள நுரையீரலில் வந்து கிட்டத்தட்ட எப்படி நம்ம ஸ்மோக் பண்ணுறனால ஃப்யூச்சரில் சிஓபிடி வருதோ அதே மாதிரியான எஃபெக்ட் இந்த டஸ்ட்டை வந்து நம்ம க்ரானிக்காக இன்ஹேல் பண்ணுறனால ஃப்யூச்சரில் நமக்கு வீசிங் ஆகும், ஆஸ்துமா அண்ட் மற்ற அலர்ஜி பிரச்சனையாகவும் வெளிப்படுது. கண்டிப்பாக என்னன்னு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக டயக்னோஸ் பண்ணியாச்சு அப்படின்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இட் இஸ் க்யூரபிள். பட் ட்ரீட்மெண்ட் வந்து ஷார்ட் டேர்ம் கிடையாது, லாங் டேர்மாக எடுத்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். சிம்டம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டோசேஜ் மட்டும் நம்ம அப்பப்போ மாற்றி கொடுக்குற மாதிரி இருக்கும். சில பேருக்கு

0: இன்ஹேலர் ப்ளஸ் டேப்லெட்ஸ் தேவைப்படும். சில பேருக்கு பியூர்லி இன்ஹேலர்ஸ் மட்டுமே தேவைப்படும். இல்லை ரொம்ப மைல்டு ஃபார்ம் இயர்லி ஸ்டேஜ்லேயே வந்துட்டீங்க அப்படின்னா வெறும் அலர்ஜிக்குள்ள டேப்லெட் மட்டும் எடுத்துக்கிட்டாலே போதும். இன்ஹேலர்ஸ் அப்படிங்கிறதே ரொம்ப சிவியர் ஆகும்போது, வீசிங் ஸ்டேஜுக்கு வரும்போது தான் நமக்கு இன்ஹேலரே தேவைப்படும். ஆரம்ப ஸ்டேஜ்லேயே போய் செக் பண்ணிட்டீங்கன்னா வெறும் டேப்லெட், அது மூலமாகவே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்.
1: அலர்ஜி மற்றும் ஆஸ்துமா நுரையீரலை ஏற்படுத்தக்கூடிய காரணங்கள் பற்றி நீங்கள் நிறைய தகவல் ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. மேலும் சில தகவல்கள் உங்கள்கிட்ட நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதற்கு முன்னதாக ஒரு பாடல் கேட்போமா?

0: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் கேட்டு பயன்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் அலர்ஜி மற்றும் ஆஸ்துமா ஏற்படுத்தும் விளைவுகள் குறித்து விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார் கோயம்புத்தூர் நுரையீரல் சிறப்பு மருத்துவ நிபுணர் டாக்டர் மங்கள காளிதாஸ் அவர்கள்.
1: காத்து அதில் வந்து இந்த பஞ்சாலையில் வேலை செய்கிறவங்க, இந்த காட்டனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மூக்கில் வந்து போகிறதுனால வந்து இந்த மாதிரி ஆஸ்துமா ஏற்படும் அப்படிமா சொல்லியிருக்கீங்க. வேறு என்னென்ன காரணங்கள், ஸ்மோக்கிங் காரணங்கள் இருக்கும், அது போக வந்து வேறு வேறு புகைகள் இருக்கும், விறகு அடுப்பில் வேலை செய்கிற மாதிரி ஒரு நிலைமை இருந்துகிட்ருக்கும், அதே மாதிரி வந்து செங்க சொல்லில் இருக்கக்கூடிய புகைகள், மற்ற புகைகள், இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும் போது கூட ஏற்படக்கூடிய வாகன புகைகள் கூட சம்டைம்ஸ் வந்து நம்ம இன்னல் பண்ணுற மாதிரி தான் இருந்துகிட்ருக்கும். இதனாலவும் அந்த ஆஸ்துமா அலர்ஜி அப்படிங்கிறது ஏற்படுங்களா?
2: கண்டிப்பாக இதெல்லாம் தான் வந்து முக்கியமான ட்ரிகரிங் ஃபேக்டர்ஸ். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த செங்க சூழலேருந்து வரக்கூடிய புகை, காட்டன் மில், சிமெண்ட் ஃபேக்ட்ரிஸ், கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ் இதுலேருந்து வரக்கூடிய புகை, நம்ம வெஹிக்கிள் காமனாக ரோட்டில் போகிறோம்னா வெஹிக்கிள்லேருந்து வரக்கூடிய புகை, இன்டோர் பொல்யூஷன் ஆல்ரெடி சொல்லிட்டேன், வீட்டில் சமைக்கிற புகை, சாம்பிராணி புகை, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து ஆஸ்துமா அண்ட் சிஓபிடி ரெண்டுக்குமே இதை தான் வந்து அதிகப்படுத்தக்கூடியது. காசிட்டிவாகவும் இருக்கும், சம்டைம்ஸ் ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு

0: இது வந்து அந்த பிரச்சனைகளை திரும்ப திரும்ப காஸ் பண்ணுறது இந்த விஷயங்கள் தான். அப்புறம் அது போக பார்த்திங்கன்னா போலன்ஸ், அதாவது மகரந்தம், செடி பூக்கள்லேருந்து வரக்கூடிய மகரந்தம், இதெல்லாம் இப்போ நம்ம ஜூலை மாதம் ஆகஸ்ட் மாதம் ஆரம்பிச்சிச்சுன்னா காற்று அடிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு இடத்துலேருந்து அப்படியே நம்ம தூரத்தில் இருக்கணும்னா அப்படியே காற்றுல கலந்து பர்டிகுலர் சசப்டபிள் பர்சன் வந்து அதை இன்ஹேல் பண்ணுறாங்கன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு ஆஸ்துமா இருக்குது அப்படின்னா அதை இன்னுமே ட்ரிகர் பண்ணி விட்டுரும். பார்த்திங்கன்னா தோட்டத்தில் இந்த செடி வளர்ப்பாங்க அந்த செடி வளர்ப்பாங்கன்னு இருப்போம், தோட்டம் நிறைய வச்சுருப்பாங்க இங்கே கோயம்புத்தூர். இதெல்லாம் காமனாக வந்து பாத்தீனியம் பிளான்ட், இதுலேருந்து வரக்கூடிய போலன்ஸ் தான் வந்து காமன் அலர்ஜன். போக இன்டோரில் வேறு என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பெட்ஸு. ஸோ பெட்ஸில் கிளி, லவ் பேர்ட்ஸு, சில வீட்டில் வந்து புறா வந்து வரும் அது, தென் கேட்ஸு, டாக்ஸு, இதெல்லாம் தான் இந்த பெட் அனிமல்ஸ். ஸோ அனிமல்ஸ், பேர்ட்ஸ் ரெண்டுலேருந்து வரக்கூடிய அந்த ஹேரு, ட்ராப்பிங்ஸ், அது போகக்கூடிய எச்சங்கள், இது எல்லாமே வந்து ஆல்ரெடி ஆஸ்துமா இருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனையை இன்னும் அதிகரிக்கும். என்னோடய ஆஸ்துமா பேஷண்ட்ஸ் அண்ட் அலர்ஜி பேஷண்ட்ஸ்க்கு ஸ்ட்ரிக்டாக நான் அதெல்லாமே வந்து அவாய்ட் பண்ண சொல்லிடுவேன். அது ஏதாவது வச்சுக்கிறாங்கன்னா கண்டிப்பாக இட் வில் அக்ரவேட் த சிம்டம்ஸ்.
1: இவ்வளோ தூரம் வந்து இந்த காரணங்கள் பற்றி சொல்லியிருந்தீங்க, இது எப்படி உருவாகுது, இதுக்கான சிம்டம்ஸ்லாம் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இதற்கு கொடுக்கக்கூடிய சிகிச்சை முறைகள், முதலாவது வந்து ஒருத்தங்க அலர்ஜினாலேயோ இல்லை ஆஸ்துமானாலேயோ பாதிக்கப்பட்டு உள்ளார வராங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா முதலாவது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் எப்படி ஆரம்பிப்பீங்க?
0: ஸோ ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில பிளட் டெஸ்ட்டு, அந்த இது அலர்ஜி தானா ஆஸ்துமா தானா அப்படிங்கிற கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம அலர்ஜிக்கான பிளட் டெஸ்ட் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதெல்லாமே பேசிக் பிளட் டெஸ்ட் எல்லாமே பண்ணிடுவோம். அலர்ஜிக்கான ஸ்பெசிஃபிக் பேனல்ஸ் நிறைய இருக்குது, அலர்ஜிக் பிளட் பேனல்ஸ் நிறைய இருக்குது, அது எல்லாமே ஃபஸ்ட்டு பண்ணிடுவோம். தென் ஆஸ்துமாவை பொறுத்தளவுக்கு பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட் PFT அப்படின்னு சொல்லுவோம், அதாவது பேஷண்ட்டை ஒரு ப்ளோ பண்ண சொல்லி அவங்களோட லங் ஃபங்க்ஷன் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறது. ஸோ இதை வச்சு தான் வந்து ஆஸ்துமா இருக்குதா, அந்த ஏர்வே நேரோவிங்கன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த ஏர்வே வந்து எவ்வளோ தூரம் சுருங்கி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதே வந்து இந்த பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட் மூலமாக தான். ஸோ ஆல்மோஸ்ட் ஆஸ்துமாவை கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட்னா அது வந்து PFT தான். தென் இதில் இந்த டெஸ்ட்டில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா பேஷண்ட்டுக்கு எந்த அளவுக்கு சுருங்கியிருக்குது, எத்தனை பர்சன்டேஜ் சுருங்கியிருக்குங்கிறத வச்சு இந்த மைல்டு, மாடரேட்டு, சிவியர் அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணுவோம். அதை பொறுத்து தான் நம்ம ட்ரீட்மெண்ட்டே வந்து டிசைட் பண்ணுவோம். அஸ்துமா அப்படின்னு ஒரு பேஷண்ட்டுக்கு டயக்னோஸ் பண்ணுறோம் அப்படின்னாலே பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட் இல்லாமல் பண்ணவே கூடாது. அது பண்ணி எந்த ஸ்டேஜில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நெக்ஸ்ட் நம்ம ட்ரீட்மெண்ட்டை டிசைட் பண்ணணும். தென் ஃபர்தராக எக்ஸ்ரே, சிடி, செஸ்ட்டு, செஸ்ட் எக்ஸ்ரே இதெல்லாம் பண்ணிக்கலாம். பட் இதில் மோஸ்ட்லி பியூர் ஆஸ்துமாவாக இருந்ததுன்னா நார்மலாக தான் இருக்கும். வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதா அப்படிங்கிறத ரூல் அவுட் பண்ணுறதுக்காக தான் யூஸ்வலாக செஸ்ட் எக்ஸ்ரேவும் சிடி செஸ்ட்டும் பண்ணுவோம். யூஸ்வலாக பிராங்கியல் ஆஸ்துமா பொறுத்தளவுக்கும் மைல்டாக சளி கட்டி இருக்கிற ஃபியூச்சர்ஸ் மட்டும் தான் இருக்கும். மற்றபடி வேற ஏதாவது ஆஸ்துமா தானா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக எக்ஸ்ரேவோ சிடி செஸ்ட்டோ பண்ணிக்கலாம். பட் மெயின் டெஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட் தான். இப்போ ஒன்ஸ் பேஷண்ட் வந்து ஆஸ்துமா அப்படின்னு நம்ம டயக்னோஸ் பண்ணிட்டோம், சிவியாரிட்டி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஆஸ்துமாவை பொறுத்தளவுக்கு மெயினாக ட்ரீட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஹேலர்ஸ் தான். நிறைய பேஷண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டே கேட்கக்கூடியது இன்ஹேலருங்கிற வார்த்தையை நான் யூஸ் பண்ணதுமே இன்ஹேலராக வேணாமே டாக்டர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சின்ன மித்து இருக்குது, இன்ஹேலர் யூஸ் பண்ணால் அது வந்து அடிக்ஷன் ஆயிரும், பழக்கம் ஆயிரும், எப்படி நம்ம ஸ்மோக்கிங்கெலாம் அடிக்ஷன் ஆகிறோமோ அது மாதிரி இன்ஹேலுக்கு ஆரம்பித்தா லைஃப் லாங் ஃபுல்லாக எடுத்துகிட்டே இருக்கணும்னு சொன்னாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு மித்து தான், அது வந்து அப்படி கிடையாது. டிசீஸோட சிவியாரிட்டியை பொறுத்து தான், அண்ட் இன்ஹேலர் இஸ் அ ரைட் சாய்ஸ். அந்த மாதிரி அடிக்ஷன் ப்ராப்ளமோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நிறைய பேர் பயந்துக்கிற மாதிரி இன்ஹேலரில் அடிக்ஷன் அப்படிங்கிற விஷயமே கிடையாது. உங்களோட சிம்டம்ஸு, ஸோ அந்த டிசீஸ்க்கு என்ன ப்ரைமரி ட்ரீட்மெண்ட்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஹேல்டு ஃபார்ம் தான். ஸோ மற்ற டேப்லெட்ஸு, இன்ஜெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் அடிக்கடி போடுறது முன்னாடி சொன்ன மாதிரி சிஸ்டமிக் மெடிக்கேஷன்ஸ் தான். அதாவது ஸ்பெசிஃபிக்காக லங்ஸ்ன்னு இல்லாமல் எல்லா பார்ட்ஸ்லையுமே அது வந்து கலக்கும். இன்ஜெக்ஷனாக எடுத்துக்கிறதோ இல்லை டேப்லெட்டாக எடுத்துக்கிறதோ ஃபஸ்ட்டு வாய் வழியாக உள்ளே போயிட்டு இல்லை ஐவி வழியின் வழியாக போயிடுச்சு அப்படின்னா இது எல்லா ஆர்கன்ஸுமே ஸ்ப்ரெட் ஆகும். ஆனால் இப்போ நம்ம இன்ஹேல்டு ஃபார்மில் கொடுக்கும்போது அது ஸ்பெசிஃபிக்காக லங்ஸுக்கு மட்டும் தான் போகும், மற்ற ஆர்கன்ஸ்க்கே கலக்காது. அதனால் அதில் எஃபிகசியும் நல்லாயிருக்கும், அண்ட் ட்ரக் டோசேஜும் மற்ற டேப்லெட்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ்லாம் விட இதில் ரொம்ப மைக்ரோகிராம்ஸில் தான் வச்சிருப்பாங்க. ஏன்னா டேரெக்டாக அது லங்ஸுக்கு போகிறனால ரொம்ப மைக்ரோகிராம்ஸில் தான் வச்சிருப்பாங்க. ஸோ பெரிய லெவலான சைடு எஃபெக்ட்ஸ் வந்து இன்ஹேலர்ஸில் கிடையாது, அண்ட் அடிக்ஷன் சுத்தமாக கிடையவே கிடையாது. ஸோ அதனால் யாருமே இன்ஹேலர் எடுத்துக்கிறதுக்கு பயந்துக்கவே வேண்டாம். உங்களோட சிம்டம்ஸ் ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆனதுக்கப்புறம் நம்ம அதுக்கு தகுந்தாப்பில் டோசேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணி ஈவன் ஏசிம்டமேட்டிக் பீரியடில் வி கேன் ட்ரை டு ஸ்டாப் இன்ஹேலர்ஸ் ஆல்சோ. அண்ட் அந்த டைமில் நம்ம டேப்லெட்ஸ் மட்டும், அலர்ஜிக்கான டேப்லெட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்ஸ் நல்லாவே கண்ட்ரோல் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபுல்லாக கூட நம்ம ஸ்டாப் பண்ணி கூட ட்ரை பண்ணலாம். இன்ஹேலரை லாங் டேர்மாக எடுத்துகிட்டே இருக்கணும், வருஷக்கணக்காக இப்போ ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா டில் டெத் வரைக்கும் எடுத்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து கிடையவே கிடையாது, உங்களோட சிம்டம்ஸை பொறுத்து தான்.
1: டாக்டர், நேற்றைய நிகழ்ச்சியிலும் சரி இன்றைய நிகழ்ச்சியிலும் சரி அலர்ஜி மற்றும் ஆஸ்துமா அது நுரையீரலில் ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகள் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் நிறையா தகவல் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம், எங்களுடைய நேயர்கள் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்காங்க, ஆதரவு கொடுத்து கொடுத்துட்ருக்காங்க. எங்களுடைய நேயர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கும்?
0: ஆஸ்துமா அண்ட் அலர்ஜி ரெண்டுலையுமே நம்ம மெயினாக ரெகுலர் மெடிக்கேஷன்ஸ் தென் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் இந்த ரெண்டையும் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ ரெகுலர் மெடிக்கேஷன்ஸ்க்கு நீங்கள் பக்கத்தில் ஃபஸ்ட்டு போய் கன்சல்ட் ஒரு பல்மனாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி நான் சொன்ன அந்த பிளட் டெஸ்ட்டு பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு இதெல்லாம் எக்ஸ்ரே இதெல்லாமே எடுத்து பார்த்துட்டு ஸ்டார்ட் த ட்ரீட்மெண்ட். அந்த ட்ரீட்மெண்ட்டோட

0: நீங்கள் அப்போ ஃபாலோஅப்பில் இருந்துகிட்டே இருங்க, அந்த ட்ரீட்மெண்ட்டை ரெகுலராக கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அதுதான் வந்து ப்ரிவென்ஷன். என்னென்ன பண்ணுன்னா வந்து நீங்கள் அடுத்தடுத்து வர்றதை தவிர்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி என்ன அலர்ஜன் அப்படிங்கிறத நீங்களே வந்து ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். கூடி அந்த டஸ்ட்டு இதெல்லாம் தான் எனக்கு, இப்போ சாம்பிராணி புகலாம் பட்டுச்சுனா ஒத்துக்க மாட்டேங்குது, பெர்ஃப்யூம் ஸ்மெல் ஒத்துக்க மாட்டேங்குது, இல்லை வீடு க்ளீன் பண்ணும்போது ஒட்டர் அடிக்கும்போது எனக்கு சிம்டம்ஸ் அதிகமாகுதுன்னா, அதை கண்டிப்பாக நீங்கள் அந்த விஷயங்களை செய்யவே கூடாது. அதை அவாய்ட் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டே, சரிங்களா? ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக வேறு யாரையாவது வச்சு செய்யுங்க, நீங்கள் கண்டிப்பாக செய்யாதீங்க. ரெண்டாவது, காமனாக நிறைய பேஷண்ட்ஸ் கேட்கக்கூடியது, ட்ரீட்மெண்ட்டெல்லாம் எழுதி முடிச்சுட்டு பேஷண்ட் கிளம்பும்போது கேட்கக்கூடிய ஒரே விஷயம், என்ன ஃபுட் எடுத்துக்கலாம், ஆஸ்துமா அலர்ஜி இருக்கிறவங்க என்ன ஃபுட் எடுத்துக்கலாம், என்ன அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதான் காமனாக கேட்பாங்க. ஸ்பெசிஃபிக்காக இப்போ உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சாப்பாடு சாப்பிட்டு முன்னாடியே அலர்ஜி ஆகிருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேருக்கு ஃபிஷ்ஷு ப்ரான்ஸு சீ ஃபுட்ஸ் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டு அலர்ஜி ஆகிருக்கும், அப்படின்னா அலர்ஜி ஆயிடுச்சு அப்படின்னாலே அந்த விஷயங்களை திருப்பி தொடக்கூடாது. நீ மறுபடியும் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக அலர்ஜி ஆக தான் செய்யும். அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ப்ரீவியஸ் ஏதாவது ஹிஸ்ட்ரி இருக்குதுன்னா அந்த விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கோங்க. பட் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் ஒத்துக்குது. இப்போ ஃப்ரூட்ஸில் சில பேருக்கு வந்து சில ஃப்ரூட்ஸ் நீர் சத்து அதிகமான ஃப்ரூட்ஸ்லாம் வந்து சாப்பிட்டா சளி அதிகமாகுது, வீசிங் ப்ராப்ளம் அதிகமாகுது அப்படிம்பாங்க. திராட்சை ஆரஞ்சு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாப்பிட்டா அதிகமாகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரூட்ஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஃப்ரூட்ஸு எல்லா வெஜிடபிள்ஸுமே எடுத்துக்கலாம், எதுவுமே வந்து பர்டிகுலராக வந்து அதிகப்படுத்தாது. பட் அது வந்து டெம்பரேச்சர், என்ன டெம்பரேச்சரில் வச்சு சாப்பிட்றோம், ஃப்ரிட்ஜில் எஞ்சி எடுத்து வச்சு சாப்பிடக்கூடாது. கோல்டு ஐட்டம்ஸு கண்டிப்பாக அந்த அலர்ஜி ஆஸ்மா பிரச்சனையை அதிகப்படுத்தக்கூடியது. கூல்ட்ரிங்க்ஸு, ஐஸ்கிரீம், பேக்கரி ஐட்டம்ஸ், ஸ்வீட்ஸு, தென் எனி கோல்டு ஃபுட்ஸ், இது எல்லாமே பெஸ்ட்டாக வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. மற்றபடி நீங்கள் ரெகுலர் ஃபுட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஹை ப்ரோட்டீன் டயட், ஹை ப்ரோட்டீன் டயட் எடுக்கும்போது உங்களோட இம்யூனிட்டி வந்து இன்னுமே ஸ்ட்ராங் ஆகும். ஸோ ஹை ப்ரோட்டீன் டயட்ஸ், ஃப்ரூட்ஸ் ஆல்சோ யூ கன் டேக், டெய்ரி ப்ராடக்ட்ஸ், மில்க், கர்டு இதெல்லாமே கூட எடுத்துக்கலாம். பட் அட் நார்மல் டெம்பரேச்சர், ஃப்ரிட்ஜிலேருந்து எதுவும் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். ஸோ இது வந்து ஃபுட்டு விஷயமா. இப்போ வேறு எப்படியெல்லாம் இதை ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ்னாலையும் இந்த ஆஸ்துமா அலர்ஜி விஷயங்கள் வந்து ட்ரிகர் ஆகும். காமனாக நம்ம வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் தான், ஃப்ளூ அப்படிங்கிற மாதிரியான வைரஸ் தான் வந்து இதை காமனாக ட்ரிகர் பண்ணக்கூடியது. ஸோ அதுக்கு வந்து வேக்சின்ஸ் இருக்குது, இன்ஃப்ளூயன்ஸா வேக்சின் அப்படின்னு இருக்குது. ஸோ அது இயர்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் போட்டுக்கிறது நல்லது. யூஸ்வலாக என்னென்னா குழந்தைங்க, ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, இல்லை ஏஜ் ரொம்ப அதிகமானவங்க 60-65 ப்ளஸ் இருக்கிறவங்களுக்கு, வேறு ஏதாவது கோமார்பிலிட்டிஸ் அதாவது கார்டியாக் ப்ராப்ளம் இருக்குது, சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, கிட்னி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக அந்த இன்ஃப்ளூயன்ஸா வேக்சினை இயர்லி ஒன்ஸ் வந்து போட்டுக்கிறது நல்லது. இது போக இன்னொரு நியூமோகாக்கல் வேக்சின் ஒன்று இருக்குது, அது வந்து 5 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து போட்டுக்கிறது நல்லது. அது ஸ்பெசிஃபிக்காக அந்த மாதிரி 60 இயர்ஸ் ப்ளஸ் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம், சிஓபிடி இருக்குது, ஆஸ்துமா இருக்குது, ப்ளஸ் அதர் கோமார்பிலிட்டிஸ் இருக்குன்னா அவங்களுக்குமே அதை வந்து சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி வேக்சினேஷன்ஸ் அட் ரெகுலர் இன்டர்வல்ஸில் போட்டுக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது, இந்த ஆஸ்துமா ரொம்ப சிவியர் ஆகாமல் தவிர்த்து. இதெல்லாம் தான் வந்து ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ். ஸோ இது கூட சேர்த்து நீங்கள் டாக்டர் கொடுக்குற அந்த இன்ஹேலரு ப்ளஸ் ஆன்டி அலர்ஜிக் மெடிசன்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கும் போது ஆஸ்துமா இஸ் அ க்யூரபிள் அண்ட் கண்ட்ரோலபிள் டிசீஸ்.
1: டாக்டர், இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்கும் ரொம்பவும் அழகாக தெளிவாக பொறுமையாக அருமையாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. உங்களுக்கு வந்து எங்களுடைய ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் சார்பாக வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.
0: எனக்கும் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணதில் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் சொல்கிறது எல்லாருமே ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.
2: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் இதுவரை கேட்டு பயன்பெற்ற இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் அலர்ஜி மற்றும் ஆஸ்துமா ஏற்படுத்தும் விளைவுகள் குறித்து விளக்கம் தந்தவர் கோயம்புத்தூர் நுரையீரல் சிறப்பு மருத்துவ நிபுணர் டாக்டர் மங்கள காளிதாஸ் அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு ஜி விஜயகுமார், நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இத்துடன் இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

5:20. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் எங்கும் மழை இல்லை. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் சில இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 41.6 டிகிரி செல்சியஸ் வேலூரில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.6 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை தூத்துக்குடி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. கரூர், திண்டுக்கல், நீலகிரி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. சென்னை, கடலூர், மதுரை, திருநெல்வேலி, திருவள்ளூர், தூத்துக்குடி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாக காணப்பட்டது. கோயம்புத்தூர், தருமபுரி, ஈரோடு, கன்னியாகுமரி, நாகப்பட்டினம், சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாக இருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது, தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் மழை இராது. நாளையும் இதே வானிலை தொடரக்கூடும். நாளை மறுநாள் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், வடகடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. 18ஆம் தேதியன்றும் 19ஆம் தேதியன்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளின் ஒட்டியுள்ள மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் மழைத்தூறலுக்கு வாய்ப்புண்டு. 20ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், வடகடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. இன்று தொடங்கி இம்மாதம் 16ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் உட்பகுதிகளில் வெப்ப அலை வீசும் வாய்ப்புண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. இன்று முதல் நாளை மறுநாள் 16ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உயர்ந்திருக்கக்கூடும். தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் 17ஆம் தேதியன்றும் 18ஆம் தேதியன்றும் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் உட்பகுதிகளிலும், கடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் இன்று தொடங்கி நாளை மறுநாள் 16ஆம் தேதி வரை வேறுபட்டு நிலவும். தமிழ்நாட்டின் உட்பகுதிகளில் 2 முதல் 4 டிகிரி

செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருக்கும். கடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்படும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் 17ஆம் தேதியன்றும் 18ஆம் தேதியன்றும் இயல்பை ஒட்டியே காணப்படும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 29 முதல் 30 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். வெப்பம் மிகுந்திருக்கக்கூடும். நாளையும் இதே வானிலை தொடரும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மழை தூறலுக்கு வாய்ப்புண்டு. வெப்பநிலை அதிக அளவு 24 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் காணப்படும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 32.4 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 25.7 டிகிரி செல்சியஸ். தமிழ்நாடு, புதுச்சேரி, கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.

0: 1996 சர்வதேச இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற இந்திய அணியினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பிற்கு ராணுவத்தினர் அயராது பாடுபட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ரயில்வே திட்டங்களுக்கு தேவையான நிலம் கையகப்படுத்தும் பணிகளை நிர்வகிக்க ரயில் பூமி என்று பிரத்யேக இணையதளம் தொடங்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நாட்டின் செழுமையான ஜவுளி பாரம்பரியம் மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை வெளிப்படுத்தும் வகையில் பாரத் டெக்ஸ் சர்வதேச ஜவுளி கண்காட்சி அமைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். தமிழகத்தில் சாலை விபத்துகளை குறைக்க நகர்ப்புற வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டு சாலை கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழக மின்வாரியம் தனியார் மயமாக்கப்பட மாட்டாது என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் திமுக ஆட்சிக் காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வு பணிகளை தற்போதைய அரசும் தொடர்ந்து மேற்கொண்டு தமிழர் வரலாற்று தடங்களை உலகறிய செய்ய வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். அரசு மருத்துவமனைகளில் தரமான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று தமிழக அரசை பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. மத்திய அரசின் தனித்துவ அடையாள ஆணையத்தின் சார்பில் சேலத்தில் ஆதார் சேவை மையம் தொடங்கப்பட்டுள்ளது. சென்னை பெருநகரில் கடந்த 7 நாட்களில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை விற்பனை செய்த 105 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ம் நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை விக்கெட் இழப்பின்றி 47 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
2: புதுசுதான்.
1: எப்படி வாங்கின?
2: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதாரா ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
1: அது எப்படி?
2: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
1: தங்க விலை ஏறனா?
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
1: அப்ப விலை குறைஞ்சா?
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
1: ஹே சூப்பர்.
2: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
1: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதாரா ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
3: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
4: ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. 3:03 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 கேட்டு ரசிக்க இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி டீ டைம் வித் மீ ஆர்ஜே நிஷா. இன்னைக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான டீ டைம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த டீ

0: டைம் அப்படிங்கிற ப்ரோக்ராம் இன்னையோட முடிவடையுது. அடடா, இனிமே இப்போ லிசனர்ஸ் சாய்ஸ் இல்லையா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஆக்சுவலாக லிசனர்ஸ் சாய்ஸ் இருக்குது. நாளைக்கும் இதே 3 மணிக்கு உங்களுக்காக லிசனர்ஸ் சாய்ஸ் இருக்கும். ஆனால் பேர் தான் டீ டைம் கிடையாது, கிராமஃபோனும் நூத்தி 3 அப்படிங்கிற பேர்ல நாளைக்கு லிசனர்ஸ் சாய்ஸ்ல உங்களுக்கு பிடித்தமான இதே 50s 60s கோல்டன் ஹிட்ஸை நீங்க கேட்டு ரசிக்கலாம். ஸோ இன்னைக்கு டீ டைமா லிசனர்ஸ் சாய்ஸ், நாளைக்கு கிராமஃபோனும் 103 அப்படிங்கிற பேர்ல லிசனர்ஸ் சாய்ஸ் காத்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன்ட். ஓகே, இன்னைக்கு உங்களுடைய பாடலும் நிகழ்ச்சியில வளம் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்காகவே 2316312 அப்படிங்கிற நம்பர் காத்துட்டு இருக்கு. இன்னொரு எண் 2317046. வெளியூர்லேருந்து மொபைல் ஃபோன்லேருந்து அழைக்கக்கூடிய நேர்கள் மறக்காமல் 0422 கோட் நம்பர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நிகழ்ச்சியில் வந்திருக்கிற முதல் காலர் யார் எங்கிருந்துன்னு கேட்கலாம், அண்ட் எந்த பாடலை விருப்பமாக கேட்குறாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம், யார் எங்கிருந்து கால் பண்ணியிருக்கீங்க?
1: ஹலோ மேடம், வணக்கம். மேடம்
0: வணக்கம், பேர் சொல்லுங்க, எங்கிருந்து கால் பண்ணியிருக்கீங்க?
1: சிக்கோ சுந்தராபுரம், ஜெய்சேகரங்க.
0: ஓகே, என்ன பாடல் வேணும் கேளுங்க.
1: அன்னை அன்னை படுத்த சந்திரபாபு நாயர் பாடல் பாடல்.
0: ஓகே, உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸ்டே டியூன், இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM டீ டைம் லிசனர்ஸ் சாய்ஸ்.

0: மணி 9 நிமிஷம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க டீ டைம் லிசனர்ஸ் சாய்ஸ். அடுத்த காலர் யாருங்க பார்க்கலாம். ஹலோ வணக்கம், யாருங்க கால் பண்ணிருக்கீங்க?
1: ஹலோ வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: ராவத்பூர் அங்குமுக்தி பேசுங்க மேடம்.
0: ஓகே, என்ன பாடல் வேணும் கேளுங்க.
1: காவல்கார பாடல் மேடம்.
0: ஓகே,
1: காது குடுத்து கேட்டு அந்த பாடல் மேடம்.
0: ஓகே, எல்லாருக்காகவும் பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸ்டே டியூன்ட்.

காதல் நெஞ்சை கட்டி போட்டு வைப்பாளோ, கடமையிலே காதல் நெஞ்சை கட்டி போட்டு வைப்பாளோ.

பத்து மாத கணக்கல்ல மனைவியுடன் குழந்தையையும் ஒருவனாக சுமக்கின்றேன். சுமப்பதுதான் சுகம் என்று மனதுக்குள்ளே ரசிக்கின்றேன். காது கொடுத்து கேட்டேன், ஆஹா.

0: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
1: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
2: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரை மணக்கும் உன்னத சுவை.
3: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமை விளைக நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும்.
4: ஆடைக்கு தள்ளுபடி, தீபாவளிக்கு தள்ளுபடி, பொங்கலுக்கு தள்ளுபடி, புது வருஷம் பொறுத்தா தள்ளுபடி, ஏன் உழுது விடுச்சா கூட தள்ளுபடின்னு சொல்லிடுவாங்க போல இருக்க. அப்ப உண்மையான விலை எதுங்க? குழப்பமா இருக்குதுல்ல. உலக மார்க்கெட்ல நிர்ணயிக்கப்படுற தங்கத்தோட விலைய யாராலையும் குறைச்சு தர முடியாது. ஏதோ சேதாரம் செய்கோலிங்கிற பேர்ல விலையை கூட்டி போட்டு பின்னாடி குறைக்கிறாங்க. எல்லா கடைகளையும் விட சரியாக நிர்ணயிக்கப்பட்டு எந்த விதமான தள்ளுபடியும் தர முடியாத குறைந்தபட்ச விலையாக இருந்தால் மட்டுமே பிக்சட் பிரைஸில் விற்க முடியும்.
5: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: 3:14 ஆயிட்டு இருக்கு. கேட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. டீ டைம் லிசனர்ஸ் சாய்ஸ்.

0: காலர். ஹலோ, வணக்கம். யார் எங்கிருந்து கால் பண்ணிருக்கீங்க?
1: வணக்கம்
0: வணக்கம், பேர் சொல்லுங்க, எங்கிருந்து கால் பண்ணிருக்கீங்க?
1: என்ன
0: பாடல் வேணும் கேளுங்க. ஓகே, கேட் என்ஜாய் பண்ணலாம். ஸ்டே டியூன்ட்.

0: சாந்தா, உட்கார். ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாத்தாதே சாந்தா.
1: என் இசை உங்கள் நாதஸ்வரத்திற்கு முன்னால்
0: தேனோடு கலந்த தெள்ளமுதம், கோல நிலவோடு சேர்ந்த குளிர் தென்றல், இந்த சிங்காரவேலன் சன்னிதியிலே நமது சங்கீத அருவிகள் ஒன்று கலக்கட்டும். பாடு, பாடு சாந்தா, பாடு.

0: நாளை ஜூலை 15 தேதியிலிருந்து நம்ம நிகழ்ச்சிகள் சின்ன சின்ன மாற்றங்களோட வரவிருக்கு. காலை 7 வரும் பொது அறிவு வினா இருக்கு, அது இனி காலை 8 வரப்போகுது. காலை 10 எப்பவுமே என்ன, இது உங்கள் சாய்ஸ் இல்லையா, அது இனிமே திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் காலை 9 வரப்போகுது. வழக்கமா 4 என்ன வரும், கேம் ஷோ இல்லையா, உங்களோட ஃபேவரட் கேம் ஷோ, அது இனி மதியம் 1 லஞ்ச் டைம்ல வரும். அப்புறம் நேயர்களுக்கு பேச வாய்ப்பு தாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க இல்லையா, அது தினம் மாலை 6:40 டீ கடை. இந்த நிகழ்ச்சியில நீங்க எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அப்புறம் 8 என்ன வரும், இதமிருதம் வரும் இல்லையா, அதுக்கு பதிலா அந்த இடத்துல மேற்கத்திய இசை நிகழ்ச்சி சென்னையில இருந்து வரப்போகுது. அப்ப எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச 80s 90s சாங்ஸ் இதம் ரிதம்ல வருமே, அது எப்ப வரப்போகுது, அது இனி தினம் மாலை 4 வரப்போகுது. பிளாஸ்ட் ஃப்ரம் த பாஸ்ட், மயக்கும் மாலை, அந்த நிகழ்ச்சியில வரப்போகுது. ஓகேவா, இந்த சேஞ்சஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கிட்டீங்களா, நாளையில இருந்து அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க.
1: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா, வாசம் ஊரையே தூக்குது.
2: அதுதான் குமரன் கருவாடு, சுத்தமானது ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும், மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு, இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
3: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.
4: நிமிஷம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க டீ டைம் லிசனர்ஸ் சாய்ஸ். ஸோ நேயர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, லிசனர்ஸ் சாய்ஸ்ல, அதுவும் குறிப்பா டீ டைம் இப்போ 1/2 நம்ம கேட்குறோம், இந்த லிசனர்ஸ் சாய்ஸ்ல பெரிய பாடல்களை தவிர்த்தரலாம். ஏன்னா அந்த 1 7 பாடல் நம்ம கேட்கும்போது அதுல 2 லிசனர்ஸோட பாடல்கள் உள்ளடங்கி இருக்கும். அது ஒருத்தருக்காக கேட்கும்போது இன்னொரு நேயருடைய வாய்ப்பையும் சேர்த்து அந்த பாடலோட போகுது அப்படிங்கறத நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ இந்த லிசனர் சாய்ஸ்ன்ட்டு இல்லை, எல்லா லிசனர்ஸ் சாய்ஸ்லையுமே ஒரு 3-4 அதிகபட்சம் 5 பாடல்களை நம்ம கேட்டு நம்மளோட ஃபேவரட் சாங்கை என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா இன்னொரு நேயருக்கும் வாய்ப்பு கொடுத்து திருப்தியோட நம்ம சூப்பராக அந்த பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிக்க வந்திருக்க காலர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம், யார் இங்கேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? ஓகே, நேயர் லைனில் வந்தாங்க பட் போயிட்டாங்க, பட் ஒரு பாடலையும் சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. குளமகள் ராதை திரைப்படத்திற்காக கேட்டிருக்காங்க பாடல், நம்மளும் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸ்டே டியூன், ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM டீ டைம்.

0: குறைந்தபட்ச விலையாக இருந்தால் மட்டுமே விற்க முடியும்.
1: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை
2: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும்.
1: என்றும் நீங்கள்
3: டாக்டர் மாதவன், தோல் நோய் சிறப்பு மருத்துவர், தோல் நோய் பிரிவு இணை பேராசிரியர். ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்னால வர தோல் நோய்கள்லாம் அதிகமாயிருச்சு. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு ருட்டீனாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, எனி ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸு, யோகா, மெடிடேஷன், மூச்சு பயிற்சி, தியான பயிற்சி, இதெல்லாம் கொஞ்சம் ரெகுலராக பண்ணணும். ஸ்லீப் ஹேபிட்டை கொஞ்சம் மாற்றணும். ஸ்லீப்பை வந்து ரெகுலர் ஸ்லீப்புக்கு ஃபிக்ஸட் டைமில் ஸ்லீப்பு அட்லீஸ்ட் 7 to 8 hours ஸ்லீப் எடுத்துக்கணும். அடுத்து வாட்டர் இன்டேக் அதிகமாக எடுத்துக்கணும். 2 to 3 liters டெய்லி வாட்டர் இன்டேக் எடுக்கணும். ரெயின்போ மாதிரி கலர் இருக்க ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துக்க சொல்லுவோம். என்னென்ன ரெயின்போவில் கலர்ஸ் இருக்கோ அத்தனை ஃப்ரூட்ஸும் நம்ம சாப்பிட்லாம். எதையும் விட வேண்டியதில்லை. இது வேணாம் அது வேணுன்றது கிடையாது. எல்லா ஃப்ரூட்ஸும் நல்ல ஃப்ரூட்ஸ் தான். எது ஈஸியாக கிடைக்குதோ அதை சாப்பிட்லாம். ஸோ டெய்லி நல்ல ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறது, காய்கறி கீரை எடுத்துக்கிறது, ஃபைபர் நார் சத்து உள்ள உணவு எடுத்துக்கிறது, நிறைய தண்ணி குடிக்கிறது, ஸ்ட்ரெஸ் இல்லாத லைஃப் ஸ்டைலு, நல்லா தூங்கிறது. தூக்கம் இல்லாதனால தான் நிறைய நோய்கள் அதிகமாக இருக்குது. ஸோ அது ஆட்டோ இம்யூன் டிசீஸ் நான் சொன்ன மாதிரி தூக்கம் இல்லாமல் வர்றது நோய் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இன்சோம்னியானால. ஸோ அதுக்கு வந்து 7 to 8 hours நல்லா தூங்கினாலே நிறைய தோல் நோய்களை நம்ம தடுக்கலாம், இல்லை அதிகமாகாமல் பார்த்துக்கலாம்.

0: நேர்களே, இன்று மாலை இன்றிரவு 7:32 ஏறுமுறும் நிகழ்ச்சியில் அங்கக வேளாண்மைக்கு ஏற்ற பூச்சி விரட்டிகள் கோயம்புத்தூர் வன மரபியல் மற்றும் மரப்பெருக்கு நிறுவன விஞ்ஞானி முனைவர் ஏ கார்த்திகேயன் அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம். நேரம் 3:30. தற்பொழுது தேசிய
1: ஹலோ
2: ராஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
1: மறுபடியுமா?
2: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. தம்பி என்னணும்
3: 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
1: சார், இவ்வளவு எங்கிருந்து?
3: ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன், இப்ப ப்ராசஸிங்.
2: 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
1: சார், 2 லட்சம்
4: என்ன சப்பா?
1: அம்மா, இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ்
2: இருந்துதான். அட,
1: கட் பண்ணிட்டான்.
4: பயப்பட வேண்டாம்பா, டிஜிட்டல் அரெஸ்ட் எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட் பா.
1: ஃப்ராட்?
4: போலீஸ், பேங்க், RBI இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
1: பணத்தை காலி பண்ணிடுவாங்க. RBI சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: நேரம் 3:30. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையத்தில் நேயர்கள் இனி கேட்கலாம் திரை இசை பாடல்கள்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். நாட்டின் பாதுகாப்பிற்கு ராணுவத்தினர் அயராது பாடுபட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ரயில்வே திட்டங்களுக்கு தேவையான நிலம் கையகப்படுத்தும் பணிகளை நிர்வகிக்க ரயில் பூமி என்ற பிரத்யேக இணையதளம் தொடங்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நாட்டின் செழுமையான ஜவுளி பாரம்பரியம் மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை வெளிப்படுத்தும் வகையில் பாரத் டெக்ஸ் சர்வதேச ஜவுளி கண்காட்சி அமைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். தமிழகத்தில் சாலை விபத்துகளை குறைக்க நகர்ப்புற வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டு சாலை கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழக மின்வாரியம் தனியார் மயமாக்கப்பட மாட்டாது என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் நாளை முதல் இம்மாதம் 24ஆம் தேதி வரை பணியிட மாறுதலுக்கான பொது கலந்தாய்வுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். பழனி கோவில் நிலம் தனியாருக்கு வழங்கப்பட்டதில் ஊழல் நடைபெற்றுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் திமுக ஆட்சிக் காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வு பணிகளை தற்போதைய அரசும் தொடர்ந்து மேற்கொண்டு தமிழர் வரலாற்று தடங்களை உலகறிய செய்ய வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. பர்மிங்ஹாமில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து முதலில் பேட் செய்து வருகிறது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை விக்கெட் இழப்பின்றி 98 ரன் எடுத்துள்ளது. தில்லியில் வரும் 27ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் போட்டிக்கான லட்சினை இன்று வெளியிடப்பட்டது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. 4 மணி 4 நிமிஷம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

கேட்டு ரசிக்கவிருக்கீங்க கெட் செட் கோ தி கேம் ஷோ வித் மீ ஆர்ஜே நிஷா. ஸோ இன்றைக்கு தான் நம்ம கெட் செட் கோவுடைய நிறைவான நிகழ்ச்சி அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நாளைக்கு கேம் ஷோ நீங்கள் லன்ச் டைமில் தான் விளையாட போகிறீங்க. ஸோ லன்ச் டைம் அப்படிங்கிற புதிய ஷோ நாளைக்கு மதியம் 1 மணிக்கு உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதில் இதே மாதிரியான சூப்பர் சூப்பர் கேம்ஸ் எல்லாம் விளையாடி ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கு நம்மளுக்கு 4 மணிக்கு கெட் செட் கோ இருக்கு இல்லையா, அப்போ நாளைக்கு என்ன இருக்கும்? ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியிலேருந்து நம்ம ப்ரோமோ வந்து கேட்டுட்ருக்கோம். ஸோ நாளைக்கு பிளாஸ்ட் ஃப்ரம் த பாஸ்ட், மயக்கும் மாலை, 80s 90s சூப்பர் ஹிட் பாடல்களோட இந்த புதிய நிகழ்ச்சியை தான் நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ண போகிறீங்க. சரி ஓகே, இன்னைக்கு கேமை சிறப்பாக செம்மையாக விளையாடி முடிக்கலாம். அப்படி என்ன கேம் விளையாட போகிறோம் அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஸோ நிறைய கேம்ஸ் வந்து நம்ம கலந்து கலந்து விளையாடி கதம்பம் அப்படிங்கிற ஒரு கேம் விளையாடுவோம் இல்லையா. ஸோ அந்த சொல் விளையாட்டுலேயே கதம்பமாக விளையாட போகிறோம். பட் என்ன கேமாக இருக்கும், எந்த வார்த்தையை கண்டுபிடிக்க போகிறோம், எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறத பாடலுக்கு அப்புறமா தெரிஞ்சுக்கலாம். அதுவும் இப்போ நம்ம ஜூலை மாதத்தில் பயணிக்கிறோம். ஜூன் மாதத்தை முடிச்சு கிட்டத்தட்ட 14 நாட்கள் ஆயிடுச்சு. அதனால் ஜூன் முடிஞ்சு ஜூலையை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கிற அந்த என்ஜாய்மெண்ட்டை இன்னும் ஸ்பெஷலாக்குற மாதிரி ஜூன் ஜூலை பாடல்களை தான் நம்ம கேட்டு என்ஜாய் பண்ணுறோம். அதில் ஜூலை ஸ்பெஷலாக்குற மாதிரி தான் பாடல்கள் இன்றைக்கி இருக்க போகுது. ஸோ ஸ்டே டியூனாக இருங்க. முதல் பாடல் உங்களுக்காக பிரியமான விலை திரைப்படத்திற்காக எஸ் ஏ ராஜ்குமார், மியூசிக்கில் சங்கர் மகாதேவன், ஹரிணி பாடியிருக்காங்க, பாடல் ஆசிரியர் வாலி. ஸ்டே டியூன் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கெட் செட் கோ தி கேம் ஷோ.

0: தங்க மாளிகை.
1: நாலு மணி 11 நிமிஷம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க கெட் செட் கோ தி கேம் ஷோ. ஸோ இன்னைக்கு நம்ம கதம்பமா கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ முதலாவது நம்ம விளையாட போற கேமே பாத்தீங்கன்னா நம்ம ஷோக்கு ரிலேட்டட் தான். ஒரு விஷயத்தை நீக்கினாத புதிய விஷயம் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி ஒரு எழுத்தை நீக்கி நீங்க புதிய சொல்ல முதலாவதா கண்டுபிடிக்க போறீங்க. ஸோ நான் வந்து ஒரு கலைஞ்சிருக்கக்கூடிய 5 எழுத்துக்களை சொல்லுவேன். 1, 2, 3, 4, 5 எழுத்து தான் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ 5 எழுத்துல நான் சொல்லக்கூடியதுல ஏதோ ஒரு எழுத்தை நீக்கிட்டு அந்த புதிய சொல்ல நீங்க கண்டுபிடிக்கணும். ஸோ அது வந்து கண்டிப்பா 4 எழுத்து சொல்லாதான் இருக்கும், ஏன்னா 5ல் 1 போயிடுச்சுன்னா 4 தானே. ஸோ அதுல எந்த டவுட் இல்லை எனக்கு. ஓகே, ஸோ சொல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரில் ய, கா நெடில், இம் அதுக்கப்புறம் ப குரில், வி குரில். மறுபடியும் சொல்றேன், ய கா ம் ப வி. சேர்த்து சொல்லணும்னா யகாம் பவி அப்படிங்கிறது தான். இதுவே ஒரு புதிய சொல் மாதிரி தான் இருக்குது. இதிலிருந்து ஒரே ஒரு சொல்லை நீக்கிட்டீங்க அப்படின்னா 4 சொல் இருக்கிற ஒரு புதிய சொல், அதுவும் அர்த்தம் இருக்கக்கூடிய ஒரு சொல் உங்களுக்கு கிடைக்கும். அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கலாம். 2316312 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். மற்றும் ஒரு எண் 2317046. வெளியூர்லேருந்து மொபைல் ஃபோன்லேருந்தும் அழைக்கக்கூடிய நேர்கள் மறக்காமல் 0422 கோட் நம்பர் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்லேயும் உங்களுடைய பதில்களை சொல்லலாம். 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பதில்களை மெசேஜாக டைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து ஜூன் ஜூலை பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. அடுத்த பாடல் உங்களுக்காக கல்லூரி திரைப்படத்திலிருந்து வருது, கேட்கலாம் ரசிக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

0: தள்ளுபடி, தீபாவளிக்கு தள்ளுபடி, பொங்கலுக்கு தள்ளுபடி, புது வருஷம் பொறுத்தா தள்ளுபடி, ஏன் உழுது விடுச்சா கூட தள்ளுபடின்னு சொல்லிடுவாங்க போல இருக்க. அப்ப உண்மையான விலை எதுங்க? குழப்பமா இருக்குதுல்ல. உலக மார்க்கெட்ல நிர்ணயிக்கப்படுற தங்கத்தோட விலைய யாராலே குறைச்சு தர முடியாது. ஏதோ சேதாரம் செய்கோலிங்கிற பேர்ல விலையை கூட்டி போட்டு பின்னாடி குறைக்கிறாங்க. எல்லா கடைகளையும் விட சரியாக நிர்ணயிக்கப்பட்டு எந்த விதமான தள்ளுபடியும் தர முடியாத குறைந்தபட்ச விலையாக இருந்தால் மட்டுமே பிக்சட் பிரைஸில் விற்க முடியும்.
1: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
2: எனக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
3: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க

0: வாச வரும், மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு. இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
1: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.
2: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM இன்றிரவு 7:32 ஏறுமூறும் நிகழ்ச்சியில் அங்கக வேளாண்மைக்கு ஏற்ற பூச்சி விரட்டிகள் கோயம்புத்தூர் வன மரபியல் மற்றும் மரப்பெருக்கு நிறுவன விஞ்ஞானி முனைவர் ஏ கார்த்திகேயன் அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம். நாலு மணி 20 நிமிஷம் கேட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. கெட்

0: ஆகும் அப்படிங்கிற ஒரு டாபிக் கூட சொல்லியிருந்தோம். ஒரு எழுத்தை நீக்கி புதிய சொல்லை கண்டுபிடி அப்படிங்கிற கேமில் யகாம் பவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலைஞ்சிருக்கக்கூடிய சொற்களோட சொல்லியிருந்தோம். புதிய சொல்லோட ஒரு காலர் வந்திருக்காங்க. யார், எங்கிருந்து அண்ட் என்ன பதில் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். யார், எங்கேருந்து கால் பண்ணியிருக்கீங்க?
1: திருப்பூர்லேருந்து ஆறுமுகம்.
0: ஓகே, பதில் கண்டுபிடிச்சிட்டிங்களா? க்ளூ கொடுக்கறதா பாத்தீங்களா, இருக்கிறதே அஞ்சு எழுத்து, அதுல ஒரு எழுத்தை நீக்குங்க, உங்களுக்கு ஒரு புதிய ஒரு சொல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கண்டுபிடிச்சிங்களா இல்லையா? இனிமே தான்
1: கண்டுபிடிச்சிருக்கீங்களா?
0: கணபதி ஏங்க, நாங்கிற வார்த்தையே அங்க இல்லையே, எந்த தைரியத்துல நீங்க கணபதினு சொன்னீங்கன்னு தெரியல. இருந்தாலும் கலந்துக்கிட்டு பதில் சொல்ல முயற்சி பண்ணார்ல, அதுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். சரி, ஓகே, இன்னும் ஒரு வாய்ப்பு எல்லாருக்கும் கொடுக்கலாம். யகாம் பவி அப்படின்னு சொல்லிட்டு கலைஞ்சிருக்கக்கூடிய வார்த்தை ஒரு சொல்ல வந்து நம்ம சொல்லியிருக்கோம். இதில் அஞ்சு எழுத்து இருக்கு. ய குரில், கா நெடில், இம் ப வி. மற்றது எல்லாமே வந்து காவை தவிர மற்ற எல்லாமே குரில் தான். அதில் இம் வந்து மெய் எழுத்து. ஸோ யகாம் பவியில் ஒரு எழுத்தை வந்து நீங்கள் நீக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு புதிய சொல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்டிங்க, ஆனால் ரொம்ப கம்மியான பேர் தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க. அதனால் மீண்டும் ஒரு வாய்ப்பு நேர்களுக்கு, இந்த யகாம் பவியில் ஒரு எழுத்தை நீக்கி புதிய சொல்லை கண்டுபிடிங்க. ஸோ கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பதில்களை மெசேஜாக டைப் பண்ணி அனுப்பலாம். கால் பண்ணி பதில் சொல்லணும்னு நினைக்கக்கூடிய நேர்கள் 2316312 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. மற்றும் ஒரு எண் 2317046. வெளியூர்லேருந்து மொபைல் ஃபோன்லேருந்து அழைக்கக்கூடிய நேர்கள் மறக்காம 0422 கோட் நம்பர் ஆட் பண்ணிக்கோங்க. ஜூன் ஜூலை பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த பாடல் ஜூன் போயிடுச்சு, ஜூலை வந்தாச்சு, ஜூலை காற்றை. இந்த பாடல் உங்களுக்காக வருது, உன்னாலே உன்னாலே திரைப்படத்திற்காக. ஸ்டே டியூன் இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. கெட் செட் கோ, தி கேம் ஷோ.

0: நாளை ஜூலை 15 தேதியிலிருந்து நம்ம நிகழ்ச்சிகள் சின்ன சின்ன மாற்றங்களோட வரவிருக்கு. காலை 7 வரும் பொது அறிவு வினா இருக்கு இல்லையா, அது இனி காலை 8 வரப்போகுது. காலை 10 எப்பவுமே என்ன, இது உங்கள் சாய்ஸ் இல்லையா, அது இனிமே திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் காலை 9 வரப்போகுது. வழக்கமா 4 என்ன வரும், கேம் ஷோ இல்லையா, அவங்களோட ஃபேவரட் கேம் ஷோ, அது இனி மதியம் 1 லஞ்ச் டைம்ல வரும். அப்புறம் நேயர்களுக்கு பேச வாய்ப்பு தாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க இல்லையா, அது தினம் மாலை 6:40 டீ கடை. இந்த நிகழ்ச்சியில நீங்க எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அப்புறம் 8:00 என்ன வரும், இதம் ரிதம் வரும் இல்லையா, அதுக்கு பதிலா அந்த இடத்துல மேற்கத்திய இசை நிகழ்ச்சி சென்னையில இருந்து வரப்போகுது. அப்ப எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச 80s 90s சாங்ஸ் இதம் ரிதம்ல வருமே, அது எப்ப வரப்போகுது, அது இனி தினம் மாலை 4 வரப்போகுது. பிளாஸ்ட் ஃப்ரம் த பாஸ்ட், மயக்கும் மாலை, அந்த நிகழ்ச்சியில வரப்போகுது. ஓகேவா, இந்த சேஞ்சஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கிட்டீங்களா, நாளையில இருந்து அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க.
1: உலக மார்க்கெட்ல நிர்ணயிக்கப்படுற தங்கத்தோட விலைய யாராலே குறைச்சு தர முடியாது. ஏதோ சேதாரம் செய்கோலிங்கிற பேர்ல விலையை கூட்டி போட்டு பின்னாடி குறைக்கிறாங்க. எல்லா கடைகளையும் விட சரியாக நிர்ணயிக்கப்பட்டு எந்த விதமான தள்ளுபடியும் தர முடியாத குறைந்தபட்ச விலையாக இருந்தால் மட்டுமே பிக்ஸட் பிரைஸில் விற்க முடியும்.
2: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: ஒரு எழுத்தை நீக்கி 4 புதிய சொல்ல கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருந்தோம்.

0: ஸோ இதற்கு முன்னாடி வந்த நேயர் அப்போதான் கேள்வியை யோசிச்சுட்டு இருந்திருக்காரு, அதனால பதில் சொல்லலை. இப்போ ஒரு காலர் வந்திருக்காரு, கரெக்டாக பதில் சொல்றாரான்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம், யார் இங்கிருந்து கால் பண்ணியிருக்கீங்க?
1: சகோதரிக்கு மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம், சொல்லுங்க.
1: சிவசங்கர் பேசுறேங்க.
0: ஓகே சூப்பர், பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா சிவசங்கர்?
1: கண்டுபிடிச்சிருக்கேன், அது உண்மையானு தெரியல.
0: ஓகே சொல்லுங்க, உண்மையா இல்லையான்னு பாத்தரலாம்.
1: காம்பவி. காம்பவி.
0: காம்பவி. காம்பவின்னு ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லுங்களேன்.
1: காம்பவிங்கிறது ஒரு நிலவ பத்தி குறிப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
0: பாத்தீங்களா, நினைச்சு காய போட்டு. சரி ஓகே, உங்களுக்கு வாழ்த்துக்கள், பட் அது சரியான பதில் இல்லை. ஓகே, ஸோ இன்னைக்கு என்ன மறுபடி இன்னொரு வாய்ப்பு கொடுத்தா எல்லாரும் வாட்ஸ்அப்பில் கரெக்டாக பதில் சொன்னவங்கெல்லாம் டென்ஷன் ஆயிடுவாங்க. சரியான பதில் காவியம் அப்படிங்கிறது தான். ஸோ யார் யாரெல்லாம் கரெக்டாக பதில் சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம சொன்ன உடனே ஃபஸ்ட் எடுத்தது பதில் சொன்னவங்களுக்கு தான் ஒரு பெரிய பாராட்டு சொல்லணும் இல்லையா. கலைச்செல்வி செங்கப்பள்ளியிலேருந்து அவங்க தான் நம்ம சொன்ன உடனே கண்டுபிடிச்சாங்க காவியம் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களை தொடர்ந்து பாரதி மகாலிங்கம் கள்ளிவலசிலிருந்து கரெக்டாக சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து சிங்காநல்லூர் ஜெயலட்சுமி மனோகரன், ஹரிஹரன் பெங்களூர்லேருந்து, சண்முக சுந்தரம் ஐஸ்வர்யா மித்ரன், அக்ஷய் மீனாட்சி மணிநகரம் மதுரையிலிருந்து கரெக்டான பதில், உளுந்தூர் பேட்டையிலிருந்து ராஜேந்திரன், செல்வலட்சுமி ராஜவீதி, புலுவப்பாளையம் ஆனந்தமுருகன், தாசர்பட்டி பாலசுப்ரமணியம், ஜெய்காந்த் கணபதியிலிருந்து, ராதிகா குமாரபாளையம் சூலூர்லேருந்து, ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான்லேருந்து, வாழைத்தோட்டத்து ஐயன் கோவில் திருப்பூர் சத்யகலா அவங்களும் காவியம்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ பதில் சொல்ல சொல்ல சில பேர் டைப் பண்ணி அனுப்பியிருக்காங்க. இருந்தாலும் சாமிசெட்டிப்பாளையம் பெரிய கிணறு வீதி கவினிகா வேலு பதில் சொல்லியிருக்காங்க, கரெக்டான பதிலாக சொல்லியிருக்காங்க, வேறு யாரும் சொல்லலை. அதே மாதிரி கஞ்சம்பட்டி சண்முகானந்தம் இப்போ கொஞ்சம் செகண்ட்ஸ்க்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. பாண்டிய நகர் இந்திராணி, ஒருவேளை இப்போ சிவசங்கர் அவங்களுடைய ரிலேட்டிவாக இருக்குமோ தெரியல, அவங்களும் காவியம்னு கரெக்டாக பதில் சொல்லியிருக்காங்க. ஓகே பதில் சொன்னேன், கரெக்டாக பதில் சொன்னேன் அண்ட் கரெக்டாக பதில் சொன்னேன் சொல்ல ட்ரை பண்ண எல்லாருக்கும் ஒரு பெரிய பாராட்டுக்களை சொல்லிடலாம். ஸோ அடுத்ததான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா, நம்ம கெட்செட் கோல நம்ம விளையாண்டதுலேயே எப்போவுமே ஃபேவரட் அண்ட் ஈஸியான ஒரு கேம், பொருந்தாத சொல்லை கண்டுபிடி. ஸோ இந்த கேமை கண்டிப்பாக எல்லோரும் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகே ரிலாக்ஸாக இதை கண்டுபிடிக்கலாம். அம்புலி, திங்கள், மதி, புதன், இந்த நான்கு சொற்களில் எது பொருந்தாத சொல்னு நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. மறுபடியும் சொல்கிறேன், அம்புலி, திங்கள், மதி, புதன், இந்த நான்கு சொற்களில் எது பொருந்தாத சொல் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா 2316312 அப்படிங்கிற நம்பர், இல்லாட்டி 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி சொல்லலாம். 0422 இணைப்பு என்ன சேர்த்து வெளியிலிருந்தும் மொபைல் ஃபோன்லேருந்து அழைக்கக்கூடிய நேர்கள் கால் பண்ணுங்கள். அண்ட் வாட்ஸ்அப்பில் 9585800103 அப்படிங்கிற எண்ணுக்கு மெசேஜாக உங்களுடைய பதில்களை டைப் பண்ணி அனுப்புங்க, உங்கள் பேர் ஊரோடு அனுப்புங்க. ஓகே, யார் கரெக்டாக கண்டுபிடிக்கிறாங்க, ஃபஸ்ட்டாக கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அடுத்து வரக்கூடிய ஜூலை பாடல் உங்களுக்காக பகவதி திரைப்படத்திற்காக வருது, கேட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸ்டே டியூன்ட்.

0: 4:39 ஆயாச்சு. கேட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க கெட்ஸ் இட் கோ தி கேம் ஷோ. இன்னைக்கு நிறைய கதமமா நிறைய கேம்ஸ் விளையாடலாம்னு சொல்லியா, ரெண்டாவதா பொருந்தாத சொல்லை கண்டுபிடி அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அம்புலி, திங்கள், மதி, புதன், இந்த 4 சொற்கள்ல எது பொருந்தாத சொல்லு கேட்டிருந்தோம். பதில் சொல்ல காலர் வந்திருக்காங்க. ஹலோ, வணக்கம். யார் எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க?
1: வணக்கம் மேம், நான் உமாவதி பேசுறேன், கள்ளப்பாக்கில இருந்து.
0: ஓகே, பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா உமாவதி?
1: கண்டுபிடிச்சிட்டேங்க மேடம். அம்புலி.
0: அம்புலியா? எப்படி அம்புலி?
1: இதெல்லாம் வார நாள் சொல்ற நாளுக்கு மேம், அம்புலி மட்டும் பொருந்தாத சொல்லு.
0: எப்படி மதின்னு ஒரு வார நாள் இருக்குங்களா நமக்கு?
1: மதின்னு சொல்லுவாங்க மேம், நாளை ஒரு அப்படி சொல்லுவாங்க.
0: மதின்னு வந்து நாளை சொல்லுவாங்க, எந்த நாளை சொல்லுவாங்க? அம்புலிங்கறது சரியான பதில் இல்லன்னு சொல்றதுனால மீதி 3 ஆப்ஷன்ல இருக்கிறது தான். ஹலோ வணக்கம், யார் எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? எங்க இருந்து கூப்பிட்டுருக்கீங்க? உங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுக்கள். ஓகே, சோ இவங்க கரெக்டா சொல்லிட்டாங்க. அம்புலி, திங்கள், மதி, இது மூணுமே நம்ம நிலா சந்திரனை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லா இருக்கு. மதி முகம் அப்படின்னு சொல்லுவோம், நிலா முகம், அம்புலி மாமா அப்படின்னு சொல்லுவோம். திங்கள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்மளுடைய இலக்கியங்களில் பெரும்பாலும் திங்கள் அப்படின்னாலே சந்திரனை குறிக்கக்கூடிய ஒரு சொல் தான். அப்போ பொருந்தாத சொல் எது? புதன் தான் இல்லையா? அதை கரெக்டாக நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ வாட்ஸ்அப்லேயும் நம்ம சொன்ன உடனே நிறைய பேர் பதில் சொல்லியிருந்தீங்க. ஃபஸ்ட்டு நம்ம

கேட்டதும் சொல்லியிருந்தது யார் அப்படின்னா, சாமி செட்டிப்பாளையம் இல்லை, அவர் இல்லை, கஞ்சம்பட்டி சண்முகானந்தம் தான் முதன் முதல்ல கரெக்டாக பதில் சொல்லியிருக்காரு. அவங்கள தொடர்ந்து கரெக்டான பதில் சொன்னது நிறைய பேர் மாறி மாறி சொல்லியிருக்காங்க. குடியமுத்தூர்லேருந்து நாகு அவங்க கரெக்டாக பதில் சொல்லியிருக்காங்க. வடவள்ளியிலேருந்து ஜெயஸ்ரீ அவங்களும் புதன்னு கரெக்டாக சொல்லியிருக்காங்க. திருப்பூர் அண்ணாநகர் ராஜேஷ் அண்ட் அதே மாதிரி டிஎஸ் சங்கர் பல்லடம் கவுண்டம்பாளையம்லேருந்து சிங்காநல்லூர் ஜெயலக்ஷ்மி மனோகரன் அவங்களும் புதன் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் அம்புலின்னு சொல்லியிருக்கீங்க. ஹரிஹரன் பெங்களூர்லேருந்து, திருப்பூர் பாலா அண்ட் அதே மாதிரி தீபிகா பவித்ரா பெருமாநல்லூர்லேருந்து கரெக்டான பதில். அலிநகரம் எஸ் மகாதேவன் கரெக்டான பதில் சொல்லியிருக்காங்க. அண்ட் கலைச்செல்வி செங்கப்பள்ளியிலேருந்து புதன் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. செல்வலக்ஷ்மி ராஜவீதியிலேருந்து ஆர்எஸ்புரத்துலேருந்து முத்துலக்ஷ்மி அசோகன் அவங்களும் கரெக்டான பதில். புலுவப்பாளையம் ஆனந்த முருகன், தொடர்ந்து ஜெகநாதன் குமாரப்பாளையம் சூலூர்லேருந்து அண்ட் அதே மாதிரி உடுமலை சுடர் முருகானந்தம் ஜெயந்தி கரெக்டான பதில். ராமகிருஷ்ணன் கொடுமங்கொண்டான், தீபிகா ஜோதிமணி திருப்பூர்லேருந்து, திருப்பூர் காஞ்சனா, பாண்டியநகர் சிவசங்கர் அவங்களும் கரெக்டான பதில். அண்ட் தாசர்பட்டி பாலசுப்ரமணியம் அவர் வந்து மல்டிபிள் ஆப்ஷன் கொடுத்து கரெக்டாக புதன் ஒரு முடிவு வந்திருக்காரு. பாரதி மகாலியும் கள்ளி வளர்ந்த அவரும் பதில் கரெக்டாக சொல்லியிருக்காரு. ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய பாராட்டுக்கள். ஸோ அடுத்ததான் நம்ம விளையாட போகிறது, இந்த கேமும் நம்ம ஃபேவரட்டாக விளையாடி இருக்கோம், விடுபட்ட சொல்லை கண்டுபிடி. அதுவும் இது ஒரு பழமொழி. ஸோ இந்த பழமொழியை நீங்கள் அதிகமாக கேட்டிருப்பீங்களான்னு தெரியல. பழுத்த பழம் டேஷ் நிற்குமா அப்படிங்கிறது தான் பழமொழியாக இருக்குது. ஸோ ஆப்ஷன்ஸும் கொடுத்துர்லாம். முதல் ஆப்ஷன் கொம்பிலே, ரெண்டாவது ஆப்ஷன் தட்டிலே, மூன்றாவது ஆப்ஷன் வீட்டிலே, நான்காவது ஆப்ஷன் காட்டிலே. மறுபடியும் சொல்கிறேன், பழுத்த பழம் டேஷ் நிற்குமா, கொம்பிலே, தட்டிலே, வீட்டிலே, காட்டிலே, இந்த நான்கு ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் அந்த விடுபட்ட இடத்த நிரப்பும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கலாம். தொடர்ந்து சூப்பரான ஜூலை பாடல்களை கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். அடுத்த பாடல் முத்திரை திரைப்படத்திலேருந்து கேட்டு ரசிக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நாலு மணி 47 நிமிஷம் ஆயிட்டிருக்கு. கேட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. கெட் செட் கோ தி கேம் ஷோ. விடுபட்ட சொல்லை கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருந்தோம். பழுத்த பழம் டேஷ் நிற்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழியிலிருந்து விடுபட்டிருக்கக்கூடிய சொல்லை கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. கரெக்டான பதிலோட காலர் வந்திருக்காங்க. ஹலோ, வணக்கம். யாருங்கிறது கால் பண்ணிருக்கீங்க?
2: வணக்கம், பெருமானலூர் குமார் சந்தனேஸ்வரன்.
1: ஓகே, சூப்பர். பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: பழுத்த பழம் கொம்பிலே நிற்குமா?
1: ஓகே, கொம்பிலே நிற்குமா தான். மறுபடியும் கஞ்சம்பட்டி சண்முகானந்தம், ஜெயஸ்ரீ வடவள்ளியிலிருந்து, பாண்டியநகர் இந்திராணி, அண்ட் அதே மாதிரி கலைச்செல்வி செங்கப்பள்ளியிலிருந்து, நாகு குனியமுத்தூர்லேருந்து, ஜெயகாந்த் கணபதியிலிருந்து, ஜோதி நகர் அஜய் மகத்தி, அண்ட் அதே மாதிரி டி எஸ் சங்கர் பல்லடம் கவுனம்பாளையம்லேருந்து, ராமகிருஷ்ணாமல் கோயம்புத்தூர்லேருந்து, பி சசிகலா பிரகாஷ் பாபு அவங்களும் கரெக்டாக சொல்லியிருக்காங்க, அள்ளிநகரம் எஸ் மகாதேவன் பெரம்பலூர் பகுதியிலேருந்து, அண்ட் ராஜேஸ்வரி சங்கரலிங்கம் தாராபுரத்துலேருந்து, அண்ட் ஆர்எஸ்புரத்துலேருந்து ஹரிஹரன், சிங்காநல்லூர் ஜெயலக்ஷ்மி மனோகரன் அவங்கள தொடர்ந்து, புதுக்கோட்டை மாவட்டம் திருக்கோக்கர்ணம் தே வெங்கடேசன், பூலவப்பாளையம் ஆனந்தமுருகன், குகன் சிந்து கோத்தகிரியிலிருந்து, திருப்பூர் பாலா செல்லலக்ஷ்மி ராஜவீதியிலிருந்து, அண்ட் ஹரிஹரன் பெங்களூர்லேருந்து, உளுந்தூர்பேட்டை ராஜேந்திரன், திருப்பூர் காஞ்சனா, அண்ட் அதே மாதிரி தாசர்பட்டி பாலசுப்ரமணியம், அண்ட் கடைசியாக மூர்த்தி பவித்ரா பெருமாநல்லூர்லேருந்து கரெக்டான பதில் சொல்லியிருக்காங்க. ஸோ பதில் சொன்னால் எல்லாருக்கும் ஒரு பெரிய பாராட்டுகள் சொல்லிடலாம். ஓகே, ஸோ நிறைவாக நம்ம ஒரு கேமோட முடிச்சுக்கலாம். ஸோ விளையாட போகிற கேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, எப்பவும் போல் அந்த சொல்லுக்குள் சொல், ஒரு சொல் சொல்லி அதில் எத்தனை சொல் இருக்குது அப்படிங்கிறத தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ முதலாவது நான் ரொம்ப ஈஸியாக தான் சொல்ல போகிறேன். கன்னியாகுமரி அப்படிங்கிற இந்த சொல்லில் அடங்கியிருக்கக்கூடிய மற்ற பிற சொற்களை கண்டுபிடிக்க போகிறீங்க. எவ்வளோ சொல் உங்களால் கண்டுபிடிக்க முடியுமோ அர்த்தம் இருக்கக்கூடிய சொற்களை கண்டுபிடிச்சி அனுப்புங்க. 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அண்ட் கால் பண்ணி பதிலை சொல்லணும்னு நினைக்கக்கூடிய நேர்கள் 2316312 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். மற்றும் ஒரு எண் 2317046. வெளியூர்லேருந்து மொபைல் ஃபோன்லேருந்து அழைக்கக்கூடிய நேர்கள் மறக்காம 0422 கோட் நம்பர் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்களுக்காக ஜூலை மாதம் வந்தால் பாடல் வந்துட்டே இருக்கு, புதிய முகம் திரைப்படத்திற்காக. ஸ்டே டியூன் வித் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. கெட் செட் கோ தி கேம் ஷோ.

0: 4:54 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM ல கெட் செட் கோ கேட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியுடைய நிறைவா ஒன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, சொல்லுக்குள் சொல், கன்னியாகுமரி அப்படிங்கிற சொல்லுல இருந்து உங்களால முடிஞ்ச வரைக்கும் புதிய சொற்களை கண்டுபிடிங்கன்னு கேட்டிருந்தோம். ஸோ நம்மளுடைய தமிழகத்தின் கடைக்கோடி, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியுடைய கடைக்கோடி க்வெஸ்சனும் அதுதான். பதிலோட வந்திருக்காங்க காலர். ஹலோ, வணக்கம், யார் எங்கிருந்து கால் பண்ணிருக்கீங்க?
1: கண்டுபிடிச்சிருக்கீங்க
0: இல்லையா? ஓகே, உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
1: தேங்க் யூ மேம்.
0: ஓகே, ஒரு 5 வார்த்தையாவது கண்டுபிடிக்கிறோம்னு மனசில் நினச்சிட்டு இருந்தோம், 5 வார்த்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகே, அடுத்ததாக 12

வார்த்தையோட ஒருத்தங்க வந்திருக்காங்க, ஜெயலட்சுமி ராஜவீதியிலிருந்து. கயா, கனி, மன்னி, குமரி, குகன், மரியா, குனி, யாகம், கன்னி, மரி அப்படின்னு சொல்லிட்டு, அது இல்லாமல் கரி, மகன் அதையும் சேர்த்து சொல்லியிருக்காங்க. செல்வி பொள்ளாட்சியிலேருந்து அவங்களும் ஒரு அஞ்சு வார்த்தை சொல்லியிருக்காங்க. ஹரிஹரன் அவரும் வந்து கன்யா, கன்யா பாதி, குமரி பாதின்னு பிரித்து அனுப்பியிருக்காரு. யான் அப்படிங்கிற வார்த்தையை எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்காரு. ஓகே. அண்ட் திருப்பூர் அண்ணா நகர் மணிகண்டன் அவர் ஒரு ரெண்டு மூணு வார்த்தையை கண்டுபிடிச்சு அனுப்பியிருக்காரு. தீபிகா ஜோதிமணி திருப்பூர்லேருந்து, காளிதாஸ் கோயம்புத்தூர்லேருந்து, ஜெயஸ்ரீ வடவள்ளியிலிருந்து, அண்ட் அதே மாதிரி திருப்பூர் பாலா, அண்ட் கஞ்சம்பட்டி சண்முகானந்தம், புதுக்கோட்டை மாவட்டம் திருக்கோக்கர்ணம் தே வெங்கடேஷ், பிருந்தா, அண்ட் ஜெய்காந்த் கணபதியிலேருந்து சில வார்த்தைகளை சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட பத்து வார்த்தைக்கு மேலே இதுக்கு முன்னாடி நம்ம சொன்னது தான் சொல்லியிருக்காங்க. அவினாஷி, பிரபுதேவி, ஸ்ரீசாய், ஜோதி நகர், அஜய் மகத்தி, அண்ட் தாசர்பட்டி பாலசுப்ரமணியம், ராஜேஸ்வரி சங்கர்லிங்கம் தாராபுரத்துலேருந்து, அண்ட் பெங்களூர் இந்திரா நகர் அகிலா அவங்களும் பதில் கண்டுபிடிச்சிருக்காங்க. மணிநகரம் மதுரையிலேருந்து சண்முக சுந்தரம், ஐஸ்வர்யா மித்ரன், அக்ஷய், மீனாட்சி கண்டுபிடிச்சிருக்காங்க. பாரதி மகாலிங்கம் கலிவலசிலிருந்து, அண்ட் கணக்கம்பாளையம் திருப்பூர் பகுதியிலேருந்து சசிகலா, குனியமுத்தூர் நாகு, இன்னும் நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்டே இருக்கீங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுகள் பொதுவாக சொல்லிடலாம். ஸோ இப்போ இந்த தருணத்தோட கெட்ஸ் அட் கோ தி கேம் ஷோ நிறைவடையுது. ஸோ இன்றைக்கு தான் நம்மளுடைய எஃப்எம் ரெயின்போ 103 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்னுடைய 4 மணிக்கு வரக்கூடிய கேம் ஷோ நிறைவடையுது. இதே கேம் ஷோவை நாளைக்கு நீங்கள் லன்ச் டைம் அப்படிங்கிற பேரில் மதியம் 1 மணிக்கு விளையாட போகிறீங்க. ஸோ இந்த ஒரு நல்ல செய்தியோட நிகழ்ச்சியிலேருந்து டாடா பாபாய் சொல்லி கிளம்பிக்கிறது நான் உங்கள் ஆர்ஜி நிஷா. அடுத்ததான் 5 மணிக்கு செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து உங்களுக்காக சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் கதைகள் வழியே திருக்குறள் நிகழ்ச்சி காத்துட்ருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்.

0: நேரம் 5 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். நாட்டின் பாதுகாப்பிற்கு ராணுவத்தினர் அயராது பாடுபட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியிருக்கிறார். ரயில்வே திட்டங்களுக்கு தேவையான நிலம் கையகப்படுத்தும் பணிகளை நிர்வகிக்க ரயில் பூ இணைய

திட்டம் தொடங்கப்படும் என மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நாட்டின் செழுமையான ஜவுளி பாரம்பரியம் மற்றும் நவீன தொழில்நுட்பங்கள் வகையில் பாரத் சர்வதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். தமிழகத்தில் தமிழகத்தில் சாலை விபத்துகளை குறைக்க நகர்ப்புற வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டு சாலை கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழக மின்வாரியம் தனியார் மயமாக்கப்பட மாட்டாது என மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்திருக்கிறார். மத்திய அரசின் உதவியுடன் தமிழகத்தில் நிறைவேற்றப்பட்டு வரும் ஜவுளி திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குமாறு மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி மத்திய அரசிடம் வலியுறுத்தியுள்ளார். அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் நாளை முதல் இம்மாதம் 24ஆம் தேதி வரை பணியிட மாறுதலுக்கான பொது கலந்தாய்வுக்கு விண்ணப்பிக்கலாம் என மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே அமோனியா வாயு கசிவு ஏற்பட்ட தனியார் தொழிற்சாலையை மீண்டும் திறப்பதற்கான வாய்ப்பு இல்லை என மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் தெரிவித்துள்ளார். பழனி கோவிலுக்கு சொந்தமான நிலத்தை அதன் பின்புலம் தெரியாமல் தவறாக பதிவு செய்த சார் பதிவாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியிருக்கிறார். தமிழகத்தில் கடந்த திமுக ஆட்சியின் போது மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வு திட்டங்களை தவிக அரசும் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. பர்மிங்ஹாமில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இங்கிலாந்து சற்று முன்வரை 16.1 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 80 ரன் எடுத்துள்ளது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை விக்கெட் இழப்பின்றி 142 ரன் எடுத்துள்ளது. தில்லியில் வரும் 27ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் போட்டிக்கான லட்சினை இன்று வெளியிடப்பட்டது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அதிகாரம் மக்கட்பேறு குறள் எண் 63. தம்பொருள் என்ப மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையான் வரும். தம் மக்களே தம்முடைய பொருட்கள் என்று அறிஞர் கூறுவர். மக்களாகிய அவர் தம் பொருட்கள் அவரவருடைய வினையின் பயனால் வந்து சேரும். இந்த திருக்குறளோடையும் பொருளோடையும் நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நாம கேட்க போற இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம் கதைகள் வழியே திருக்குறள். செவ்வாய்க்கிழமை வந்தாச்சு, 5 மணி மாயாச்சு. ஆர்ஜே சாருகேஸ்னே உங்ககிட்ட கதை சொல்ல வந்தாச்சு. இன்னைக்கு என்ன கதை உங்களுக்காக காத்திருக்கு, அது வழியா நாம என்ன திருக்குறளை கேட்க போறோம் அப்படிங்கறதெல்லாம் கேட்கணும் இல்லையா? அதெல்லாம் கேட்கலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. இணைஞ்சிருங்க, இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேட்டுட்டு இருக்கீங்க சித்திர செவ்வானம் கதைகள் வழியே திருக்குறள்.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 தினமும் காலை 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமை விளைகள் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும்.
1: என்றும் நீங்கள்
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM சித்திர செவ்வானம் கதைகள் வழியே திருக்குறள் நிகழ்ச்சியில நாம இணைஞ்சிருக்கோம். நம்ம நிகழ்ச்சியுடைய முதல் கதைக்கு போலாம். காட்டுல ஒரு சிங்கம் படுத்துட்டு இருந்துச்சு. சிங்கம் படுத்துட்டு இருந்தது கொசுக்கு பிடிக்கல. உடனே கொசு என்ன பண்ணுது, நேரா சிங்கத்துக்கிட்ட போய் பேச தொடங்குது. நீ என்ன என்னை விட பலசாலி நினைச்சிட்டு இருக்கியா? அது ரொம்ப தப்பு. உன்னோட வலிமை எப்படிப்பட்டது தெரியுமா? அப்படியே அந்த பற்களை நர நரன்னு கடிச்சு நகங்களால பிறன்ற. இது எப்படி இருக்குன்னு பார்த்தா ரெண்டு மனிதர்கள் சண்டை போட்டுக்கிற மாதிரி இருக்கு. சரி வா, நாம ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கலாம், யாரு பலசாலின்னு பாக்கலாம் அப்படின்னு கொசு சொல்லுது. சொன்ன உடனே கொய் அப்படின்னு சொல்லி ரீங்காரம் செஞ்சுட்டு சிங்கத்து மேல உட்காந்து அதோடைய மூக்கலையும் தாடையிலையும் கடிக்க தொடங்குது. சிங்கம் காட்டுக்கே ராஜாவாச்சே, நோ நீ என்கிட்டயே சண்டைக்கு வரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொசுவை விரட்டுறதுக்காக சிங்கம் முயற்சி பண்ணது. எப்படி அப்படின்னா தன்னுடைய நகங்களால முயற்சி பண்ணது. ஆனா அந்த கொசுவை பிடிக்க முடியாதனால முகத்தை பெராண்டியும் தட்டியும் தன்னுடைய தோலை கிழிச்சுக்குது. அதனால ரத்தம் வழிஞ்சது மட்டும் இல்லாம ரொம்ப களைச்சு போச்சு. கொசுவுக்கு உடனே கொண்டாட்டம் ஆயிடுச்சு. வெற்றி முழக்கத்தோட பறந்து போச்சு கொசு. கொஞ்ச நேரத்துல அந்த கொசுக்கு என்னாச்சு அப்படின்னா ஒரு சிலந்தி வலையில போய் மாட்டிக்குச்சு. சிலந்தி கொசுவோட ரத்தத்தை உறிஞ்சுது. வலிமை மிகுந்த சிங்கத்தையே நான் வந்து ஜெயிச்சிட்டேன், ஆனா இப்ப ஒரு சின்ன சிலந்தி கிட்ட நான் மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு சொல்லி கொசு ரொம்ப வருத்தப்படுது அந்த ஒரு நேரத்துல. அதுக்கப்புறம் வருத்தப்பட்டு என்ன பண்றது, அதான் சிலந்தி கிட்ட மாட்டியாச்சே. இந்த கதைக்கான திருக்குறள் இன்னா செய்யாமைங்கிற அதிகாரத்துல இருக்கக்கூடிய பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் அப்படிங்கறதா. அதாவது அடுத்தவங்களுக்கு தீமையை காலையில செஞ்சோம் அப்படின்னா நமக்கு தீமை நம்மளை தேடி சாயங்காலமே வரும் அப்படிங்கறதா இந்த திருக்குறளுக்கான பொருள். இந்த கதையில கொசுவுக்கு சாயங்காலம்லாம் தீமை வரல, அப்பவே வந்துருச்சு இல்லையா, சிங்கத்துக்கு துன்பத்தை கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு, அதுவே போய் சிலந்திக்கிட்ட மாட்டிக்குச்சு. இது நமக்குமே பொருந்தும். நாம யாருக்காவது தீங்கு செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன், அதனால அவங்க ரொம்ப துன்பம் அடைகிறாங்க. ஆனா நமக்கு அது மகிழ்ச்சியை கொடுக்கலாம், ஆனா நம்ம செஞ்ச தீங்குக்கு இணையான ஒரு துன்பம் சாயங்காலமே நம்மள தேடி வரும். அதனால முடிஞ்ச அளவுக்கு யாருக்குமே தீமை செய்யாம இருக்கிறது நல்லது அப்படிங்கறது இந்த கதையிலையும் திருக்குறளையும் நமக்கு தெரியுது. தொடர்ந்து கதைகளையும் கதைகள் வழியே திருக்குறளையும் கேட்கலாம், இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM சித்திர செவ்வானம் கதைகள் வழியே திருக்குறள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியுடைய 2வது கதைக்கு போலாம். ஒரு ஊர்ல ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க. கணவர் துணிக்கடையில வேலை செய்யறாரு. அவருடைய மனைவி எப்படி அப்படின்னா, எதை சொன்னாலும் அதுக்கு ஏட்டிக்கு போட்டியா மறுப்பு சொல்றது அவங்களுடைய வழக்கம். அப்படி பேச பேச சண்டையாயிருச்சு அப்படின்னா கணவர் எந்த பதிலுமே சொல்லாம மௌனமா போயிருவாரு. கணவருடைய தாய் இறந்து போய் 1 வருஷம் ஆகுது. தாயுடைய நினைவு நாள் வந்ததும் நெருங்கின உறவினர்கள் எல்லாம் அழைச்சு உணவளிக்கிறது அவங்களுடைய வழக்கம். அதை செய்யணும் அப்படிங்கறது அவருடைய விருப்பமும் கூட. மனைவி கிட்ட இதை சொன்னா எங்க அவ மறுத்துருவாளோ அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டே கடையிலிருந்து வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாரு. வர வழியில அவருடைய பள்ளி ஆசிரியர் எதிரில வராரு. பார்த்த உடனே கேட்டுட்டாரு, என்ன உன்னுடைய முகம் ரொம்ப வாட்டமா இருக்கே, என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாரு. ஐயா, என்னுடைய தாய் இறந்து 1 வருஷம் ஆயிருச்சு. அந்த நினைவு நாளுக்கு உறவினர்கள் எல்லாம் அழைச்சு உணவளிக்கணும். அதை சொன்னா என்னுடைய மனைவி செய்ய மறுத்துருவாளோ அப்படின்னு கவலை எனக்கு அப்படின்னு ரொம்ப கவலையா சொல்றாரு. இதுக்கே நீ கவலைப்படுற, நான் சொல்ற மாதிரி உன்னுடைய மனைவி கிட்ட சொல்லு, உன்னுடைய விருப்பம் போல நினைவு நாள் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு

யோசனைய சொல்லிட்டு பள்ளி ஆசிரியர் போயிட்டாரு. அவரும் ரொம்ப ஆறுதலோட வீட்டுக்கு வராரு. தன்னுடைய மனைவி கிட்ட, என் அம்மாவுடைய முதல் நினைவு நாள் நாளைக்கு. வழக்கப்படி உறவினர்கள் அழைச்சு உணவெல்லாம் கொடுக்க வேண்டாம். நம்ம ரெண்டு பேருமே அப்பளம் வடை பாயசத்தோட சாப்பிடுவோம் அப்படின்னு ரொம்ப பாவமா சொல்றாரு. உடனே அவருடைய மனைவி என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏங்க புத்தி இப்படி கெட்டு போயிருக்கு? பெத்த தாயுடைய நினைவு நாள உறவினர்கள் எல்லாம் அழைச்சு உணவு கொடுக்கறதா சிறப்பு. அதை செய்யாம இருந்தோம் அப்படின்னா உறவினர்களை நம்மளை ஏளனமா பாப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன பொருட்கள் வேணுமோ அதையெல்லாம் அவங்களே வாங்க போயிட்டாங்க. உறவினர்களையும் கூப்பிட்டாங்க. அப்பளம் வட பாயசத்தோட விருந்துமே அவருடைய மனைவி நடத்திட்டாங்க. கணவனுக்கு தன்னுடைய விருப்பம் நிறைவேறினதுல மகிழ்ச்சி தாழ

அதை எப்பவுமே ஆப்போசிட்டா சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க மனைவி எப்பவுமே ஏட்டிக்கு போட்டு எதனா பதில் சொல்லுவாங்க, அதனால அதை நிறைவேற்றிடுவாங்க. ஆசிரியர் சொல்லி கொடுத்த யோசனையும் இதுதான். இந்த கதைக்கான திருக்குறள், விரைந்து தொழில் கேட்கும் ஞாலம், நிறைந்திணிது சொல்லுதல் வல்லார் பெறின். அதாவது சொல்லக்கூடிய செய்திகளை வரிசைப்பட கோத்து இனிதா சொல்லக்கூடிய ஆற்றல் உடையவங்க அப்படின்னா அவங்க சொல்றத இந்த உலகம் விரைந்து ஏத்துக்கும் அப்படிங்கறதா இந்த திருக்குறளுக்கான பொருள். நம்ம சொல்ல வரக்கூடிய விஷயத்த வரிசைப்பட கோத்து அவங்களுக்கு புரியுற மாதிரி இனிதா எடுத்து சொன்னோம் அப்படின்னா இந்த உலகமே அதை கேட்கும் அப்படிங்கறதா இந்த கதையும் திருக்குறளும் நமக்கு சொல்லுது. அதனால பேசி பழகிறத கூட இவ்வளவு இனிமையா பேசி பழகுவோம். தொடர்ந்து கதைகளையும் கதைகள் வழியே திருக்குறளையும் கேட்கலாம். இணைந்திருங்கள், இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

0: நாளை ஜூலை 15 தேதியிலிருந்து நம்ம நிகழ்ச்சிகள் சின்ன சின்ன மாற்றங்களோட வரவிருக்கு. காலை 7 வரும் பொது அறிவு வினா இருக்கு இல்லையா, அது இனி காலை 8 வரப்போகுது. காலை 10 எப்பவுமே என்ன, இது உங்கள் சாய்ஸ் இல்லையா, அது இனிமே திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் காலை 9 வரப்போகுது. வழக்கமா 4 என்ன வரும், கேம் ஷோ இல்லையா, அவங்களோட ஃபேவரட் கேம் ஷோ, அது இனி மதியம் 1 லஞ்ச் டைம்ல வரும். அப்புறம் நேயர்களுக்கு பேச வாய்ப்பு தாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க இல்லையா, அது தினம் மாலை 6:40 டீ கடை. இந்த நிகழ்ச்சியில நீங்க எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அப்புறம் 8:00 என்ன வரும், இதம் ரிதம் வரும் இல்லையா, அதுக்கு பதிலா அந்த இடத்துல மேற்கத்திய இசை நிகழ்ச்சி சென்னையில இருந்து வரப்போகுது. அப்ப எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச 80s 90s சாங்ஸ் இதம் ரிதம்ல வருமே, அது எப்ப வரப்போகுது, அது இனி தினம் மாலை 4 வரப்போகுது. பிளாஸ்ட் ஃப்ரம் த பாஸ்ட், மயக்கும் மாலை, அந்த நிகழ்ச்சியில வரப்போகுது. ஓகேவா, இந்த சேஞ்சஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கிட்டீங்களா, நாளையில இருந்து அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க.
1: என்றும் நீங்கள்
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM சித்திர செவ்வானம் கதைகள் வழியே திருக்குறள் நிகழ்ச்சியில நாம இணைஞ்சிருக்கோம். நம்ம நிகழ்ச்சியிலேயே அடுத்த கதைக்கு போலாம் வாங்க. தெரு புழுதியில புரண்டு புரண்டு எந்திரிச்சு கால் கால்னு கத்திட்டு இருந்துச்சு ஒரு கழுதை. கொஞ்சம் தூரத்துல புட்கள்ல இருந்து வெட்டிக்கிளிகள் கிரீச் கிரீச் அப்படின்னு கத்திக்கிட்டு இருந்துச்சு. அந்த ஒலியை கேட்ட கழுதைய வெட்டிக்கிளிக்கு பக்கத்துல போகுது. போயிட்டு வெட்டிக்கிளி மேல அதுக்கு அவ்வளவு ஒரு பொறாம, என்ன இதோடைய குரல் மட்டும் இவ்வளவு இனிமையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த வெட்டி கிளி கிட்ட கேக்குது, உன்னுடைய குரல் ரொம்ப இனிமையா இருக்கு, இந்த குரல் உனக்கு எப்படி வந்துச்சு, உன்ன மாதிரி இனிமையான குரல் இருக்கணும் அப்படின்னா எனக்கு ஒரு வழி சொல்லு அப்படின்னு கேக்குது அந்த கழுதை. வெட்டி கிளிக்கு சிரிப்பு தாங்க முடியல. என்ன மாதிரி இனிமையான குரல் உனக்கு அமையணும் அப்படின்னா நான் வந்து பனித்துளிகளை சாப்பிடுறேன், அதே மாதிரி நீயும் சாப்பிடு, அதை தவிர வேற எந்த உணவையும் நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுது வெட்டிக்கிளி. கழுத அப்படியே நம்புது, எப்படியாவது இனிமையான குரலை அடையணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுது. அதே சமயத்துல வெட்டிக்கிளி மேல பொறாமையும் படுது. வழக்கமான உணவுகள் எல்லாம் எடுத்துக்காம பனித்துளிகளை மட்டுமே சாப்பிட தொடங்குது. வெறும் பனித்துளிகளை மட்டும் எடுத்துக்கிட்டா என்ன ஆகும், கழுதையுடைய உடல் மெலிய தொடங்குது, அப்படியே நடையும் தளர்ந்து போகுது, ரொம்ப சோர்வு அதிகமாகுது. ஆனா பனித்துளிகளை தான் விடாம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. கழுதையால எந்திரிக்கவே முடியல. ஆனாலும் இனிய குரல் மட்டும் வேணும் அப்படிங்கிற அந்த ஆசை அதை விட்டு போகவே இல்லை. இப்படியே ஆகி ஆகி என்னாச்சு, சில நாட்கள்ல அந்த கழுதை இறந்தே போச்சு. அதை பார்த்த வெட்டிக்கிளி ரொம்ப ஏளனமா கிரீச் கிரீச் அப்படின்னு சொல்லி கத்திட்டு போயிருச்சான். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, மத்தவங்களை பார்த்து நம்ம பொறாமப்படவே கூடாது. அவங்க கிட்ட என்ன இருந்தாலும் சரி, அது நம்ம கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லி பொறாமப்படவும் கூடாது. அடுத்தவங்க மாதிரி ஆகணும்னு ஆசையும் படக்கூடாது அப்படின்னு தெரியுது. இந்த கதைக்கான திருக்குறள், ஒழுக்காராக கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு. அதாவது நம்ம மனசுல பொறாமை இல்லாம வாழக்கூடிய குணத்தை ஒருத்தன் தனக்குரிய உயரிய ஒழுக்கமா போற்றணும் அப்படிங்கறதுதான் இந்த திருக்குறளுக்கான பொருள். தொடர்ந்து கதைகளையும் கதைகள் வழியே திருக்குறளையும் கேட்கலாம், இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM சித்திர செவ்வானம் கதைகள் வழியே திருக்குறள் நிகழ்ச்சியில நாம இணைஞ்சிருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில அடுத்த கதை. ஒரு பண்ணையாருக்கு சொந்தமான நிலத்துல கூலிக்காக ஒரு ஏழை உழுது பயிரிட்டு வந்தாராம். வழக்கம் போல அவர் உழுதுட்டு இருக்கும் போது ஒரு தங்க மோதிரத்தை பார்த்து கையில எடுக்கிறாரு. வேலை முடிஞ்சதும் வீட்டுக்கு வராரு. வந்ததும் அவர் கண்டுபிடிச்ச மோதிரத்தை அவருடைய மனைவி கிட்ட காட்டுறாரு. அதை பார்த்து அவருடைய மனைவி, அந்த மோதிரம் தனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுறாங்க. நிலம் பண்ணையாருடையதான், நான் கூலிக்காக 22 வருஷமா அங்க உழுதுட்டு இருக்கேன். நிலத்துல கிடைக்கிறது அவரை சேர்ந்தது, நாம எடுத்துக்கிறது அவருக்கு செய்யற துரோகம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அந்த ஏழை. கணவர் சொன்னது மனைவிக்கு திருப்தியே கொடுக்கல. பண்ணையாருக்கு எப்படி தெரியும், அவர் வந்து பார்த்தாரா? அப்படியே தெரிஞ்சு வந்தாலும் போய் சொல்லிரு அப்படின்னு சொல்லி வாதாடுறாங்க. ரெண்டு பேருக்கும் ராத்திரி முழுக்க தூக்கமே வரல. பண்ணையார் வந்து பாக்கலதான், ஆனாலும் என்னுடைய மனசாட்சி உறுத்துது. ஒருவேளை நாளைக்கு இதை தெரிஞ்சு கேட்டா போய் சொல்ல எனக்கு மனசு வராது அப்படின்னு சொல்லி அவரு சொல்லிட்டு காலையில எந்திரிச்சு பண்ணையார்கிட்ட போயி மோதிரத்தை கொடுத்து விவரத்தை சொல்றாரு. பண்ணையார் என்ன பண்றாரு, அந்த ஏழையுடைய நேர்மைய பாராட்டி அத அவருக்கே பரிசா கொடுக்கிறாரு. இந்த கதைக்கான திருக்குறள், பொய்யாமை அன்ன புகழ் இல்லை, எய்யாமை எல்லா அறமும் தரும். அதாவது பொய் சொல்லாம இருக்கிறது மாதிரி ஒரு புகழ் தரது எதுவுமே கிடையாது. அது அவன் அறியாமலேயே அவனுக்கு எல்லா புண்ணியங்களையும் தரும், எல்லா அறத்தையும் தரும் அப்படிங்கறதா இந்த திருக்குறளுக்கான பொருள். என்னைக்குமே நாம நேர்மையா இருக்கணும், எந்த விஷயத்துக்காகவும் பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கறத தான் இந்த கதையும் திருக்குறளும் நமக்கு சொல்லுது. தொடர்ந்து கதைகளையும் கதைகள் வழியே திருக்குறளையும் கேட்கலாம். இணைந்திருங்கள், இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.
1: குறைந்தபட்ச விலையாக இருந்தால் மட்டுமே விற்க முடியும்.
2: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை
3: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM சித்திரச வானம் கதைகள் வழியே திருக்குறள் நிகழ்ச்சியில நாம இணைஞ்சிருக்கோம். இப்போ ஒரு கதை. பெரியவர் ஒருத்தர் தன்னுடைய மகனுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாரு. அவனுக்கு வருவாய்க்கு ஒரு வழியையும் ஏற்படுத்திட்டு தனி குடித்தனமும் வச்சு கொடுக்கறாரு. அப்பப்ப வந்து மகனை பாத்துட்டு போவாரு அப்பா. ஒரு நாள் அப்பா வந்திருந்தாரு. ராத்திரி நேரம் அப்பாவும் மகனும் பேசிட்டு இருந்தாங்க. அப்பா, நீங்க எப்படி பணத்தை சேர்த்தீங்க? என்னோட வருமானத்தோட உங்களுடைய உதவி இருந்தும் எனக்கு ஒவ்வொரு மாசமும் பற்றாக்குறை இருந்துட்டே இருக்கு, ஏன் அப்படின்னு சொல்லி அந்த மகன் கேக்குறான். மகனே, எல்லாமே பழக்கத்தால வர்றதுதான். வாழ்க்கையில ரொம்ப கவனம் தேவை. அவசியமான செலவு எது, அவசியம் இல்லாத செலவு எது அப்படிங்கறத முதல்ல நீ தீர்மானிச்சுக்கணும். ஆடம்பரமான உடைகள், சினிமா, நாடகம், சிற்றுண்டி, விடுதிக்கு இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நான் போறத தவிர்த்திருக்க. வீட்டு வெளிச்சத்துக்கு ஒரு விளக்கே போதும் அப்படின்னா எதுக்காக மத்த விளக்கெல்லாம் எரிய விடணும்? இதை விட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்படி சேமிக்கிறத விட நீ சம்பாதிக்க கூடிய பணம் நல்ல வழியில வந்ததா இருக்கணும். அப்படின்னா உனக்கு அறமும் இன்பமும் கொடுக்கும், சேமிப்பும் உயரும் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு எந்திரிச்சிட்டாரு. உடனே மகன் என்ன பண்றான், எழுந்து போய் தேவையில்லாம எரிஞ்சிட்டு இருந்த எல்லா விளக்குகளையுமே அணைக்கிறான். அது மட்டும் இல்லாம, அப்பா நீங்க சொன்ன மாதிரி தீய வழியில நான் பணம் சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். இந்த கதைக்கான திருக்குறள், அறம் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். அதாவது சேர்த்த பொருள் ஒருத்தனுக்கு அறத்தையும் கொடுக்கும், இன்பத்தையும் கொடுக்கும் அப்படிங்கறதுதான். அதனால நாம பணம் சேர்க்கக்கூடிய வழி நேர்மையானதா இருக்கணும். அதுல எந்த ஒரு தீய வழியும் இருக்கக்கூடாது. அதே போல சேமிப்பும் நம்ம வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணுதான். செலவு அப்படிங்கறத முடிஞ்ச அளவுக்கு குறைச்சுக்கிட்டு சேமிப்ப உயர்த்தணும் அப்படின்னா நாளைக்கு நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இல்லைங்களா? அதையும் இந்த கதை எடுத்து சொல்லுது. தொடர்ந்து கதைகளையும் கதைகள் வழியே திருக்குறளையும் கேட்கலாம். இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM சித்திரசவானம் கதைகள் வழியே திருக்குறள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில இப்ப ஒரு கதையை நம்ம எல்லாரும் சேர்ந்து கேட்க போறோம். ஒரு செல்வந்தர் வீட்டுல தொண்டன் அப்படிங்கிறவன் காவலாளியா வேலை பார்த்துட்டு வந்தான். தினமும் அவன் வீட்டுக்கு திரும்பும் போது மது அருந்திட்டு வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு தான் வருவான். அதுக்கு அவனுடைய மனைவி, தினமும் இப்படி குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு வரையே, உன்னோட சம்பளம் இதுக்கே போயிருச்சுன்னா குடும்பத்தை எப்படி நடத்துறது அப்படின்னு சண்டை போடுறாங்க. அதுக்கு தொண்டன் சொல்றான், நான் வேலை செய்யற வீட்டுல சிங்கன் வீரன் அப்படின்னு சொல்லி ரெண்டு தோட்ட வேலை பாக்குறவங்க இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருமே என்கிட்ட ரொம்ப பிரியமுடையவங்க. சிங்கன் எனக்கு மதுவும் உணவும் கொடுப்பான், வீரனும் அவனுடைய உயிரையே எனக்காக தருவான் அப்படின்னு சொல்றான். சில நாட்களுக்கு அப்புறமா தொண்டனும் அவனுடைய மனைவியும் சிங்கன் வீட்டுக்கு போறாங்க. அவங்கள அன்போட வரவேற்று உபசரிச்சு விருந்து கொடுத்து அனுப்பி வைக்கிறான். அதுக்கப்புறமா வீரன் வீட்டுக்கு போறாங்க. அப்போ வீரனும் அவனுடைய மனைவியும் கொஞ்ச நேரம் அன்போட பேசிட்டு அவங்களுக்கு உணவு கொடுக்காமே அனுப்பி வச்சிடறாங்க. தொண்டனுடைய மனைவிக்கு அவங்க உணவு கொடுக்காதது வருத்தம் கொடுத்துச்சு. வீரன் உயிரையே கொடுப்பான் அப்படின்னு சொல்லி புகழ்ந்தியே அப்படின்னு ஆத்திரப்படுறாங்க மனைவி. தொண்டன் அவங்கள சமாதானப்படுத்துறான். சில மாசத்துக்கு அப்புறமா தொண்டனும் அவனுடைய மனைவியும் நல்ல நட்பு எது அப்படின்னு சொல்லி சோதிக்கலாம்னு முடிவு பண்றாங்க. தொண்டனுடைய மனைவி மட்டும் சிங்கனுடைய வீட்டுக்கு போய் கவலையோட, என்னுடைய கணவரை செல்வந்தர் வேலையிலிருந்து நீக்கிட்டாரு அப்படின்னு சொல்றா. பணக்காரன நாம் என்ன கேட்க முடியும், ஏன் விளக்குனீங்க அப்படின்னு கேக்குறக்கு நமக்கு என்ன உரிமை இருக்கு, வேற வேலை தேடிக்க சொல்லு அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்லி அனுப்பி வைக்கிறான் சிங்கன். அடுத்து வீரனுடைய வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் தன்னுடைய கணவனை வேலையிலிருந்து நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி தொண்டனுடைய மனைவி சொல்றாங்க. வீரன் ரொம்ப கவலைப்பட்டு முதலாளி கிட்டையும் அவங்க மனைவி கிட்டையும், நான் ரொம்ப பணிவோட வேண்டி அவனுக்கு வேலை மறுபடியும் கிடைக்கணும் அப்படின்னு முயற்சி எடுக்கிறேன், நீ தைரியமா போ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லி அனுப்புறான். அப்பதான் வீரனுடைய நட்புடைய உயர்வை அறிஞ்சு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க தொண்டனுடைய மனைவி. அதுக்கப்புறமா தன்னுடைய கணவர் கிட்ட வந்து, சிங்கனுடைய நட்பு உனக்கு கேடு விளைவிக்கும், ஆனா வீரனுடைய நட்பு உண்மையான நட்பு, உனக்கு ஆறுதல் சொல்லி ஆதரவு காட்டுறான், அதனால அவனுடைய நட்பை நீ கைவிடக் கூடாது, இன்னிலிருந்து நீ சிங்கனுடைய நட்பை கை விட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கண்டிப்போட சொல்லிடுறாங்க. கணவரும் நடந்ததை புரிஞ்சுக்கிட்டு சரி அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராரு. இந்த கதைக்கான திருக்குறள், மருவுக மாசற்றார் கேண்மை ஒன்றீத்தும் ஒருவுக ஒப்பிலார் நட்பு. அதாவது குற்றம் அற்றவங்களோட நாம நட்பு கொள்ளணும், உலகத்தோட ஒத்து வராதவங்க நட்பு, நம்மள மாதிரி ஒத்த பண்பு இல்லாதவங்களுடைய நட்பை எதையாவது கொடுத்தாது விட்டு விலகிடணும் அப்படிங்கறதான் இந்த திருக்குறளுக்கான பொருள். நல்ல நட்பை ஆராய்ந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கறதான் இந்த கதையும் திருக்குறளும் நமக்கு சொல்லுது. ரைட், இந்த கதையோடையும் திருக்குறளோடையும் நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல சித்திர செவ்வானம் கதைகள் வழியே திருக்குறள் நிகழ்ச்சியுடைய நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில குட்டி குட்டி கதைகள் கேட்டோம், அது மூலமா திருக்குறளையும் பொருளையும் கேட்டோம், அது ரொம்பவே மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையிலையும், இந்த கதையும் திருக்குறளும் நமக்கு ஏதாவது ஒரு வகையில பயன் தரும் அப்படிங்கிற இன்னொரு நம்பிக்கையிலையும் நிகழ்ச்சியை நிறைவு செய்யக்கூடியனா ஆர்ஜே சாரு கேசினி. மறுபடியும் நம்ம நிகழ்ச்சிய அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை மாலை 5 மணிக்கு கேட்கலாம். அன்னைக்கும் இன்னைக்கு மாதிரியே நிறைய கதைகளையும் அதற்கான திருக்குறளையும் அதனுடைய பொருளையும் கேட்கலாம். நன்றி நேயர்களே, ஸ்டேட் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இதுவரைக்கும் கேட்டீங்க சித்திரசவானம் கதைகள் வழியே திருக்குறள்.
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 தினம் காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும்.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6 மணி. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்மில் இனி கேட்கலாம் பொன்மாலை பொழுதில் திரையில் பக்தி இசை. தொடரும் பாடல் தெய்வம் திரைப்படத்திற்காக TM சவுந்தரராஜன், சீர்காழி கோவிந்தராஜன் பாடியது.

வரிசை வரிசை என அழகு காவடிகள் அழிக.

0: இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க.
1: புதுசேனா?
2: புதுசுதான்.
0: எப்படி வாங்கின?
2: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்பை டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
0: அது எப்படி?
2: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
0: தங்க விலை ஏறலாம்,
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
0: அப்ப விலை குறைஞ்சா?
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
0: ஹே சூப்பர்.
2: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
0: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்பை டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
3: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
4: பொன்மாலை பொழுது திரையில் பக்தி இசை தரும் அடுத்த பாடல் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி திரைப்படத்திற்காக வாணி ஜெயராம் பாடியது.

0: தொடரும் பாடல் சௌபாகியவதி திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடியது.
1: கங்கை அணிந்தவா

இதுவரை இடம்பெற்றது பொன்மாலை பொழுதில் திரையில் பக்தி இசை. நேர்களே, இனி நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளை பற்றிய குறிப்புகளை தெரிஞ்சுக்கலாம். இன்றிரவு 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை 2020 போட்டிகள் பற்றிய தினசரி நிலவரம் டெல்லி அஞ்சல், 7:32 ஏறும் நிகழ்ச்சியில அங்கக வேளாண்மைக்கு ஏற்ற பூச்சி விரட்டிகள், கோயம்புத்தூர் வன வரவியல் மற்றும் வனப்பெருக்கு நிறுவன விஞ்ஞானி முனைவர் ஏ கார்த்திகேயன் அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம். 9:15 மயிலிறகு, 10 மெலடி மெட்டுக்கள். நாளை புதன்கிழமை 15 ஜூலை அன்று காலை 6 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க முனைவர் ஏ சாஜிதா பேகம் அவர்கள் வழங்கும் முறை கேட்கலாம். 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைய விளம்பரதார நிகழ்ச்சி. 7:30 கொஞ்சம் கிளி, 8 ரெயின்போ வைப்ஸ் புதிய நிகழ்ச்சி. 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல், வழங்குபவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 10:02 போவோமா ஊர்கோலம், ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா ரவுண்ட் அப் புதிய நிகழ்ச்சி. 10:30 கவிதையும் கானமும் புதிய நிகழ்ச்சி. பகல் 11:30 வண்ணப்பூக்கள் இலக்கிய சோலை, இலக்கிய அறம் உரை வழங்குபவர் முனைவர் என் அமுதா தேவி அவர்கள். 12 வசந்த இல்லம் சிங்கப்பெண்ணே, தொழில் முனைவோர் சுனிதா கண்ணன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். மதியம் 1 லஞ்ச் டைம் கேம் ஷோ. 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி, சார்தாம் தேசிய நெடுஞ்சாலை திட்டம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே தென்னையில் கொப்பரை தொழில் செய்து வரும் கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் கரையாம்பாளையம் ஏ சண்முகம் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். மதியம் 3:02 கிராம போனும் 103 லிசனர்ஸ் சாய்ஸ். 3:30 NCERT தேசிய கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 4:02 பிளாஸ்ட் ஃப்ரம் த பாஸ்ட் மயக்கும் மாலை நிகழ்ச்சி. மாலை 5 சித்திர செவ்வானம், 6 பூச்செண்டு, 6:40 டீ கடை நேயர்கள் பங்குபெறும் நிகழ்ச்சி. இரவு 7:25 உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 போட்டிகள் பற்றிய தினசரி நிலவரும் டெல்லி அஞ்சல், 7:32 ஏறும் நிகழ்ச்சியில் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் இணைந்து நடத்தும் வளம் குஞ்சா அங்கக மேலாண்மை வானொலி வேளாண் பள்ளிப்பாடம் 5 அங்கக வேளாண்மைக்கு ஏற்ற மண்வளம் மற்றும் ஊட்டச்சத்து மேலாண்மை என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் மண்ணியல் பேராசிரியர் முனைவர் பி ஜானகி அவர்கள். நேரம் 6:30 இனி தொடர்வது மாநில செய்திகள் சென்னை அஞ்சல்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு ரயில்வே துறை சீர்திருத்தங்களை ஊக்குவித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நிறைவேற்றப்பட்டு வரும் ஜவுளி திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குமாறு மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி மத்திய அரசிடம் வலியுறுத்தியுள்ளார். கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் பணியிட மாறுதல் கோரி நாளை முதல் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று மாநில அரசு கூறியுள்ளது. தாவேக அரசின் முறையற்ற நிர்வாகத்தால் விவசாயிகள் பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படவில்லை என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியாவுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து முதலில் பேட் செய்து வருகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு ரயில்வே துறை சீர்திருத்தங்களை ஊக்குவித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ரயில்வே திட்டங்களுக்கு தேவையான நிலம் கையகப்படுத்தும் பணிகளை நிர்வகிக்க ரயில் பூமி என்ற பிரத்யேக இணையதளம் தொடங்கப்படும் என்று கூறினார். சரக்கு ரயில் பெட்டகங்களில் உரங்கள் கொண்டு செல்ல அனுமதிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மேலும் அனல்மின் நிலையங்களில் வெளியேற்றப்படும் நிலக்கரி சாம்பல் ரயில் சரக்கு பெட்டகங்களில் கொண்டு செல்லப்படுவதன் மூலம் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படாது என்று அவர் தெரிவித்தார். தொழில் நிறுவனங்களின் தேவைக்கு ஏற்ப சரக்கு ரயில் பெட்டிகளின் வடிவமைப்பில் மாற்றம் கொண்டுவரப்படும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். மத்திய அரசின் உதவியுடன் தமிழகத்தில் நிறைவேற்றப்பட்டு வரும் ஜவுளி திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குமாறு மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி மத்திய அரசிடம் வலியுறுத்தியுள்ளார்.

0: மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங்கை அமைச்சர் நேரில் சந்தித்து தமிழகத்தின் கோரிக்கைகள் அடங்கிய கடிதத்தை அளித்துள்ளார். ஏரோடு மாவட்டத்தில் பிரத்யேக விசைத்தறி பூங்கா, காஞ்சிபுரத்தில் பட்டு ஏற்றுமதி வர்த்தக மையம், ஆரணி கைத்தறியப்பட்டு பூங்கா இரண்டாவது கட்ட பணிகள் ஆகியவற்றுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யுமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். கைத்தறி பொருட்களுக்கு சரக்கு மற்றும் சேவை வரியிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்றும், ஜரிகைக்கு 15 விழுக்காடு மானியம் வழங்க வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஈரோடு, நாமக்கல் மற்றும் கரூர் பகுதிகளில் நவீன பொது கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைப்பதற்கு நிதி உதவி வழங்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஜவுளி ஏற்றுமதியை அதிகரிக்க அரசு மற்றும் தொழில்துறை பிரதிநிதிகள் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள நிதியுதவி வழங்குமாறும் மத்திய அரசிடம் திரு விஜய் பாலாஜி கேட்டுக் கொண்டுள்ளார். பழனி கோவிலுக்கு சொந்தமான நிலத்தை அதன் பின்புலம் தெரியாமல் தவறாக பதிவு செய்த சார் பதிவாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று மாநில பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷுடன் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பழனி விவகாரத்தில் தவறான தகவல்கள் பரப்பப்படுவதாக கூறினார். கோவில் நிலத்தை மாநில அரசு எக்காரணம் கொண்டும் யாருக்கும் விட்டுக் கொடுக்காது என்றும் திரு ரமேஷ் உறுதிபட தெரிவித்தார். பழனி கோவில் நிலம் தனியாருக்கு வழங்கப்பட்டதில் ஊழல் நடைபெற்றுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். நெல்லையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவில் நிலங்களை தனிநபர்களின் சொத்தாக மாற்ற முடியாது என உச்சநீதிமன்றம் பலமுறை தீர்ப்பளித்திருந்தது என்று குறிப்பிட்டுள்ள அவர், பழனி அடிவாரத்தில் 50 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலம் இம்மாதம் 6ஆம் தேதி தனியாருக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். தாவேக ஆட்சியில் லஞ்சம் இல்லை என முதலமைச்சர் திரு விஜய் கூறுவது ஏற்றுக்கொள்ளும் வகையில் இல்லை என்று அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் கடுமையான மின்வெட்டு நிலவுவதாக கூறியுள்ள அவர், திருவள்ளூர் உள்ளிட்ட பகுதிகளில் 7 மணி நேரத்திற்கு மேல் மின்சாரம் தடைபடுவதாகவும் கூறினார். கர்நாடக அரசு மேகதாது அணை திட்டத்தை விரைவுபடுத்தி வரும் நிலையில் காவிரி நீரை பெறுவதில் தமிழகத்திற்கான உரிமையை நிலைநாட்டுவதற்கு தாவேக அரசு உரிய அழுத்தம் கொடுக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். மேட்டூர் அணை இவ்வாண்டு June 12ஆம் தேதி திறக்கப்படாததால் டெல்டா மாவட்ட விவசாயிகள் சாகுபடி பணிகளை மேற்கொள்ள இயலாமல் தவிப்பதாக கூறினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது என்றும், பெண்களுக்கு எதிரான குற்றங்களை கட்டுப்படுத்த மாநில அரசு தவறிவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசின் நிதியுதவியில் செயல்படும் பல திட்டங்களுக்கு மாநில அரசு பெயர் மாற்றம் செய்துள்ளதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் கூறினார். தாவேக அரசின் முறையற்ற நிர்வாகத்தால் விவசாயிகள் பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படவில்லை என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரி பிரச்சினையில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி காவிரி ஆற்றில் எந்த ஒரு கட்டுமானத்தையும் மேற்கொள்ளக்கூடாது என தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதை மாநில அரசு முறையாக புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்று கூறினார். தமிழகம் உள்ளிட்ட காவிரி பாசன மாநிலங்கள் பாதிக்காத வகையில் கிடைத்துள்ள இந்த தீர்ப்பை உறுதி செய்யும் வகையில் மேகதாதுவின் குறுக்கே அணை கட்டும் கர்நாடகத்தின் முயற்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். தாவேக அரசு காவிரி நடுவர் மன்றத்தின் மூலம் தீர்வு காணப்படும் என்று கூறியிருப்பது டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு அச்சத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் நாளை முதல் இம்மாதம் 24ஆம் தேதி வரை பணியிட மாறுதலுக்கான பொது கலந்தாய்வுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கல்லூரி கல்வி இயக்ககம் அனைத்து மண்டல கல்லூரி கல்வி இணை இயக்ககங்களில் பணிபுரியும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் இவ்வாண்டு பணியிட மாறுதலுக்காக விண்ணப்பிக்கலாம் என்றும் கூறியுள்ளார். பணியிட மாறுதலுக்கான விண்ணப்பங்களை நான் டீச்சிங்

0: www.dce.transfer.in என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம் என்றும் கல்லூரி கல்வி இயக்கக ஆணையர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கடந்த திமுக ஆட்சியின் போது மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வு பணி திட்டங்களை தாவைக்க அரசும் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தமிழக வரலாற்றையும் பண்பாட்டையும் குறைத்து கூறியும் வரலாற்றை திரித்தும் கூறப்படும் வாதங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் தமிழர் தொன்மையின் தடங்களை பாதுகாக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழ் தொன்மையின் உண்மை சான்றுகளோடு வெளிப்பட்டுக் கொண்டிருக்கும் கீழடி பொருணை அகழாய்வுகளை போன்று இன்னும் மறைந்திருக்கும் பலவற்றை வெளிக்கொண்டு வந்து புதிய வரலாறு படைத்திட வேண்டும் என்றும் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களில் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
1: மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக இன்று முதல் வரும் July 16 வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். ஏனைய கிழக்கம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவக்கூடும். மேலும் July 14 முதல் 20 வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வடக்கு கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் புனரமைப்பு மற்றும் நவீன மேம்பாட்டு பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று நேரில் பார்வையிட்டார். பெரம்பலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான பணிகள் குறித்த விழிப்புணர்வு பேரணியினை ஆட்சியர் திருமதி சரண்யா அரி இன்று தொடங்கி வைத்தார். நாமக்கல் மாவட்டம் எலிச்சிப்பாளையம் பகுதிகளில் சுமார் 11 கோடி ரூபாய் மதிப்பில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திரு மதுபாலன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் பண்ணாரி அம்மன் கோவில் ஆனி அமாவாசை தினத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் இன்று நடைபெற்றன. சென்னை சிந்தாதிரைப்பேட்டையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள கிடங்கினை பார்வையிட்டு அதன் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து தேர்தல் ஆணையத்தின் செயலாளர் திரு சஞ்சீவ்குமார் பிரசாத் இன்று ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். இந்தியாவுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இங்கிலாந்து சற்று முன்வரை 38 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 190 ரன் எடுத்துள்ளது. பர்மிங்ஹாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் ஆட்ட நேர இறுதியில் விக்கெட் இழப்பின்றி 186 ரன் எடுத்துள்ளது. கலேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இலங்கை முதல் இன்னிங்ஸில் 424 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு ரயில்வே துறை சீர்திருத்தங்களை ஊக்குவித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நிறைவேற்றப்பட்டு வரும் ஜவுளி திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குமாறு மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி மத்திய அரசிடம் வலியுறுத்தியுள்ளார். கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் பணியிடம் மாறுதல் கோரி நாளை முதல் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று மாநில அரசு கூறியுள்ளது. தாவேக அரசின் முறையற்ற நிர்வாகத்தால் விவசாயிகள் பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படவில்லை என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியாவுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து முதலில் பேட் செய்து வருகிறது. இத்துடன் செய்தியறிக்கை நிறைவு.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:41. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM இனி கேட்கலாம் பொன்மாலை பொழுது.

கேட்ட பாடல் எங்கம்மா மகாராணி திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் பாடியது. இசை சங்கர் கணேஷ், பாடலாசிரியர் புலமைப்பித்தன். அடுத்ததா சென்னை மெட் சென்டர்லேருந்து வந்திருக்க வானிலை அறிக்கை தெரிஞ்சுக்கலாம். நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகும்னு சொல்லியிருக்காங்க. திருப்பூர் மாவட்டத்தினுடைய அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ். சேலம் மாவட்டத்தில் அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ். ஈரோடு மாவட்டத்தில் அதிகபட்சம் 38 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை, குறைந்தபட்சம் 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை. நீலகிரி மாவட்டத்தில் அதிகபட்சம் 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை, குறைந்தபட்சம் 16 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை. பாலக்காடு மாவட்டத்தில் அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகும்னு சொல்லியிருக்காங்க. இதுவரைக்கும் சென்னை மெட் சென்டர்லேருந்து வந்திருக்க வானிலை அறிக்கை கேட்டீங்க.

0: கேட்ட பாடல் சின்னமுள் பெரியமுள் திரைப்படத்திற்காக சங்கர் கணேஷ் இசையமைப்பில் எஸ் ஜானகி பி ஜெயச்சந்திரன் பாடியது.
1: ஆடைக்கு தள்ளுபடி, தீபாவளிக்கு தள்ளுபடி, பொங்கலுக்கு தள்ளுபடி, புது வருஷம் பொறுத்தா தள்ளுபடி, ஏன் உழுது விடுச்சா கூட தள்ளுபடின்னு சொல்லிடுவாங்க போல இருக்க. அப்ப உண்மையான விலை எதுங்க? குழப்பமா இருக்குதுல்ல. உலக மார்க்கெட்ல நிர்ணயிக்கப்படுற தங்கத்தோட விலைய யாராலே குறைச்சு தர முடியாது. ஏதோ சேதாரம் செய்கூலிங்கிற பேர்ல விலையை கூட்டி போட்டு பின்னாடி குறைக்கிறாங்க. எல்லா கடைகளையும் விட சரியாக நிர்ணயிக்கப்பட்டு எந்த விதமான தள்ளுபடியும் தர முடியாத குறைந்தபட்ச விலையாக இருந்தால் மட்டுமே பிக்சட் பிரைஸில் விற்க முடியும்.
2: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
0: 6:50 ஆயாச்சு, கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க பொன்மாலை பொழுது. அடுத்ததா நம்ம கோயம்புத்தூர் சிட்டியில இப்ப டிராபிக் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம திருச்சி ரோட்ல ராமநாதபுரம் தொடங்கி சிங்காநல்லூர் வரைக்கும் ஸ்லோ மூவிங்ல டிராபிக் இருக்கு. ஒண்டிபுதூர் தொடங்கி நீலாம்பூர் வரைக்கும் டிராபிக் இருக்கு. சத்தி ரோட்ல பாத்தீங்கன்னா கணபதி தொடங்கி சரவணம்பட்டி காலப்பட்டி பிரிவு வரைக்கும் டிராபிக் இருக்கு. அவினாசி ரோட்ல எப்பவும் போல லக்ஷ்மி மில்ஸ் தொடங்கி பீலமேடு ஹோப்ஸ் வரைக்கும் ஹெவி டிராபிக் இருக்கு. இது இல்லாம ராஜா ஸ்ட்ரீட், ஒப்னக்கார ஸ்ட்ரீட், டவுன் ஹால், ரயில்வே ஸ்டேஷன், ஆத்துப்பாலம், கரும்பு கடை, இந்த பகுதிகளில் டிராபிக் இருக்கு. போத்தனூர் டு செட்டிப்பாளையம் ரோடு, வெள்ளலூர் டு சிங்காநல்லூர் ரோடு, இடையர்பாளையம் டு குரும்பப்பாளையம் ரோடு, இந்த பகுதிகளையும் டிராபிக் இருக்கு. காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட், 100 feet ரோடு, கிராஸ்கெட் ரோடு, பூ மார்க்கெட், வடகோவை, சிவானந்தா காலனி, சாய்பாபா காலனி, மேட்டுப்பாளையம் புது பஸ் ஸ்டாண்ட், இந்த பகுதிகளையும் ஸ்லோ மூவிங்ல டிராபிக் இருக்கு. டிராபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க, சேஃபா டிரைவ் பண்ணுங்க.

0: கேட்ட பாடல் நிழல் நிஜமாகிறது திரைப்படத்திற்காக மிஸ் விஸ்வநாதன் இசை எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. பாடலாசிரியர்
1: கண்ணதாசன்.
0: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும்.

கேட்ட பாடல் தேவியின் திருமணம் திரைப்படத்திற்காக பி சுசீலா பாடியது. இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடலாசிரியர் வாலி. இது பொன்மாலை பொழுது.

0: மணி 10 நிமிடம். ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது சேலம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜி விஜயகுமார்.
1: நபார்டு வங்கியின் சார்பில் சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகேயுள்ள வெள்ளாண்டி வலசு பகுதியில் விவசாயிகளின் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை விற்பனை செய்ய இயற்கை அங்காடி அமைக்கப்பட்டுள்ளது. இயற்கை அங்காடியினை நபார்டு வங்கியின் சென்னை மண்டல பொது மேலாளர் ஹரிகிருஷ்ணராஜ் திறந்து வைத்தார்.
2: மதிப்பு கூட்டுதலுக்கு நம்ம ப்ராசஸிங் என்னென்ன வசதிகள் தேவைப்படுதோ அதை செஞ்சு கொடுக்குறோம். கடன் உதவி கொடுக்குறோம். நபார்டோட சப்சிடரின்னு சொல்லுவோம், நாப்கிசன் வச்சிருக்கோம். அதன் மூலமா இப்போ இவங்களுக்கு வந்து செக்யூரிட்டி கொடுக்கறதுக்கோ பேங்க் அணுகிறதுக்கோ நிறைய சிக்கல்கள் இருக்கும். அப்படி இருக்கிறப்போ எங்களுடைய துணை நிறுவனங்கள் மூலமா நாங்கள் வந்து நிதியுதவி கொடுக்குறப்போ அவங்க அதை முழுமையாக எடுத்து செய்கிறாங்க. அவங்களுக்கு கேட்ட நேரத்தில் பணம் கிடைக்கிது. அதை வந்து மதிப்பு கூட்டி நல்ல விலைக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுது.
1: வருவாய் உயர்ந்து வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படுவதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர்.
3: நாங்கள் வந்து முருங்கை சாகுபடி பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து காய் வந்து மார்க்கெட்டுக்கு கொடுக்கும் போது வந்து ரேட் கம்மியா போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி பொடி பண்ணி முருங்கை பொடியா கொடுக்கும் போது நமக்கு ஒரே ரேட்டு ஃபிக்ஸடா போயிட்டு இருக்கு.
1: சேலம் மாவட்டம் கொண்டலாம்பட்டியில் உள்ள இந்தியன் வங்கி சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் சார்பில் மகளிருக்கு சித்திர தையல் மற்றும் துணி ஓவிய பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. சேலம் மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தேசிய அளவிலான ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தின் இயக்குநர் பிரசாந்த் பயிற்சி முடித்த மகளிருக்கு சான்றிதழ் வழங்கினார். சணல் பைகள் தயாரிப்பு பயிற்சி பெற்றதன் வாயிலாக சொந்தமாக தொழில் தொடங்கி வருமானம் ஈட்டுவதாக கூறுகிறார் பயனாளி நஸ்ரத்.
4: என்னோட தொழில் வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கிறேன். வந்து ஒரு மாத வருமானம்னு பார்த்தீங்கன்னா 40-60,000 வரைக்கும் மாத வருமானம் சம்பாதிக்கிறேன். அண்ட் டேர்ன் ஓவர்னு பார்த்தீங்கன்னா 3 லட்சத்துக்கு மேலே பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
1: ஏற்காடு மலைப்பகுதியை சேர்ந்த செங்கலத்துப்பாடி, குண்டூர் மற்றும் தெப்பக்காடு கிராமங்களில் வசிக்கும் பழங்குடியின மக்களின் நீண்ட நாள் கனவான விமான பயணத்தை மத்திய அரசின் உதான் திட்டம் நனவாக்கியுள்ளது. யூனிட்டி ஆஃப் யூத் ஃபவுண்டேஷன் எனும் தன்னார்வ அமைப்பு ஏற்காடு

0: மலைவாழ் மக்கள் 25 பேரை சேலத்திலிருந்து பெங்களூருக்கு விமானத்தில் அழைத்து சென்றது நிகழ்ச்சியை ஏற்படுத்தும் விதமாக அமைந்திருந்தது. மலைவாழ் மக்களின் வாழ்வியலை வனப்பகுதியிலிருந்து மாநகரங்களுடன் இணைத்துள்ளதாக கூறுகிறார் நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் விஜய்.
1: நம்ம மலையிலிருந்து வானம் வரை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானத்துல அண்ணாந்து மட்டுமே பார்க்கக்கூடிய மட்டும்தான் முடியும்னு சொன்னாங்க. எங்களால அங்கெல்லாம் போக முடியுமான்னு ஒரு கேள்வி எழுப்பினாங்க. யார் சொன்னா போக முடியாது, நம்ம நினைச்சா முடியும்னு சொல்லி அவங்கள எல்லாரையும் இன்னைக்கு ஃபிளைட்ல சேலத்துல இருந்து பெங்களூர் வரையும் கூட்டு போறோம். இவங்களுக்கு ஃபிளைட் மட்டும் இல்ல, அங்க போய் தங்குற வசதியா இருக்கட்டும், அங்க பெரிய பெரிய மால்ஸ் பாக்குறதா இருக்கட்டும், அங்க இருக்க பீப்புளை விசிட் பண்றதா இருக்கட்டும், சிட்டி அதாவது ஒரு கிராமப்புறத்துல இருந்து சிட்டிக்குள்ள எப்படி அவங்க என்டர் ஆக போறாங்க, அதோட லைஃப் எப்படி கத்துக்க போறாங்க, வெளி உலகத்தை தெரிஞ்சுக்க போறாங்க, ஒரு வாய்ப்பு கிடைக்கு. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிருக்காங்க எங்களோட. இதுல மூணு கிராமங்கள் இன்னைக்கு ஒண்ணு சேர்ந்திருக்கோம். செங்கலத்தப்பாடி, குண்டூர், தெப்பக்காடு கிராமத்துல இருந்து வந்திருக்காங்க.
0: சேலம் ரயில்வே கோட்டத்திற்கு உட்பட்ட ரயில் நிலையங்கள் மற்றும் ரயில்வே தொடர்பான பணிகளில் சிறப்பாக திறமையை வெளிப்படுத்தியவர்களுக்கு ரயில் சேவா புரஸ்கார் விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. வணிக பிரிவு, மின்னியல் மற்றும் பராமரிப்பு பிரிவுகளைச் சேர்ந்தவர்களுக்கான விருதுகளை சேலம் ரயில்வே கோட்ட மேலாளர் பன்னாலால் வழங்கினார். இதில் கடந்த 2025 ஆண்டு ஒடிசா மாநில பயணத்தின் போது தீவிர போக்குவரத்து மிகுந்த வழித்தடத்தில் பழுதடைந்த ரயில் இன்ஜினை அங்கேயே தங்கியிருந்து பழுதை சரி செய்த இளநிலை பொறியாளர் அர்ஜுன், சவால் நிறைந்த பகுதியில் 670 மீட்டர் தூரத்தில் ரயில் நடைமேடையை உருவாக்கிய முதுநிலை பொறியாளர் சிவப்பிரியா, மங்களூர் முதல் ஈரோடு வரை கடந்த 33 வருடங்களாக சிறப்பாக பணியாற்றி வரும் தூய்மை பணியாளர் சாவித்ரி உள்ளிட்ட 27 சாதனையாளர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. சேலம் கண்ணங்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த ராஜா ஸ்தபதி கடந்த 51 ஆண்டுகளுக்கு மேலாக உலோகங்களால் ஆன கடவுள் சிலைகளை இயந்திரங்கள் இன்றி கை வேலைப்பாடுகளால் உருவாக்கி வருகிறார். இவரது சிற்பக்கலை திறனுக்கு பெருமை சேர்க்கும் விதமாகவும் சிற்பக்கலையை அங்கீகரிக்கும் விதமாகவும் மத்திய அரசு ராஜா ஸ்தபதிக்கு பத்மஸ்ரீ விருதினை வழங்கியுள்ளது. சேலம் மாவட்டத்தின் கடைக்கோடி கிராமமான கண்ணங்குறிச்சியைச் சேர்ந்த சிற்பி ராஜா ஸ்தபதிக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பத்மஸ்ரீ விருதினை வழங்கினார்.
2: இந்த பத்மஸ்ரீ விருதானது சாதாரண ஒரு கிராமத்தில் சாமானியனாக பிறந்த என்னுடைய சிறப்பு அம்சங்களை கண்டறிஞ்சு மத்திய அரசாங்கம் இதற்கு இந்தியாவினுடைய உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவப்படுத்தியிருப்பது மத்திய அரசுக்கும் நமது தேசத்தினுடைய பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களுக்கு தேர்வு குழுவுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கேன்.
3: இதுவரை நீங்கள் கேட்டது சேலம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜி விஜயகுமார். சில நொடிகளில் இடம்பெறுவது தமிழ் செய்தி அறிக்கை.
4: ஆகாஷவாணி சுப்பிரமணியன். தலைப்புச் செய்திகள். மேற்காசிய சூழலில் ஏற்பட்டு வரும் மாற்றங்களை இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருவதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இளைஞர்களின் செயல்திறனை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை இந்தியா ஆக்கப்பூர்வமாக செயல்படுத்தி வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். நாட்டில் நடப்பு நிதியாண்டில் 773,000 கோடி ரூபாய் நேரடி வரி வசூலிக்கப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. ஹரியானா, ஆந்திரப்பிரதேச மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை தேர்தல் ஆணையம் மேலும் 10 நாட்களுக்கு நீட்டித்துள்ளது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் ஆட்ட நேர இறுதியில் விக்கெட் இழப்பின்றி 186 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். மேற்காசிய போர்ச்சூழலில் நிலவி வரும் மாற்றங்களை இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருவதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், ஒட்டுமொத்த உலகின் பொருளாதார மற்றும் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் சரக்கு கப்பல் போக்குவரத்து பாதுகாப்பாகவும் எவ்வித தடையும் இன்றி நடைபெற வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ளதாக தெரிவித்தார். புதுதில்லியில் உள்ள ஈரான் நாட்டின் துணை தூதர் திரு முகமது ஜாவித் உசைனி வரவழைக்கப்பட்டு ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் எண்ணெய் கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒரு இந்திய மாலுமி உயிரிழந்ததற்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டதாக கூறினார். இந்த சம்பவத்தில் பல இந்திய மாலுமிகள் உட்பட உக்ரைன் உள்ளிட்ட நாடுகளின் மாலுமிகளும் காயமடைந்ததாக அவர் தெரிவித்தார். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் தடையற்ற கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்யும் வகையில் உடனடியாக சமரச பேச்சுவார்த்தைகளை நடத்தி தீர்வு காண வேண்டும் என இந்தியாவின்

0: சார்பில் ஈரான் துணை தூதரிடம் வலியுறுத்தப்பட்டதாகவும் அவர் கூறினார். ஐக்கிய அரபு எமிரேட் சார்பில் தெரிவிக்கப்பட்ட கண்டனத்தையும் ஈரான் துணை தூதரிடம் இந்தியா வலியுறுத்தியதாக திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் தெரிவித்தார். இந்தியா பிரிட்டன் இடையிலான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் இந்தியாவின் வர்த்தக பயணத்தில் ஒரு முக்கிய மைல்கல் என வர்த்தகத்துறை செயலர் திரு ராஜீஷ் அகர்வால் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த ஒப்பந்தம் இரண்டு பெரிய நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால பொருளாதார ஒத்துழைப்புக்கு வழிவகுத்துள்ளதாக குறிப்பிட்டார். நாளை முதல் செயல்பாட்டுக்கு வரும் இந்த ஒப்பந்தம் இருதரப்பு வர்த்தகம் முதலீடுகளில் ஒரு புதிய தொடக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் கூறினார். இந்தியாவின் ஒட்டுமொத்த வர்த்தக நடவடிக்கைகளுக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் இது அமைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். வர்த்தகத்துக்கான பல வரிகள் கணிசமாக குறைக்கப்பட்டுள்ளதாகவும் ஒரு சில வர்த்தக நடவடிக்கைகளுக்கு முற்றிலுமாக வரி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறினார். இந்தியாவின் பால் வளம் வேளாண்மை போன்ற வர்த்தகத்திற்கும் இந்திய பொருட்கள் மற்றும் சேவைகள் பிரிட்டனுக்கு செல்ல வழி ஏற்படுத்தி தந்துள்ளதாகவும் அவர் கூறினார். மின்னணு வர்த்தகம் அரசு கொள்முதல் புதுமை திட்டங்கள் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் தொழிலாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் ஒத்துழைப்பு விரிவுபடுத்தப்படும் என்றும் திரு ராஜேஷ் அகர்வால் தெரிவித்தார். இளைஞர்களின் செயல்திறனை மேம்படுத்துவதில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் ஆக்கப்பூர்வமான பலன்களை அளிக்கும் என மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தில் பிரிக்ஸ் நாடுகளின் தொழிற்சங்கங்கள் மாநாட்டில் பேசிய அவர், இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தொழிலாளர்களுக்கான சமூக பாதுகாப்பு திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்தார். இளைஞர்களின் ஆக்கத்திறனை மேம்படுத்தும் வகையில் ஸ்கில் இந்தியா இயக்கம் தொடங்கப்பட்டு சிறப்பாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். இது மட்டுமன்றி ரோபோட்டிக்ஸ் உள்ளிட்ட தொழில்நுட்பங்களிலும் இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு அவர்களுக்கான வேலைவாய்ப்புகள் உருவாக்கி தரப்படுவதாகவும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். மேற்குவங்க மாநிலத்தில் வானிலை மற்றும் மண் சார்ந்த வேளாண் மேம்பாட்டுக்கான செயல் திட்டம் தயாரிக்கப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மேற்குவங்க மாநில தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், மாநிலத்தில் உள்ள வேளாண் பல்கலைக்கழகங்கள் வேளாண் ஆராய்ச்சி மையங்களுடன் இணைந்து மாநில அரசு இத்திட்டத்தை செயல்படுத்தும் என குறிப்பிட்டார். உருளைக்கிழங்கு மற்றும் சணல் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிலையங்கள் மால்டா உள்ளிட்ட நான்கு இடங்களில் ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். விவசாயிகளுக்கு மின்னணு அடையாள அட்டைகள் வழங்க மாநில அரசு மேற்கொண்டுள்ள திட்டத்தை தாம் வரவேற்பதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாட்டில் நடப்பு நிதியாண்டில் 773,000 கோடி ரூபாய் நேரடி வரி வசூலிக்கப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் இருந்ததை விட 16.11% கூடுதல் என்றும் கூறப்பட்டுள்ளது. கார்ப்பரேட் வரி மூலம் 335,000 கோடி ரூபாயும் இதர வரிகள் மூலம் 411,000 கோடி ரூபாயும் பெறப்பட்டுள்ளது. 122,000 கோடி ரூபாய்க்கு மேல் கூடுதலாக செலுத்தப்பட்ட வரிகள் திரும்ப வழங்கப்பட்டுள்ளதாகவும் வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. ஹரியானா மற்றும் ஆந்திரப்பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை தேர்தல் ஆணையம் மேலும் 10 நாட்களுக்கு நீட்டித்துள்ளது. இது தொடர்பாக ஆணையம் வெளியிட்டுள்ள புதிய அட்டவணையில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் இம்மாதம் 24 தேதி வரை நேரடியாக வீடுகளுக்கு சென்று விவரங்களை சரிபார்ப்பார்கள் என கூறப்பட்டுள்ளது. வரைவு வாக்காளர் பட்டியல் இம்மாதம் 31 தேதி வெளியிடப்படும் என்றும் இறுதி வாக்காளர் பட்டியல் அக்டோபர் மாதம் 3 தேதி வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பான கோரிக்கைகளை உரிய படிவத்தில் இம்மாதம் 31 தேதி முதல் ஆகஸ்ட் 30 தேதி வரை அளிக்கலாம் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. சேலத்தில் மக்கள் பயன்பெறும் வகையில் ஆதார் சேவை மையம் திறக்கப்பட்டுள்ளது. இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் கீழ் இந்த மையம் வாரத்தின் 7 நாட்களும் செயல்படும். சேலத்தில் திறக்கப்பட்டுள்ள ஆதார் சேவை மையத்தின் மூலம் ஒரே நேரத்தில்

0: எட்டு பேர் தங்களுடைய ஆதார் விவரங்களை புதுப்பித்துக் கொள்ள முடியும் என அதன் மேலாளர் திரு மாதவன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: இது டைரக்டா ஆதார் மூலமே நடத்தப்படக்கூடிய ஒரு சேவையுமையும். இதுல பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 400 பேரை நம்ம சர்வீஸ் கொடுக்க முடியும். 400 பேருக்கு மேலேயே நம்ம சர்வீஸ் கொடுக்க முடியும். இந்த சர்வீஸ் கொடுக்கறதுக்காக பாத்தீங்கன்னா இங்க 8 ஆபரேட்டர்ஸ் இருப்பாங்க. ஒரே நேரத்துல 8 பயனாளிகளுக்கு நம்ம இங்க சர்வீஸ் கொடுக்குற அளவுக்கு ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுல ஸ்பெஷலா நமக்கு யூஐடிஐ மேனேஜர் டைரக்டா அங்கிருந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அவர் வந்து நமக்கு கிரீவன்சஸ் எல்லாம் அவர் எடுத்து கொடுப்பாரு.
0: நாட்டிலேயே முதல் முறையாக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் கர்நாடகாவில் அமைக்கப்படும் என அம்மாநில முதலமைச்சர் திரு

0: செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பான ஆராய்ச்சியை மேம்படுத்த அதற்கான முனையம் அமைக்கப்படும் என தெரிவித்தார். இந்தியா மாலத்தீவு இடையிலான இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டை அதிகரிப்பதற்கான இருதரப்பு தாராள வர்த்தக ஒப்பந்தத்துக்கான முதல் சுற்று பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக நடைபெற்றுள்ளதாக வர்த்தக தொழில்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. காணொலி வாயிலாக இதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றதாகவும் கூறப்பட்டுள்ளது. மாலத்தீவின் முக்கிய வர்த்தக நாடாக இந்தியா விளங்குகிறது என்றும் கடந்த நிதியாண்டில் 771 மில்லியன் டாலர் அளவுக்கு இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகம் நடைபெற்றதாகவும் கூறப்பட்டுள்ளது. தில்லியில் வரும் 27ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் போட்டிக்கான லட்சினை இன்று வெளியிடப்பட்டது. புதுதில்லியில் நடைபெற்ற விழாவில் இதனை வெளியிட்டு பேசிய தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா, விளையாட்டு வடிவமைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். விளையாட்டுச் செய்திகள். 19 வயதுக்குட்பட்டோருக்கான இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் ஆட்டநேர இறுதியில் விக்கெட் இழப்பின்றி 186 ரன் எடுத்துள்ளது. கலையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இலங்கை முதல் இன்னிங்ஸில் 424 ரன் எடுத்துள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 259 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பர்மிங்ஹாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இங்கிலாந்து 47.5 ஓவரில் 158 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசிய சூழலில் ஏற்பட்டு வரும் மாற்றங்களை இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருவதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இளைஞர்களின் செயல்திறனை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை இந்தியா ஆக்கப்பூர்வமாக செயல்படுத்தி வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். நாட்டில் நடப்பு நிதியாண்டில் 773,000 கோடி ரூபாய் நேரடி வரி வசூலிக்கப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. ஹரியானா, ஆந்திரப்பிரதேச மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை தேர்தல் ஆணையம் மேலும் 10 நாட்களுக்கு நீட்டித்துள்ளது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் ஆட்டநேர இறுதியில் விக்கெட் இழப்பின்றி 186 ரன் எடுத்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் உழவர்களுக்கான அறிவிப்புகள். முதலில் ஈரோடு மாவட்ட மஞ்சள் சாகுபடியாளர்களே, ஈரோடு மாவட்ட ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மற்றும் கூட்டுறவு விற்பனை சங்கங்களில் இன்றைய மஞ்சள் விலை விவரம் தெரிந்து கொள்ளலாம். மஞ்சள் விலையானது ஒரு குவிண்டாலுக்கானது. பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் தனிவிரலி அதிகபட்சமாக 17,696 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 15,369 ரூபாய்க்கும் விலை தேர்ந்துள்ளது. தனிக்கிழங்கு அதிகபட்சம் 15,919 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 13,119 ரூபாய்க்கும் விலை தேர்ந்துள்ளது. ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் தனிவிரலி அதிகபட்சமாக 17,777 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 13,059 ரூபாய்க்கும் விலை தேர்ந்துள்ளது. தனிக்கிழங்கு அதிகபட்சமாக 15,969 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 12,139 ரூபாய்க்கும் விலை தேர்ந்துள்ளது. கோபிச்செட்டிபாளையம் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் மஞ்சள் தனிவிரலி அதிகபட்சமாக 16,670 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 15,000 ரூபாய்க்கும் விற்பனையானது. மஞ்சள் தனிக்கிழங்கு அதிகபட்சமாக 16,002 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 15,000 விற்பனையானது. ஈரோடு கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் மஞ்சள் தனிவிரலி அதிகபட்சமாக 17,999 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 14,399 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. மஞ்சள் தனிக்கிழங்கு அதிகபட்சமாக 16,269 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 12,725 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. எனவே மஞ்சள் வைத்திருக்கும் விவசாயிகள் மஞ்சள் விலை விற்பனை ஆராய்ந்தறிந்து நல்ல விலைக்கு விற்பனை செய்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். திருப்பூர் பழைய பேருந்து நிலையத்தின் எதிரில் உள்ள கால்நடை மருத்துவமனை வளாகத்தில் அமைந்துள்ள கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் வரும் 16/7/2026 அன்று காலை 10 மணி அளவில் நாட்டுக்கோழி வளர்ப்பு என்ற தலைப்பில் பயிற்சி நடைபெற உள்ளது. விருப்பமுள்ள விவசாயிகள் அனைவரும் இதில் கலந்து கொண்டு தங்களுக்குண்டான நாட்டுக்கோழி வளர்ப்பு சம்பந்தமான சந்தேகங்களுக்கு தெளிவு பெறலாம். மேலும் விவரங்களுக்கு அணுக வேண்டிய தொலைபேசி எண் 0421224852 என்ற தொலைபேசி எண்ணில் அலுவலக நாட்களில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை தொடர்பு கொள்ளுமாறு பேராசிரியர் மற்றும் தலைவர் கேட்டுக்கொள்கின்றார். தமிழ்நாடு

0: வேளாண்மை பல்கலைக்கழகம் பட்டயப்படிப்பு மாணவர் சேர்க்கை 2026-27 கல்வியாண்டிற்கான அறிவிப்பு. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வேளாண்மை, தோட்டக்கலை மற்றும் வேளாண்மை பொறியியல் ஆகிய பிரிவுகளில் பட்டய படிப்புகள் பயிற்றுவிக்கப்படுகின்றன. இவற்றில் அரசு கல்லூரிகளில் 600 இடங்களும் மற்றும் தனியார் இணைப்பு கல்லூரிகளில் 640 இடங்களும் நிரப்பப்பட உள்ளன. இந்த பட்டய படிப்புகளின் சேர்க்கைக்கான நேரடி கலந்தாய்வு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழா அரங்கில் நடைபெற்று வருகின்றது. இதில் இதுவரை கலந்து கொள்ளாத மாணவர்கள் நாளை 15-7-26 தேதி என்றும் கலந்து கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு 9488-635077 மற்றொரு எண் 9486-425076 என்ற அலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு விவரங்களை அறிந்து கொள்ளலாம். உழவர் பெருமக்களே, ஒரு நாள் மூலிகை நலப்பொருட்கள் அதாவது அழகு சாதன பொருட்கள் தயாரிக்கும் பயிற்சி மேட்டுப்பாளையம் வேளாண் காடுகள் வணிக மேம்பாட்டு காப்பகம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் மேட்டுப்பாளையத்தில் மூலிகை இயற்கை அழகு சாதன பொருட்கள் தயாரித்தல் பற்றிய ஒரு நாள் பயிற்சி வரும் 22-7-2026 தேதி என்று நடைபெற உள்ளது. இப்பயிற்சியில் சார்கோல் குளிர் அழுத்த முறை சோப்பு, சங்குப்பூ ஈரப்பதமளிக்கும் முகஜெல், ஓட்மில் ஷாம்பு, லிப் பாம், மூலிகை டீ, டேன் முகப்பேக் உள்ளிட்ட இயற்கை அழகு சாதன பொருட்கள் தயாரித்தல், ஆயுஷ் சான்றிதழ் மற்றும் காஸ்மெட்டிக் சான்றிதழ் பெறும் வழிகள், பிராண்டிங், பேக்கேஜிங் மற்றும் லேபிளிங் முறைகள், இ காமர்ஸ் மற்றும் நேரடி சந்தை குறித்த பயிற்சி அளிக்கப்படுகிறது. இதற்கு பயிற்சி கட்டணம் உண்டு. இடம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் மேட்டுப்பாளையம். இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டோம்.
1: நேரம் 7:29. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 போட்டிகள் பற்றிய தினசரி நிலவரம். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
2: Hello, I'm Conor O'Grady at the BBC Sports Centre with the latest World Cup news. Spain take on France in Dallas in the first semi-final on Tuesday. France are the favourites, but Spanish football expert Guillaume Balaguer is expecting a great game.
3: We know France are in theory superior. I think Spain is a better side, as in more cohesive, more layers and more possibilities of doing things with the ball. But they have the best attack, we've got the best defence. But in terms of what people expect, it's a good show.
2: Well, Spain have only conceded once so far at the tournament. France have scored 16 goals in their 6 matches. The French football journalist Julien Laurent says the 2018 champions have some special attacking players.
4: It's a gift from the gods of football that Olise just arrived like that for Deschamps on the plate. But Deschamps also took the shackles away. He's a more defensive man in coach than anything else. And yet, when you've got all this abundance of talent, you have to let them play and you have to say, okay, well, with you guys, I have to play more attacking.
2: Elsewhere, England will make a late decision on the fitness of midfielder Declan Rice ahead of their semi-final against Argentina on Wednesday. Rice is continuing his recovery from his sickness, but he only managed to play the first half of their quarter-final win over Norway. Well, elsewhere, the England goalkeeper Jordan Pickford says he's excited to be facing Lionel Messi for the first time, but he's warned against the focus being entirely on Argentina's number 10.
5: Everyone will talk about Messi because he's one of the goals of the game, but you can't look past the ability and the talent we've got in squad going forward defensively, togetherness. We've got it all there and that's what we need to put on show on Wednesday. But we also can't just talk about Messi. They're a good side and they're reigning champions.
2: And for more World Cup news from the BBC, go to bbc.com/football.
6: World Football Update from the BBC.
0: நேரம் 7:32.
7: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

0: இன்றைய நிகழ்ச்சியில் அங்கக வேளாண்மைக்கு ஏற்ற பூச்சி விரட்டிகள் குறித்து கோயமுத்தூர் வனமரபியல் மற்றும் மரப்பெருக்கு நிறுவனத்தின் வன பாதுகாப்பு துறையின் தலைவர் மற்றும் விஞ்ஞானி முனைவர் ஏ. கார்த்திகேயன் அவர்கள் கூறும் தகவல்கள் கேட்கலாம்.
1: முனைவர் ஏ. கார்த்திகேயன், இவர் கோயமுத்தூர் வனமரபியல் மற்றும் மரப்பெருக்கு நிறுவனத்தில் வன பாதுகாப்பு துறையின் தலைவராகவும் விஞ்ஞானியாகவும் பணியாற்றி வருகிறார். தாவரவியலில் முனைவர் பட்டம் பெற்றவர். வன நோயியல் மற்றும் உயிர் உரங்களில் 26 வருட ஆராய்ச்சி அனுபவம் பெற்றவர். சிம்லாவில் உள்ள இமாலயன் வன ஆராய்ச்சி நிறுவனத்தில் பணியாற்றியுள்ளார். மரங்களில் ஏற்படும் பல நோய்களுக்கு ஆராய்ச்சி மூலம் தீர்வு கண்டுள்ளார். சிறந்த ஆராய்ச்சியாளருக்கான தமிழக அரசின் சுற்றுச்சூழல் விருது பெற்றவர். 4 புத்தகங்கள், 29 ஆராய்ச்சி கட்டுரைகள், சர்வதேச அளவில் 30 ஆராய்ச்சி கட்டுரைகள் மற்றும் தேசிய அளவில் 60 ஆராய்ச்சி கட்டுரைகள் பதிப்பித்துள்ளார். பல நாடுகளில் நடைபெற்ற கருத்தரங்குகளில் பங்கேற்று ஆராய்ச்சி கட்டுரைகள் சமர்ப்பித்துள்ளார். பல ஆராய்ச்சி மாணவர்களையும் இவர் உருவாக்கியுள்ளார்.
2: அன்பார்ந்த விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம இந்த அங்கக வேளாண்மை பற்றி பேச போறோம். அங்கக வேளாண்மைங்கிறது ஆர்கானிக் ஃபார்மிங். இந்த அங்கக வேளாண்மையில நம்ம எப்படி ஒரு பூச்சி விரட்டிகளை எல்லாம் நம்ம தயாரிக்கிறது, இந்த பூச்சிகளை எல்லாம் நம்ம பூச்சி விரட்டிகள் மூலமாக எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத நம்ம இப்போ இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து இந்த பூச்சிகளை நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு ஒன்று ரசாயன பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துவோம், அல்லது உயிர் கட்டுப்பாடு முறையினால் இந்த உயிர்கொல்லி பூஞ்சைகள் இருக்கிறது, பூஞ்சைகள் அப்புறம் நுண்ணுயிர்களை மாதிரி பாக்டீரியாக்கள் இவைகளை நம்ம பயன்படுத்துவோம். அதுபோக நம்ம இந்த பூச்சி விரட்டிகளை நம்மளோட சுற்று வட்டாரத்தில் உள்ள சில தாவரங்களும் இருக்குது, அதை வச்சே நம்ம இந்த பூச்சிகளை நம்ம விரட்ட முடியும். இதில் வந்து முக்கியமாக பார்க்கறதுக்கு முன்னாடி சில பொதுவான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நம்ம எடுத்துக்கிட்டாலே இந்த பூச்சிகள்லாம் வராமல் இருக்கும். அதில் முக்கியமாக என்னென்னாக்கா, இந்த எறும்புகள் நடமாட்டத்தை நம்ம தவிர்க்க வேண்டும். எறும்புகள் நடமாட்டம் இருந்ததுனாக்கா அங்கே வந்து அந்த எறும்புகள்னால சில பூச்சிகள் வந்து வர ஆரம்பிக்கும். ஏன்னாக்கா சில பூச்சிகள் வந்து இந்த சக்கரத்தன்மை போன்ற சில பொருள்களே வெளிவிடும், அதனால் இந்த எறும்புகள் எல்லாம் வர ஆரம்பிக்கும். அந்த எறும்புகள் வந்து இந்த பூச்சிகளை எடுத்துகிட்டு போய் இன்னொரு பக்கம் வைக்கும். அப்போ மறுபடியும் அப்படியே மாறி மாறி மாறி இந்த எறும்புகள் கொண்டு போகும்போது பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்கும். அதனால் எறும்புகள் வந்து நம்முடைய தோட்டத்தில் இருக்கிறதுக்கு வந்து குறைக்க வேண்டும். இன்னொன்று வந்து இந்த கரையான் புற்றுகள் இருந்ததுனாக்கா அதை முற்றிலுமாக அழிக்க வேணும். கரையான் புற்றுகள் இருந்தாக்கா எப்படிப்பட்ட ஒரு மரமாக இருந்தாலும் இது வந்து அதோட வேரில் போய் உட்காந்துட்டு அந்த மரங்களை அழிவு பாதைக்கு கொண்டு போகும். இன்னொன்று வந்து தேவையில்லாத அந்த புல் பூண்டுகளெல்லாம் நம்ம களையணும், அப்பப்போ களைஞ்சிடணும். இந்த புல் பூண்டுகள் இருந்தனாக்கா அதில் வந்து சில பூச்சிகள் வந்து முட்டையிடும், முட்டைகள் வந்து புழுக்களாக மாறும். அந்த புழுக்கள் வந்து ஒரு பெரிய பூச்சி தாக்குதலை பக்கத்தில் இருக்கிற மரங்களுக்கு ஏற்படுத்தும். அதனால் இந்த புல் பூண்டுகளையும் களைய வேணும். இன்னொன்று வந்து இந்த பொறி வண்டுகள் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த வண்டுகள் வந்து இயற்கை முறையிலே அந்த தீமை ஏற்படுத்தக்கூடிய பூச்சிகளை அது வந்து பிடிச்சி சாப்பிட்ரும். இந்த பொறி வளர்ந்தால் நமக்கு இந்த வேளாண் விரிவாக்க மையங்களில் கிடைக்கும். இயற்கையிலேயே அந்த நம்முடைய தோட்டங்களை நீங்கள் பார்க்கலாம். ஒரு சிவப்பு நிறத்தில் கரும்புலிகளோட பொறி வண்டுகள்லாம் இருக்கும். இவைகளையும் நம்ம வந்து எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஏதாவது பூச்சிகள் இருந்தானாக்கா அது தொந்தரவு பண்ணக்கூடாது. அது வந்து நம்ம

எந்த விதமான தீமையும் செய்யாத பூச்சிகள், நன்மை பயக்கும் பூச்சிகள். அந்த பூச்சிகள் வந்து இந்த தீமை செய்யக்கூடிய பூச்சிகளை பிடித்து சாப்பிட்றோம். அதனால் இந்த மாதிரி பொறி வண்டுகளில் பார்த்தா கூட நம்ம அதை தொந்தரவு பண்ணாமல் இருந்தாலே பெருமளவுக்கு இந்த தீமை செய்யக்கூடிய பூச்சிகளை இதை அழிச்சிடும். இது போக நம்ம இந்த பூச்சி வெரைட்டிகளை எப்படி நம்ம தயாரிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதில் முக்கியமாக வந்து நம்ம தாவர முறையில் பூச்சி வெரைட்டிகளை பொட்டானிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் நம்ம வந்து இந்த பூச்சி வெரைட்டிகளையெல்லாம் நம்ம தயாரிக்கலாம். அதில் முக்கியமாக வந்து வேம்பு, வேப்ப மரம். வேம்பு வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு பூச்சி வெரைட்டி. இந்த வேம்பு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வேப்ப மரத்துலேயே பெருசாக பூச்சி மரம் இருக்காது. அதனுடைய தன்மை அந்த மாதிரி, அந்த வேம்பை வந்து ஏதோ அது பூச்சியும் நீங்கள் கடித்தோ அல்லது பெருசாக அது பாதிக்கிறத பார்த்துருக்க முடியாது. ஏன்னாக்கா அது வேம்பு ஒரு மிகச்சிறந்த மரம், அது நல்ல ஒரு ஆக்சிஜனை கொடுக்கக்கூடிய மரம். அது தமிழ்நாட்டில் வந்து இருக்கிறது நமக்கு பெரிய ஒரு வரம் தான், அதிக அளவில் தமிழ்நாட்டில் இருக்கும். அந்த மரங்களை வந்து பூச்சிகளும் தாக்காது. இதை எப்படி அந்த பூச்சி வரட்டியை அந்த வேம்பு மூலமாக தயாரிக்க அப்படின்னாக்கா, இந்த வேம்பு விதை கரைசல், வேம்பில் அந்த கர்னல்ங்கிற ஒரு பகுதி இருக்கும், அது வந்து விதையோட மேற்பரப்பு. அதை வந்து ஒர 5% எடுத்துட்டு அரைச்சி நீரில் கரைச்சிடணும். அப்புறம் நீரில் கரைச்சிட்டு அந்த நீரை வந்து இந்த பூச்சிகள் மேலே தெளிக்கணும். தெளிக்கும் பொழுது இந்த பூச்சிகள் வந்து இறந்து போயிடும். பொதுவாக வந்து நம்ம ஒரு கான்செப்ட் எப்படின்னாக்கா, அதோட குறிக்கோள் அப்படின்னாக்கா, என்றைக்குமே பூச்சிகள் வந்து மென்மையான தன்மை உள்ளவை, அந்த மேலே ஒரு அடர்த்தியான ஒரு பொருள் பட்டாலே அந்த பூச்சி வந்து இறந்து போயிடும். இதுதான் அதனுடைய கான்செப்ட். அல்லது நம்ம இந்த வேம்பு கரைசலை நம்ம பயன்படுத்த முடியல, எனக்கு டைம் இல்லை அப்படின்னா கூட, வேம்புகள் வந்து மருந்துகள் இருக்குது. இந்த நிம்பிசிடின், நீமசால், மேர்கோசால் அப்படின்னு சொல்லிட்டு சில மருந்துகள்லாம் இருக்குது. அது நம்முடைய வேளாண் விரிவாக்க மையத்திலும் கிடைக்கும், அல்லது வேளாண் விற்பனை அங்காடிகள் கடைகளும் கிடைக்கும். சில கம்பெனிகளும் அதை விற்பனை செய்கிறாங்க, அங்கேயும் இந்த மாதிரி வேம்பு கலந்த பூச்சி வெரைட்டிகள்லாம் கிடைக்கும். இதைகளை வந்து நம்ம அது தேவையான அளவு நீரில் கலந்து அந்த பூச்சிகள் மேலே பயன்படுத்தினாலும் கட்டுப்படும். இது போக வேம்பு தவிர புகையிலை, புகையிலை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த பூச்சி வெரைட்டி. மலை பிரதேசத்தில் புகையிலை வந்து அட்டை பூச்சிகளை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு பயன்படுத்துவாங்க, ஏன்னாக்கா அதோடைய வீரியம் அந்த மாதிரி இருக்கும். இந்த புகையிலையும் பூச்சி வரட்டையும் பயன்படுத்தலாம். இந்த புகையிலையை வந்து எடுத்துட்டு அதை வந்து வேம்பு கலந்த சோப்பு அதையும் நம்ம சேர்த்து பூச்சி வரட்டையாக பயன்படுத்தலாம். எப்படி பயன்படுத்தலாம்? புகையிலையை வந்து ஒரு 3.5 kg எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 1 மணி நேரம் நீரில் கொதிக்க வைங்க. அதுக்கப்புறம் ஒரு 500 g வேம்பு கலந்த சோப்பில் நம்ம அந்த கதர் கடையிலெல்லாம் கிடைக்கிறோம், கதர் பாருன்னு சொல்லுவாங்க இல்லையா, வேம்பு கலந்த சோப்பு, அதையை வந்து கரைச்சி அதுக்கு ஸ்டாக் வச்சுக்கோங்க, சேர்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் அதையை வந்து பூச்சிகளை கட்டுப்படுத்துறக்கு அது மேலே தெளித்தாலே பூச்சிகள் வந்து கட்டுப்படும், மேற்கொண்டு பூச்சிகளும் வராது. ஏன்னாக்கா அதோடைய வீரியம் அந்த மாதிரி இருக்கிறனால மேற்கொண்டு பூச்சிகளும் அந்த நம்ம எந்த செடி மேலே பயன்படுத்துகிறோமோ அந்த செடியில் வராது. அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாய் கரைசல், மிளகாய் கரைசலையும் புகையிலையோடு நம்ம பயன்படுத்தலாம். புகையிலை, அப்புறம் மிளகாய் பவுடர், அப்புறம் மணல். மறுபடியும் சொல்கிறேன், புகையிலை, மிளகாய் பவுடர், அப்புறம் மணல், இவற்றை வந்து 4, 3, 5 இந்த விதத்தில் கலந்துக்கணும். இந்த விதத்தில் கலந்துட்டாக்கா அதுலேயும் பூச்சிகள் வரட்டாக பயன்படுத்தலாம். ஏன்னாக்கா இதோடைய அடர்த்தி அதிகமாக இருக்கிறதுனால மேற்கொண்டு அந்த பூச்சிகள் வந்தாலும் இது பட்ட உடனே அந்த பூச்சிகள் வந்து இறந்து போயிடும். இது ஒரு சிறந்த ஒரு பூச்சி வெரைட்டி. அப்புறம் இன்னொன்று பார்த்தாக்கா பூண்டு கரைசல். இந்த பூண்டு கரைசல் எப்படி பயன்படுத்துறது? இதை வந்து ஒரு 100 g பூண்டை எடுத்துக்கோங்க. அதில் வந்து மண்ணெண்ணெய் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து ஒரு 50 ml மண்ணெண்ணெய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் சொன்ன மாதிரி அந்த நீம் கலந்த, வேம்பு கலந்த கதர் பார் அல்லது சோப்பு அந்த கரைசலையும் கலந்துக்கணும். இதை கலந்துட்டு இந்த கரைசலை வந்து பூச்சிகள் மேலே தெளிச்சோம்னா இந்த பூச்சிகள் வந்து இறந்து போயிடும், அல்லது மேற்கொண்டு அது வராது.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இரவு 7:30 ஒலிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
1: 9940093835
0: அல்லது

0: 8 2 2 0 4 6 9 5 9
1: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது DEE@TNAU.AC.IN என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
0: பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 1 0 6 6 3 1 8 5 2 8 8 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான யூடிஆர் எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
1: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: அங்கக வேளாண்மைக்கு ஏற்ற பூச்சி விரட்டிகள் குறித்து கோயமுத்தூர் வனமரபியல் மற்றும் மரப்பெருக்கு நிறுவனத்தின் வன பாதுகாப்பு துறையின் தலைவர் மற்றும் விஞ்ஞானி முனைவர் ஏ. கார்த்திகேயன் அவர்கள் கூறும் தகவல்கள்.
1: இன்னொன்னு பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பசை, இது ஒரு மெத்தடு. இதுல வந்து எப்படின்னாக்கா 100 கிராம் இஞ்சி எடுத்துக்கலாம், அப்புறம் 100 கிராம் பூண்டு, அப்புறம் 200 கிராம் பச்சை மிளகாய், இதையெல்லாம் சேர்த்து அரைச்சு அதையே கோமியத்தில் சேர்க்கணும். கோமியம் வந்து ஒரு சிறந்த பூச்சி வெரைட்டி தான். அதனால தான் நம்ம கிரகப்பிரவசத்துக்கெல்லாம் கோமியத்தெல்லாம் ஃபஸ்ட்டு போடுவாங்க, ஏன்னா பூச்சிகள்லாம் இருந்தனாக்கா அது மேற்கொண்டு வராது. அப்புறம் வந்து அந்த இந்த 3 கரைசலையும் சேர்த்துட்டு அதை ஒரு 10 நாள் வந்து தனியாக சேமித்து வச்சிடணும். ஒரு 10 நாள் கழித்து அது வந்து தயாராகிவிடும். அப்புறம் அதை வடிகட்டி அந்தையை வந்து பூச்சி வெரைட்டை பயன்படுத்தலாம். இதோட நமக்கு தேவையான தண்ணீரையும் கலந்து பயன்படுத்தலாம். தண்ணீரையும் கலந்து அதாவது ஒரு 500 ml எடுத்துட்டு ஒரு 10 லிட்டர் தண்ணியில் வந்து நம்ம பயன்படுத்தலாம். அதனால் இது வந்து ஒரு நிரந்தரமாக ஒரு ஸ்டாக்கை நம்ம வச்சுக்கலாம். இந்த கரைசில அப்பப்போ நம்ம எடுத்து ஒரு 500 ml எடுத்து ஒரு 10 லிட்டர் தண்ணியில் சேர்த்து அதை வந்து நம்ம கரைச்சி மேற்கொண்டு பயன்படுத்தலாம். இது போக இன்னொரு மெத்தேடு இருக்குது, மிகவும் சுலபமான மெத்தேடு. அது என்னன்னாக்கா 5 இலை சாறு, இதில் வந்து 5 இலைகளை எடுத்துக்கணும். அதில் முக்கியமானது எருக்கு, காட்டாமணக்கு, வேம்பு, நொச்சி, சிரியானங்கி. இந்த 5 இலைகளையும் நம்ம எடுத்துட்டு இது எல்லாமே சேர்த்து 1 கிலோகிராம் என்ற விதத்தில் பொடி செஞ்சு காய வச்சுக்கணும். காய வச்சுட்டு அதை 5 லிட்டர் கோமியத்தில் சேர்த்து வைக்கணும். சேர்த்து வச்சுட்டு இந்த சாற்றை வந்து ஒரு 5 லிட்டர் தண்ணியில் கலக்கி ஒரு 5 நாட்கள் அதையே ஒரு தனியாக சேகரித்து வச்சுக்கணும், சேமிப்பாட்டை வச்சுக்கணும் அதையும். அதுக்கப்புறம் ஒரு 5 நாள் கழித்து ஒரு 500 ml கரைசலை எடுத்து 10 லிட்டர் தண்ணியில் கலந்து பூச்சிகளுக்கு பயன்படுத்தலாம். இந்த செடிகள்லாம் வந்து நம்முடைய சுற்றுவட்டாரத்துலேயும் அதிக அளவில் நீங்கள் பார்க்கலாம். இவைகளுக்கு எல்லாமே வந்து இயற்கையிலேயே அந்த பூச்சிகளை விரட்டக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. ஆனால் இந்த பூச்சிகளை விரட்டுறதுக்கு இந்த மாதிரி 5 இலை சாறுகளை எடுத்து நம்ம பயன்படுத்தணும்னாக்கா அந்த பூச்சிகளும் வராது. இது வந்து ஒரு அங்கக வேளாண்மைக்கு மிகச்சிறந்த ஒரு முறையாகவும் இருக்கும். மேலும் எந்த விதமான சுற்றுச்சூழலையும் இது பாதிக்காது. நம்ம அதில் எந்த விதமான பூச்சிக்கொல்லியை பயன்படுத்த மாட்டோம், அதாவது ரசாயன பூச்சிக்கொல்லியை பயன்படுத்த மாட்டோம். ஒன்லி அங்கக வேளாண்மைக்கான தேவையான இந்த பூச்சி வெரைட்டிகளை தான் நம்ம இதில் பயன்படுத்துகிறோம். அதனால் விவசாய பெருமக்கள் இதையும் கருத்தில் கொண்டு இதையும் பயன்படுத்துக்க மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். இந்த மாதிரி மெத்தடுகளை நம்ம பண்ணும் பொழுது இந்த பூச்சிகள் வந்து பெருமளவு கட்டுப்படுத்திடலாம். மேலும் நீங்களே வந்து இந்த பூச்சி வெரைட்டிகளெல்லாம் நீங்கள் தயாரிக்கலாம். நான் சொன்ன மாதிரியே நீங்கள் வந்து பூச்சி வெரைட்டிகளாக தயாரிக்கலாம். பூச்சி வெரைட்டிகளை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன சுலபமான மெத்தோட நான் சொன்ன முறையிலேருந்து நீங்கள் தயாரித்து அதை வந்து சேர்த்து வச்சு நீங்கள் பூச்சிகளுக்கு பயன்படுத்தலாம். மேற்கொண்டு பூச்சிகள் வராமல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எப்படி எடுக்கணும் அப்படின்னாக்கா, இந்த பூச்சிகள் எப்படி வரும்னாக்கா ஒரு சுத்தமில்லாமல் இருந்தால் தான் அது முக்கியமாக வரும். களைகள், தேவையற்ற புல் பூண்டுகள் இவையெல்லாம் சேர்ந்து இருக்கிற இடத்துல கண்டிப்பாக வரும். அவைகளை களைஞ்சிட்டாலே இந்த பூச்சிகள்லாம் வராது. மெயினாக பார்த்தாக்க இந்த வெட்டி கிளிகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி களைகள் இருந்தால் அதிகமாக வரும். புல் பூண்டுலெல்லாம் வெட்டி எடுத்துட்டோம்னாக்கா இந்த வெட்டி கிளிகள்லாம் வராது, அவைகளும் வந்து பாதிப்பு செய்யாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா வட இந்திய மாநிலங்களெல்லாம் இந்த வெட்டி கிளி

0: அதனால் பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு. ஏன்னா அது வந்து நிறையா பெருகும், அதனால் அதை நம்ம தவிர்க்கலாம். அப்புறம் வந்து சில பூச்சிகள்லாம் இருக்குது, அது வந்து இந்த மற்ற பூச்சிகளையும் கட்டுப்படுத்தும். நான் சொன்ன பொறிவண்டன்னு சொன்னீங்கன்னா அந்த பொறிவண்டை மாதிரியே சிலந்தி பூச்சிகளும் சிலது இருக்குது, அவைகளை வந்து மற்ற பூச்சிகளெல்லாம் கட்டுப்படுத்தும். இன்னும் சொல்லப்போனாக்கா இந்த பறவைகள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருமளவு பறவைகள் வந்து அப்படியே இந்த பூச்சிகளை முழுமையாகவே கட்டுப்படுத்தும். இப்போ வந்து அந்த பறவைகள் நடமாட்டம் வந்து மிக குறைஞ்சிருச்சு. சில பறவைகள்லாம் இருக்குது, இந்த செம்போத்து போன்ற பறவைகள்லாம் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா அவைகள் இருக்கும் பொழுது இந்த பூச்சிகளுடைய தாக்குதல் வந்து பெருமளவு குறைஞ்சிருது. அந்த பறவைகள் வந்து அப்படியே அந்த ஒரு மரக்கிளையே அந்த பூச்சி இருக்கக்கூடிய கிளையவே கட் பண்ணி கொண்டு போகும், தன்னுடைய குஞ்சுகளுக்கு கொடுக்கறதுக்கு அப்படியே கட் பண்ணி கொண்டு போகும். சில பறவைகள் வந்து அப்படியே கொத்தா அள்ளிட்டு போகும், சின்ன சின்ன இந்த சிட்டுக்குருவிகள், அப்புறம் இரட்டைவால் குருவி, கருங்குருவி, இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கிற இது எப்படி இந்த பூச்சிகளை வந்து இது கட்டுப்படுத்தணும், அது வந்து அப்படியே ஒரு கொத்தா அள்ளிட்டு போய் அதோடைய குஞ்சுகளுக்கு தீனி போடுறதுக்கு கொடுக்கும். அதனால் இந்த பறவைகள் வந்து நடமாட்டம் இருந்ததுனாக்கா அதைகளையும் வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது. அவைகள் வந்து நம்முடைய பயிரை வந்து சாப்பிட்ருவோம், நம்ம பயிரை வந்து பிரச்சனை பண்ணிடுவோம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பதிலாக இவைகள் வந்து இந்த பூச்சிகளை தான் கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குங்கிறத நம்ம நினைக்கணும். மேலும் வந்து பூச்சிகள் வந்து ஒரு அவைகளும் ஒரு உயிர் தான், அவைகள் வந்து அவைகள் வாழ்கிறதுக்கு தேவைப்படுறதுனால தான் நம்முடைய பயிர்களையும் மரங்களையும் அது பாதிக்குது. ஏன்னாக்கா அவைகள் வாழணும் இல்லையா, அவைகள் வாழணும், அப்புறம் அது வந்து மறுபடியும் அந்த பூச்சியாக மாறும், இல்லை வண்ணத்து பூச்சியாக மாறும், அவைகள் வந்து மறுபடியும் ஒரு மகரந்த சேர்க்கை பண்ணி நம்மளுக்கு பயன்படுத்துது. இருந்தாலும் அவள் அதிக அளவில் இருந்ததுனாக்கா நமக்கு இந்த பெரிய பாதிப்புகள்லாம் ஏற்படும், அதனால் அதை நம்ம கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு அவசியம் இருக்க தான் செய்யுது. இதெல்லாமே நம்ம கருத்தில் கொள்ளத்தான் செய்யணும். அதுக்காக நம்ம எல்லாத்தையுமே நம்ம ஒரு எதிரியாகவும் பார்க்க முடியாது. அதனால தான் இந்த அங்கக வேளாண்மை முறையில் நம்ம இது மாதிரி பயன்படுத்தணும்னா சில நன்மை பயக்கும் பூச்சிகளையும் காப்பாற்றலாம், அப்புறம் இந்த வண்ணத்து பூச்சிகளையும் காப்பாற்றலாம், அப்புறம் இந்த பறவைகளையும் நம்ம காப்பாற்றலாம். முக்கியமாக சொல்லப்போனால் இந்த நம்முடைய விவசாயிகளின் நண்பன் சொல்கிறோம் இல்லையா மண்புழு, அவைகளையும் நம்ம காப்பாற்றலாம். நம்ம வந்து ரசாயன பூச்சிக்கொல்லியை நம்ம பயன்படுத்தும் போது இந்த மண்புழுக்கள் எல்லாம் நிலத்தில் அது இறந்து போயிடும், அப்புறம் நமக்கு அவருடைய உரமும் மண்ணில் அது செய்யக்கூடிய சில நன்மைகள், மண்ணில் துளைகளை போடும், ஏரேஷன் அதை காற்றோட்டத்தை உண்டு பண்ணும், அப்புறம் அந்த மண்ணை வந்து தன்னுடைய கழிவு மூலமாக வளப்படுத்தும் மண்புழுக்கள். இது எல்லாமே வந்து இந்த அங்கக வேளாண்மை மூலமாக நம்ம காப்பாற்றலாம். பூஞ்சிக்கொல்லிகளை நம்ம பயன்படுத்தும்போது என்னாகுன்னா இந்த மாதிரி சில தேவையில்லாத நல்ல பயன்படுத்தக்கூடிய நன்மை பயக்கக்கூடிய இந்த மண்புழு போன்ற உயிர்களும் இறந்து போயிடும். அதனால் விவசாய பெருமக்கள் இதெல்லாம் கண்டிப்பாக கருத்தில் கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் அங்கக வேளாண்மைக்கு ஏற்ற பூச்சி விரட்டிகள் குறித்து கோயம்புத்தூர் வனமரபியல் மற்றும் மரப்பெருக்கு நிறுவனத்தின் வனப்பாதுகாப்பு துறையின் தலைவர் மற்றும் விஞ்ஞானி முனைவர் ஏ கார்த்திகேயன் அவர்கள் கூறிய தகவல்கள் கேட்டீர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு என் பானுரேகா, நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார்.
2: கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டும்?
3: நீ கேட்காத, நானே கேட்கறேன், எனக்கு கேட்கதான் தெரியும்.
2: கேளு.
4: உங்களுக்கு இந்திய வனங்கள் பத்தி தெரியுமா? வேளாண் காடுகள்லாம் என்னன்னு தெரியுமா? அது சார்ந்த தொழில் நிறுவனங்கள் பத்தி தெரியுமா? ஹைடெக் நர்சரி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? உயிரி எரிசக்தினா
5: என்னன்னு தெரியுமா?
4: இந்த மாதிரி உங்க மனசுலயும் 1004 கேள்விகள் இருக்கா? இந்த மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? அப்ப டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM. டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM. ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நைட்டு 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில வளம் தரும் வேளாண் காடு வளர்ப்பு அப்படிங்கிற தலைப்புல மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள் வழங்கும் மரப்பயிர் சாகுபடி குறித்த தகவல் களஞ்சியம்.
5: டோன்ட்
4: மிஸ் இட்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுதாகுமன். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு ரயில்வே துறை சீர்திருத்தங்களை ஊக்குவித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ரயில்வே திட்டங்களுக்கு தேவையான நிலம் கையகப்படுத்தும் பணிகளை நிர்வகிக்க ரயில் பூமி என்ற பிரத்யேக இணையதளம் தொடங்கப்படும் என்று கூறினார். சரக்கு ரயில் பெட்டகங்களில் உரங்கள் கொண்டு செல்ல அனுமதிக்கப்படும் என்று அவர் கூறினார். மேலும் அனல் மின் நிலையங்களில் வெளியேற்றப்படும் நிலக்கரி சாம்பல் ரயில் சரக்கு பெட்டகங்களில் கொண்டு செல்லப்படுவதன் மூலம் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படாது என்று அவர் தெரிவித்தார். தொழில் நிறுவனங்களின் தேவைக்கேற்ப சரக்கு ரயில் பெட்டிகளின் வடிவமைப்பில் மாற்றம் கொண்டுவரப்படும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். மத்திய அரசின் உதவியுடன் தமிழகத்தில் நிறைவேற்றப்பட்டு வரும் ஜவுளி திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குமாறு மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி மத்திய அரசிடம் வலியுறுத்தியுள்ளார். மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங்கை அமைச்சர் நேரில் சந்தித்து தமிழகத்தின் கோரிக்கைகள் அடங்கிய கடிதத்தை அளித்துள்ளார். ஏரோடு மாவட்டத்தில் பிரத்யேக விசைத்தறி பூங்கா, காஞ்சிபுரத்தில் பட்டு ஏற்றுமதி வர்த்தக மையம், ஆரணி கைத்தறி பட்டு பூங்கா இரண்டாவது கட்ட பணிகள் ஆகியவற்றுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யுமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். கைத்தறி பொருட்களுக்கு சரக்கு மற்றும் சேவை வரியிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்றும், ஜரிகைக்கு 15 விழுக்காடு மானியம் வழங்க வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஏரோடு, நாமக்கல் மற்றும் கரூர் பகுதிகளில் நவீன பொது கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைப்பதற்கு நிதி உதவி வழங்குமாறும் அவர் கேட்டுள்ளார். ஜவுளி ஏற்றுமதியை அதிகரிக்க அரசு மற்றும் தொழில்துறை பிரதிநிதிகள் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள நிதியுதவி வழங்குமாறும் மத்திய அரசிடம் திரு விஜய் பாலாஜி கேட்டுக் கொண்டுள்ளார். அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் நாளை முதல் இம்மாதம் 24 தேதி வரை பணியிட மாறுதலுக்கான பொது கலந்தாய்வுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கல்லூரி கல்வி இயக்ககம் அனைத்து மண்டல கல்லூரி கல்வி இணை இயக்ககங்களில் பணிபுரியும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் இவ்வாண்டு பணியிட மாறுதலுக்காக விண்ணப்பிக்கலாம் என்றும் கூறியுள்ளார். பணியிட மாறுதலுக்கான விண்ணப்பங்களை nonteaching.dcetransfer.in என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம் என்றும் கல்லூரி கல்வி இயக்கக ஆணையர் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் சுரண்டை அருகே உள்ள இரட்டைக்குளம் கால்வாய் திட்டத்தை விரைவில் தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு வி கே ராஜு தெரிவித்துள்ளார். 64

0: ஆண்டு கால பழமை வாய்ந்த இந்த கால்வாய் திட்டத்தை இன்று நேரில் ஆய்வு செய்த பின் பேசிய அவர், சுமார் 72 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பொதுப்பணித்துறை மூலம் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று கூறினார். இந்த ஆய்வில் மாவட்ட ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே அம்மோனியா வாயு கசிவு ஏற்பட்ட தனியார் தொழிற்சாலையை மீண்டும் திறப்பதற்கான வாய்ப்பில்லை என்று மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் தெரிவித்துள்ளார். இந்த விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களை மருத்துவமனையில் சந்தித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த தொழிற்சாலையில் பணிபுரிந்து வந்த பதிவு செய்யப்பட்ட தொழிலாளர்களுக்கு தொழிலாளர் நல சட்டப்படி உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்று கூறினார். இப்போன்ற நிகழ்வுகள் மாநிலத்தில் வேறு எங்கும் நடைபெறாமல் தடுக்கும் வகையில் தனி குழு அமைக்கப்பட்டு தொழிற்சாலைகளின் பாதுகாப்பு குறித்து ஆய்வு செய்ய வருவதாகவும் திரு முகமது பர்வேஸ் தெரிவித்தார். தமிழகத்தில் கடந்த திமுக ஆட்சியின் போது மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வு பணி திட்டங்களை தாவைக்க அரசும் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தமிழக வரலாற்றையும் பண்பாட்டையும் குறை கூறியும் வரலாற்று திரித்து கூறப்படும் வாதங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் தமிழர் தொன்மையின் தடங்களை பாதுகாக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழ் தொன்மையின் உண்மை சான்றுகளோடு வெளிப்பட்டுக் கொண்டிருக்கும் கீழடி பொருணை அகழாய்வுகளைப் போன்று இன்னும் மறைந்திருக்கும் பலவற்றை வெளிக்கொண்டு வந்து புதிய வரலாறு படைத்திட வேண்டும் என்றும் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தாவேக அரசின் முறையற்ற நிர்வாகத்தால் விவசாயிகள் பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படவில்லை என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரி பிரச்சினையில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி காவிரி ஆற்றில் எந்தவொரு கட்டுமானத்தையும் மேற்கொள்ளக்கூடாது என தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதை மாநில அரசு முறையாக புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்று கூறினார். இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 259 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பர்மிங்ஹாமில் நடைபெற்ற ஒரு போட்டியில் முதலில் பேட் செய்த இங்கிலாந்து 47.5 ஓவரில் 258 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.
1: சென்னையில் காலமான சாகித்ய அகாதமி விருது பெற்ற எழுத்தாளர் பூமணி அவர்களுக்கு நினைவஞ்சலி.
2: எழுத்தாளர் பூமணி அவர்கள் கரிசல் வட்டாரத்து வாழ்க்கையின் நுட்பங்களை அதன் முழுமையோடு தனது எழுத்தில் கலைப்படுத்தியவர். தனது அஞ்ஞாடி நாவலுக்காக 2014 சாகித்ய அகாதமி விருது பெற்றார். பூ மாணிக்க வாசகம் என்ற இயற்பெயரோடு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியை அடுத்த இளையரசனேந்தல் அருகே உள்ள ஆண்டிப்பட்டி கிராமத்தில் பூலித்துறை தேனம்மாள் தம்பதியருக்கு திருமகனாக 1947 மே திங்கள் 12 பூமணி அவர்கள் பிறந்தார். இயற்பியல் பட்டதாரியான பூமணி அவர்கள் தமிழ்நாடு அரசு கூட்டுறவுத்துறையில் துணை பதிவாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். எந்த குழந்தையும் தன் தாயிடமிருந்தே உலகை அறிகிறது. பூமணியவர்களும் தன் தாயிடமிருந்தே கல்வி அறிவும் இலக்கிய அறிவும் பெற்றார். சிறு பிராயத்தில் தன் அம்மாவிடம் கேட்டறிந்த நூற்றுக்கணக்கான மாயமந்திர கதைகள்தாம் அவரது கற்பனை வளத்தை தூண்டி இலக்கிய வெளிக்குள் அவரை வியாபிக்க வைத்தது. மழைக்கஞ்சியாக கதைகளை கரைத்து ஊட்டிய அம்மாவுக்கு என சாகித்ய அகாதமி விருது பெற்ற அஞ்ஞாடி புதினத்தை தனது தாய்க்கு சமர்ப்பணம் செய்திருக்கிறார். 1971 பூமணியின் முதல் சிறுகதை அறுப்பு வெளிவந்தது. 1979 அவரது முதல் புதினம் பிறகு வெளியானது. தொடர்ந்து வெக்கை, நைவேத்தியம், வரப்புகள், வாய்க்கால், அஞ்ஞாடி ஆகிய நாவல்களை எழுதினார். 2014 சாகித்ய அகாதமி விருது பெற்ற இவரது அஞ்ஞாடி புதினம் 1899 நிகழ்ந்த சிவகாசி கலவரம் மற்றும் தென் மாவட்டங்களில் நிகழ்ந்த பல்வேறு வன்முறை நிகழ்வுகள் குறித்து 150 கிராமங்களில் மேற்கொண்ட

0: ஆய்வு மூலம் உருவாக்கப்பட்டது. எழுத்தாளர் பூமணி அவர்கள் தன் கருவேலம் பூக்கள் என்னும் நீள் கவிதையை அதே தலைப்பில் கருவேலம் பூக்கள் என்னும் திரைப்படமாக எழுதி இயக்கினார். இந்த படம் 1996 சிறந்த தமிழ் படத்துக்கான சிறப்பு விருதை தமிழ்நாடு அரசிடமிருந்து பெற்றது. பூமணியின் வெக்கை புதினம் 2019 அசுரன் என்ற பெயரில் திரைப்படமாக வெளிவந்துள்ளது. தமிழின் யதார்த்தவாத இலக்கியத்துக்கு பெருமை சேர்த்த படைப்பாளியான பூமணி அவர்கள் நேற்று முன்தினம் சென்னையில் காலமானார். எழுத்தாளர் பூமணி அவர்கள் நில அடிமைகளின் கதையை எழுதவில்லை, மாறாக சிறுநில உடைமையாளர்களை வறட்சியால் அல்லது வேறு காரணங்களால் கூலி விவசாயத்துக்கு செல்லும் மக்களையே தன் கதைகளில் காட்டுகிறார். அவரது கதைகளில் நில உடைமையாளர்களுக்கும் உழைப்பாளர்களுக்குமான மோதல் மௌனமாக வெளிப்படுகிறது. பூமணியின் புனை உலகில் அவர் எந்த தரப்பின் குரலாகவும் ஒலிப்பதில்லை. எல்லாவற்றையும் ஆழ்ந்த சமநிலையுடன் விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டு உள்ளது உள்ளபடியே யதார்த்தவாத நடையில் பதிவு செய்கிறார். எழுத்தாளரோடு பழகிய நினைவுகள், அவரது படைப்புகள் குறித்து பலதரப்பட்ட இலக்கிய ஆளுமைகளிடமிருந்து அறிந்து கொள்ளலாம். முதலில் எழுத்தாளர் கார்த்திக் புகழேந்தி அவர்கள் எழுத்தாளர் பூமணி அவர்களின் படைப்புகள் குறித்து பகிர்ந்து கொள்கிறார்.
1: கரிசல் கதை சொல்லிகளிலேயே ரொம்ப வித்தியாசமான பேனாக்காரர் எழுத்தாளர் பூமணி. இருக்கப்பட்ட இல்லாதப்பட்ட மனிதர்கள் நடமாடின நிலத்தில் ஒடுக்கப்பட்ட மனிதனை கதை மாந்தனாக கொண்டு தன்னோட முதல் நாவலை எழுதினவர் அவர். 1947 நாடு விடுதலை கண்டபோது துறைச்சாமிபுரம் அப்படிங்கிற ஊரில் இருந்து மணலுத்து கிராமத்துக்கு பஞ்சம் பிழைக்க வர்ற அழகிரி பகடை, அவர் மனைவி காளி, 2 பெண் பிள்ளை முத்துமாரி, இந்த 3 உயிர்கள்ட்ட இருந்து பிறக்கிற கதை தான் அவரோட பிறகு நாவல். ஊருக்குள்ளே நுழையும் போதே எங்கிருந்து வரீங்கன்னு தெலுங்கில் கேட்கல ஒரு கிழவர் அவருக்கு பதில் சொல்கிற அப்படி உரையாடல் பாணியிலேயே கதை மொத்தத்தையும் அப்படி லாவகமாக எழுதிட்டு போகிற எழுத்து மொழி பூமணியோடது. அவரோட எழுத்தில் கதை சொல்லிக்கு வேலையே இருக்காது. அதனால தான் சொல்கிறேன், கதை கரிசல்ல கதை சொல்லிகள் ரொம்ப வித்தியாசமான பேனாக்காரர் பூமணி. உரையாடல்லே கதையை நகர்த்தி கொண்டு போவார். ஊரில் சொல்லுவாங்க வெயில் கஞ்சி ஊட்டுச்சு அப்படின்னு சொல்லி. அந்த கரிசல் மண்ணுக்கு எழுத்தால நிழல் மேகங்களை அனுப்பி வைக்கிற ஒரு தலைமுறை இருந்துச்சு. அந்த தலைமுறையோட மனவார்ப்பு பூமணிக்கு உண்டு. ஆனால் இதுக்கான எந்த அசைவையும் தன்னோட அடையாளமாக தன் எழுத்துக்குள்ளே முன்வைக்காத நிதானம் அவருக்கு உண்டு. சாகித்ய அகாடமி விருது வாங்கின அவரோட அஞ்ஞாடி நாவல் கிட்டத்தட்ட 1050 பக்கங்கள், 22 படலங்கள். அந்த நாவலோட மையம் வந்து கலிங்களை சேர்ந்த ஒரு ஆண்டி குடும்பர், மாரிவண்ணார், அப்புறம் கழுகுமலை பெரிய நாடார், இந்த 3 கேரக்டர்களை சுற்றி தான் நிகழும். அதில் கரிசலோட குமிழ் மேடாக இருக்கிற கழுகுமலை, கந்தக பொட்டல் பூமியான சிவகாசி நகர், இதோட வரலாறை வந்து காலம் தாண்டி சென்று எழுதியிருப்பார் பூமணி. 8 மாளிகையும் எல்லளக்கும் சாவடியும், 10 மாளியலும் பஞ்சாங்க சாவடியும், பார்த்தாள மைந்தன் இல்லை, மணிமணியாக எழுதி வச்ச பூமணியின் கதைக்களங்கள், கதை கேட்ட நாம் இருக்கும் சொன்னவரே எங்கு சென்றீர், சுடலை புறமெல்லாம் சோதிச்சு நாங்கள் வந்தோம், சுடலை தென்படுது உங்கள் சிரிச்ச முகம் தென்படலை, 6 புறமெல்லாம் ஆராய்ஞ்சு நாங்கள் வந்தோம், 6 தென்படுது உங்கள் அழகு முகம் தென்படலை, அண்ணாச்சி வாசகமே, ஆண்டிப்பட்டி மாணிக்கமே, கருவேலங்கட்டுக்குள்ள கரிச்சாங்குருவிகளுக்கு கதை சொல்ல கிளம்பினீரோ, காலமாகி வந்த கரிசல் பிதாமகர்களின் வழி சென்ற எழுத்தாளர் பூமணிக்கு மண்ணின் மனத்தோடு இந்த வழி அனுப்புதல் பாடலை சொல்லி வைக்கிறேன்.
0: தொடர்ந்து எழுத்தாளர் பூமணி அவர்களின் புத்தகங்களை பதிப்பித்த மு வேடியப்பன் அவர்கள் தனது நினைவலைகளை நம்மோடு பகிர்கிறார்.
2: மறைந்த எழுத்தாளர் பூமணி அவருடைய புத்தகங்களை நான் வாசித்தவன், வெளியிட்டவன் என்ற வகையில் ஒரு தமிழின் ஆகச்சிறந்த கரிசல் காட்டு இலக்கியவாதியான பூமணியுடைய இழப்பை நான் பெரும் துயரத்தோடு பகிர்ந்து கொள்கிறேன். என்றாலும் துயரங்களுக்கு இடையிலும் படைப்பாளர்களை கொண்டாட இந்த சமூகம் மறந்துவிட்டதோ என்ற சந்தேகங்களை தீர்த்து வைக்கும்படி, அப்படியெல்லாம் இல்லை, தொடர்ந்து கொண்டாடி கொண்டுதான் இருக்கிறோம் என்பது போல வாசகர்களும் ஊடகங்களும் தொடர்ந்து பூமணி அவர்களுடைய மறைவை நினைவுபடுத்தி அவருடைய படைப்புகளை கொண்டாட தொடங்கியுள்ளது.

0: என்பது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. அதே போல பிரபஞ்சன் அவர்களுக்கு அரசு மரியாதை செய்து உடலடக்கம் செய்ததை தொடர்ந்து எழுத்தாளர் கீரா, கவிஞர் ஈரோடு தமிழ் அன்பன் என படைப்பாளர்களுக்கான அரசு மரியாதை தொடர்ந்து தமிழ்நாடு அரசு பூமணி அவர்களுக்கும் அரசு மரியாதை கொடுத்ததை உள்ளூர் மக்களும் ஊடகங்களும் ஒரு பெரும் மரியாதையாக கொண்டாட்டமாக மாற்றி உள்ளனர். பூமனுடைய படைப்புகள் என்றால் கரிசல் காட்டின் அசல் எழுத்தாளன், எந்த விதமான பூச்சி எந்த விதமான ஜோடனைகளும் இல்லாத அசல் தன்மையை அப்படியே பதிவு செய்த எழுத்தாளர்.
1: நிறைவாக எழுத்தாளர் முத்துராசா குமார் அவர்கள் பூமணி அவர்களோடு தாம் பழகிய தருணங்கள் குறித்து கூறுகிறார்.
2: தமிழ் சமூகத்தின் ஆகப்பெரும் எழுத்துக்கலைஞன், சாகித்ய அகாடமி விருதாளர், எழுத்தாளர் பூமணி ஐயாவுக்கு எனது வீர வணக்கம். தென் தமிழகத்தின் விளிம்புநிலை ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய யதார்த்த வாழ்வை, அவர்களது பண்பாட்டு கூறுகளை, அரசியலை வட்டார வழக்கோடு ரத்தமும் சதையுமாக பதிவு செய்தவர் எழுத்தாளர் பூமணி ஐயா. ஒரு இளம் எழுத்தாளனாகிய எனக்கு பூமணி ஐயாவினுடைய எல்லா படைப்புகளுமே பெரிய நம்பிக்கையை, புதிய பாதையை, புதிய படிப்பினைய எப்பவுமே கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அவர் ஒரு தமிழ் எழுத்தாளர் அப்படின்றத தாண்டி அவர் போலந்து கதைகளை கூட தமிழுக்கு மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்கிறாரு. வனாதிகாரியின் காதல், போலந்து கதைகள், சுலோவிமிர் மிரோசக் அப்படின்ற எழுத்தாளனுடைய கதைகளையும் தமிழுக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. இன்னொரு விஷயத்தை பகிர்ந்துக்கிற விரும்புகிறேன். 2024 December 29 அன்னைக்கு என்னுடைய கொடுக்கு சிறுகதை தொகுப்பை வந்துட்டு பூமணி ஐயா தான் அவருடைய வீட்டில் வெளியிட்டாங்க. அப்போவே அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் தான் இருந்தாங்க. நண்பர்கள் பதிப்பகத்திலிருந்து எல்லா பேருமே நாங்கள் இப்போ இன்னொரு ஒரு 10-15 பேர் வரைக்கும் நாங்கள் போயிருந்தோம். அப்போது எங்களை பார்த்த உடனே ஐயாவுக்கு பயங்கர உற்சாகம் ஆயிடுச்சு. அந்த உடல்நிலை சரியில்லாத போதும் கூட, ஏன்னா இலக்கியம், நாடகம், புகைப்படக்கலை, சினிமா, இப்படி கலையின் வெவ்வேறு துறைகளை சார்ந்த நண்பர்களாக நாங்கள் போயிருந்தோம். இளைஞர்களாக எல்லா பேருமே இருந்தோம். அப்போ புத்தக கண்காட்சி நடந்துட்டு இருந்த சமயம், சென்னை புத்தக கண்காட்சி. கொடுக்கு நூலை வெளியிட்டுட்டு ஐயா வாழ்த்து சொல்லிட்டு ஒரு நாவல் எப்படி இருக்கணும், ஒரு கதை எப்படி இருக்கணும் அப்படின்னு அவருடைய அனுபவங்கள், அவருடைய வாழ்வியல் அனுபவங்கள்ல இருந்து அவர் பகிர்ந்துகிட்ட ஒவ்வொரு விஷயமுமே வந்துட்டு பெரிய ஒரு பாடமா எங்களுக்கு இருந்தது. கலந்துரையாடலாம் முடிச்சுட்டு நானும் புத்தக கண்காட்சிக்கு வர்றேன் அப்படின்னு ரொம்ப ஐயா உற்சாகமாகவும் ஊக்கமாகவும் ஆனாங்க. அந்த நாளை என்றைக்குமே வாழ்க்கையில் மறக்க முடியாது. அவருடைய படைப்புகள் வந்துட்டு இன்றைக்குமே காலத்தால் நினைவு கூறப்படுபவை, இன்றைக்குமே எனக்கு ஒரு பாடம்தான். ஐயாவை போற்றி வணங்குகிறேன். நன்றி.
1: தமிழ் இலக்கிய மரபில் கரிசல் இலக்கியத்தை பதிய வைத்த முன்னோடிகளில் எழுத்தாளர் பூமணி அவர்களும் தனது தடத்தை பதித்துள்ளார். தமிழ்கூறும் நல்லுலகம் அன்னாரது இலக்கிய பணிகளுக்காக என்றென்றும் தலை வணங்கும்.
3: இதுவரை நேற்று முன்தினம் சென்னையில் காலமான சாகித்ய அகாதமி விருது பெற்ற எழுத்தாளர் பூமணி அவர்களுக்கு நினைவஞ்சலி கேட்டோம். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
4: அடுத்த அறிவிப்பு தொடரும்.
5: எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அப்புறம் 8 மணிக்கு என்ன வரும், இதம் ரிதம் வரும் இல்லையா, அதுக்கு பதிலா அந்த இடத்துல மேற்கத்திய இசை நிகழ்ச்சி சென்னையில இருந்து வரப்போகுது. அப்ப எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச 80s 90s சாங்ஸ் இதம் ரிதம்ல வருமே, அது எப்ப வரப்போகுது, அது இனி தினம் மாலை 4 மணிக்கு வரப்போகுது. பிளாஸ்ட் ஃப்ரம் த பாஸ்ட், மயக்கும் மாலை, அந்த நிகழ்ச்சியில வரப்போகுது. ஓகேவா? இந்த சேஞ்சஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கிட்டீங்களா? நாளையில இருந்து அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க.
6: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும்.

கேட்ட பாடல் நாடோடி தென்றல் திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையமைப்பில் மனு எஸ் ஜானகி பாடியது. இதம் ரிதம் தரும் அடுத்த பாடல் பூக்களை பறிக்காதீர்கள் திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் பாடியது. பாடலை எழுதி இசையமைத்தவர் டி ராஜேந்தர்.

நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்மில் நாளை பகல் 11:30 வண்ணப்பூக்கள் இலக்கிய சோலை நிகழ்ச்சியில் இலக்கிய அறம் உரை வழங்குபவர் முனைவர் என். அமுதாதேவி அவர்கள்.

கேட்ட பாடல் கோலங்கள் திரைப்படத்திற்காக மனோ கேஸ் சித்ரா பாடியது. இசை இளையராஜா, பாடலாசிரியர் வாலி. இதம் ரிதம் தரும் அடுத்த பாடல் 100வது நாள் திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையமைப்பில் கே ஜே யேசுதாஸ், வாணி ஜெயராம் பாடியது. பாடலாசிரியர் வைரமுத்து.

நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்இல் நாளை பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் சிங்கப்பெண் நிகழ்ச்சியில் தொழில் முனைவோர் சுனிதா கண்ணன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.

0: கேட்ட பாடல் வசந்த ராகம் திரைப்படத்திற்காக பி சுசீலா, கே ஜி யேசுதாஸ், எஸ் என் சுரேந்தர் பாடியது. இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடலாசிரியர் வாலி.
1: நாளை ஜூலை 15 தேதியிலிருந்து நம்ம நிகழ்ச்சிகள் சின்ன சின்ன மாற்றங்களோட வரவிருக்கு. காலை 7 வரும் பொது அறிவு வினா இருக்கு இல்லையா, அது இனி காலை 8 வரப்போகுது. காலை 10 எப்பவுமே என்ன, இது உங்கள் சாய்ஸ் இல்லையா, அது இனிமே திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் காலை 9 வரப்போகுது. வழக்கமா 4 என்ன வருவோம், கேம் ஷோ இல்லையா, அவங்களோட ஃபேவரட் கேம் ஷோ, அது இனி மதியம் 1 லஞ்ச் டைம்ல வரும். அப்புறம் நேயர்களுக்கு பேச வாய்ப்பு தாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க இல்லையா, அது தினம் மாலை 6:40 டீ கடை. இந்த நிகழ்ச்சியில நீங்க எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அப்புறம் 8 என்ன வரும், இதம் ரிதம் வரும் இல்லையா, அதுக்கு பதிலா அந்த இடத்துல மேற்கத்திய இசை நிகழ்ச்சி சென்னையில இருந்து வரப்போகுது. அப்ப எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச 80s 90s சாங்ஸ் இதம் ரிதம்ல வருமே, அது எப்ப வரப்போகுது, அது இனி தினம் மாலை 4 வரப்போகுது. பிளாஸ்ட் ஃப்ரம் த பாஸ்ட், மயக்கும் மாலை, அந்த நிகழ்ச்சியில வரப்போகுது. ஓகேவா, இந்த சேஞ்சஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கிட்டீங்களா, நாளையில இருந்து அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க.
2: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

கேட்ட பாடல் மனதில் உறுதி வேண்டும் திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் கே எஸ் சித்ரா பாடியது. இசை இளையராஜா, பாடலாசிரியர் வாலி. இதம் ரிதம் தரும் அடுத்த பாடல் தூரல் நின்று போச்சு திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையமைப்பில் மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர்

நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்மில் நாளை பிற்பகல் 2:30 ஊர்ப்புறத்திலே தென்னையில் கொப்பரை தொழில் செய்து வரும் கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் கரையாம்பாளையம் ஏ. சண்முகம் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.

கேட்ட பாடல் இணைந்த கைகள் திரைப்படத்திற்காக கியான் வர்மா இசையில தீபன் சக்கரவர்த்தி வித்யா பாடியது. நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் நாளை இரவு 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், இரவு 7:32 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் 5-இல் அங்கக வேளாண்மைக்கு ஏற்ற மண்வளம் மற்றும் ஊட்டச்சத்து மேலாண்மை என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் மண்ணியல் பேராசிரியர் முனைவர் பி. ஜானகி அவர்கள். எட்டு மணி 58:40 ஆயிட்டிருக்கு. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் இதுவரைக்கும்

0: கேட்டு ரசிச்சிங்க. இதம் ரிதம் இதமான இனிமையான பாடல்களோடு பயணிச்சோம். நாளைக்கு இரவு 8:05 இதம் ரிதம் நிகழ்ச்சிக்கு பதிலாக நேயர்கள் எல்லாருக்குமாக வெஸ்டர்ன் மியூசிக், மியூசிக் பை த பே, சென்னையிலிருந்து அஞ்சலாக நிகழ்ச்சியை கேட்டு நீங்கள் ரசிக்கலாம்.
1: நாளை ஜூலை 15 தேதியிலிருந்து நம்ம நிகழ்ச்சிகள் சின்ன சின்ன மாற்றங்களோட வரவிருக்கு. காலை 7 மணிக்கு வரும் பொது அறிவு வினா இருக்கு இல்லையா, அது இனி காலை 8 மணிக்கு வரப்போகுது. காலை 10 மணிக்கு எப்பவுமே என்ன, இது உங்கள் சாய்ஸ் இல்லையா, அது இனிமே திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் காலை 9 மணிக்கு வரப்போகுது. வழக்கமா 4 மணிக்கு என்ன வரும், கேம் ஷோ இல்லையா, உங்களோட ஃபேவரட் கேம் ஷோ, அது இனி மதியம் 1 மணிக்கு லஞ்ச் டைம்ல வரும். அப்புறம் நேயர்களுக்கு பேச வாய்ப்பு தாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க இல்லையா, அது தினம் மாலை 6:40 டீ கடை, இந்த நிகழ்ச்சியில நீங்க எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அப்புறம் 8:00 என்ன வரும், இதம் ரிதம் வரும் இல்லையா, அதுக்கு பதிலா அந்த இடத்துல மேற்கத்திய இசை நிகழ்ச்சி சென்னையில இருந்து வரப்போகுது. அப்ப எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச 80s 90s சாங்ஸ் இதம் ரிதம்ல வருமே, அது எப்ப வரப்போகுது, அது இனி தினம் மாலை 4 மணிக்கு வரப்போகுது. பிளாஸ்ட் ஃப்ரம் த பாஸ்ட், மயக்கும் மாலை, அந்த நிகழ்ச்சியில வரப்போகுது. ஓகேவா, இந்த சேஞ்சஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கிட்டீங்களா?
2: Good evening. This is Akashvani and I'm Shagun Chopra with the news at 9. The headlines. India reiterates its call for safe and unimpeded navigation through Strait of Hormuz, urges Iran and US to return to dialogue for a lasting solution to the conflict. New Delhi says ongoing protests in Pakistan-occupied Jammu and Kashmir are direct consequence of Pakistan's decades-long systemic exploitation and denial of fundamental rights to local population. Comprehensive economic and trade agreement between India and United Kingdom granting zero duty access to most of Indian exports comes into force from tomorrow. Election Commission extends schedule of ongoing special intensive revision of electoral rolls in Haryana and Andhra Pradesh by 10 more days. France to clash with Spain in first semi-final of FIFA World Cup in Texas tonight. And in men's cricket, India chase a target of 259 runs set by hosts England in first ODI at Birmingham. And now the news in detail. New Delhi has said that it is closely following the developments in West Asia following renewed escalations of tensions between US and Iran and attacks on commercial vessels. Briefing media in New Delhi this evening, spokesperson of the Ministry of External Affairs, Randhir Jaiswal, reiterated India's call for safe and unimpeded navigation and the flow of commerce through the Strait of Hormuz.
3: We are closely following the developments that are happening in West Asia. We continue to call for safe and unimpeded navigation and flow of commerce through the Strait of Hormuz. This is key for ensuring economic and energy security of people across the world.
2: India also expressed deep concern at the attacks on 2 vessels, MT Albahia and MT Mombasa, during their transit through the Strait of Hormuz today. Both the vessels were carrying 30 Indian seafarers among their combined crew of 46. Mr. Jaiswal said the Deputy Chief of Mission of the Embassy of Iran in New Delhi was summoned this morning by the ministry.
3: We had issued a statement post summoning of the Deputy Chief of Mission of Iran. We conveyed to them our deepest concerns and that we strongly condemned what has happened. We lost precious Indian life and there are several Indian nationals who have been injured and a couple of them are also seriously injured. So we conveyed our strongest protest with the Iranian side on this particular matter that these attacks must stop at the earliest. At the same time, there should be de-escalation and the two sides should come to the negotiating table and take the path of dialogue and diplomacy so that peace and stability can be ensured in West Asia.
2: Responding to a question on protests in Pakistan-occupied Jammu and Kashmir or POJK, Mr. Jaiswal said the ongoing protests in POJK are a direct consequence of Pakistan's decades-long systemic exploitation, denial of fundamental rights and administrative oppression in areas under its illegal and forcible occupation.
4: Rather than addressing the legitimate grievances of the local population, the Pakistani state has responded with excessive police brutality, blocking essential supplies, enforcing internet blackouts, and deploying lethal force against unarmed civilians that has led to tragic fatalities. We expect and hope that the international community will hold Pakistan fully accountable to these egregious abuses.

ஆகாஷ்வாணி 103 FM நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான இதமான இரவு வணக்கம். நேரம் 9:15. நாம் இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மயிலிறகு காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடல்களின் தொகுப்பு. நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு இணைவது உங்கள் நான் ஆர்ஜே பியூலா சாம்சன். மலர்களுக்கு மனம் கொடுப்பது இயற்கை, மனங்களுக்கு மனம் கொடுப்பது அன்பு. அந்த அன்பை பூந்தோட்டத்தின் அழகோடு இணைத்து இனிமையான காதல் உணர்வை நம் உள்ளங்களில் மலர வைக்கும் இசை பொக்கிஷமாய் உலா வருகிறது நிகழ்ச்சி தரும் முதல் பாடல். மாதவி திரைப்படத்திலிருந்து இசை கே வி மகாதேவன், பாடலாசிரியர் காமு ஷெரீப், பாடியோர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், எம் எஸ் ராஜேஸ்வரி.

0: நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 தினமும் காலை 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும்.
1: நாளை ஜூலை 15 நம்ம நிகழ்ச்சிகள் சின்ன சின்ன மாற்றங்களோட வரவிருக்கு. காலை 7 வரும் பொது அறிவு வினாருக்கு இல்லையா, அது இனி காலை 8 வரப்போகுது. காலை 10 எப்பவுமே என்ன, இது உங்கள் சாய்ஸ் இல்லையா, அது இனிமே திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் காலை 9 வரப்போகுது. வழக்கமா 4 என்ன வரும், கேம் ஷோ இல்லையா, அவங்களோட ஃபேவரட் கேம் ஷோ, அது இனி மதியம் 1 லஞ்ச் டைம்ல வரும். அப்புறம் நேயர்களுக்கு பேச வாய்ப்பு தாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க இல்லையா, அது தினம் மாலை 6:40 டீ கடை. இந்த நிகழ்ச்சியில நீங்க எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அப்புறம் 8:00 என்ன வரும், இதம் ரிதம் வரும் இல்லையா, அதுக்கு பதிலா அந்த இடத்துல மேற்கத்திய இசை நிகழ்ச்சி சென்னையில இருந்து வரப்போகுது. அப்ப எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச 80s 90s சாங்ஸ் இதம் ரிதம்ல வருமே, அது எப்ப வரப்போகுது, அது இனி தினம் மாலை 4 வரப்போகுது. பிளாஸ்ட் ஃப்ரம் த பாஸ்ட், மயக்கும் மாலை, அந்த நிகழ்ச்சியில வரப்போகுது. ஓகேவா, இந்த சேஞ்சஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கிட்டீங்களா, நாளையில இருந்து அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
0: ஆகாஷ்வாணி 103 எஃப்எம்ல நேரம் 9:22 மயிலிறகு நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம். திருமணம் இரு இதயங்கள் பேசும் மொழி வார்த்தைகளால் அல்ல, எண்ணங்களால். மனதில் பிறக்கும் ஆசைகளும் எதிர்கால கனவுகளும் இனிய இசையாகி உருமாறி இதயத்தின் எண்ண அலைகளை சுமந்தவனம் வருகிறது திருமணம் திரைப்படத்திலிருந்து. இசை எஸ் எம் சுபையா நாயுடு, பாடலாசிரியர் எம் கே ஆத்மநாதன், ஜிக்கி பாடியது.

ஆகாஷ்வாணி 103 எஃப்எம்ல நேரம் 9:26 நிமிடம் மயிலிறகு நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம். காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடல்களின் தொகுப்பு. சில அழகுகள் கண்களை கவரும், சில குரல்கள் இதயத்தை கவரும். இனிமையான உரையாடலில் காதல் மெல்ல மெல்ல மலரும். அந்த அழகிய தருணத்தை இசையாக சொல்ல வருகிறது இந்த பாடல். நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் பணத்தோட்டம் திரைப்படத்திலிருந்து, இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, பாடலாசிரியர் கனதாசன், பாடியோர் டி எம் சௌந்தரராஜன், பி சுஷீலா.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 9:31, மயிலரங்கு நிகழ்ச்சி இணைந்து கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. மனித வாழ்வின் மிகப்பெரிய செல்வம் அன்பு. அன்பு நிலைத்திருக்கும் இடத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் என்றும் நிலைத்திருக்கும் என்பதை இனிமையாக எடுத்துரைக்க வருகிறது நீங்காத நினைவு திரைப்படத்திலிருந்து. இசை கே வி மகாதேவன், பாடலாசிரியர் கண்ணதாசன், பாடியோர் டி எம் சௌந்தரராஜன், பி சுஷிலா.

பாடல்களின் தொகுப்பு. ஒரு பார்வை ஆயிரம் வார்த்தைகளுக்கு சமம், கண்கள் பேசும் காதல், புன்னகை சொல்லும் ரகசியம், இதயங்கள் புரிந்து கொள்ளும் அந்த அழகிய தருணத்தை கொண்டாடும் பாடல் பெரிய இடத்து பெண் திரைப்படத்திலிருந்து. இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, பாடலாசிரியர் கண்ணதாசன், டி எம் சௌந்தரராஜன் பாடியது.

நேரம் 9:40. சில இரவுகள் அமைதியாக கழியும், சில இரவுகள் 1000 கேள்விகளை மனதில் எழுப்பும். நினைவுகளும் ஏக்கங்களும் எதிர்பார்ப்புகளும் கலந்த அந்த உணர்வுகளை இசையாக வடித்திருக்கும் இந்த பாடல் புதிய பாதை திரைப்படத்திலிருந்து. இசை மாஸ்டர் வேணு, TM சௌந்தரராஜன் ஜிக்கி பாடியது.

அமைதியான இரவுல அழகான ஒரு பாடலை கேட்டு இணைஞ்சிருக்கும் மயிலிறகு நிகழ்ச்சி. நேரம் 9:43. ரோஜாவின் மென்மை, காதலின் இனிமை, மனதை வருடும் கவிதை, இவை மூன்றும் ஒன்றாக இணையும் போது பிறக்கும் இசை. காதலை மலராக மலர வைக்கும் இனிய பாடல் வீர திருமகன் திரைப்படத்திலிருந்து. இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, பாடலாசிரியர் கண்ணதாசன், பாடியோர் பி.வி. ஸ்ரீனிவாஸ், பி.சுஷிலா.

0: நேயர்களே, மயிலாடுதுறை நிகழ்ச்சியை தொடர்ந்து மெலடி மெட்டுகள் நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கலாம். இன்னைக்கு மெலடி மெட்டுகள் நிகழ்ச்சி ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் லிஸ்னர்ஸ்க்காக காத்துக்கிட்டே இருக்கு. சோ நீங்க ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் லிஸ்னரா கால் பண்ணலாம், உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். ஆகாஷ்வாணி 103 FM-ல நேரம் 9:48 மயிலாடுதுறை நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம். மகிழ்ச்சி மனதில் பொங்கும் போது கால்கள் தானாகவே தாளம் போடும். உற்சாகத்தையும் உறவுகளின் ஆனந்தத்தையும் கொண்டாடும் துள்ளலான இசையில் வலம் வருகிறது. அடுத்த பாடல் அரசு கட்டளை திரைப்படத்திலிருந்து, இசை கே வி மகாதேவன், டி எம் சௌந்தரராஜன் பாடியது.
1: ஆயிரம் கைகள்

சமையலருகு நிகழ்ச்சியில இணைந்து காலத்து வென்று நிற்கும் காவிய பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இரவு அமைதியை தரலாம், ஆனால் அது எண்ணற்ற நினைவுகளையும் கனவுகளையும் தன்னுள் சுமந்து நிற்கிறது. இரவின் அழகையும் வாழ்க்கையின் தத்துவத்தையும் கவிதையாக பாட வரும் பாடல் குலமகள் ராதை திரைப்படத்திலிருந்து. இசை கே வி மகாதேவன், பாடலாசிரியர் கண்ணதாசன், பி சுஷீலா பாடியது.

நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 தினமும் காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். ஆகாஷ்வாணி 103 எஃப்எம்ல நேரம் 9:56 பயிலரக நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம். காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடல்களின் தொகுப்பு. காதல் மனதில் மலரும் போது ஒவ்வொரு நொடியும் ஒரு நல்ல நேரமாகவே தோன்றும். காத்திருந்த இதயங்கள் சந்திக்கும் தருணம் வந்துவிட்டால் காலமும் நின்று ரசிக்கும். அந்த இனிய உணர்வை இசையிலும் கவிதையிலும் அழகாக வடித்திருக்கும் பாடல் பொம்மலாட்டம் திரைப்படத்திலிருந்து. இசை வி குமார், பாடலாசிரியர் பாலி, பாடியோ TM சௌந்தரராஜன், பி சுஷீலா.

FM 103 இசையோடு என்றும் நீங்கள். திரைப்படங்கள்ல உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். சோ நிகழ்ச்சியில முதல் பாடல் விக்ரம் திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: சும்மா ஜாலியாக உங்களுக்கு லிசனர்ஸ் சாய்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சாங்கை கேட்டு வந்தாச்சு. நேரம் 10:05, மெல்லடிமெட்டுகள் நிகழ்ச்சியில் இணைக்கூடிய நேயர் வணக்கம், யாரெங்கிறது பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாரெங்கிறது பேசுறீங்க?
1: ஈரோடு சென்னிமலை தோப்பாளையத்திலிருந்து செந்தில்குமார்.
0: செந்தில்குமார், உங்களுக்கு என்ன படத்துல பாடல் வேணும்?
1: நம்ம சின்னத்தம்பி பெரிய தம்பில இருந்து ஒரு காதல் என்பது என் நெஞ்சில் உள்ளது.
0: ஓகே, பாட்டு வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 தினமும் காலை 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமை விளைக நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். ஆகாஷ்வாணி 103 FM-ல நேரம் 10:11 நாம் நடத்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மெலடி மெட்டுகள். இப்பதாங்க நான் ரேடியோ ஆன் பண்ண, மெலடி மெட்டுகள்ல இன்னைக்கு எந்த டிஸ்ட்ரிக் அப்படிங்கிற க்வெஸ்டின் உங்க மனசுல இருக்கலாம். ஸோ இன்னைக்கு எந்த டிஸ்ட்ரிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக் தான். ஸோ நீங்க ஈரோடு டிஸ்ட்ரிக் லிசனரா இருந்தீங்கன்னா கால் பண்ணுங்க 0422 அப்படிங்கிற முன்னணி 2316312 அல்லது 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். உங்களுடைய விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். இணைக்கூடிய நேயர் வணக்கம்.
1: பண்ணுங்க.
2: Good morning.

0: la la la la la la la la.
1: நாளை ஜூலை 15 தேதியிலிருந்து நம்ம நிகழ்ச்சிகள் சின்ன சின்ன மாற்றங்களோட வரவிருக்கு. காலை 7 மணிக்கு வரும் பொது அறிவு வினா இருக்கு இல்லையா, அது இனி காலை 8 மணிக்கு வரப்போகுது. காலை 10 மணிக்கு எப்பவுமே என்ன, இது உங்கள் சாய்ஸ் இல்லையா, அது இனிமே திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் காலை 9 மணிக்கு வரப்போகுது. வழக்கமா 4 மணிக்கு என்ன வருவோம், கேம் ஷோ இல்லையா, உங்களோட ஃபேவரட் கேம் ஷோ, அது இனி மதியம் 1 மணிக்கு லஞ்ச் டைம்ல வரும். அப்புறம் நேயர்களுக்கு பேச வாய்ப்பு தாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க இல்லையா, அது தினம் மாலை 6:40 டீ கடை, இந்த நிகழ்ச்சியில நீங்க எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அப்புறம் 8:00 என்ன வரும், இதமிருதம் வரும் இல்லையா, அதுக்கு பதிலா அந்த இடத்துல மேற்கத்திய இசை நிகழ்ச்சி சென்னையில இருந்து வரப்போகுது. அப்ப எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச 80s 90s சாங்ஸ் இதம் ரிதம்ல வருமே, அது எப்ப வரப்போகுது, அது இனி தினம் மாலை 4 மணிக்கு வரப்போகுது. பிளாஸ்ட் ஃப்ரம் த பாஸ்ட், மயக்கும் மாலை, அந்த நிகழ்ச்சியில வரப்போகுது. ஓகேவா, இந்த சேஞ்சஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கிட்டீங்களா, நாளையில இருந்து அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க.
2: இசையோடு என்றும் நீங்கள்
3: பாடல் எங்கெங்கே நீதான் என்ன
4: பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: பாடலாம் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். வணக்கம்.
1: வணக்கம்,
0: யார் எங்க பேசுறீங்க?
1: ஈரோடு வெட்டுக்காட்டு தங்கவேலுமா.
0: தங்கவேல், என்ன படத்துல இருந்து பாடல் வேணுங்க?
1: படம் வந்து இன்று நீ நாளை நான்.
0: ஓகே,
1: அம்மா பாடின பாடல் ஒரு பாடல் கொடுங்க.
0: ஓகே, வந்துட்டே இருக்கு, பாட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: நாளை ஜூலை 15 தேதியிலிருந்து நம்ம நிகழ்ச்சிகள் சின்ன சின்ன மாற்றங்களோட வரவிருக்கு. காலை 7 வரும் பொது அறிவு வினா இருக்கு இல்லையா, அது இனி காலை 8 வரப்போகுது. காலை 10 எப்பவுமே என்ன, இது உங்கள் சாய்ஸ் இல்லையா, அது இனிமே திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் காலை 9 வரப்போகுது. வழக்கமா 4 என்ன வரும், கேம் ஷோ இல்லையா, அவங்களோட ஃபேவரட் கேம் ஷோ, அது இனி மதியம் 1 லஞ்ச் டைம்ல வரும். அப்புறம் நேயர்களுக்கு பேச வாய்ப்பு தாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க இல்லையா, அது தினம் மாலை 6:40 டீ கடை. இந்த நிகழ்ச்சியில நீங்க எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அப்புறம் 8:00 என்ன வரும், இதம் ரிதம் வரும் இல்லையா, அதுக்கு பதிலா அந்த இடத்துல மேற்கத்திய இசை நிகழ்ச்சி சென்னையில இருந்து வரப்போகுது. அப்ப எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச 80s 90s சாங்ஸ் இதம் ரிதம்ல வருமே, அது எப்ப வரப்போகுது, அது இனி தினம் மாலை 4 வரப்போகுது. பிளாஸ்ட் ஃப்ரம் த பாஸ்ட், மயக்கும் மாலை, அந்த நிகழ்ச்சியில வரப்போகுது. ஓகேவா, இந்த சேஞ்சஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கிட்டீங்களா, நாளையில இருந்து அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 10:34 நிகழ்ச்சியில் இணைக்கூடிய நேயர் வணக்கம். ஹலோ வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: வணக்கம், பெருந்துறையிலிருந்து சண்முகம்.
2: சண்முகம், என்ன படத்துல இருந்து பாடல் வேணுங்க?
3: முளைப்பாளையிலிருந்து ஒரு மைனா மைனா குருவி.
2: ஓகே, பாட்டு வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: என்ன படத்துல இருந்து பாடல் வேணுங்க?
1: கவிதை பாடும் அலைகள் வந்து கண்ணே என் கண்மணி.
0: ஓகே, பாட்டு வந்துட்டே இருக்க, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: கேட்ட அந்த பாடல் ஈரோடு பகுதியிலிருந்து கார்த்திக் அப்படிங்களோ அவங்களுடைய விருப்பமாக ஒளிபரப்பாச்சு.
1: என்றும் நீங்கள்
0: மாற்றமும் கிடையாது. நாளைக்கு மெலடி மெட்டுகள் அப்படிங்கிறதுக்கு பதிலாக மனதோடு ரெயின்போ அப்படிங்கிற டைட்டில், புதிய டைட்டிலோட நம்ம லிஸ்னர்ஸ் சாய்ஸை ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ லிஸ்னர்ஸ் சாய்ஸ் நாளைக்கு 10 மணிக்கு மனதோடு ரெயின்போ அப்படிங்கிற டைட்டிலோட விளம்பரம் காத்துக்கிட்டு இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

0: இசையோடு என்றும் நீங்கள்
1: ஆகாஷ்வாணி 103 எஃப்எம்ல நேரம் 10:55. இனி கேட்கலாம் நேயர் விருப்பம். நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு, நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு காலை 6:02 காலை தென்றலில் குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன். குரல் எண் 78, அதிகாரம் அன்புடைமை. தொடர்ந்து 6:10 இணைத்தானும் நலவை கேட்க முனைவர் ஷாஜிதா பேகம் அவர்கள், அதனைத் தொடர்ந்து எஸ் ஜானகி, திருச்சி எஸ் எம் யூசுப் ஆகியோர் பாடிய பக்தி பாடல்கள் கேட்கலாம். 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக, 7:00 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ, 7:30 கொஞ்சம் கிளி பேபி கவியாழினி, 7:40 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்கலாம், 8:02 ரெயின்போ வைப்ஸ் புதிய நிகழ்ச்சி, 8:30 ரெயின்போ வைப்ஸ் தொடர்ந்து கேட்கலாம், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்காட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 9:02 இது உங்க சாய்ஸ் நேயர் விருப்பம், 10:02 போவோமா ஊர்கோலம் ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா ரவுண்ட் அப், 10:30 கவிதையும் கானமும், 11:02 இன்றைய நேயர், 11:30 வண்ணப்பூக்கள் நிகழ்ச்சியில் இலக்கிய சோலையில் இலக்கிய அறம் உரை வழங்குபவர் முனைவர் என் அமுதாதேவி அவர்கள், 12:00 வசந்த இல்லம் சிங்கப்பெண்ணே, தொழில் முனைவோர் சுனிதா கண்ணன் அவர்களுடன் நேர்முகம், 1:00 லஞ்ச் டைம் கேம் ஷோ, 2:30 ஊர்புறத்திலே தென்னையில் கொப்பரை தொழில் செய்து வரும் கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் கரையாம்பாளையம் ஏ சண்முகம் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம், 3:02 கிராம போனும் 103 நேயர் விருப்பம், 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி, 4:02 பிளாஸ்ட் ஃப்ரம் த பாஸ்ட் மயக்கும் மாலை, 5:02 சித்திர செவ்வானம், 6:00 பூச்செண்டு, 6:40 டீ கடை நேயர்கள் பங்குபெறும் நிகழ்ச்சி, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து 7:30 பிஃபா உலகக்கோப்பை 2026 போட்டிகள் பற்றிய தினசரி நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 7:32 ஏறும் ஒரு நிகழ்ச்சியில் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம்குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 5 அங்கக வேளாண்மைக்கு ஏற்ற மண் வளம் மற்றும் ஊட்டச்சத்து மேலாண்மை என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் மண்ணியல் பேராசிரியர் முனைவர் பி ஜானகி அவர்கள். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 9:15 மயிலிறகு, 10:00 மனதோடு ரெயின்போ நேயர் விருப்பம், 11:00 முதல் காலை 5:51 வரை நிகழ்ச்சிகள் சென்னை அஞ்சல்
2: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நேரம் 10:59. 300.3 மீட்டர் 999 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறுகின்றன. மீண்டும் எமது அடுத்த ஒலிபரப்பு நாளை காலை 5:51 ஆரம்பமாகும். அதுவரை நன்றி கலந்த வணக்கங்களுடன் விடைபெறுகின்றோம். நன்றி நேயர்களே. ஜெய்ஹிந்த்.